0: அந்த குடிசைவாழ் மக்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரு அந்த சாதாரண விறகடுப்புல சமைக்கிறவங்க உங்க மாதிரியான மக்களுக்கெல்லாம், அதாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அது வெள்ளம் வருதோ இல்லையாங்க, அதுக்கு முன்னாடி இந்த வதந்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுனாலே பாதி மக்களுக்கு வந்து அது வந்து
1: இப்ப லேட்டஸ்ட் இந்த வாட்ஸ்அப் அதுக்கெல்லாம் வந்த பிறகு ரொம்ப
0: அதிகமா ஐயா அவங்க தண்ணி திறந்தாச்சா ஏறி உடஞ்சு போச்சா இப்படிங்கிற அந்த தேவையில தகவல்கள் எல்லாம் வந்து மக்களை பயன்படுத்திருக்கு.
1: வணக்கம் வணக்கம்.
0: நம்ம இருக்க முடியல சில நேரங்களில் நம்ம படுற அவஸ்தைகள்
1: போயிடுது. ஒரே ஆடல்களை நிறுத்தி நிகழ்ச்சிக்கு வரேன். நோட்டுப்பாளையம் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடுறாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் ஒரே ஆடலை நீங்க சொல்றதெல்லாம் பக்கம் நடக்கும். ஒரே ஆடலை நிறுத்தி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும்.
0: நம்ம இவ்வளவு மழை கொஞ்சம் நினைக்கிறோம், வெயில் பக்கம் தண்ணி இல்லங்கிற ஒரு குறை வருது. நல்ல அந்த ஏரிகள் எல்லாம் நல்லா அகலப்படுத்தி அகலப்படுத்தி பச்சிருந்தாங்க. தண்ணி எல்லாம் நமக்கு பயன்பாடா இருக்கும். அது இல்லாம பண்ற கடவுள் தான் போய்
1: சேரணும். ஒரே அடலை நிறுத்தி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும்.
2: இன்னும்
1: கார்த்திகேயன்
2: சரி மழை
1: ஒவ்வொருவரும் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும். ஒரே ஆடலை நிறுத்துகள் தயவு செய்து ஒரே
2: ஆடலை
1: ஒரே ஆடலை நிறுத்திவிட்டு மீண்டும் நீங்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும். ஒரே ஆடலை நிறுத்த வேண்டாம். அந்த இடங்கள ஒரே ஆடலை நிறுத்தல
3: மழை அந்த அளவு செய்யவே செய்யாது. ஆனா தண்ணி எப்பவும் 360 நாளும் இருந்துட்டே இருக்கும்.
1: ஒரே ஆடலை நிறுத்தினாலும் பல தடவை போட்டுவிட்டேன். ஒரே ஆடலை
2: நிறுத்தினால் வெயிலுக்கு இந்த குளிருக்கு வந்து
1: கார்த்திகேயன் சங்கன்ராஜ் கார்த்திகேயன் ஒரே ஆடலை நிறுத்தி நிகழ்ச்சிக்கு
2: வரலாங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே ஆடலை நிறுத்தினால்
2: சாப்பிடறதுக்கு பயமா இருக்கு.
3: ஒரே ஆடலை நிகழ்ச்சிக்கு வரவாங்க. என்ன ஒரு இதுன்னா, பக்கத்துல சிறுவாணின்னு இந்த கேரளாவோட நீர்ப்பிடிப்பு பகுதி இருக்குது.
1: தண்ணி நடந்து எல்லோரும் புறப்பட்டு விட்டீர்கள். ஒவ்வொருவராக பாருங்கள், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும். நாகப்பூருடைய போட்டி நிகழ்ச்சி இருக்கின்றது. நீங்கள் உரையாடத்தீங்கன்னா ஒரே உரையாடல் நான் பல கடலில் உங்களுக்கு அறிவித்தல் தந்தேன். யாரும் இன்னும் நீங்கள் கேட்கவில்லை. பாருங்கள், மீண்டும் ஒரு வாரங்கள் மீண்டும். இது முதியத்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நீங்கள் இணைந்து வந்தீர்கள். ஒரே அடியாக தொடர்ந்து நீங்கள் நீண்ட நேரம் உங்களுக்குள்ளே உரையாடி கொண்டிருந்தீர்கள். நான் பல தடவை அழைத்து விட்டேன். யாரும் நீங்கள் விதவிக்கவில்லை. பின்பு ஜோஜ் விடுபாடு குறைந்த எனக்கு சொல்லிக் கொடுத்து எல்லோரும் விடுபட்டு விட்டீர்கள். என்ன நடந்தது? ஒடிவாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். இது முதியத்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நாகப்பூர் நீங்கள் வந்தீர்கள். உங்களுடைய போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவில்லை. ஒரு எந்த நாட்டிலேயோ இந்த நாட்டிலேயில்தான் பேசிக்கொண்டிருந்தீர்கள். நல்ல கலந்துரையாடல், அதுக்கு நேரம் இருக்கின்றது. நிகழ்ச்சியை நான் கொண்டு வர வேண்டும். நிகழ்ச்சி கோடி வாருங்கள், பெற வேண்டும். ஒவ்வொருத்தரும் பெற வேண்டும். அழைக்கிறார், வாருங்கள்.

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. நான் பேசுகிறேன், இணைப்பு கட்டாயச்சாட்டுக்கு ஜார்ஜ் ஐயா வந்து நான் போயிட்டு வெளியில போயிட்டு வர்றேன்னு சொன்னாருங்களா?
2: அப்ப நான் உங்களுக்கு பல தடவைகள் உங்களுக்கு நான் அழைத்தேன், உரையாடலை நிறுத்துங்கள், நிகழ்ச்சி நிகழ்வுக்கு வரவில்லை, போட்டிக்கு வரவில்லை, போட்டிக்கு என்று வந்த நீங்கள் ஒரே கதையில இருந்தீர்கள், என்னுடைய உரை உங்கள் உரையாடலும் கேட்கவில்லை.
1: சரி, ஒரு நிமிடம் ஐயா, நாங்கள் கேட்கவில்லை,
2: கேட்கவில்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே காரசாரமாக உரையாடி கொண்டிருந்தீர்கள், அதனால் என்னுடைய செல்லுங்களுக்கு கேட்கவில்லை. நல்லபோலே ஜோ செல்லும் பொழுது எல்லாரும் செல்லும்படி இப்பொழுது செல்வன் ராஜ்ய இணையங்கள் ஒருவரும் மியூட்டில் இருந்தால் உங்களுடைய போக இருந்தது
0: வெள்ளப்பெருக்கு வந்து அள்ளி கொண்டு போய்விட்டது எல்லாரையும். வணக்கம்
1: சார். வணக்கம்
0: வணக்கம். இது மனிதர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேர். சற்று கொஞ்ச நேரம் புரேவி புயல் வீசிக் கொண்டிருந்தது எங்களுக்கு வானொலியில், MTR வானொலி. அதிலே கார்த்திகேயனும் வந்துவிட்டார். ஒவ்வொருவரும் நன்றாக விளாசி தள்ளிக் கொண்டிருந்தார்கள், வெற்றி பெருமிதத்தோடு இருந்தவர்கள். பாடல்
3: ஒன்றை
0: வணக்கம் வணக்கம் பாருங்கள். நான் இரண்டாவது பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு கட்டளைக்கு ஒவ்வொருவரும் வந்து மியூட்டில் இருந்து நகப்பனுடைய போட்டி இருக்கின்றது. இந்த பாடல் வெற்றி பெற்ற பிரீத்தி உங்களுடைய பாடல் வருகின்றது.

பாட்டலை அலங்கரித்த அந்த பாடல் தேவிகொண்டம் பிரீத்தி, நீங்கள் வந்து தமிழில் பேசுவோம் போட்டியிலே வெற்றி பெற்றமைக்கான கிடைத்த வெற்றி பாடல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலும் வர இருக்கின்றது அன்பு உறவுகள் காட்டலை இணைந்திருக்கும் அன்பு உறவுகளாகிய எங்கள் அன்பு இணைஞ்சுங்கள் இருந்திருக்கின்ற நாகப்பன், கார்த்திகேயன், ஜோ

0: வலிமை அதிகமாக இருப்பதால் என்னால் வர இயலவில்லை.
1: நான் நினைத்தேன், நேற்று தினமும் படித்தது, இது இறுதி மாதம் உங்களுக்கு பணி அதிகமாக இருக்கும் என்று தெரிந்தது. இதிலேயும் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், உங்கள் பகுதியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, மழை அதிகம் இல்லை என்று கூறுகிறீர்கள். அப்படித்தானே?
0: பாதிப்பின் வீதம் 1% கூட இல்லை ஐயா.
1: அப்ப இப்பொழுது தமிழகம் எங்கும் பாதிப்புகளும் மழையில் இருந்த போது உங்களுக்கு மட்டும் மழை இல்லை, என்ன காரணம்?
0: எங்கள் ஊர் கடலை பகுதியை விட்டு 400 கிலோமீட்டர்
1: கடற்கரை பகுதி அல்ல என்பதா? சில சமயத்தில் உங்கள் பகுதியில பெருமழை பொழிந்தால் ஏனைய இடங்களுக்கு மழை பெய்யாதோ?
0: அந்த மாதிரி குறைகள் அது எங்கள் பகுதியில் இந்த மாதிரி புயல் இயற்கை சீற்றம் வருவதா இல்லை.
1: ஆனா பருவகால மழை பெய்திருக்கின்றது அங்கே உங்களுக்கு. மழை பெய்திருந்தாலும் சாதாரணமா பெய்து கொண்டிருக்கு. இப்பொழுதும் பெய்து கொண்டிருக்கின்றதா?
0: இப்பொழுது மழையும் இல்லை, வெயிலும் இல்லை.
1: ஓ, மந்தமான சூழ்நிலை. நல்ல ஒரு காலநிலையா இருக்கும் இந்த நிலை, வசந்தமாக இருக்கும் இல்லையா?
0: அப்படித்தான்.
1: மரங்கள் எல்லாம், அங்கே உள்ள மரங்கள் செடிகள் எல்லாம் பசுமையாக இருக்கின்றதா?
0: நல்ல பசுமையாக இருக்கிறது.
1: வாகன போக்குவரத்துகள் எப்படி இருக்கின்றது?
0: எந்த விதமான தடையின்றி வழக்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
1: உங்கள் பணிகளுக்கு நீங்கள் ஒழுங்காக சென்று வரக்கூடியதாக இருக்கின்றது?
0: அந்த மாதிரியான சூழ்நிலை தான் உள்ளது.
1: மின்சார தடைகளும் ஏற்படவில்லை இல்லை தானே?
0: அந்த மாதிரி எதுவும் இல்லை.
1: சரி, இப்ப கரையோர பகுதிகள், கடற்கரைக்கு கிட்ட உள்ள பகுதிகள் எல்லாம் பாரிய மழையினால் அல்லலுற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு என்ன கூறுகிறீர்கள்?
0: எங்கள் பகுதியிலிருந்து எங்களால் முடிந்த அளவு நன்கொடைகளை அவ்வப்போது செய்வோம்.
1: அப்படி செய்து நல்லபடியமா இருக்குது. அதாவது பொதுநல அமைப்புகள் உங்களிடம் கூடுதலாக இருக்கு. இந்த கரையோரத்தை அண்டி வாழ்பவர்கள், இந்த வெள்ளப்பெருக்கினால் அவதியுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை பெற உபகாரம் செய்ய வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாகப்பன். சரி, என்று
0: அதிக அளவிலான உதவிகள் கோவை பகுதியிலிருந்து செய்வார்கள்.
1: ஏனென்றால் நடுப்பகுதியில் இருக்கின்றவர்கள் நீங்கள் செய்வீர்கள். கொஞ்சம் பண பரிமாற்றங்கள் உள்ளவர்கள் என்றெல்லாம் எண்ணக்கூடியவர்கள். ஆனா உங்களுக்கு அங்கே உள்ளவர்கள் உணவுகளை உங்களுக்கு விநியோகிக்கின்றார்கள். இலவசமாக என்று அல்ல, அவர்கள் பயிர்கள் செய்து மீன்களை பிடித்து அதெல்லாம் உங்கள் பகுதிக்கு அங்கிருந்து தர வேண்டும். அப்படித்தானே?
0: பரிமாறிக்கொள்வார்கள்.
1: நல்ல வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு சேதங்கள் ஒன்றும் இல்லை என்றால் அதை வாழ்த்துகின்றோம் நாங்கள். எங்களுக்கு இந்த புயல் ஈழத்திரு நாட்டிலிருந்து புறப்பட்டு அப்படியே சுத்தி அடித்து இந்திய கடலில் தென்கிழக்கு தென்னிலத்தை தொடர்ந்து வந்து தென்னிலத்திலே கூடுதலாக
0: தமிழ்நாட்டில்
1: தான் யாழ்ப்பாணத்திலும்
0: கூடுதலாக
1: திருகோணமலை யாழ்ப்பாணம் போன்ற பகுதி தமிழ் மக்கள் வாழ்ற பகுதியை தான் அங்கேயும் தாக்கி இருக்கின்றது. இங்கே தென்னகத்திலேயும் தமிழகத்தை தான் தாக்கி இருக்கின்றது. அதனால இந்த தமிழர்களை பார்த்துத்தான் இந்த வெள்ளக்கட்டாயமான மழை வருகின்றது. குடும்ப நீங்கள்
0: கடற்கரை பகுதி புயல் சீற்றம் இந்த மாதிரி இயற்கையான பாதிப்புகள் உருவாகக்கூடிய பகுதியாக இருப்பதால் அடிக்கடி நிகழ்கிறது ஐயா.
1: ஓ, வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன நிகழ்ச்சியை பொறுத்த கூட நேரம் என்னோடு பேசிய இருப்பீர்கள் என்று எண்ணுகிறீர்கள்?
0: நான் 1.5 நிமிடம் பேசியிருப்பேன், நீங்கள் 1.5 நிமிடம் பேசியிருக்கேன்.
1: மொத்தமாக எத்தனை நிமிடம் நாங்கள் பேசினோம்?
0: 4 நிமிடங்களுக்கு மேல் பேசியிருப்போம்.
1: 4 நிமிடங்கள் 10 வினாடிகள் பேசியிருக்கின்றோம். வாழ்த்துக்கள், நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். கலைச்செல்வி அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுங்கள் நீங்கள். நல்லது. இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் தேவை வெற்றி பாடலாக? எல்லோரும் முன்பட்டு விட்டீர்களே இவர் வந்தவுடன், எங்கு ஒருவரையும் காணவில்லை, என்ன நடந்தது? எல்லோரும் விடுபட்டு விட்டு கலைச்செவி அழைத்தார், அவரை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற இடத்தில் என்னுடைய கை மாறி அமர்த்தித்து என்ன உதவியது? எல்லோரும் டொம் டொம் டொம் என்று விழுந்து விட்டீர்கள். மீண்டும் ஓடுகாரங்கள் கையை பிடித்து வருகாரங்கள் ஒருவர் பிடித்துக் கொண்டு, இது முன்பு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இந்த வேளையில் ஒரு பாடலை தருகின்றேன். இந்த பாடலை யார் கேட்ட பாடலாக இருக்கும்? சந்தன் ராஜ், நீங்கள் கேட்ட பாடல்தான் இருக்கின்றது. உங்களை காணவில்லை, ஓடி வாருங்கள். இது முனிவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஒருவருடைய அழைப்பு வந்தவுடன் எல்லோரும் விடுபட்டு விட்டீர்கள். நான் அதிலே

0: விட்டேன் அவருடைய அழைப்பிலே. அவரை நான் துண்டிக்கின்றேன் என்று நினைத்து இணைப்புக்கு வந்து அது அப்படி எல்லோரும் விடுபட்டு விட்டீர்கள். ஒரு வாருங்கள், ஜோர்ஜ், கார்த்திகேயன், நாகப்பன், சந்தன்ராஜ், நீங்கள் வர வேண்டும். கலைச்செல்வியும் இணைத்துக் கொள்ளுங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சந்தன்ராஜ், எல்லோரும் வந்துவிட்டீர்கள். எல்லோரும் வந்துவிட்டீர்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் வந்துவிட்டீர்களா? வணக்கம் டாக்டர், நல்லமா இருக்கின்றீங்களா?
1: வணக்கம் பா, நல்லா இருக்கீங்கப்பா.
0: உங்களோடு சந்தனராஜ், கார்த்திகேயன், நாகப்பன், ஜோர்ஜ் இவர்கள் இருக்கின்றார்கள். இணைந்து வணக்கத்தை கூறிக்கொள்ளுங்கள். வணக்கம் கூறி முடிந்ததும் நாகப்பன் உங்களுடைய பாடல் தர வேண்டும்.
2: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் கண்ணே, வணக்கம் கண்ணே. எல்லாரும் எல்லா அண்ணனுக்கும் வணக்கம்
0: கண்ணே. கலைச்செல்வி,
1: எல்லா அண்ணனுக்கும் வணக்கம் கண்ணே.
0: கலைச்செல்வி, நல்லது நல்லதம்மா. நன்றா தூங்கி எழும்பது எழுந்து வருவது போல் தெரிகின்றது. அப்படியா? வந்த உறவுகள் எல்லாம் தமிழில் பேசுவோம் போட்டியில் இணைந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உறுதியாக நாகப்பன் வந்து பங்கெடுத்து வெற்றி பெற்ற நாகப்பன், என்ன பாடல் உங்களுக்கு வெற்றி பாடல்?
3: வெற்றி பாடல் தானா சேர்ந்த கூட்டம்.
0: அதுல என்ன பாடல்?
3: சடக்கு மேல சடக்கு போடும்.
0: ஓ, அந்த பாடல் கேக்குறீங்களா? சடக்கு மேல சடக்கு. என்னுடைய நிகழ்ச்சியில
3: சடக்கு பாடலாடு,
0: சடக்கு மேல அந்த பாடல் வேறு. நாளைய தினம் என்ன பாடலாம் அப்படி பின்பு கூறுவீர்களா? இப்பொழுது
3: நாளைய தினம் சொல்கிறேன்.
0: நல்லது நல்லது. இப்பொழுது கலைச்செல்வி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். டாக்டர் கலைச்செல்வி அவரோடு பேசிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு பாட்டு இந்த போட்டியிலே பங்கு பெற்ற விருப்பம் தானே கலைச்செல்வி உங்களுக்கு? தமிழில் பேசுவோம் என்ற போட்டியில உங்களுக்கு பங்கு பெற்றுவதற்கு விருப்பம் உண்டா?
1: விருப்பம் இல்லைங்கப்பா.
0: கடந்த வாரம் நீங்கள் பங்கு பெற்றீர்கள் தானே?
1: கலந்து கொண்டு
0: வெற்றியும் பெற்றீர்கள். கெட்டிக்காரி. சரி, இப்பொழுது உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது. தமிழில் பேசுவோம் தமிழ், ஆனால் இன்று 4 நிமிடம் பேச போகின்றோம். கடந்த வாரம் 3 நிமிடம், இந்த வாரம் 4 நிமிடம் பேசுகிறோம். சரிதானே? உங்களுடைய நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றது. கலைச்செல்வி, உங்களுடைய பகுதியிலே சென்னையிலே இன்றைய மழை எப்படி இருக்கின்றது?
1: மழை சோர் என்று நல்ல மழை
0: இருந்திருக்கிறது. அந்த மழையினால் பெரு வெள்ளம் ஏற்பட்டு இருக்கின்றது என்று அறிந்தேன். உங்கள் பகுதி எப்படி இருக்கின்றது?
1: எங்கள் பகுதி முழுவதும் வீட்டை சுற்றியும் மிகப்பெரிய குளமாக கிடக்கிறது.
0: குளமாக வெள்ளம் தேங்கி நிற்கின்றது. இன்னும் வர இருக்கின்ற வெள்ளங்களை தாங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றதா உங்கள் பகுதி?
1: இன்னும் இது போல 3 மணி வரும் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவில் இருக்கிறது.
0: அவ்வளவு தாராள மனப்பான்மையான பூமியிலே இருக்கின்றீர்கள். நல்லது நல்லது. அங்கே போக்குவரத்துகள் எப்படி இருக்கின்றது?
1: போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இல்லை.
0: அப்ப அங்காடிகள் எல்லாம் திறந்திருக்கின்றார்களா பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு?
1: மளிகை கடைகள் அனைத்துமே திறந்திருக்கிறது.
0: மளிகை கடைகள், நல்ல தமிழ் நல்ல தமிழ். மளிகை கடைகள் அனைத்துமே திறந்திருக்கின்றது. அங்கே இந்த நோய் கிருமி, அதாவது நுண் கிருமி என்று கூறப்படும் இந்த கொரோனா என்று அழைக்கப்படுகின்ற நுண்ணி என்பதுதான் அதில் சரியான தமிழ் சொல். அந்த நுண்ணியின் பரவல் இப்பொழுது எப்படி இருக்கின்றது? உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் இருக்கின்றது. அங்கே நாங்கள் செய்திகளை பார்க்கின்றோம். குறைவாக இருக்கின்றது.
1: குறைவாக இல்ல, அரசியல் தொந்தரவுகளுக்காக தற்பொழுது நின்று இருப்பதாக சொல்லி வருகிறார்கள்.
0: அரசியல் நோக்கத்தோடு சார், இன்று நீங்கள் முந்தைய தமிழ் வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா?
1: மிகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒன்றரை வரை பயணிக்கிறீர்கள்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது எந்த நிகழ்ச்சியை நீங்கள் கூடுதலாக விரும்பி கேட்பது? எல்லா நிகழ்ச்சியும்
1: கவிதை நிகழ்ச்சியில் என் நிகழ்ச்சியை நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: அதே உங்கள் பாடலும் இருந்தானே அதற்கு. நல்லது நல்லது. சரி, இன்று நீங்கள் இரவு உணவு அருந்திவிட்டீர்களா? எத்தனை மணிக்கு அருந்தினீர்கள்?
1: இரவு உணவு சரியாக ஒரு 10:30 போல் சாப்பிட்டேன்.
0: சரியாக ஒரு 10:30 போல் சாப்பிடுவேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேரம் அப்படி காலம் தாமதித்து 10:30 சாப்பிடுவது உங்களுக்கு வழக்கமா இல்ல இன்றுதான படியா?
1: எப்பொழுதுமே காலதாமதமாக ஒரு 10:30-11 போல சாப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது.
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடதாசி தருகின்றேன். ஏனென்றால் அந்த மணி என்ற சொல்லை 2 தடவை உபயோகித்து விட்டீர்கள். இனி அந்த சொல்லை போட்டியிலே உபயோகிக்க கூடாது. போட்டியில் உபயோகித்தால் விளக்கப்பட்டு விடுவீர்கள். கவனமாக இருங்கள். நல்லது. இப்ப உங்களுக்கு இரவு நேரம் அங்கே வெளியில மின் கம்பங்கள் வெளிச்சங்கள் ஏதாவது தடை இருக்கின்றதா? இல்லை இல்லை என்ற சொல்லை 2 தடவை உபயோகித்திருங்க. முன்பு 1 தடவை வெள்ளத்தை பற்றி பேசும்பொழுது கூறுவீர்கள். கவனமாக இருங்கள். அந்த மின்கம்பத்தை சுற்றி ஒரு பூச்சி பறக்கின்றது. அது காணக்கூடியதா இருக்கின்றதா உங்களுக்கு? அங்கே வருகிறது. கவனமாக இருங்கள். உங்களுடைய வீட்டிலே உள்ள உங்களுடைய அன்பு செல்ல பிராணி என்ன, அந்த வைரவருடைய வாகனம் எப்படி இருக்கின்றார்?
1: மிகவும் சிறப்பாக கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்.
0: அன்று நீங்க வந்தபோது அவர் உரத்து குரல் எழுப்பினார் இல்லையா? ஓ ஆமாங்க அப்பா என்று 2 சொல்லை சேர்த்தபடியால் தப்பி விட்டீர்கள். தனியா ஆமா இருந்தால் தவறு இருப்பீர்கள். நல்லது. சரி, அப்ப இன்று இரவு நீங்கள் இந்த தமிழில் பேசுவ நிகழ்வில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா?
1: ஆசை இருக்கிறது. எது நடக்கிறதோ அது நடக்கிறது.
0: நம்பிக்கை இருக்கின்றதா?
1: நம்பிக்கை இருக்குது.
0: சரி, வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். 4 நிமிடங்கள் 5 வினாடிகள் பேசியிருக்கின்றீர்கள். சரியா? வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: சரி, இதற்காக நீங்கள்
2: வாழ்த்துக்கள்.
0: எல்லாரும் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
3: அதாவது 32 மார்க்ல பாஸ் ஆகுறேன். கூட சேர்த்து 3 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடுற மாதிரி.
0: என்ன பாடல் உங்களுக்கு வெற்றி பாடலாக வேண்டும் கலையரசி கலைச்செல்வி? ஆமா,
1: பெரிய வீட்டு பொண்ணக்காரன் படத்துல இருந்து
0: நாகப்பட்டினம் விட்டார். கடந்த பிரதிகள் தானே இறுதி வரை நீங்களும் காட்டுகிறீர்கள். அப்ப நாளையத்திலும் கதம்பத்திலே என்ன பாடல் நீங்கள் பதிவு செய்து விடுகிறீர்கள் கதம்பத்துக்கு?
1: நாளைய தினம் வந்து ஆவரம்பு படத்துல வந்து ஒரு பாடல்.
0: ஆவரம்பூவில் ஒரு பாடலா?
1: ஆவரம்பு படத்துல வந்து ஒரு பாடல். ஏதேனும் ஒரு பாடல்.
0: சார், நான் தேடி பார்த்த ஒரு பாடல் என்று அதுல இருக்கின்றதா? அந்த அப்படி இருந்தால் அந்த ஒரு பாடல் தருகின்றேன். ஆவாரம் பூவில் இருந்து ஒரு பாடல் என்று ஒரு பாடல் வந்தால் தருகின்ற நாகப்பன் 5 பாடல் இருக்கு கூட்டி கழிச்சு பார்த்து விட்டேன். நல்ல ஒரு பாடல் கிடைக்கும். அந்த பாடல் தான் நான் தரமிருந்தேன். உங்களுக்காக மதுரம் மல்லிக்கு அந்த பாடல் தான் நன்றா இருக்கும் எண்ணி இருந்தேன். சரி, நாகப்பன் உங்கள் பாடல்.
3: எனக்கு எனக்கு செல்லக்கண்ணு படத்துல இருந்து
0: என்ன வருது? சொல்ல
1: செல்லக்கண்ணு
0: செல்லக்கண்ணு செல்லக்கண்ணு இல்லையா? என்ன பாடல்? வண்டியில மாமன் கண்ணு பொண்ணு
3: தூரவன் செல்லக்கண்ணு அந்த பாடல்.
0: என்ன பாடல்?
1: கேட்டுவிட்டீங்களா
0: பாடல்? சார், உங்கள் பாடல் வந்துவிட்ட. இந்த பாடல் காலையிலே கலைவாணன் கேட்டார். நீங்கள் கேட்டிருக்கீங்க பாத்தீர்களா? நல்லது. இப்ப
3: கலைவாணியோட பாடல் அது.
0: சரி, இப்ப வெற்றி பாடல் வருகின்றது. வெற்றி பாடல் வருகின்றது. சந்தன் ராஜ் கேட்ட ஒரு பாடல் வேற இருக்கின்றது. புது வெள்ளை மழை பொழிகின்றது என்று பாடலை வெற்றி பாடலாம் அந்த பாடல் அமைதியாக எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். சரியா, வரவிருந்தது அந்த பாடல் செல்வ எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்களுக்காக அந்த பாடல் வரவிருந்தது கேட்டுவிடுவோம்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் ஒலித்தது அந்த உறவுகளை. ரோஜா திரைப்படத்திலிருந்து சந்தன்ராஜ் அவர்களுக்கான வெற்றி பாடல். இதை கேட்ட உங்களுக்கு அடுத்து ஓர் வெற்றி பாடல் வர இருக்கின்றது. அமைதியாக இருந்து கேட்டுக் கொண்டிருங்கள். அந்த பாடலை கேட்டுப்பவர் வேறு யாரும் இல்ல, எங்களோட ஜோர்ஜ். அவர் வந்தவுடன் பெரிய கழிப்பிலே மகிழ்வோடு இருந்துவிட்டு கேட்டார் இந்த பாடல். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். நன்றி. நீங்கள் விடைபெறப் போகிறீர்களா? நன்றி. விடை பெற்றுக் கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இங்கு விடைபெறுங்கள்.
1: நிறமும் கதம்பும் நிரலையில் தமிழை பேசுவோம் தமிழில் என்ற தலைப்பிலே அனைவருமே அற்புதமாக பேசி விளையாடி வெற்றி வாய்ப்பினை பெற்றார்கள். அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் இயக்குநர் ஐயா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை சுவைபட கேட்டுக் கொண்டிருக்கும் இயக்குநர் மீராம் அவர்களுக்கும், மற்ற ஏனைய உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மட்டுமல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை இனிய இரவு வாக்குங்களோடு விடைபெறுவது உங்கள் செல்வை சந்தனராஜ். நன்றி. வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கத்தை கூறி விட வெற்றி செல்லும் உங்களுக்கு இந்த இனிய இரவாகவும் நாளை நல்ல பொழுது நல்ல பொழுதாகவும் இந்த மழை காலத்தில் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் பண்ணி உங்களை வழி அனுப்புகின்றோம். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். நிலைமைக்கு சிறப்பித்தமைக்கு அடுத்த பாடல் என்பது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்று ஜோஜ் அவர்கள் நீங்கள் கேட்ட பாடல் படகோட்டி திரைப்படத்தில் வெற்றி பாடலாக வருகின்றது.

0: இனிமையான இந்த பாடல் இப்ப காலகட்டத்து கேட்ட பாடலாக இருந்து கரையோர பகுதியில் வாழ்பவர்களுக்கெல்லாம் கேட்டு மகளக்கூடிய நிகழக்கூடிய ஒரு பாடலை தந்தது மொழியில் தமிழ் வானொலி கனடா.
1: நன்றி ஐயா.
0: நன்றி ஜோஜ் அவர்களே. உங்களுடைய பாடல் வெற்றி பாடல் கிடைத்த போலே அமைதியாக இருக்கும். உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடலையும் தருகின்றேன். கார்த்திகையில் நீங்கள் வெற்றி பெற்ற பாடலை தருகின்றேன். எஞ்சீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டீர்கள் எங்கிருந்தோ அழைக்கும் என்ற பாடல் வருகின்றது.

பலத்த கரகோஷத்திலும் கேட்டு மகிழ்ந்தோம் அந்த பாடலை. கார்த்திகேயன் ஐயா உங்களுக்காக வந்த அந்த பாடல். அடுத்து ஒலிக்க இருக்கின்றது பாடல், அந்த பாடலை தருகின்றார் எங்களுடைய நாகப்பள்ளி பொழுது வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியில வெற்றி பெற்ற பாடல் சொடக்கு மேல சொடக்கு என்ற பாடல். அந்த பாடலையும் கேட்டுக் கொடுக்கணுமா தொடர்ந்து வருகின்றது.

0: நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கிலேயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: இந்த துள்ளு பாடல் துள்ள இசையோட வந்து துரித இலக்க சுகவரிசை உள்ள பாடல். அந்தோனிதாசன் அவர்களோடு அனிருத் ரவிச்சந்திரன் இருவரும் பாடினர். தானே சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திலிருந்து இதுல சொடக்கு பாடல் என்னுடைய நிகழ்வு வந்து வருவது அநேகமாக காற்றலையில் நான் தருவேன். உங்களுக்கு சொடக்கு பாடல்கள் சொடக்கு பாடல்கள் உண்டு. நல்ல பாடல்களை அமைதியா இருந்து கேட்ட நல்ல பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் நல்ல பிள்ளைகள். சரியா? இன்னொரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டால் எனக்கு என்ன பதில் கூறுவோம்? நீ கேட்டுமா போகட்டுமான்னு கேட்டா நான் எப்படி கூறுவேன்? நீங்க எல்லோரும் இப்படித்தான் கேட்டீங்க. நிக்கட்டுமா போகட்டுமா என்ன பதிலை கூறுவேன்? சரி, இப்பொழுது விடைபெற விரும்பியவர்கள் விடைபெறலாம், அல்லது இந்த பாடலையும் இருந்து கேட்கலாம். இது முடியவில்லை நிகழ்வு, அதாவது போட்டி நிகழ்வு முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் வந்த உறவுகள் அனைவரும் வெற்றி பெற்ற பாடல்களை கேட்ட உங்களுக்கு அடுத்த ஒரு பாடல் வருது. அந்த பாடலையும் கொடுக்கட்டுமா? கொடுக்கட்டுமா நிக்கட்டுமா நிக்கட்டுமா போகட்டுமா என்ற பாடலை கொடுக்கட்டுமா விடட்டுமா? கொடுத்து விட வேண்டுமா? இனிமையான ஒரு பாடல் ஒன்று மகள் கேட்டிருக்கின்றார் கலைச்செல்வி மதுரம் அவர்கள். அந்த பாடல் காந்த குரலும் மனு அவர்களோடு சேர்ந்து சின்ன கோயில் சித்ராவும் பாடிய அந்த பாடல் பெரிய வீட்டு பணக்காரன் அந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்க. பண்ணக்காரன் பண்ணை என்று பொருள், பண்ணக்காரன் போட்டுட்டாங்க இல்லையா? பணக்காரனா
1: பண்ணக்காரன்?
0: இது பெரிய வீட்டு பண்ணைக்காரனா பணக்காரனா?
1: பண்ணை.
0: அந்த திரைப்படம் நான் பார்க்கவில்லை. அதோடு அதை பெரிய வீட்டு பண்ணைக்காரன், இதிலேயே பெரிய வீட்டு பண்ணக்காரன் கூறும்போது பண்ணக்காரன் என்று கூறுவார்கள். சரியாக கூறுவார்கள் பண்ணைக்காரன் என்றுதான் தருவானு இல்லையா? பண்ணக்காரன் தமிழ் வார்த்தையிலே அதை வந்து அவர் இசைக்கு ஓசைக்கு பேச்சு தமிழ்லேயே போடுறாங்க, அவங்க பண்ணக்காரங்க போடுறாங்க அப்படின்னு. பண்ணைக்காரன் தான் தெரியும், பண்ணை வைத்திருப்பவர் பெரிய இவர் பெரிய வீட்டிலே வாழ்கின்ற பண்ணைக்காரன் என்றுதான் அந்த கருத்து. நல்ல பாடல். நிக்கட்டுமா புகட்டுமா நீல கருங்குயிலே என்று கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல் இப்பொழுது வெற்றி பாடலாக கிடைக்கின்றது. எங்கள் சென்னை டாக்டர் கலை செல்வி அவர்கள் வந்து அன்பாக பங்கு பெற்றி வந்த உடனே பங்கு பெற்று வெற்றியும் பெற்று விட்டார். அதனால் கொடுக்கட்டுமா விடட்டுமா என்று பார்த்தால் கொடுக்கட்டுமா என்றுதான் லொட்டோவில் சொல்லுகின்றது. அந்த பாடல் எல்லோரும் நீங்க கேட்க விரும்புகிறோம். நாளை உங்கள் பாடல் வருகின்றதம்மா.

0: இனிமையான ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு வந்தோம். கார்த்திக் அவர்களோடு கனகா இணைந்து நடித்த திரைப்பட பாடல். இதை எங்கள் அன்பு மகள் கலைச்செல்வி நீங்கள் வந்து கேட்டபடி அமைதியாக உங்களோடு சேர்ந்து இவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நாகப்பன் கார்த்திகேயன் ஜோஜ் அவர்களும் இந்த வேளையில நீங்கள் திருப்தியாக இருக்கின்றதா உங்களுக்கு பாடல் எல்லாம் கேட்டு?
1: பாட்டு கேட்டு உடனே ஒளிபரப்பானது இதுதான். இது வரைக்கும் நான் சொன்ன எந்த பாட்டு நான் கேட்டதே இல்லை.
2: நீங்க
0: பாடி வந்தோட ரேடியோ நின்று விடும். நீங்கள் வந்தால் வார நீர் அழிக்கு மாடல் நீண்டு உங்களோட ஏன் செல்லும் பானு என்ன பாடலே உங்கள் எந்த பாடலை பாடினீங்களோ அந்த பாடல் நீங்கள் பவுனம் நாள் போன்ற ஒரு பாடிய பாடல்கள் எங்கள் காதலே மூட குரலில் தான் இருக்கின்றது. அந்த இவர்கள் பாடிய குரல் நாங்கள் மறந்து விட்டோம். அதில் நீங்கள் பாடும்போது அந்த எங்களுக்கு அந்த நீங்கள் பாடுவதை ஞாபகத்து வேணும்னு அழகாக பாடுகிறீர்கள் தானே. என்ன காத்தியேன் சில சமயத்தில் கார்த்திகேயன் பாடுகிறதும் அந்த கார்த்திகேயன் பாடுற பாட்டு மற்ற பாட்டை மறந்து கார்த்திகேயன் பாடுறது மனதில் நிற்கும் இல்லையா
2: கார்த்திகேயன்? பாத்ரூம் சிங்கர் ஐயா பாத்ரூம் சிங்கர் ஐயா
0: பாத்ரூம் அதுதான் திறமான. ஏன்னா அதுக்குள்ளே எக்கோ பண்ணி இல்ல மனம் குணம் வாசனையோடு பாடினா அது திறமான தான் இருக்கு. பாடம் அப்படி
2: அருமைதான்
0: சாரசாரமான பாடலா தானே இருக்கு. இப்ப பக்க பாத்தியம் உங்களுக்கு தேவையில்லை தானே. அதுக்குள்ள மனம் குணம் வாசம் எல்லாம் சேர்ந்து வரணும் அந்த பாடம். நீங்க பாடுவதை நீங்களே கேட்பது போன்ற ஒரு இது வேற அப்படியே பாட சுகமாக இருக்கு. அது மட்டுமில்ல கார்த்திகேயன் ஆயிரத்துக்கு மேல பாடல்கள் இந்த வலைத்தளத்துல பாடி இருந்திருக்கிறார். சோடி பாடல்கள்
2: பத்தாயிரம்
0: ரெண்டு மாதத்துக்கு முன்னாயிரம் இப்போது பத்தாயிரம் பாடிவிட்டாராம். அவர் பாட்டிலே பாடுவார், அவர் பாட்டிலே பாடுவார். இன்னும் காதுக்கே
2: யாரும் கேட்க கூடாது என்று ஒரு கண்களை கட்டி கொண்டுதார்.
0: இல்ல நீங்க வலைத்தளத்தில் பாடுகிறீர்கள் தானே, அது நாங்க பாத்துருக்கோம்.
3: என்ன பாடுவீங்க
0: பூல பாடு அதுல பாடுவார். வலைத்தளத்தில் பாத்திருக்கின்றோம் அவருடைய பாடல்கள். அதே மாதிரி பாடுகிறாரு யாருக்கும் சோடி என்று கொடுத்தா இன்னும் இதமாக பாடுவார் காற்றல்ல. அப்படித்தானே காத்திய?
1: தனியாவர்த்தனம் தான்
0: செய்யறார் அவர். நீங்கள் பாடுபவர்கள் ஒரு சோடியை அழைத்துக் கொண்டு வாருங்கள் ஒரு நாளை பாடுங்கள். இந்த பாடுவோர் பாடு சரி. இப்பொழுது ஒளிப்பதிவிலே அந்த பாடல்களை கேட்டு எங்களுக்கு நேரடியாக எங்கள் காதுக்களை கேட்கக்கூடிய மாதிரி யார் பாடப்போகின்றீர்கள்?
4: யார் பாடுறது? அம்மாவும் அம்மாவுடைய
0: விசிறிகளும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அம்மா
2: பாடுறோம்.
0: எல்லோரும்
5: வெண்பனித்தெல்லுங்கள் உள்ளவரையில் தான்

திட வேண்டும் வேண்டும் உங்கள் உறையை வெண்பொலி தன்றல் உள்ளவரையில் வெண்பொலி தன்றல் உள்ளவரையில்

வெண்பனித்தன்கள் உள்ளவரையில் உலகம் உள்ளே

0: பிறப்பிலும் இணைந்திட வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு பணித்தன்கள் உள்ளவரை
1: நன்றாயிருந்தது. அங்கே உங்களோட வானொலியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றதா உங்கள் வீட்டிலே?
0: இல்ல பாபா.
1: அந்த நீங்க பாடும் போது நீங்க கவனிச்சிருக்கலாம் மற்ற உறவுகளை, இன்னொரு இரண்டு குரல் வருவது போன்று இருந்தது, அப்படி இல்லையா? அவர்கள் தொலைபேசியிலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் வானொலியில், நான் காதுகளை ஹெட்போன்லேயே கேட்கின்றேன். அப்படி துல்லியமாக வெண்பனி காலம் அல்ல, கோடை காலம் அல்ல, 12 மாதம் அல்ல, காலம் இருக்கும் வரை நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பீர்கள். எங்களுடைய உறவு உங்களுக்கு எனக்கு இப்பொழுது இங்கே அறிவித்தல் வானொலி. இப்ப ஒரு வாரமாக சூரிய பகவான் வெளியே வரவில்லை, சூரிய ஒளியை நாங்கள் காணவில்லை. அடுத்தது நேற்று தினம் லேசான பனிப்பொழிவு, அதுக்கு முதல் 2 நாள் நல்ல பனிப்பொழிவு. நேற்று மகள் ஒட்டாவாவிலிருந்து வந்திருந்தார், தலைநகர் அங்கே கூட வந்து கூறியிருந்தார். இங்கே இன்று காலை பனித்துளியில் மழை என்று அறிவித்திருந்தால் மாலை நேரம் மழை கூடும் என்று போட்டு, ஆனால் இது மாறி பனிதான் வரும்போல் தெரிகின்றது. இரவுக்கு 5 மில்லிமீட்டர் மழை என்று கூறியிருக்கின்றார்கள், ஆனால் அந்த 5 மில்லிமீட்டர் மழையா அல்லது பனியான்ற கூற முடியாமல் நினைக்கின்றேன். ஆனால் அந்த மழை வந்து பனி வந்தால் ஆபத்து இல்லை, பனி வந்து மழை பெய்தால் ஆபத்து. மழை பெய்யும்போது நிலம் ஈரமாக இருக்கும், அதற்கு மேலே பனி வந்து சேர்ந்தால் கொஞ்சம் வழுக்கல் குறைவா இருக்கும். அது பனி பொழிந்து பனியாக இருக்கும் போது மேலே மழை துளி விழுந்தால் அது ஐஸ் மாதிரி வந்துவிடும், அது வழுக்கிற மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துடும். அதோடு இங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் கூடுதலாக, என்ன நுண்ணி வந்து கூடுதலாக பங்கு பெற்றது, இங்க கூட பிறகு கொண்டு போகின்றது.
2: அங்காடிகள்
1: அமெரிக்கா தான் இப்ப முதலாளர் நிற்கின்றது.
2: அமெரிக்காவில் 90% கொரோனா தான்,
1: கொரோனா ஒரு பக்கம், ஒரு பக்கம் தலைவர்களுடைய ஈடுபாடு, ஒரு பக்கம் இப்படியே போகுது வாழ்க்கையில். ஒரு அரசியல் தான், மகள் சொன்னாவே முதல் அரசியல் தான் இந்த நோய் கூடுவதற்கும் குறைவதற்கும் காரணம்.
2: ஒரு ஸ்தாபனம் பகுதியில் சென்னை, அடுத்தது கோவை,
1: ஒரு ஸ்தாபனம்
3: இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தேன் சொன்னவுடன் 4 ஸ்தாபனங்கள் வந்துவிட்டது. இப்பொழுது இதுவரையும் எங்க போனார்களோ தெரியவில்லை. ஒரு ஸ்தாபனம் தன்னுடைய மருந்து செல்லுபடியாது வருகிறது என்ற உடனே 4 கம்பெனிகள், 4 நாடுகள் அவர்கள் வந்து விட்டார்கள். இது யாருடைய வாங்கி போடுவது? ஆனா இவர்கள் யாரும் இன்னும் ஹியூமன், அதாவது மனித உடல்ல பாய்ச்சி பரீட்சித்து இன்னும் அவர்கள் சரியான பொறவில்லை. மிருகங்கள் பார்த்திருக்கின்றார்கள், மனிதர்களுக்கு போட்டு அது சரியான பதில் கிடைக்கவில்லை யாருக்கும். இது மருந்து என்னவோ தெரியல, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா எங்களை போன்றவர்கள் தான் முதல் எடுக்க சொல்லுகிறார்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதல் என்ன எல்லாரையும் அவங்களும் இந்த பருவ கால நான் வானொலியில் பகிரங்கமாக கூறுவேன். அந்த மகாநாடு இந்த மகாநாடு எல்லா நாட்டு தலைவரும் போயிட்டு அங்கே ஆலோசித்தது எப்படி இந்த சமூக, அதாவது இந்த இனப்பெருக்கத்தை தடுப்பதுதான். சனத்தொகை கூடிவிட்டது உலகத்திலே, அப்போ சனத்தொகை கூடினா அவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு கடினம். அரசாங்கங்களுக்கும் எத்தனை பேருக்கு பென்ஷன், உழைப்பாளர்கள் வைத்தியங்கள் செய்யணும், இதற்குரிய உபகரணங்கள், அதை விட உணவு தயாரிப்புகள் எல்லாம் அமிலங்கள் சேர்த்து தயாரிப்பு எல்லாம் எல்லாம் சேர்க்க முறையாக வந்து கொண்டு அழிந்து கொண்டு போகின்றது. நோய்தான் பெருகி கொண்டு போகின்றது. பரவாயில்ல, 5 வயது குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் இந்த நீரிழிவு பாதிக்கின்றது, தொழில் காசு எல்லா மருத்துவங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அதுக்கு புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடித்து மருந்து நாட்டுதான் உலக அரசியல் போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த நோய்க்கு இவ்வளவு காலம் இப்ப கண்டுபிடித்தார்களோ, அது ஒருவர் கண்டுபிடித்தாலும் 4 கம்பெனிகள், இது 92%, இது 95%, இது 98% என்று அவர்கள் இதை போட்டுட்டு அங்கே மேலிடத்தில் அது உலக சுகாதார நிறுவனத்தினர் அப்ரூவல் கிடைத்தவுடன் விற்கிறது.
2: இந்தியாவுக்கு தடுப்பு மருந்து வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க.
1: அங்க தேவையில்ல, மூலிகைகள் இருக்கு ஐயா, மூலிகைகளை கொண்டு நீங்க, அதாவது நீங்க பொது கட்டுப்பாடு, எங்களை சமூக கட்டுப்பாட்டை நாங்கள் உண்மையிலே மனச்சாட்சியோடு நாங்கள் வரவேற்று அதை பின்பற்றி எல்லோரும் நடப்பார்களாயிருந்தால் கொரோனா இல்லை இந்தியாவிலே. அது புண்ணிய பூமி ஐயா, எவ்வளவு புண்ணிய பூமி, எவ்வளவு மூலிகை வகைகள் உள்ள நாடு அந்த நாடு. அங்கே பாருங்க, ஒரு வைத்தியர், ஒரு ஆயுர்வேத வைத்தியர் வந்து கண்டுபிடித்தார், அவர் தான் குணப்படுத்துறது சவால் விட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மெத்த வைத்தியர்கள் அங்கே அந்த சங்கத்தினுடைய சேட்டிக்கருவி இருக்கு இல்லைன்னு தூக்கி உள்ளுக்கு போட்டாங்க. அப்ப அதுதான் அரசியல் தான் அங்கே அநியாயமாக்குறது.
3: ஒரு மருத்துவமனையில, ஒரு மருத்துவமனையில தாம்பரத்துல இருக்கிற சித்த வைத்திய சாலையில அவர் சொல்லிட்டாரு, இங்க வர்றவங்களுக்கு நாங்க வந்து எந்த வித அலோபதி மருந்துகளும் கொடுக்கல, சித்த வைத்தியத்தை கொடுத்து பியூரா குறைச்சி காட்டுறது சவால் விட்டு அவர் செஞ்சு அனுப்புனாரு நிறைய பேரை.
2: அது கொரோனாங்கிறது என்னங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுதான், வேற ஒண்ணு.
3: அவ்வளவுதான், அவ்வளவுதான்.
1: அந்த ஐயா வெளியில வந்து விட்டாரா, அந்த ரத்னா வைத்திய சாலை
3: இல்ல அவர் இல்ல, இவர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்.
1: அது கவர்மெண்ட் சொல்லுதான் ஐயா, கவர்மெண்டே சொல்லுவது கொரோனாவுக்கு வைத்தியம் நீங்க பிரைவேட்டுக்கு போங்க, அங்க போனா 10 லட்சம் 15 லட்சம் வியாபாரம் ஐயா.
3: வியாபாரம் இல்லாமல் கிடையாது, ஒரு ஊசி 20,000 ரூபாய்.
1: அது வந்து கொரோனா வந்தவர்களுக்கு சாதாரண மக்களால முடியுமா?
2: 15 நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் வருது.
1: இந்த பெரிய பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், இந்த பெரிய கோடீஸ்வரர், அவருக்கே முடியாமல் போய்விட்டது. அப்ப எங்க இந்தியாவில வைத்தியம் இருக்கின்றது? விதி ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் வச்சுதான் அந்த அவர் கையாட்டுகிறார், இங்க இது ஆட்டுகிறார், அங்க இப்பொழுது கம்ப்யூட்டரை பாக்குறார். அவருடைய மகன் சரண் அவர் கூட பார்க்கவில்லை, நேரே போய் தகப்பன் தூரத்தில் கண்ணாடிகளை தான் பார்த்தார்கள். போய் தானே முழுக்கலன்னு சொன்னார்கள். கடைசியில் என்ன சொன்னார்கள், அவருக்கு வேற சுவாச நோய் இருந்தது, அப்படி இப்படி என்று கதையை மாற்றி விட்டார்கள்.
2: அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்படித்தான் சொன்னாங்க.
3: அவருக்கு
1: அது பிறகு இங்கிலாந்து வந்து பெரிய அங்க இங்கிலாந்து பிறகு நோயை மாற்ற முடியாமல் கஷ்டப்படுகிறார். அங்கே உள்ள அங்கிருந்து டாக்டர் கொண்டு வந்தாரலாம் இங்கே. சாதாரண சிந்தித்து பாருங்க, எவ்வளவு ஒரு மூலச்செலவை செய்தார்கள். அவர்களோட பணம் இருக்குன்னு கடைசியா பணத்தையே கொடுக்காம வச்சிருந்தாங்க, என்ன முழுக்காதுன்னு காட்டியது, கோடி கணக்காக வந்து விட்டது அவருக்கு. அவர் உண்மையான கூறவில்லை அந்த வைத்தியசாலை, இது முழுக்க பொய். இப்ப அவர் அரசாங்கத்தில் அரசாங்கமே சொல்லுகிறது உங்களோட வைத்தியம் இல்லை, பிரைவேட் வைத்தியத்து போங்க. என்ன பிரைவேட் வைத்தியம் அதுல ஆசிய நாட்டு அரசாங்கம் சொல்றது யார் நம்புவது? பிச்சை எடுக்கிறவங்க கூட நம்ப மாட்டான். வெளிநாட்டுல இருந்து பார்க்க எங்களுக்கு தான் தெரியுறது, அது வெளிநாட்டில் தெரியுது எங்களுக்கு. அதெல்லாம் கணக்கு வேண்டாம். வைத்தியசாலைக்கு சென்றவர்கள் எத்தனை பேர் திரும்பி வந்திருக்கார்கள்? இந்த நோயை வீட்டிலே இருந்து கடைபிடிச்சவர்கள் எத்தனை பேர் தப்பி இருக்கின்றார்கள்? வீடுகளில் இருந்து கடைபிடித்தவர்கள் யாரும் சாகவில்லை, வைத்தியசாலை போனவர்கள் தான் செத்தார்கள்.
2: 98% சாகல,
1: வைத்தியசாலைக்கு போயிட்டு ஆய்க்கிணைகள். இன்னொரு எழுதியிருந்தார், இந்த கொரோனா வந்த ஒருத்தர் எங்களை சுவிஸ் நாட்டில் இந்த ஒரு ஈழத்தமிழர் எழுதியிருந்தார், நீங்கள் கொரோனா என்று அறிந்தவுடன் வீட்டிலேயே நீங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையோடு இருங்கள், வைத்தியசாலைக்கு சென்று மட்டும் சென்று விடாதீர்கள். சித்திரவதை தான், மருந்தே இல்லை. ஒரு நாள் அறைகள் இருக்க வேண்டும், மூக்குகளால் வாய்க்களால் இதுவரை ஓட்டி விடுவார்கள், வெண்டிலேஷன் அதன் இயந்திரம் இருந்ததும் யாரும் போய் பார்க்க முடியாது, பெற்ற பிள்ளை கட்டிய முடிய கடைசிய பிணத்தை கூட இவர்கள் திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு செய்துவிட்டார். அதெல்லாம் அவங்க இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்டதான், பிணத்தை கூட கொடுக்கவில்லை என்று அவர்கள் உள்ள இந்த உறுப்புகளை வெளிநாட்டுகளுக்கு அனுப்பியிருக்கார்கள்.
0: அதெல்லாம்
1: கண்டுபிடிக்கப்பட்டதாம். வியாபாரம், மனித உடலை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். உயிரோட இருக்கைக்கு திறந்ததன் பின்பு சொன்னா கோபிக்க கூடாது. காத்தியன் கொஞ்சம் தேசிய உணர்வு
3: மருத்துவர்களை முன்னாடி சேவை, இப்பொழுது வந்து தொழில் வியாபாரம்,
1: வெளிநாடுகளில் நாங்கள் இருக்கின்றோம். இங்கே இப்பொழுது வைத்தியசாலைக்கு மக்கள் போவதில்லை, வீட்டிலேயே கை மருந்துகளை மூலிகைகளை எடுத்து சுகப்படுத்திக் கொள்கின்றார்கள். வைத்தியசாலைக்கு போனவுடன் வாயத்திர அவர் சேர மூக்குகளும் ஒன்றப்படுவார்கள், வாய்களும் ஒன்றப்பட்டு போடு, உனக்கு பசிச்சு 14 days குவாரண்டைன், இதுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அது மட்டுமில்ல, அந்த வீட்டில் உள்ளவர்களையும் அப்படி செய்கின்றார்கள். அதனால சமீப எத்தனை பேர் நோயை நோய் என்று கூறுவதில்லை, போவதே இல்லை. என்ன சாதாரண சுடுநீர் கையை கழுவி காலை கழுவி இந்த பொது பாதுகாப்பு முறையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இந்த விழிப்புணர்வுகளையும் சகல ஊடகங்களும் அது பிழையான செய்தியை கொடுத்தாலும் கூட அவர்கள் கொடுத்த செய்திகளை மக்கள் படித்திருக்கின்றார்கள்.
3: இன்றளவும் நான் வந்து கையில சானிடைசர் கையில வச்சிருக்கேன், அதாவது மாஸ்க் போடாம நான் வெளியில போக மாட்டேன். எத்தனையோ பேர் கிண்டல் பண்றாங்க, என்ன நீ மட்டும் மாஸ்க் போடுற, நான் போடுவேன்.
2: கடைபிடிக்க சொல்றாங்க, மாஸ்க் போடணும், ஒண்ணு கைகளை அடிக்கடி கழுவணும் சோப்பு போட்டு,
1: ஒவ்வொரு கடை சின்ன சில்லற கடையிலும் வெளியே ஒட்டி இருக்கின்றார் அரசாங்கத்தின் முத்திரையோட, மாஸ்க் இல்லாமல் உள்ளே போகப்படாது. அடுத்தது உள்ளே குறிப்பிட்ட ஆட்களை தான் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் கடைக்காரர்கள். 5 பேர்
3: உள்ள அப்படி கிடையாது,
1: கண்டவாடல போய் கண்டவாடல வர அவங்களுக்கு என்னையா
3: நடக்குது, ஊர்வலங்கள் போகுது.
1: முன்பெருமை என்பது அரசியல் என்பதை மகள் கூறினது முற்று முழுக்க உண்மை. அதுதான் அமெரிக்காவிலும் அதுதான் நடந்தது. ஆனா கேள்வி என்னுடைய இன்னொரு நண்பர்
4: வெளியில போயிடுறோம், எத்தனை எதுவும் இழுப்போம் நம்மளால சொல்ல முடியுமா? எவ்வளவு காத்து உள்ள இழுத்தோம், எவ்வளவு காத்து வெளியே விட்டோம் நம்மளால சொல்ல முடியுமா?
1: 75,000 நீங்கள் கேட்ட கேள்விக்கு விளங்குகிற என்ன, நாங்கள் உள்ளே இழுப்பது பிராணவாயு ஆக்சிஜன், அது உள்ளே வந்து எங்களுடைய இரத்தத்தை சுத்திகரித்து போட்டு வெளியே கொண்டு வர்றது எங்களுடைய அந்த நீல இரத்தமாக ஓடுவது அல்லவா, நாளம் அதுல ஓடுவது அசுத்த ரத்தம். அந்த அசுத்த ரத்தத்தை சுத்தமாக்குவதற்கு இந்த பிராணவாயு உள்ளே சென்று சிவப்பு ரத்தமாக்கி போட்டு அந்த அந்த அந்த கரியம் நிலவாயு தான் உள்ளே இருக்கின்றது, அந்த கார்பன் வாயுவை வெளியே விடுகின்றோம். அந்த காட்டை வந்து மரங்களில் உள்ள இலைகள் அதுகள் சுவாசித்து அது எங்களுக்கு திரும்ப பிராணவாயுவாக சுத்திகரித்து தருகிறது. அதனால் தன் வீட்டுக்குள்ளே பூந்தோட்டம் வெளியிலே பூந்தோட்டம் மரங்களை வளர்ந்து சொல்லுகிறார்கள். இந்த உங்களோட கேள்விக்கு நான் வருகின்றேன். இப்பொழுது மாஸ்கை அணிய சொல்லுகின்றார்கள், முகக்கவசம். நாங்கள் வாயை மூடிக்கொண்டு உள்ளே எழுப்பது எந்த

0: துணி மூன்று துணி என்று போட்டு இது உள்ளே போய் வெளியில வருவது நவீனமாக எல்லாம் பெரிய படங்கள் எல்லாம் போட்டு விற்க துவங்கி விட்டார்கள். இது வியாபாரிகளுக்கு ஒரு நன்மை. உண்மையிலே சத்திர சிகிச்சை செய்ய போடுறார் ஒரு ஒரு கேன்சர் நோயாளி அல்ல வேறு ஒரு தொற்று நோய் உள்ள நோயாளிக்கு ஒரு வைத்திய நிபுணர் சத்திர சிகிச்சை செய்ய போனால் அந்த சத்திர சிகிச்சை செய்யும் இடத்துக்குள்ள இருப்பவர்கள் கையுறை முகக்கவசம் அணிகின்றார்கள். அந்த முகக்கவசத்தில் அணியும் பொழுது அந்த தொலை முடிந்தவரும் கழட்டி கொடுக்க அப்பொழுது அவர்களும் அது வந்து வெளியே உள்ளேயும் போகக்கூடிய பிராணவாயு வெளியில போனா உள்ளே இருக்கிற கரியமராய் வெளியில வந்து அது வெளிப்போகக்கூடிய முறையிலும் அது முன்கூட்டியே வைத்திய நிறுவனங்களால் சிபாரிசு செய்து வந்த மாஸ்க் அதை இப்பொழுது வெளியே ஊதினா வெளியே நாங்கள் உஃபண்டு ஊதினால் வாயால ஊதினால் அந்த காட்டிலே இந்த லைட்டரை கொழுதி பிடிச்சு கொண்டு ஊதினால் இந்த லைட்டர் மூடக்கூடாதான். அதன் அர்த்தம் என்ன காத்து வரக்கூடாது. அப்ப இந்த காத்தான் நாங்கள் சாதாரண அணிந்து வரும்போது ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்தால எங்களுக்கு அவசியம் அந்தரமாக இருக்கின்றது. நாங்கள் எழுத்து இழுத்துப்படுவோம் காரணம் என்ன எங்களால் தாங்க பிராணவாயுவைத்தான் உங்களால் சுவாசிக்க முடியும். அந்த கையமிழக்கு மர முடியாது. அதுக்கு தான் ஏதாவது நீட்டு மாதிரி அருண மூஞ்ச மாதிரி எல்லாம் வரக்கூடிய மாதிரி டிசைன் டிசைனா இப்ப கட்சியில பேர்ல கூட வருகிறது. அது வியாபாரம். ஏட்டை துணியை வைத்து தைக்கப்பட்டிருக்கோம் கழுவி எல்லாம் பாவிக்கலாம் இது நல்லது என்றெல்லாம் விற்கிறார்கள். விளம்பரத்தை செய்து வாயாலே வெளியே போற கரியமுறை வாயை கழுவி கழுவி பார்க்கறது. அப்ப அந்த அந்த மாஸ்க்கால வெளியே போகவில்லை. அதுதான் காரணம். அது மீண்டும் நாங்கள் சுவாசிக்கும் பொழுது எங்களை சுவாசம் தன்மையான வருத்தம் மீண்டும் வரும் பொழுது எவ்வளவு ஜனத்தொகை குறைக்க முடியுமோ அதுக்கேற்ற வயதானவர்களுக்கு இந்த தடுப்பூசியை அவசரம் போட வேண்டும் அவசரப்படுது. என்னது போடுகிறீர்கள் அங்கே இன்னும் அவர்கள் இது 100% உத்தரவாதம் தரவில்லை. மருந்தை செய்தவர்கள் கூட அதனுடைய பதில் கிடைக்க 6 மாதம் செல்லும் 2 வரையும் செல்லும் என்று கூறுகிறார்கள். அப்ப ஏன் நாங்கள் எடுக்க வேண்டும்? எவ்வளவு மக்கள் தொகை குறைகிறதோ இப்ப ஒரு 1000 பேர் இறந்தால் அந்த 1000 பேர் வயதானவர்கள் அவருடைய பென்ஷன் காசு எல்லாம் அப்படியே அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு தானே போகும். அவர்கள் இலவச வைத்தியங்கள் கொடுக்க இங்கெல்லாம் இலவச வைத்தியம் இலவசமாக வயதானவர்கள் எல்லாம் பென்ஷன் எல்லாம் வேலை செய்தாரோ செய்யவில்லை முதியோர் பென்ஷன் இங்கே இருக்கின்றது இந்த நாட்டிலே. அப்ப குழந்தைகள் இறந்து விட்டா அதெல்லாம் மிச்சம் தானே ஐயா. மற்றது குழந்தைகளுக்கு எல்லாம் போட வேண்டாம். சிறு குழந்தைகள் எல்லாம் இந்த கொரோனா பொண்ணா தாங்குங்களா? ஏன் அதுகளுக்கு இந்த கொரோனா தாக்காதா? வளர்ந்து வாழ கொள்கிறார்கள் வளர்ந்தவரையும் கொள்ளுகிறார்கள். இடையில உள்ளவர்களே அந்தரப்படவில்லை. நிர்வாகம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அதுக்காக நான் மாஸ்க் போடாமல் நான் வெளியே செல்லும் பொழுது வழியா மூக்கு முகக்கவசம் போட மூச்சு திணறி திணறித்தான் போய் வருகின்றேன். எதை நம்புவதை விடுவதும் தெரியாமல் இருக்கின்றது.
1: பாதுகாப்புங்கிறது வந்து எப்பொழுதும் மாஸ்க் போட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு தேவைப்படுகிறது இப்ப கூட்டத்தை உள்ள போகும்பொழுது மாஸ்க் கண்டிப்பா அணியணும். அது என்ன அசௌகரியமா இருந்தாலும் கடைக்கு உள்ள போய் அந்த குளிர்சாதனம் இருக்கும்பொழுது யாராவது ஒருத்தங்க தும்புனாங்கன்னா அந்த அவங்க தும்பல்ல இருந்து அந்த காட்டுல பரவுற அந்த கிருமிகளை கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் தடுக்கிறதுக்காவது
0: மாஸ்க் போட மனித இடைவெளியை கவனிக்கும் பொழுது நாங்கள் ஒரு வெளியான இடங்களே பாவிக்க தேவையில்லை. கார்த்திகேயன் கூறியாவது ஒரு அலுவலகத்துக்கு உள்ளே போகும் பொழுது இன்னொருவரை சந்திக்கும் பொழுது ஒருவர பேசும் பொழுது எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக எங்களிலிருந்து அவருக்கோ அவரிலிருந்து எங்களுக்கோ வரக்கூடாது. இருந்தாலும் அவர் சொன்ன இருமல் தும்மல் உள்ளவர்கள் தும்பினால் கூட அவருக்கு இருந்ததோ இல்லையோ அது எங்களுக்கு விசுவாசத்தோட வரும் என்பதைத்தான் பாவிக்க சொல்றேன். எவ்வளவுக்கு ஒன்று அங்கே நான் பார்த்தேன் என்று பெரிய அங்காடி நாங்கள் அதிகமாக அங்கேதான் இப்ப திறந்திருக்கின்றார். போனால் அளவாகத்தான் மக்களை விடுகிறார். பொருட்களை வாங்கி கொண்டு காசு கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 50 பேருக்கிட்ட நிற்பார்கள். அவர்களுக்கு வந்து அவருக்கு பின்னாண்டு ஒவ்வொருவராக போறதுக்கும் வரக்கூடிய கண்ணாடி சுவர் எழுப்பி இருக்கின்றார்கள். எவ்வளவு பாதுகாப்பை செய்தாலும் வருவது தானே என்று கூறுகிறார்கள்.
1: தடுக்க முடியாது. நீங்க படிச்சவங்க இருக்கிற ஊரு, நாங்க எங்க ஊர்ல வந்து பாமர மக்கள் இருக்கிற ஊரு, எல்லாருமே இப்போ எந்தவித அச்சமும் இல்லாம வேலை செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. பேருந்து
0: போனா என்ன கூட்டம்? படிச்சவங்க படியாத எல்லாம் படித்தவர்கள் எல்லாரும் படித்த படியாதவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா அவர்கள் உணர்கிறார்கள், மதிக்கிறார்கள் சட்டத்தை. தற்க பாதுகாப்பை விரும்புகிறார்கள்.
2: அதுதான் வேலை நாடுங்கிறது இல்லையா,
0: வளர்ந்து வந்த நாடுகள் அதுதான் உண்டு. இப்ப எங்களுடைய நாடுகள் யாரும் கவனிப்பதில்லை.

0: பிள்ளைக்கு வேற இல்லையா போய் வருகின்றார்கள். இந்த கிராமத்தில் ஐந்து பாடசாலைகளில் வந்தது. அந்த பாடசாலையில் எந்த வகுப்பு மாணவனுக்கு வந்து அந்த வகுப்பு மட்டும் கூடிவிட்டு மற்ற வகுப்புகள் நடத்துகிறார்கள். எங்கள் நாடு மாதிரி இல்லை. இங்கே வகுப்பறைகள் வந்து தனி அறைகளாகத்தான், குளிர் நாட்டுக்கு எல்லாம் வகுப்பறைகள் தனித்தனி அறைகளாகத்தான் இருக்கும். சுவராலும் கண்ணாடிகளாலும் மூடி ஒரு அறை, ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்பு போறோம்னா கதவைத்தான் வெளியால போய்தான் அந்த அறை போக வேண்டும். இந்த வகுப்பு இந்த வகுப்பு தெரியும். எங்கள் நாட்டிலே அரை சுவர் வைத்திருக்கும். அந்த வகுப்பு அடுத்த வகுப்பு எல்லாம் இருக்குது. மூன்றாம் வகுப்புல இருந்து படிப்பிக்கிறது, அந்த எட்டாம் வகுப்புல இருந்து பார்க்கலாம். இங்கே அப்படி இல்லை, எல்லாம் மூடித்தான் இருக்கின்றது. அவர்கள் அந்த அறையை மட்டும் எல்லாம் சுத்திகரித்து 14 நாட்கள் அந்த குழந்தைகளுக்கு திருப்பி செய்கிறார்கள். ஆனால் அந்த இந்த இடைவேளை நேரத்துக்கு மாணவர்கள் எல்லாம் வெளியே கிரவுண்டுக்கு தான், விளையாட்டு மைதானத்துக்கு போகிறார்கள். மலைதல கூடம் ஒரு ஒன்றுதான் இருக்கும். அதில் பல அறைகள் இருந்தாலும் அதெல்லாம் சுத்திகரித்து அடிக்கடி சுத்திகரித்துக் கொள்கின்றார்கள். கடைக்குள்ளே ஒவ்வொரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மொப் பண்ணுறது, இந்த தொற்று நீக்கு இதில் நினைத்து துடைச்சி எல்லாம் செய்வார்கள்.
1: நாட்டில் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு பள்ளிக்கூடமே திறக்கலாமே.
0: விருப்பம் படியுங்கள் என்று சொன்னால் மூன்று பிள்ளைகளுக்கும் கம்ப்யூட்டர் இல்லை, மற்ற ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு சங்கம் கொடுக்கின்றது, லேப்டாப் கொடுக்கின்றது. அப்ப ஆசிரியர்கள் அங்கே இருந்து ஒன்லைன்ல கற்பிக்க சொல்கிறார். பாடசாலையில என்ன செய்தாரோ அதே ஆக்டிவ் வீட்டிலிருந்து செய்யுங்கள் என்றும், அவர்களுக்கு வந்து இடைவேளை எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இந்த பாடசாலை நேரம் மட்டுமே அவர்களை வீட்டை வைத்து கவனிக்கின்றார்கள்.
1: எங்க நாட்டில் எல்லாருக்கும் கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் கொடுக்க முடியாதுன்னு எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா டிவியில
0: கடைபிடிக்கிற நாங்கள் எங்களிலே தான் பாதுகாப்பு இருக்கின்றது. அரசாங்கம் கட்டுப்பாடு போகும்பொழுது எத்தனை மோட்டர் பைக்கில் எத்தனை பேர் அடி வாங்கியெல்லாம் செய்து போலீஸ்காரர் காவல்துறை கையெழுத்து கும்பிட்டார். அந்த பிள்ளைகள் கேட்டார்களா? இல்லை, கையெடுத்து கும்பிட்டார். முழங்கால இருந்து கும்பிட்டார். தயவுசெய்து போகாதீங்க, நாங்களும் எங்களோட பிள்ளைகளை போயிட்டு வச்சு இந்த இதுக்குள்ள தான் வந்து வேலை செய்து உயிர் பாதுகாப்பு வேணும். மோட்டர் சைக்கிள் 2-3 பேர் கண்டு முகக்கவசம் பொருள் சிறப்பு கண்டு ஓடுகிறீர்களே, எத்தனை விழிப்புணர்வுகளை கொடுத்தார்கள். அதை டிவியிலே போட்டு காட்டினார். யார் அடங்கினார்கள்? அதுக்குள்ளே இன்னொன்று வந்தது, டாஸ்மாக திறந்து விட்டாங்க. முகக்கவசம் இல்ல, அதிலேயே வாங்க, அதிலே அங்கால பின்னாண்டு அடிச்சு கொடுத்து எத்தனை பேர் அநியாயமான. அது அடுத்தது
2: அரசாங்கமே டாஸ்மாக் நிதியில தான் ஓடுது.
0: அதனால தான் சிறந்து
3: ஐயா நான் விடைபெறுகிறேன். ஐயா
0: நாங்க ஊருக்கு டாஸ்மாக் போச்சு, டாஸ்மாக் விட்டுட்டு ஓடுறாரு.
1: டாஸ்மாக் கிடையாது.
0: அதே மாதிரி டாஸ்மாக் உயர்வரணும் வீட்டுக்காய் இருக்கும். அவர்கள் எல்லா நாடுகளிலும் இங்கே எல்லாம் அதுக்கென்று ஒரு ரூம் இருக்கும். ஆல்கோஹால் பாதிக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கும். அந்த நண்பர்கள் வந்தாலும் அவரோட இருந்து அதுக்கு ஒரு ரூம், மற்றவர்களுக்கு தெரியாது. அதுக்குள்ள எல்லவர்களுக்கு அளிக்க பாட்டுகளை போட்டு
1: குளிர் பிரதேசம் அங்க இருக்கிறது. சரி, எங்க நாட்டில் எனக்கு இத்தனை மருந்து வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல.
0: ஆனா அந்த மருந்து கசிப்பு அதும் இங்கே இல்லை. அந்த காய்ச்சி சாராயம் காய்ச்சி அப்படி வடிகா அதும் இங்கே இல்லை. எல்லாம் திராட்சை ரசம் அப்படியான வைன் தானிவர்கள் கூடுதலாக பாவிப்பார்கள். வைன் ராக் கண்டு வீட்டிலேயே வச்சிருப்பார்கள். அந்த வைன் அடுக்கி இருப்பார்கள். போனவுடன் அதை எடுத்து அளவோட மகிழ்வாக நாகரிகமா செய்ய அங்க மாதிரி புடிச்சு போட்டு பொண்டாடிய போட்டு இழுத்து போட்டு அடிச்சு காதல இருக்க கம்மலக்கடிய அப்படியெல்லாம் நீங்க உள்ள சாப்பிடுதோ கொண்டாடி சாப்பிடுதோ அவருக்கு வேணும். $500 அவர் ₹500 உழைச்சாருன்னா ₹400 தன்னுடைய விளையாட்டு செய்ய ₹100 கொண்டு குடும்பத்தினத்து கொண்டாடிட்டு கொடுப்பேன். அதுல என்னது
1: அரசாங்கமே ஒரு ரேஷன் கார்டுக்கு ₹1000 கொடுக்கறாங்கன்னா எதை நம்பி கொடுக்கறாங்க?
0: ஒருவரும் தற்காப்பு நடவடிக்கையோடு இருந்தால் இறைவன் இருந்த வாழ்வு நாங்கள் பெற்ற வரம் எத்தனை வயதில் சாகிறோம் என்று தெரியாது. இப்படி அநியாயமாக போக மாட்டோம், அநியாயமாக போக மாட்டோம். இருக்கும்படி மரண அவஸ்தை இல்லாம குடும்பங்களை பார்த்து தான் போகலாம். அங்கே அது இல்லை, அந்த அந்த அந்த மனிதாபிமான உணர்வு இல்லை. அது கடினம். இந்த போக்குவரத்தால தான் அதிகமாக வருவது. ஒரு நாட்டிலிருந்து நாட்டுக்கு வருபவர்கள் தான் இப்ப அன்று சாவர்கள் அமைப்பு சொன்னார். அங்கே இப்ப குறைந்து கொண்டு வருகின்றது. ஏன்னா போக்குவரத்து நிறுத்திவிட்டார். கடைகள் எல்லாம் கட்டுப்பாடு கூட, இங்க வெளிநாடுகளிலே கட்டுப்பாடு, சட்டத்தை மீறினால் அவருக்கு தண்டனைகள் தானே. அங்கே எப்படி அதே இந்த அழகான கவிதையை நான் மீண்டும் மீண்டும் கூறினேன். லஞ்சம் வாங்கினேன், சிறை சென்றேன், லஞ்சம் கொடுத்தேன், சிறையிலிருந்து வெளிவந்து விட்டேன். அதுதான் நடக்குது. அங்கே கட்டுப்பாட வைப்பதும் அவர்கள் தான். அதுக்கு மேலாளர் லஞ்சத்தை உழைப்புக்காக தான் அவர்கள் செய்கிறார். நீண்ட நேரம் பேசிவிட்டோம். ஒரு மணி 11 விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. எல்லோரும் நாங்கள் விடைபெற வேணும். நீங்கள் விடைபெறுவதால் ஒவ்வொருத்தராக விடைபெறுங்கள். விடைபெறுவதற்கு எங்களுக்கு செல்வியினுடைய ஒரு பாடலை கேட்டுத்தான் விடைபெற வேண்டும். அது வழக்கமா வந்து விட்டது தானே செல்வி அம்மா? சரி, ஒரு பாடலை பாடங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருத்தராக
4: நம் காதல் மாறுவான், நம் காதல் மாறுவோம், தலைவரும் தாதும் போதும், இனி காலம் மாறுவோம், நம் காதல் மாறுவோம், நம் காதல் மாறுவோம். சாய்ந்தால் என்னோடு பூ வேண்டால் ஓசை என்ன கேட்குமோ, மல்லிகள் கொடியே தாழ சுற்று தேகம் தொட்ட

காதல் மாறுமா, காதல்

0: காலம் மாறலாம் நம் காதலும் மாறுமா, தடைகள் தேங்கும் தலைவன் பார்வை போதும், இனிவரும் காலம் மாறலாம் நம் காதலில் மாறுமா, காலம் மாறலாம் நம் காதலில் மாறுமா. Thank you, bye.
1: இந்த பாடல்கள் எல்லாம் நான் சின்ன வயசா இருக்கும்போது பக்கத்து ஒரு திருவிழாவில ஆர்என் ஸ்பீக்கர்ல கேட்டது, அது பூரா அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சது உள்ள இருக்கு.
2: அவ்வளவுதான்,
3: அந்த பாட்டு மாதிரி இல்ல
2: இருக்குங்க. நீ எந்த பாட்டை நீங்க வந்து வானொலியில் கேட்கும் பொழுது உங்கள் செல்வி இந்தியன் தான் வேற
4: நிச்சயமா
2: நாகப்பன். இப்போ புது பாடல் பாடுறேன் பாருங்க, அது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
4: பாடல் போட்டு
2: புது பாடல் இப்ப சொல்லவில்லை,
1: அவங்க ஒரு புது பாடல் அண்ணன் பாடுறாங்க கேட்டுட்டு போவேன்.
2: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது அந்த பாடலை எடுக்கணும், இல்ல வரி தரமா இருக்கு. நான் பாடுறேன் இப்போ

0: ராரி
1: வழக்கம்
2: சொல்லக்கூடாது.
1: நல்லது இது
2: நிகழ்ச்சியை
1: நாங்கள் எங்களுக்கு தந்தது 12 மணி நேரம். நாங்கள் 1 மணியும் தாண்டி விட்டோம். மற்ற நிகழ்வுகள் செல்ல வேண்டும், நல்லா இருக்கிறது. ஆனால் ஒன்று என்னென்றால், அந்த பாடலை எவ்வளவு தூரம் உள் வாங்குகிறீர்களோ அந்த சாயல் மாறாமல் இந்த வெளியே பாடுறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்ப செல்வி கவனமாளவர்கள் பாடும்பொழுது அந்த பாடலை உள்வாங்கி அந்த சாயலோடு பாடுகிறார்கள். நீங்கள் உள்வாங்கி பாடலை உள்ளுக்கு மனஞ்சது ஸ்ரீராமன் இடத்துக்கு நீங்கள் எக்காரணம் ஒன்றும் வரையலாது. அந்த இந்த நீண்ட வரிகளே உங்களுக்கு 8-6 ஓணம் 6 ஓணம் நிறைய இருக்கின்றது. அது உங்களுக்கு புரியவில்லை, ஆனால் உங்களுக்கும்
2: புரிவது போல் தான்
1: இருக்கும். உங்களால் அப்படி செய்ய முடியாது, அது ஒரு சிலரால் தான் முடியும். ஏன்னா அவர்கள் உள்வாங்கி அந்த சாயலை எடுத்து அந்த ராகத்தை புரிந்து அந்த ஏற்ற இடங்க அந்த இனிமை அந்த உயிரோட்டத்தோடு வருகின்றது. அந்த அது அவர்கள் சாதாரணமா பாடவே இல்லாது எல்லாராலையும் சரியா. நீங்கள் பாடுவீர்கள் எனக்கு தெரியும், நீங்களும் பாடுவீர்கள், நானும் பாடுவேன், ஜோஜ் பாடுவேன், எல்லோரும் பாடுவோம். அது பாடலாக பாட வேண்டும். சிற்றுரைதான் அவ்வளவு. அடுத்து நீங்கள் வந்து இப்ப எடுத்த உடனே ஒரு பாடி காட்டுவது அது திறமை. ஆனா சிற்றுரைதாம் இந்த பாடலை பாடும்போது எத்தனை தடவை பிராக்டிஸ் எடுத்திருப்பார், எத்தனை பக்க பாத்தியோட பாடியிருப்பார், திருப்பி திருப்பி பாடியிருப்பார். நீங்கள் அப்படி ஒரே அடியா தான் எடுக்கின்றீர்கள். வந்தால் வருது, போனா போதும், நீ கேட்டுமா போகட்டுமா, அதே போலதான் சரியா. மகள் ஒரு சிறப்பு பேட்ட உடனே அவ ஒரு பெரிய பாடகி, ஒரு டாக்டர், நாட்டு பாடல் இதே மதுரம் மல்லி என்ற அமைப்பை வைத்து இயக்கிக் கொண்டு உலகளாவிய கோடிக்கணக்கான மக்கள் அவரோட பாடலை கேட்டு ரசித்த வேளையிலே அவர், நாங்கள் சாதாரண இந்த தொலைபேசிக்குள்ளதேமா ஒரு பாடலை பாடும் மகள் என்ற உடனே எடுத்து பாடுகிறார். அதுவும் நாங்கள் கேட்டு அமைதியாக அப்படி கேட்டுக்கோ, அதுக்கு எந்த விதமான வியாக்கியமும் உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கின்றது. எல்லோரும் பாட, எல்லோரையும் பாடும் திறமை இருக்கின்றது, ரசிக்கும் திறமை இருக்கிறது, எல்லா எல்லா ஓசையிலும் இசை இருக்கின்றது. அதை கொத்தி ஏற்றி இறக்கி பாடுவதிலே தான் இருக்கின்றது. அந்த ராகத்தினுடைய சாயல் மாறாமல், அந்த கருத்தினுடைய ஜீவன் அழியாமல் பாட வேண்டும்.
2: அதான் சொல்ல வந்தேன்னா, புது பழைய பாடல்கள் மட்டும் நல்ல பாடல்கள் இல்ல, புது பாடலும் நல்ல பாடல்ங்கிறதுக்காக தான்.
1: பழைய பாடல் எல்லாம் சிறப்பாக இருந்ததுக்கு காரணம் பெருவல்யம் வாய்ந்த பாண்டித்யம் பெற்ற இசையமைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், குரலாளர்கள், அதற்கு உயிர் கொடுத்த பிரபஞ்சமும் நடிகர்கள். இன்று அப்படி இல்லை. நீங்கள் இந்த சிறந்த பாட்டை கொண்டு கொடுத்தார்கள். ஏன் இப்பொழுதும் சிறந்த பாட்டில் நடித்து தானே எடுத்திருக்கிறார்கள். அந்த சிவாஜி கணேசன் ஐயா வசந்த முல்லை போல வந்து ஒரு நடிகர் நடித்த, அவரை அதே மாதிரி நடித்த, தேவையில்லாத வேலை பார்த்து தன்னுடைய மாக்கத்தை குறைச்சு. அதே மாதிரி பல பாடல்களை இவர்கள் புதுக்க பாடுனா, இன்னொரு பாடல், பல பாடல்கள், பழைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணவரும், பழைய பாடல்கள் திரைப்படமாக்குறவண்டாகி பழைய பாடின பெயரை கெடுத்து வச்சிருக்கின்றார்கள். அந்த சாயல் யாராலும் எடுக்க முடியாது ஐயா. பாடகரும் எடுக்க இல்லை, இந்த இப்பொழுது வந்த பாடகர்களும் பாடவில்லை, அதுக்கு நடித்தனர் உண்மையே இல்லை. அதுக்குள்ள ஓரோ வாழும் வச்சு கலண்டு கலண்டு புழுது அது காட்டின பெல்ட், அவர் நடி ஒன்று நடந்து காட்டுற வசந்தம் இல்லை போல வந்த பாட்டு, இது தேவை அவருக்கு. ஏன் உங்களோட புதிய பாடல் எடுங்கள், புதிய இசை அமையுங்கள், நடிகர்களுக்கு புதிய அமை. இப்பொழுது டான்ஸ் தெரிஞ்சோம், தாடி வழக்கு தெரிஞ்சோம், நாயகன் அதுதான் கொல்லர் கால கத்திய நாயகன் அப்படி வந்துவிட்டது. இப்ப ட்ரெண்ட் சரியா, இதுகளெல்லாம் திரைப்படத்துறை என்று கூற முடியாமல் இருக்கின்றது. ஆனா பாடகர்கள் நல்ல நல்ல இசையமைப்பாளர்கள் இசை அமைக்கிறார்கள். இப்பொழுது அந்த பாடல்கள் குரல்கள் பேர் அவருடைய பாடுகிறார். அவர்கள் ஐயர் ரெண்டு பேர் அவரை பாடின காதல் பாட்டு பாடுவது மூக்காலை அழகி கொண்டு பாடுவது, யார் அதை ரசிப்பார்கள்? உண்மையிலே அவர் பாடுகள் ரசிக்கவே முடியாமல் இருக்கிறார். அவர் காதல் ரசம் இருக்கணும் ஐயா, ரசம் ஒன்று இருக்கு.
3: சிறுவாங்க தெரியாத ஆளுகளை வச்சு பாட வச்சாலும் தமிழ் பாட்டும் கொண்டு வந்துட்டாங்க.
1: ஏனென்றா என்ன காசு இல்லாமல் பாடு, சாப்பாடு பாசத்துக்காக வந்து பாடுறவங்க ஐயா அவங்க அப்படியா? இப்ப பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் பாடகளும் அவர்கள் எவ்வளவு காசு மல்லியம் எங்களுடைய செல்விய மண்டை பாடுவேன்னா உயிரோட்டத்தோட பாடக்கூடிய சம்பளம் கேட்டா கொடுப்பாங்க, கொடுக்கும். எங்கேயும் சாப்பாடு பாசலுக்கு வந்திருக்காங்க, நாள் போக முடியாது, ரோட் வழி எதிரியவங்களும் கூப்பிட்டு வச்சு செய்யறாங்களா ஐயா? அவங்களெல்லாம் காசுக்கு செய்யறது இல்ல. எங்கேயாவது மஞ்சள் பையோட கிராமத்திலிருந்து வருவாங்க, அவங்களோட மண்டைய கழுவி தயாரிப்பாளர் பேரை கொடுத்து இந்த கதாநாயகியோட நீ ஒரு கால் தொட்டு பேசலாம் அவரும் விடாய் கொண்டு கொடுத்துருவாரு காசை. இதுவரை பழகி போட்டு ஒரு குடம் முடிஞ்சு அவர்கள் போயிட்டார்கள். இதுதான் அவர்களுடைய இது இல்லையா? முன்பு அப்படி இல்லையா? சொந்த குழந்தை பாட வேணும், சொந்த குழந்தை நடிக்க வேணும், படிக்க வேணும், சண்டை பிடிக்க வேணும், பேச வேணும், அப்படியானவர்கள் அப்பொழுதும் இந்த இப்பொழுதும் மேல நாட்டிலிருந்து வடக்கு மற்ற மாகாணத்திலிருந்து பெண் பிள்ளைகளை கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது இங்க என்ன நடக்க வரும், திரைப்படத்திலே வர வேணும் என்ற ஆசை. கொஞ்சம் காசை கொடுத்து அவர்களை உபயோகித்து போட்டு அடுத்ததான் அந்த பெண் கொண்ட நிலைமை எடுத்து பாருங்க. இனிமேல் அந்த பெண் நடிகைகளை நான் நினைக்கும் போது, நான் சினிமாவுக்குள்ள இருந்தவர், அந்த பெண்ணடிகளை இருக்கும்போது உண்மையிலே பாவங்கள் எல்லாம் சரியா முந்தி மாதிரி இல்ல. முந்தி எல்லாம் வந்தாலும் சுதந்த குரலை பாடி அந்த அவர் சாந்திரம் நடிகன் என்று தெரிய வேணும் ஐயா. முன்னு நடிகன் என்ன அவனுக்கு ஒரு மரியாதை மதிப்பு அந்த அவன் அதை காத்துக்கொண்டு வந்தான். இப்ப அது அப்படி இல்லையே. கிழிஞ்சு போன சட்டையும் இன்னொரு கம்பெனியில பேரழிய டிஷர்ட்டும் போட்டு பெரிய விருது வாங்குற மேடைக்கு வர அவர் விளம்பரதாரர். எங்களோட ஊர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு அதாவது பேருந்து நிலையத்திலே பீடா விற்கிறவர்கள், பீடா இருக்கல பீடா வித்தலை, அதே ஒரு பல ஒரு ஒரு ஒன்றிலே காட்டி கழுத்திலே காட்டி தொங்க விட்டு போட்டு சலங்கை கிளிக்கு கொண்டு இந்த பீடா வித்து பிழைக்கிறவர்கள் இருக்காரு. அவர்கள் இப்படியான கலர்களை தான் சட்டை போடுவார்கள். அவர்கள் பெரிய பெரிய கடைகளினுடைய விளம்பரம் அவருடைய நீங்க சட்டையில இருக்கும். நைக்கி நைக்கியை போட்டுக்கொண்டு வருகிறார்கள் திரைப்படத்தில். உங்களுக்கு நைக்கி தெரிஞ்சாதா? நைக்கி என்ற சாதாரண கம்பெனி, அவன் தன்னுடைய விளம்பரத்துக்காக போடுற சட்டையை எடுத்துட்டு கொழுவி கொண்டு வாரு. தண்ணி போத்துல வச்சுட்டு அந்த விளம்பரத்தை முந்தியெல்லாம் அப்படி இல்லையா ஐயா? இப்பொழுது அந்த பக்க பலமாக உழைப்பு சம்பாத்தியத்துக்கு தான் செய்கிறார்கள். அந்த படம் தேண்டாம் இப்போ பாட மாஸ்டர்ல அவர் இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு விஜய் பாடுகிறார். அவர் ஒரு பாடகர், அவருக்கு ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஒருத்தர் அவரை பாடகர். அவருடைய குரல் உரிய மதுர குரல். அவர் அதை இங்கிலீஷ்ல ஏதோ சொல்றாரு. அவர் இந்த சின்ன குழந்தைகளும் மண்டைய கலை விட்டோன்னு சின்ன குழந்தை எல்லாம் இந்த அடிப்பு பாக்குது. அதுல என்னத்தை கொடுக்குறாரு அவர்? அப்படி இப்ப எல்லாம் இப்ப கதாநாயகர் பாடுகிறார், தனுஷ் எல்லாம் பாடுகிறார், ஒரே டப்படா டப்படாண்டது பாடுற. அவருக்கு ஒரு இசையமைப்பாளர் கிடைச்சிருக்கிறார். இது அவருடைய தங்களுக்குள்ளே தங்களுக்கே தாங்க. இப்போ இசை அமைப்பாளர் யார் இருக்கின்றார்? எந்த இசை கலையகம் இருக்கின்றது? மரபு கலை வாத்தியங்களை வைத்து இசை அமைக்கிறது எங்கு அமைக்கிறார்கள்? காம்பியூட்டர்கள் அவன்டே ஒவ்வொரு வெற்றியை மருத்துவ இனங்கள்தான் பேச முடியவில்லை. ஒவ்வொரு வெற்றியை மருத்துவ கொள்வி போட்டு இசை கோர்த்து விட்டு இசை அமைப்பாளர் அவருக்கு பேர விருது விழா. முதல் ஒட்டி படத்துக்கு ஒழுங்கா அமைக்கல, உடனே விருது விழா வந்துவிடும். ஊடகங்கள் காசு வாங்கிட்டு அவருக்கு ஒரு மாடியை கொடுக்கிறார்கள். பத்திரிகைகள் காசு வாங்கிட்டு விளம்பரத்தை கொடுக்கணும். அதான் நான் ஒரு தடவை நான் நிகழ்ச்சியில கூறினேன். முன்பு ஜாம்ப பாரதந்த பயிற்சி பெற்று பக்குவப்பட்டு திறமையை வைத்துக் கொண்டு வளர்ந்தார்கள். இன்று காசை கொடுத்து கொண்டு சும்மா பட்டங்கள் பதவிகளை வாங்கிக் கொண்டு சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் அந்த நாளில் இருந்தார். முதல் முதல் சூப்பர் ஸ்டார் இந்தியாவிலேயே முதல் சூப்பர் ஸ்டார் யார்? தியாகராஜ பாகவதர். இப்ப தங்களுக்கு தாங்க தளர்வதி என்றார்கள், வளர்வதி என்றார்கள், தளர்வதியோட என்று ஏதோ ஏதோ பட்டங்களை கொடுக்கின்றார்கள். சூப்பர் என்றாலும் நேக்கான்றாலும் அதை விட வேண்டும் என்று இது என்ன? இது இது என்ன? தங்களுக்கு தாங்களே இது யாராவது மக்கள் ரசிகர்கள் கூட்டத்தினால் உண்மையான ரசிகர்களால் ரசித்து கொடுக்கப்பட வேண்டும். கலை உலகத்தினால் பாராட்டு கொடுக்க வேண்டும். இது இப்ப விருதுகளே காசை கொடுத்தா வாங்கிவிட போறாங்க. அதை உடனே படத்துல கூட நூற்றாட்டுல எல்லாத்திலும் விளம்பரஞ்சதுன்னு போறாரு. வெளிநாட்டு பார்க்க எங்களுக்கு தனியா தெரியுது. தென்னகத்து திரைப்படத்தை தனியாக தென்னகத்தில் உள்ள தமிழர்கள் மட்டும் பார்க்கவில்லை, உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழர்களும் பார்க்கின்றார்கள். உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுக்கு தென்னகத்து திரைப்படத்துறைதான் இன்று இருக்கின்றதை நாங்கள் பார்ப்பதற்கு. வேறு எத்தனை நாட்டில் இருந்தாலும் தென்னகத்திலே வர திரைப்படத்தைத்தான் நாங்கள் பார்த்தோம். கலாச்சாரத்தை பற்றி அறிந்தோம், இந்தியாவினுடைய பெருமையை பற்றி அறிந்தோம், தமிழ்நாட்டினுடைய சிறப்பை பற்றி அறிந்தோம். இன்று என்று போய்விட்டது. உண்மை கலைஞர்களும் இளைமறைகளாக இருக்கின்றார்கள். சந்தர்ப்பம் கிடைக்காமல் அங்கே வித்யா ஸ்டுடியோ மற்ற ஸ்டுடியோ வாசல்ல நிற்பான். சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இரவல் பூடியோ நடிச்சு கூட நிற்பாங்க. உள்ளுக்கு போகும்போது அங்க கொடுத்த உடனே சாப்பாடு தேவையில் ஒன்று சந்தர்ப்பம் வந்தால் காணும்னு விழுந்தடிச்சு ஒழுங்கு பாடுற ஃப்ரீயா செய்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்க? பாடகர்கள் நடிகர்கள் இருக்கார். தாரியம் படத்துக்கு வந்து தலையம் இப்படி எடுத்து விட்டோம்னா ஒரு நடிகர் கதாநாயகர் என்ன யார் பார்ப்பார்கள்?
2: ஐயா, வைஸ் இஸ் கொலவெறி என்று கேட்கிறேன். நீங்கள் அந்த உச்சத்துக்கு போவாதீங்க ஐயா. அது வந்து இயற்கை, மாற்ற முடியாது.
1: போயிட்டு இயற்கை
2: புதியவை வரவதும்
1: அது இன்று இல்லையா, காலங்காலமா புதியவை வரவும் பழமை போகும், பழமையில மூடப்பொழுகைகள் போக வேண்டும், புதிய நல்ல கொள்கைகள் தான் வரவேற்கணும். அதுக்காக கழுத்து மூடி போட சட்டையும் சாலாலை போத்து இந்த பெண்களும் இதான் கிழிச்சு போட்டு போறது புதுநகரத்தை வரவேற்கணும். புதுமையுண்டு இயற்கை நீங்கள் சொல்றது வேற வேற கருத்துக்கு போகுது. இயற்கை பழையன கழிதலும் புதியன போகுது. பழையது ஒவ்வாததாக அது பயன்பாட்டிற்குரியதாக இருந்தா கழித்து விட்டு புதியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த தியாகராஜ பாகவத பாடல் இந்த காலத்தில் வந்த பாடல், இன்றைக்கு அதை அதை பழைய யார் போடுவது? இன்றைக்கும் எத்தனை ஒரு பெருக்கிலோ ஊடகங்கள் அதை பாதிக்கிறார்கள். நீங்களும் புதியதை அதே கொண்டு ஒன்றை கொண்டு வாருங்கள், உங்களால் முடியாது. அதனால் அதை முடிவை பண்ணி நான் செய்கிறேன். பழைய இட்லியை அடுத்த நாள் உப்புமா கிண்டிய அறிவர்கள் செய்கிறார்கள்.
2: எங்க மதுரை மல்லி இருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க.
1: என்னது நேர்மையான தளம் களமாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் அந்த உள்ளுக்கு போய் பார்க்கவில்லை, நீங்கள் சரியாக படித்துக் கொண்டு போய் பாருங்கள் தெரியும். சரியாக இந்த திரையுலகம் வந்து அப்படி வியாபார நோக்கத்தோடு தங்களைத்தான் வளர்க்க நோக்கத்தோடு செய்கிறார்களே தவிர கலை நோக்கத்தோடு எவரும் செய்யவில்லை. கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் இல்லை. உண்மையான கலை
2: என்றால்
1: அவர்களுக்கு பணம் பணத்திட்டம் பணத்திட்டம்
0: எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சீட்டு கேட்டு தலைவரோட சீட்டு நான் இப்ப கேட்டு நிச்சயமாக நீங்க சொன்னது போல் அந்த ஒரு இடத்திற்கு வந்தவுடன் உடனடியாக உங்களுக்கு நீங்கள் சொல்லும் அத்தனை சட்டங்களையும் நான் உடனடியாக நிறைவேற்றுகிறேன்.
1: சார், நாங்கள் எல்லாருமே வந்து கார்த்திகேயனை பிரதமர் ஆக்கி விடுவோம். நான் தலைவர் நீங்கள் சொல்ற வார்த்தைகளை அளந்து பேசணும். நான் உணர்ச்சியிலே அதாவது வந்து உண்மையைத்தான் நான் உரத்துத்தான் பேச வேண்டும். அந்த இடத்திலே ஆதங்கத்தை தான் புரிந்து கொள்ளுங்கள் கொள்ள வேண்டும். சரியான பாதையிலே வரவில்லை, எங்களுடைய ரசிகர்களுக்கும் மண்டையை களையும் அவர்களும் பொழுதுபோக்குக்காக எங்களுக்கு ஒன்று விளைவித்த வேறு ஆலை இல்லா ஊருக்கு இனிப்பை சர்க்கரையாம், சர்க்கரை ஆலை இல்லாதபடியால் இனிப்பை புகை. அதே போன்ற இவர்கள் இப்ப இனிப்பவர்கள் கலைஞர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். முன்பு உருவாகி வந்தார்கள். எத்தனை நாடகத்திலிருந்து சின்ன நாடகத்துறையிலிருந்து வந்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. செல்வாக்கு அவர் சொல்வதுதான் சரி. அந்த இன்னொரு பெரிய உயர்ந்த நடிகர் பாரு, அவர் என்னத்தை நடிக்கிறார்? கையையும் காலையும் சுத்தி சுத்தி அடிக்கிறார், மீனவர்கள் சங்கலா சுருட்டி போட்டு போடுறோம், சால்வியத்துக்கு இப்படி போடுறோம், கனராமேன் விளையாடி விடுறோம். அவருக்கு பேர் இங்கே எழுப்பி விடுறது அவருக்கு. அது என்ன இருக்கிறது அதுல? படம் பார்க்கறவங்களுக்கு தெரியுதான்? என்ன நடிக்கிறாரா? இல்லைய நடிப்பு வந்தால் என்ன ஒண்ணு அவருக்கு வரட்டும். நான் சொல்லிக் கொடுப்பேன், நான் பெரிய வீரன் சொல்லுகிறேன், நல்ல ஒரு ரசிகன் தான். நடிப்பு வந்தால் என்ன இருக்கிறது? இப்பொழுது நடிப்பு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரும் ஆட்டி போட்டு பிரேக் டான்ஸ் அப்படி டான்ஸ் ஆடி போட்டு போறவர்கள் நடிகர்கள் நாயகர்களாக இருக்கு. அவர்கள் செமினன் தெரியாது என்னவென்று. அவர் ஒரு நடிகர் கூறியிருந்தார், மூன்று மணித்தேளம் வந்து செமினன்டா என்னதுக்கு அழுது கொண்டு கண்ணீர் படிச்சு பார்க்க வேண்டும் திரைப்படத்து, நாங்கள் ஜாலியாக தானே இருக்க வேண்டும் இல்லாரு. அவர் துள்ளி துள்ளி ஆடி வலிச்சு எடுத்தாலும் ஒரு அகப்பை ரத்தம் அவரிடத்து எடுக்க முடியாத உருவம். அவர் 25 பேரை தூக்கி அடிப்பார். அவர் வந்து அவருக்கு காதல் வந்தோடனே அவருக்கு பின்னால 25 பேர் ஆளாத விட்டால் அந்த காதல் சீன் இல்லி அவுட். ஒரு காதலி வருவா, ஒரு காதல் வந்தால் அவனுக்கும் அவனுக்கும் தானே காதல் வர வேண்டும். காதல் என்பது அந்த இலக்கணமே தெரியாது. 25 பேர் ரெண்டு பக்கம் பொம்பளை அமலும் துள்ளி அடிச்சு பாடுறது காதலா? அது என்ன உணர்வை காட்டுகின்ற? ஆனா இந்த காலத்தில் நல்ல நல்ல திரைப்பட பாடல்கள் வந்திருக்கின்றது, நடிப்போட வந்திருக்கின்றது. ஏன்னா இவர்களுக்கு முகபாவனை இல்லை, செய்ய தெரியாது. திரையிலே 75-70 மில்லிமீட்டர்ல முகத்தை மட்டும் காட்டி அபிநயத்தை காட்ட முடியாது அவர்களால். இவரை வைத்துக் கொண்டு இவரை சுற்றி 25 பேர் ஒரு கலர்ல வச்சு இவருக்கு மட்டும் ஒரு கலரை கொடுத்து கமராதை இவருக்கு காட்டி இவர்களுடைய குறைபாடுகளை மறைத்துக் கொண்டு போய் இவரால் முடியாது. ஐயா என்ன நடிப்பு நடிக்கிறார்கள்? சிகரெட்டை சுழட்டி போட்டு வர்றது நடிப்பு, அது மேஜிக். என்னுடைய கதைவானதை செய்து கொண்டு போவார் அது. அவர் மேஜிஷியன் மாயாச்சி அதில் எல்லாத்தையும் எடுப்பாக இவர் எழுதி விடுறது. அதுக்கு நான் பட பின்னால் சாப்பாட்டுக்கு படி இல்லாத பட சேத்தனி கா சேத்தனி குடிச்சு கொண்டு பின்னாலும் அடிக்கிற பட விசில் அடிக்கிற கூட்டங்கள் இருந்தாண்டு எங்களை பரிசு கட்ட வேலை அவர்களுக்கு எல்லாம் பால் அபிசங்கம் செய்யறது முட்டாள்தனமான வேலை இல்லவா. வெளிநாடுகளில் இருந்து வெளியிலே இருந்து பார்க்கும்பொழுது எங்களை குறைத்த முன்பு அப்படி அல்ல. எங்கே ஒரு திரைப்படம் 100 நாள் ஓடட்டும் இங்கே பார்ப்போம். சேரஞ்சபவரும் 3 வருடம் 3 தீபாவளி வரை ஓடின படம் ஐயா. அப்போது இருந்தவர்கள் முட்டாள்களும் அல்ல, மக்கள் தான் ரசிகர்கள் இருந்தார்கள். ரசிகர்களை திருப்திப்படுத்தி ரசிகர்கள் தனக்கண்ட ஒரு கூட்டத்தை வச்சு இதுக்கிட்டே போற 4 தரம் கைகட்டி 4 படம் வந்து 4 பட்டப்பேரையும் சூட்டி போய் உடனே இன்னும் இணைக்கிறார் தமிழகத்து மக்கள் முட்டாள் வந்து உடனே ஒரு கட்சி. இவர்கள் எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இல்ல. என்ன எல்லாரும் MGR-ஆக வர முடியுமா? எல்லாரும் ஜெயலலிதா மாதிரி வர முடியுமா? முடியாது. வாழ்ந்து காட்ட வேண்டும். இது பொருளாதாரம் ஐயா. எல்லாம் விளக்கிலே கன பணத்தை வைத்திருக்கின்றார்கள். அதை வயிற்றாக்க வேண்டும் தானே, வெள்ளையாக்க வேண்டும். இப்படி செலவழிக்கத்தான் சரி முடிந்தது. போய்விட்டது நீண்ட நேரம் எனக்கு மேலிடத்திருந்த உடல் வந்துவிட்டது. நன்றி அம்மா. ஒவ்வொருவராக நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம்.
4: நன்றி. நான் விடைபெறுகிறேன் ஐயா.
1: நல்லது.
4: இதுவரை பிரதமர் நேரலை தமிழ் தமிழில் பேசும் தமிழ் தமிழை பேசும் தமிழ் இந்த விடயத்தை அனைவரும் பேசி வெற்றி பெற்றும் வெற்றி பெற்றவர்களுக்கு பாடலும் கிடைத்தன. இதை நெறிப்படுத்தி நடத்திய எங்கள் நிகழ்ச்சி கதாநாயகன் சிம்மனேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் பயணித்த நண்பர்கள் அனைவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மீராமாவுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது கோயிலிருந்து ஜார்ஜ் ஐயா. நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி மின்னர் ஜோஜ் அவர்களும் நல்ல இரவாகி நல்ல வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து இரண்டாவது போக முடியல. கார்த்திகை கூறுங்கள். கார்த்திகையன் வாருங்கள்.
0: சொல்லுங்க.
2: இதுவரை கதவம் நிகழ்ச்சியில் MTR-FM-இல் நீங்கள் கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் தமிழோடு பேசி தமிழை அறிந்தோம். பின்பு கலந்துரையாடலில் நாங்கள் பல விஷயங்களை பேசி அதில் உள்ள அர்த்தங்களை கண்டுபிடித்து நாங்கள் புதிய ஒரு சமுதாயத்தை அமைக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து என்னுடன் பயணித்த அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கம். மேலும் எங்களை நெறிப்படுத்தி எங்களை வடிவாக செதுக்கி வரும் ஐயா சிந்தனை செல்லும் அவர்களுக்கு நன்றி. இந்த பாடலை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் மீரா அவர்களுக்கு மகிழ்ச்சி. சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன் சிதம்பரத்திலிருந்து. நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி காத்திரையில். புதிய சமுதாயத்தை எங்களால் உருவாக்க முடியாது. சமுதாயம் தானாக உருவாக வேண்டும். தன்னைத்தான் உணர்ந்து உருவாகி வர வேண்டும். சரியா? நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஆதங்கங்களைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். அவர்கள் தாங்கள் சொல்வதுதான் சரி என்று யாரும் செய்கிறோம். நான் சொல்வதுதான் சரி என்றவில்லை. இதை ஒரு கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டிய உறவுகள் இருக்கின்றார்கள். யாரையும் நான் தனிப்பட்ட வகுப்புகளை பற்றி சொல்லவில்லை. நீங்களும் வார்த்தைகளை கொண்டு வந்து பேசுங்கள். ஏன் இந்த கொலை வரி என்றால் கேட்டுக்கொண்டு போய் சிந்தனை செல்ல கொலையிலே பேசுகிறார்கள் நினைத்து விடுவார். சரியா? அப்படி அது நான் அப்படியான தருணம் சொல்லவில்லை. இங்கு எங்கே போகின்றது எல்லோரும் கேட்கின்ற எங்கே எங்களோட இளைய தலைமுறையை எங்கே கொண்டு போகின்றது என்றதான் இந்த ஆதங்கம். வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் நானும் தான் நான் சொல்லுவது நான் ஒரு பெற்றார் என்ற ரீதியிலேதான் ரெண்டு கருத்து ஒன்று ரசிகன் ரெண்டாவது ஒரு பெற்றார் என்ற துறையில் என் பிள்ளைகள்
2: எதிர்பார்ப்பு
0: சொல்லக்கூடிய வயதும் பகுதியும் உங்களுக்கு
1: இருக்குது. அனுபவத்தாலே சொல்லு. என்னுடைய பேரை குழந்தையோடு திரைப்படம் பார்க்க முடியாமல் இருக்கின்றது. ஒரு பாடலை கேட்க முடியாமல் இருக்கின்றது இப்பொழுது. அது என்னவென்றால் பணம் செய்கின்ற வேலை. பணம் பாவாளம் மட்டும் பாயும் என்று கூறியதன் இப்பொழுது நடைமுறையிலே எங்களுடைய ஆசிய நாடு தென்னகத்து திரைப்பட துறையிலே காணப்படும். எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை கவிஞர்கள் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் உபயோகிக்கிறார்கள் இல்லை. ஏனென்றால் பணம் போய்விடும். அதாவது ரால் போட்டு சுறா பிடிக்க நினைக்கிறார்கள். சின்ன கொடுக்க பெரிய மீனை பிடிக்க அதோட சின்ன தொகையில தயாரிப்பாளர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் தானே தலை தொழுந்து குடிமொழி தூக்கு தூக்கி தாகிறவர். இயக்குனர் கதாபாத்திரம் பணம் கொடுப்பது ஒரு தயாரிப்பாளர் தான். அவருக்கும் அவருக்கு சரியான அறிவில்லாமல் வந்தெடுத்தாரா என்றால் அவர் தலைவலம். முன்பு இருந்தார்கள் பணத்தை போட்டு நஷ்டப்பட்டாலும் இன்னொன்றுக்கு தரமான படைப்புகளை தந்து எடுத்தார்கள். அது வியாபார நோக்கம் கலையே கலையாகவே கொண்டு சென்றார்கள். எங்கள் வாழ்க்கையில் நெறிமுறை அச்சம் மடம் நாணம் பயப்பு ஒருத்தனுக்கு ஒருத்தி அண்ணன் தம்பன் தம்பி அப்படியான பின்னிப்பணிந்த திரைப்படங்களை தான் தந்தார்கள். இப்படி கதை இல்லையா, தரமான கதைகள் எழுதுறதுக்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எத்தனையோ இயக்குநர்கள் மறைந்தாலும் புதிய புதிய புதிய கொண்டு வாருங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அந்த புதியன வரவேற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பழையன கழிதல் சரி, பழைய ஆளுநர் கொண்டு போறது சேர்ந்து எங்கேயா அந்த எப்படித்தான் நாங்கள் போகணும், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அந்த பெண்கள் பெண்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறீர்களே, எங்களுடைய பெண்கள் எப்படி வருவார்கள் இதை பார்த்து. நீங்கள் ஒரு மனைவி, உங்களுக்கு ஒரு பிள்ளை பெண் பிள்ளை அல்லது சகோதரி அல்ல இருந்தால் தெரியும் ஐயா, உங்களுடைய தாய் சகோதரங்களுக்கு சென்று இப்ப திரைப்படம் பார்க்க முடிகிறதா, அவர்கள் ஆடைகள் அவர்கள் காட்சி அமைப்புகள் எத்தனை ஒளிப்பதிவாளர்கள் இவ்வளவு நிபுணர்கள் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த அந்த பாண்டித்யம் பெற்றார்கள். ஸ்ரீதரையா ஒளிபரப்பு ஒளிப்பதிவு செய்தால் எப்படி இருக்கும். அந்த ஒளிப்பதிவில வித்தியாசம் என்னவென்றால், ஒளிப்பதிவில அந்த காட்சியை காட்சியாக கொண்டு மனதிலே பதிய வைக்க முடியும். இது இப்ப இவர்கள் ஒளிப்பதிவு செய்வதில் கேளிக்கை எடுத்து வித்தியாசமாக காட்டுத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். அதுபடியான காரியங்கள் அதுக்காக அவர் ஒளிப்பதிவு அவர்கள் பாணித்தியம் சின்ன சின்ன ஆக்கள் தான் அந்த எடுக்கல. இந்த வீடியோ கேமராவிலே படத்தை எடுத்து போட்டு காணும் இந்த இது செய்து போட்டு
2: ஒரு சில படங்கள் இருக்கையா, அதாவது அவார்டு வின்னிங் பிலிம், அதாவது அவார்டுக்காகவே தயார் பண்ற படங்கள், நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு ரெண்டு படங்கள் வந்து ஐயா
1: ஏனென்றால் அவர்களுடைய ரசனை இவர்கள் மாற்றி விளம்பரங்கள், அப்படிப்பட்ட படம் எடுக்க ஏகப்பட்ட செலவு வரும், செலவோடு செலவாக விளம்பரங்கள் செய்ய விருப்பம் இல்லாதவர் உண்மையை தெரிந்து வர வேண்டும் மக்கள் என்று எதிர்பார்ப்புள்ள கலைஞர்கள். இது அப்படி இல்லை, கொஞ்சம் காசு போட்டு படத்தை கொடுத்து படம் செலவழித்ததை விட விளம்பரத்துக்கு கூட செலவழித்து போட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை ஒண்ணு சரி மறு இது வர முடியாது. படம் முன்பின படம் இன்றைக்கும் திரும்ப திரும்ப வரும்பொழுது மக்கள் பார்க்கிறது, அதில் எவ்வளவு அறிவியல் சம்பந்தங்கள் இருக்கு, எல்லாரையும் ஒரு திரைப்படத்தை எடுத்து அதுக்குள்ள எல்லா அம்சங்களும் அமைந்திருக்கும். இது அப்படி இல்லையே, ஆட்டம் தானே இல்ல முக்கியம், சட்டையை குறைக்கிறதானே இதுல முக்கியம், கத்தி எடுத்து வெட்டுறதானே முக்கியம், கலைஞண்டை ரேப் பண்றதானே இப்ப முக்கியம், அதை தானே மக்கள் பார்க்க வேண்டும். குழந்தைகள் பார்த்து விட்டு அந்த வழியில் நாயகம் செய்கிறேன் நானும் போறேன். குறிப்பாக புகைப்பிடித்தல் உடல்நலத்து கேடு என்ற ஒரு டைட்டில் அந்த திரைப்படத்தில் வரும், அந்த நேரம் பார்த்தா கதாநாயகனும் மற்றவர்களும் புகைச்சு கொண்டிருப்பாங்க. இது தேவையா? புகைச்சு கொண்டே இதையும் பொருள் அமல்படுத்த முடியுமா? முடியாது. எதுக்கு கட்டுப்பாடு இருக்கோ அதுக்கு தான் மக்கள் கண்ணமும் திறந்து பார்ப்பார்கள் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி ரசிகர்கள் மண்டியே கலவர வேண்டும் தெரியும். படம் வெளிக்கிடத்துல ஒரு பாடலை மட்டும் ஷூட் பண்ணி போட்டு அண்டு பாடல் சீடி வெளியிட்டு விளாண்டு எல்லாருக்கும் டிக்கெட் அடிச்சு கொடுத்து விளம்பரங்கள் எல்லாம் கொடுத்து போட்டு மக்கள் முடியும் செய்தார்கள். ஆனால் படம் முடிஞ்சுதான் வந்தது. இதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம் என்பவர்கள் அடுத்த உறவு யார் விட வர போகிறீர்கள் விட பெற்றுக் கொள்ளுங்கள். அம்மா விட பெற்றுக் கொள்ளுங்கம்மா. நீங்கள்
5: அன்பு உறவுகளை இதுவரை நமது மந்திரியல் வானொலியில் தமிழால் பேசும் தமிழ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்களோடு நன்றிகளோடு. நிகழ்ச்சியை சிறப்பாகவும் அழகிய தமிழாலும் எங்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்ட அப்பாவுக்கும் அன்பு அம்மா மீராமா அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் டாக்டர் கலைச்செல்வி என்ற மதுரமல்லி. நன்றி, வணக்கம்.
1: டாக்டர் கலைச்செல்வி மதுரமல்லி அம்மா அவர்களே, மனப்பூர்வமான வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்தேன். இன்று இரவு நல்ல இரவாகி நாளை இரவு பகல் பொழுது நல்ல பொழுதாக வரணும். உங்களுடைய வெண்கல குரலால் எங்களுக்கு தமிழால் தமிழில் பேசி தமிழிலே விடைபெற்றது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து
5: நாகப்பன்
1: தந்து விட்டீர்களோ
6: நிகழ்ச்சியில் தமிழை நேசிப்போம் தமிழில் பேசுவோம் என்ற தலைப்பை அனைவரும் தமிழில் பேசியதனும் வெற்றி பெற்று பரிசு பாடலை வழங்கிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் வீராம் அவர்களுக்கும் ஏனைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகப்பன். நன்றி,
1: வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி. வாழ்த்து நல்ல இரவாக அமைய வேண்டும், நாளை பகல் நல்ல பொழுது அமையும். உங்களுக்கு காலையில் இப்படி சீராக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் வாழ்த்திக் கொள்ளுகின்றோம். உங்களை உங்கள் எல்லோர் சார்பிலும் மிகமாக எங்களுடைய மதுரமலி அம்மாவுக்கு கலை செவிக்கும் வாழ்த்துக்களை கூற வேண்டும். அவர் கேட்ட உடனே பாடலை பாடி எங்களுக்கு இங்கே வலைத்தளத்தில் எத்தனை பாடல்கள் எடுத்து கேட்கலாம். அவரின் சொந்த குரலே காதோறும் எங்கள் அருகிலிருந்து காதுக்குள்ளேயே பாடுவது போன்ற மதுரமான இந்த பாடலை கேட்கலாம். நாங்கள் எல்லோரும்
6: அதுதான்
1: சிறப்பு. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்னும் 5 நாட்களில் எங்களுடைய 24வது ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம் என்பவர்களே. அல்ல, நான் கடந்த மாதத்திலிருந்து கூறிக்கொண்டு வருகின்றேன், 9ஆம் தேதி 12ஆம் மாதம் எங்களுடைய 24வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றது உங்கள் மொழியல் தமிழ் வானொலி.
6: 23வது முதல் 24வது ஆரம்பம்,
1: 23 பூர்த்தியாக்குகிறோம், 24 காலடி எடுத்து வைக்கின்றோம். வருடம் வருடம் சிறப்பாக நாங்கள் மண்டபங்கள் எடுத்து மக்களை அழைத்தெல்லாம் என்னுடைய மகள் சிறப்பாக செய்வார். இவ்வளவு பணத்தை உரிய பண்ணுவார், எல்லோருக்கும் எல்லாம் எல்லாம் கொடுப்பார். ஒரு ஒருவருடன் ஒரு டிக்கெட் கூட நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம், யாரிடம் பணம் வாங்கவில்லை. அவர் தனக்காக அமைத்த இந்த வானொலியை தான் வளர்த்துக் கொண்டு வர வேண்டும் செய்வார். அப்படி நடந்தது. கடந்த வருடம் நாங்கள் வானொலியில் சிறப்பாக செய்திருந்தோம். இந்த வருடம் அதுக்கு 25க்கு போகணும் ஐயா. என்ன ஐயா நீங்க
2: கொண்டாடுவோம்
1: காலம் இருக்கு ஐயா, இந்த நேரம் காலம். அதுக்கு முதல் கொரோனாவுக்கு நீங்க இதை கண்டுபிடிங்களோ என்று செய்வோம். அப்படித்தான் என்னுடைய பிளான் இருந்தது. 25வது அந்த வெள்ளி விழாவை என்னுடைய தமிழக தப்புக்கொடி உறவுகளோடு என்னுடைய வானொலி உறவுகளோடு இணைந்து செய்வதற்கு எனக்கு விருப்பம் இருந்தது. அதை கூறியிருந்தேன். இப்பொழுது இது இருக்கிறபடியே நாங்கள் இப்பொழுது பெரிய கனவுகள் காணக்கூடாது, நிலைமை சீராடு. ஏன்னா இந்த வருடமும் எங்களுக்கு வெளியே மண்டபத்திலே செய்ய முடியவில்லை. எங்களுக்கு ஒன்று மண்டபம் கிடைக்கவில்லை, அல்ல மண்டபம் கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். 50 பேர் 25 பேர் அப்படித்தான் போகலாம் என்றால் எல்லோரையும் வருவார். நிறைய எங்களுக்கு வருவ பார்வையாளர்கள் நிறைய வருவார்கள். கிட்டத்தட்ட 600-700 பேர் வரக்கூடிய ஒரு வானொலி இது. மற்ற பிரமுகர்களை எல்லாம் அழைக்க வேண்டியிருக்கும். அப்ப அதெல்லாம் செய்ய முடியாத நிலையில இருக்கின்றோம். இந்த மீன் திரும்பி வந்து முடக்கி
6: வைத்திருக்கின்றோம்.
1: சிறப்பாக நாங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள் வாழ்த்து அன்று நிகழ்ச்சிகள் குறைவா இருக்கும். வாழ்த்து செய்திகளும் வாழ்த்து பாடல்களும் வந்து வந்து வாழ்த்துவோர்களுடைய நிகழ்வு தான் 24 மணி இருக்கும். அதிலே சிறப்பாக என் மகள் இந்த இயக்குநர் மீகா அவர்கள் பங்கு பற்றி சிறப்பிப்பார்கள். அது வரைக்கும் தன்னுடைய உடல்நிலையை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்னும் 4 நாட்கள் நாளை இது வர இருக்கின்றது. நீங்களும் ஆயத்தமாக இதை மகிழ்வோடு கொண்டாடுவோம். ஆனால் அதுவரைக்கும் தமிழகத்திலே நல்ல காலநிலை சூழல்கள் ஏற்பட எல்லோரும் நீண்ட நெடுமூச்சு விட்டு உழைப்பார நல்ல மகிழ்வாக இருக்கும் வேளையில் இதை நாங்கள் செய்யலாம். கார்த்திகேயனையா ஜூபிலி கொண்டாடுவது விருப்பம் தான் எல்லோருக்கும். உங்களுடைய ஆசை நல்லது. அதை கடந்த முறை வந்து உங்கள் வீட்டிலே தானே தங்கி இருந்தெல்லாம் செய்தது. இந்த முறை வந்து செய்ததற்கையா வசதிகள் குறைவாக இருக்கின்றது. கார்த்திகேசன், இப்ப நீங்கள் எல்லாம் வந்தே வருவதே, நாங்கள் அங்கே இருவரும் வந்து செய்யலாம். இருவரும் வருவதும் சாத்திய குரல் வானொலியை இங்கே விட்டுவிட்டு அங்கே ஒருவர் நீக்க வேண்டும். இருப்பினும் அங்கே வந்து கோலாகலமாகத்தான் செய்ய வேண்டும். இவ்வளவு பணம் செலவழித்து வந்தால் கோலாகலமாக செய்ய வேண்டும். அதற்கேற்ற இடங்கள் மண்டலங்கள் எல்லோரும் வந்து பங்கு பெற்றக்கூடிய இருக்கணும். அரசாங்கம் விட்டு தர வேண்டும். குறிப்பிட்ட வேறுக்கு மேலே வர முடியாதா ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது இன்னும் விமான போக்குவரத்து சரிவரவில்லை. விமான போக்குவரத்து மீண்டும் முடக்கப்பட்டாச்சு எல்லா விமானம். அப்ப இது எந்த இவர்களுடைய தீர்மானம் 2022 வந்தாலும் இந்த கொரோனா இன்னும் நிக்காதுன்ற மாதிரி இல்ல கூறுகிறார்கள். எங்களுடைய 2021ஆம் ஆண்டு 9ஆம் தேதி எங்களுடைய பள்ளி விழா, 25ஆம் ஆண்டு விழா. அதுக்கு வருவதற்கு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் வேண்டும் ரொம்ப இறைவனை அன்னை கலைவாணி எப்படி வகுத்து
6: வைக்கிறோம்
1: அந்த நம்பிக்கை இருக்கிறதே பார்ப்போம். நம்பிக்கையை வைத்து பார்ப்போம். நல்லது. இதுவரை நேரமும் நாங்கள் இணைந்து சிறப்பித்து மற்றவர்களுக்கு 1 மணி நேரத்தை கூட ஒரு நிகழ்வை தத்து செய்ய வேண்டிய நிலை வந்துவிட்டது. அழைப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றது. நன்றி அன்பு நெஞ்சங்களை. இதுவரை நேரமும் என்னோடு இணைந்து இறுதி வரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எடுத்து வந்த அன்பு நெஞ்சங்களும் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் நன்றி கூறும் இந்த வேளையில் நாளை பாட்டுக்கு பதில் பாட்டு இருக்கின்றது, மறுநாள் பாடுவோர் பாடலாம் இருக்கின்றது, சனிக்கிழமை பாட்டுக்கு பதில் பாட்டு, ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாமும் இருக்கின்றது என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த காலநிலை நல்ல சிறமையிலோருக்கு அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒன்றாக நான் வணக்கம் கூறி என்னோடு இணைந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் விருது வரை இருந்து போகும் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்று செல்ல வேண்டுகிறேன். அவசரமாக செல்ல வேண்டும் என்ற அடுத்த நிகழ்வுக்கு சமிக்கைகள் வந்திருக்கு. நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம் என்று உறவுகளை வாழ்த்துக்கள் அனைவரும்.
0: நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா,
1: நன்றி நாளே வாழ்த்துக்கள் இறைவனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி அம்மா.
7: நலம் காணும் நேரம். குழந்தைகளுக்கு ஏற்ற பழங்கள். வாழைப்பழம், இதில் நார் சத்தும் உடலுக்கு தேவையான பொட்டாசியத்துக்கும் அதிகப்படியாக காணப்படுகிறது. வாழைப்பழம் எலும்பு, சிறுநீரகம், இதயம் போன்றவற்றை பாதுகாக்க உதவுகிறது. பால், குழந்தைகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து, புரத சத்து மற்றும் விட்டமின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது. தினமும் 2 அல்லது 3 டம்ளர் பால் கண்டிப்பாக அருந்த வேண்டும். அப்பொழுதுதான் வளரும் குழந்தைகளின் எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். முட்டை, இதில் அதிகப்படியான புரதச்சத்து, தாது சத்து மற்றும் விட்டமின் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. ஒரு முட்டையை சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு எளிதாக பல சத்துக்கள் கிடைத்துவிடுகின்றன. உலர் திராட்சை, இதனை சாப்பிடுவதால் குழந்தைகளுக்கு இரும்பு சத்து மற்றும் நார் சத்து எளிதாக கிடைக்கிறது. சாப்பிடுவதற்கு இனிப்பாகவும் சத்தானதாகவும் உள்ளதால் குழந்தைகளும் விரும்புவர். உலர் திராட்சையை சுடுநீரில் நன்கு கழுவிய பிறகே குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும். மகத்தான மாதுளையை பற்றி அறியலாம். மாதுளை மகாராஷ்டிராவிலிருந்துதான் அதிகமாக தென் மாநிலங்களுக்கு வருகிறது. பெண்ணின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் இரகசியங்களைப் போல முத்துக்கள் மறைந்திருப்பதால் தான் மாதுளை என பெயர் தமிழில் வந்ததாம். சமஸ்கிருதத்தில் இதனை தாடிமம் என்பர். மார்னிங் சிக்னஸ் எனப்படும் கர்ப்ப காலத்தின் துவக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு தர ஆயுர்வேத மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்படும் மருந்துக்கு மாதுளங்கா ரசாயனம் என்றே பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மாதுளையில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு என 3 வகைகள் உள்ளன. இனிப்பு மாதுளை இருதயம் மூளை நலனுக்கு ஏற்றது. வயிற்றுக்கெடுப்பை நீக்க புளிப்பு மாதுளை பரிந்துரை செய்யப்படுகிறது. இரத்த விருத்தி மற்றும் சீதபேதியை குணமாக்க துவப்பு மாதுளை சிறந்தது. இணைந்திருங்கள்.

இப்பொழுது ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் வசித்த வள்ளல் தர்மம் செய்தே செல்வத்தை இழந்தார். பிறர் கேட்டு தான் இல்லை என சொல்லும் நேரம் வந்துவிட்டதே என வருந்திய அவர் காசி சென்று உயிர்விட எண்ணினார். தன் வீட்டிலிருந்து கிளம்பினார். இரவாகிவிட்டது. வழியில் ஒரு சத்திரத்தில் தங்கினார். அந்த சத்திரத்திற்கு ஏழை ஒருவன் வந்தான். அவரது வள்ளல் குணம் பற்றி கேள்விப்பட்டிருந்த அவன் அவரை கண்டதும் பெருமகிழ்ச்சி அடைந்தான். கும்பிட போன தெய்வத்தை வழியிலேயே சந்தித்த மகிழ்வுடன் அவரிடம் பொருள் கேட்டு கோரிக்கை வைத்தான். அவரும் மறுக்க மனம் இல்லாமல் மறுநாள் தருவதாக கோரினார். ஆண்டிரவு சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது, நாளை அவன் முகத்தில் விழிப்பதை விட செத்து விடுவதே மேல் என எண்ணி அங்கிருந்த பாம்பு பூச்சு ஒன்றில் கையை விட்டார். என்ன ஆச்சரியம், அந்த நல்ல பாம்பு அவர் கையை கொத்தாது தன் தலையில் இருந்த மணியை அந்த வள்ளலின் கையில் கக்கியது. வள்ளல் மகிழ்வுடன் அதை மறுநாள் அந்த ஏழையிடம் தந்தார். தர்மவான்கள் படும் துயரை ஆண்டவன் விரும்ப மாட்டான். ஒரு துறவியை சந்தித்த இளைஞன், என்னிடம் கல்வி, அறிவு, அனுபவம், உழைப்பு என பல திறமைகள் இருக்கின்றன, இருந்தும் வெற்றி பெற முடியவில்லையே, என்ன செய்வது என்று வருத்தமாக கேட்டான். அவனது குறை கேட்ட துறவி, ஒரு பாறையை பிளப்பவன் 100 முறை அடித்தாலும் பாறை உறுதியாக ஒரு சிறு விரிசலும் விழாது இருக்கிறது. 101வது அடியில் 2 பிளந்து விழுகிறது. அப்படியென்றால் அந்த 101வது அடிதான் சாதித்தது என்பது இல்லையே? முன்னர் கொடுத்த 100 அடிகளும் பாறையின் பலத்தை குறைத்ததும் காரணம்தானே? அது ஒரு தொடர் முயற்சி. கல்வி, அறிவு, அனுபவம் என்பவை எல்லாம் உயர்வதற்கான படிக்கட்டுகளே. தொடர் முயற்சி மட்டும் வெற்றியை தரும். நீ இன்னும் முயற்சித்துப்பார், வெற்றி படிக்கட்டில் நிற்பாய் என அறிவுரை கூறினார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் உறவுகளே, இது மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொதியை தென்றல். இன்றைய பொதியை தென்றலில் உங்களோடு உங்கள் சிலுவை சந்தனராஜ், சிதம்பரம் பண்டிகேட். தினமும் இனிமையான பாடல்களை தந்து மகிழ்விக்கும் பொதியை தென்றல் இன்றும் சில பாடல்களை தந்து மகிழ வைக்க காத்திருக்கிறது. உறவுகளே, கேட்போமா?

ஆசைகளை திருப்தி செய்வதில் அல்ல, மட்டுப்படுத்துவதில் தான் அமைதி உள்ளது என்ற கியூவர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் முதல் பாடலை கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதியை தென்றல். சரியானது எது என்று உணர்ந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பதுதான் கோழைத்தனம் என்ற கன்ஃபியூசியஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதியை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். சண்டை போடும் நேரமெல்லாம் உண்மை அதன் சத்தியத்தை இழந்து விடுகிறது. பைரன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 தமிழ் சேவை. அழகுணர்ச்சி, அன்புணர்ச்சி, நன்னடத்தை மனித குலத்துக்கு பெருமை கொடுக்கும் என்ற ஆஸ்கர் வில்டி அவர்களின் சிந்தனையோடு புதிய தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தின் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. கட்டாயப்படுத்தப்படும் அறிவு மனதில் பதியாது என்ற பிளேட்டோ அவர்களின் சிந்தனையோடு பொதிகள் தெண்டல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

தினமும் இனிமையான பாடல்களால் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது பொதிகை தென்றல். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விலை கொடுக்காமல் பெற முடியாத ஒரு பொருள் அனுபவம் என்ற பிளேயர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உற்சாகமாய் உறவுகளாய் உலா வரும் உன்னத வானொலியாம். இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் சேவை. நல் உரைகளும் நல்ல தோழர்களும் அறத்திற்கு உற்ற துணை என்ற வால்டன் அவர்களின் சிந்தனையோடு புதிய தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நிலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பொதிகை சென்றில். தூய மனச்சான்று உடையவர்கள்தான் நல்வாழ்வு பெறுவர் என்ற சாக்ரட்டீஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை சென்றில் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். நூல் நிலையம் என்பது வாழ்வின் ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம் என்ற ஃபியூச்சர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றொரு புதிய தண்டலில் சந்திப்போமா? அதுவரை தொழில்நுட்பத்தில் உதவிய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ். சிதம்பரம் பண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மொன்றல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

இப்பொழுது முதல் காட்டலையில் கலந்து வர இருக்கின்றது இந்த வார நேயர். கனடா கலையகத்தில் இருந்து காத்தலையிலே கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர் என்றும் மலர்கின்றது. யார் அந்த இந்த வார நேயர்? யார் அந்த இந்த வார நேயராக இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரிக்க வருகின்றார் என்று எண்ணும் வேளையிலே அவருக்காக அவர் விரும்பும் பாடல்களாக அவர் விரும்பி கேட்ட பாடல்களுள் தெரிவு செய்து 10 பாடல்களை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒலிபரப்ப இருக்கின்றோம். தொடர்ந்து 10 பாடல்களை நாங்கள் கேட்கும் பாக்கியம் அவரால் பெறுகின்றோம். அவரும் என்று ஒரே நேரத்தில் தினமும் வந்து பாடல்களை கேட்கும் வேளையிலே ஒரு பாடலை ஒரு நாள் கேட்பார்கள். ஆனால் ஒரு நிகழ்விலே ஒரு பாடலை கொடுத்த எங்களுக்கு இன்று இந்த வார நேயருக்காக ஒரு நிகழ்விலே 10 பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றன. அன்பு உறவுகளே, இந்த வார நேயராக இன்று காற்றலையிலே கலந்து வந்து இணைந்து எங்களோடு மகிழ்ந்து தான் விரும்பும் பாடலை கேட்டு மகிழ்வரும் வண்ணம் செய்ய வருபவர் வேறு யாருமல்ல, உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தவர், எல்லோருக்கும் அன்புக்குரியவர், எல்லோர் மீதும் அன்பும் பாராட்டக்கூடிய ஒரு அன்பு உறவு. அவர் ஏற்பட்ட சில அசௌகரியங்கள் காரணமாக சிறிது காலம் எங்கள் வானொலிக்கு நேரொலிக்கு வர முடியவில்லை. இருப்பினும் இறுதி நேரத்தில் வந்து எங்களோடு பேசி மகிழ்ந்து தன் குரலில் மலரை பொழிந்து சென்றவர். திரை கடல் ஒடியும் திரவியம் தேடு என்ற முதுமொழி கிணங்க பிறந்த நாட்டில் இருந்து அயல் நாட்டிற்கு சென்று பணிபுரிந்து குடும்ப சீர்திருத்தி குடும்ப உறவுகளை முன்னேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தன்னை வருத்தி கொண்டு வெளிநாடுகளில் இருந்து சொந்த இன்ப துன்பங்களை இழந்து வாழ்ந்து வந்த ஒரு அற்புதமான உறவு. பாரத நாட்டில் பிறந்திருந்தாலும் வளைகுடா மண்ணை தனது பிழைப்பு தேடும் நாடாக சென்று அங்கே பணிபுரிந்து பக்குவமாக அந்த முகாமையாளர்களுக்கு நல்ல பெயர் பெற்று அவர்களிடம் நல்ல பெயர் பெற்று பண்போடு வாழ்ந்த ஒரு அன்பு உறவு. இன்னல்கள் பல நேர்ந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கூறாமல் சொந்தங்களுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டு தன்னை வருத்தி கொண்டு குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருந்த ஒரு நல்ல இதயம். அவர் தாய் நாட்டை விட்டு வெளிநாடுகளில் வந்து வளைகுடா மண்ணிலே இருந்து பணிபுரிந்த வேளையிலே அவருக்கு ஏற்பட்ட உடல் நோய் ஆபத்தான ஒரு நோய். அந்த வேளையிலே இறைவன் கருணை கூர்ந்து அவருக்கு ஆவண அங்கே செய்யப்பட்டு அவர் பக்குவமாக தன்னுடைய தாயகத்துக்கு அனுப்பி தாயகத்தில் இன்று தன்னுடைய உறவுகளோடு இருந்து வாழ்பவர். அதிகம் பொடிகை போடாமல் நான் கூறுகின்றேன் யாரென்று, அவர் எனது பாசத்துக்குரியவர், உங்கள் எல்லோருக்கும் நேசத்துக்குரியவர், எல்லோருடனும் உறவு பாராட்டுவதில் வல்லவர், மொழி மத இன பேதங்கள் இல்லாத ஒரு அன்பு உறவு, சமதர்ம கொள்கைகளை தன்னகத்தே வைத்திருப்பவர், நான் மகிழ்வோடு செல்லமாக குளப்படி சிங்கம் என்று அடைமொழி வைத்து அழைக்கும் அன்பு உறவு ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தாயகத்தை விட்டு அவர் வெளிநாடு வளைகுடாவிலே சவுதி அரேபியாவிலே இருந்து தன்னை வருத்தி கொண்டுதான் அவர் இருந்திருக்கார். உடல் வருத்தம் அல்ல, உள்ள வருத்தம். தன்னுடைய குடும்ப உறவுகளை விட்டு அங்கு சென்று பல காலம் பணிபுரிந்து தன் குடும்பத்தை நிவர்த்திக்கு கொண்டு வந்து நேர்த்திக்கு கொண்டு வர வேண்டும் என்று நன்றாக தன்னை வருத்தி கொண்டிருந்த வேளையிலே அவருக்கு வரக்கூடாத நோய் வந்து அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார் இறை அருணுளினால். ஏனென்றால் அவர் ஆன்மீகத்திலே மிகவும் பற்றுள்ளவர்.
என் மனதுக்கு பிடித்த உறவுகளுள் இவரும் ஒருவர். என் அன்பு குளப்படி சிங்கம் ஃபாரூக் அவர்களே, வருக வருக வென்று உங்களை மொன்றியல் தமிழ் வானொலியில் வரவேற்று உங்களை அலங்கரிக்கின்றோம். நீங்கள் விரும்பி தந்த பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தாலும் ஒரு 10 பாடல்களை சிறப்பான பாடல்களாக, நீங்கள் நன்றாக விரும்பி மகிழக்கூடிய பாடலாக ஒன்றன்பின் ஒன்றாக இப்பொழுது ஒலிபரப்பி மொன்றியல் தமிழ் வானொலியில் உங்கள் பெயரினால் உங்களை இந்த வார நேயராக இருத்தி அலங்கரிக்கின்றோம். அன்பு உறவுகளே, அன்பு உறவுகள் அனைவரும் ஆரவாரத்துடன் உங்களை வரவேற்பது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையிலே நான் நீண்ட நேரம் எடுக்காமல் பேசுவதற்கு உங்களுக்கான பாடல்கள் தெரிவிலே முதலில் ஒரு பாடலை உங்களுக்காக ஒதுக்கி இருக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். அது எப்படி அந்த பாடலை நான் கூறுவதென்று கூற முடியல. ஆனால் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பாடுகின்றது இப்பொழுது உங்களுக்காக எங்கள் காதோரமும் கேட்கும் வண்ணம், பருத்தி எடுக்கையிலே உன்னை பலகாலம் பார்த்தமச்சான் என்று கூறும் இனிமையான வரி கொண்ட பாடல் உங்களுக்காக ஒலிக்கின்றது. எங்கே கேளுங்கள், நாங்களும் கேட்கின்றோம். வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை வரவேற்று இந்த பாடலை உங்களுக்காக முதல் பாடலை காட்டலையில் தருகின்றோம்.

முதல் பாடலை கேட்டவுடன் சிரித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். நாங்களும் சிரித்தோர் நல்ல அற்புதமான ஒரு சிறப்பான ஆட்டுக்கார அலமேலு என்ற திரைப்படத்து பாடல். இனிமையான இந்த பாடலை கேட்ட நீங்கள் பலவிதமான பாடலை எங்களோடு கேட்பீர்கள். கேளிக்கையான பாடல்கள், உச்சரிப்பிலே பல நகைச்சுவை உள்ள பாடல்களை கேட்பீர்கள். இடக்கு முடக்கான பாடல்களை சில பேருக்கு இடக்கு முடக்கு என்ற உங்களுக்கு புரியும் என்று எண்ணுகிறேன். அப்படியான பாடல்கள் கேட்பீர்கள், நளினமான பாடலை கேட்பீர்கள், கருத்து விபரீதமான கருத்து பாடலை கூட நீங்கள் கேட்பதில் வல்லவர் சிரிப்பீர்கள். அந்த சிரிப்போடு வந்து எங்களை மலர வைத்து காத்தலையில் வந்தால் எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டு போவீர்கள். ரோஜாப்பூர் அவிக்கைக்காரி என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்த பாடல் ஒன்று ஒரு ஊடல் பாடலாக நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் என்னுள்ளில் எங்கோ என்று ஒலிக்கும் முதல் வரியை கொண்ட பாடல் தான் அந்த பாடல். இரண்டாவது பாடலாக உங்களுக்கு தருகின்றேன், கேட்போமா?

அன்பு ஃபாரூக் அவர்களே, நீங்கள் வளைகுடா நாட்டில் இருந்தாலும் தாயகத்திலும் ஈழத்திரு நாட்டிலும் ஏனைய இடங்களிலும் கூட நல்ல நண்பர்களை வைத்திருக்கின்றீர்கள் உறவாக. அந்த உறவுகள் அத்தனை பேரும் உங்களை சகோதர பாசத்தோடு நன்றாக உங்களோடு அளவலாவுகிறார்கள். நன்மை தீமை எல்லாவற்றையும் கலந்து உங்களோடு பேசும் வேளையில் அங்கே ஆன்மீகம் தொனிக்கும். நான் பேசும் பொழுது உங்களை அவதானித்து இருக்கின்றேன். அன்பு மகனே, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்கு இன்னொரு பாடல், நீங்கள் கேட்கும் பாடல் நான் கூறினேன் தானே, முதலில் எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் கேட்பீர்கள். கொம்பன் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் நீங்கள் அடிக்கடி கேட்பீர்கள் முன்பு வானொலி, அந்த பாடல் அதனால் இன்றும் அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றோம். அடி கரப்பு நிறத்தழகி என்று கூறும் இனிமையான ஒரு பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த வார நேயராக திகழும் எங்கள் அன்பு ஃபாரூக் உங்களுக்காக.

இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த வார நேயர் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே எங்களோடு இணைந்து சிரித்து மகிழ்ந்து கொண்டு வந்து இணைந்து கொள்ளும் அன்பு ஃபாரூக் அவர்கள் இப்பொழுது தூரமாக பாரத நாட்டிலிருந்து கேட்டு கொண்டிருப்பார் என்று எண்ணுகிறேன் தன்னுடைய நண்பர்களோடு. அந்த வகையிலே இன்னும் ஒரு பாடல், கஞ்சாப்பூ கண்ணாலே என்று கூறும் ஒரு பாடல், புருமன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றோம் உங்களுக்காக முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் எங்கள் அன்பு ஃபாரூக் அவர்கள்.

நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் அளந்து பேசுவீர்கள், அளவாக பேசுவீர்கள், பேசும் வார்த்தைகளை கணக்காக நீங்கள் கவனித்து பேசுவீர்கள், வார்த்தை தவறாமல் அங்கே கருத்து பொருள் இல்லாமல் அற்புதமாக பேசுவீர்கள். ஆன்மீகம் மட்டுமல்ல, பொது வாழ்வை பற்றி பேசுவீர்கள், நன்மைகளை பற்றி பேசுவீர்கள், பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது நாடு நடப்பு கூட நீங்கள் பேசக்கூடிய வல்லமை உள்ளவர். அந்த வகையிலே உங்களுக்கு அடுத்து ஒரு பாடல், கொடி பறக்குது திரைப்படுத்து பாடலை தரட்டுமா? சேலை கட்டும் பெண்ணுக்கு என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட ஒரு பாடல் ஃபாரூக் உங்களுக்காக ஒலிக்கின்றது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இந்த வார நேயர் நிகழ்ச்சி. இந்த வார நேயராக வந்து காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர் எங்கள் அன்பு ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்கள் என்றும் நல்லவராக வல்லவராக இருக்கும் வேளையிலே அவர் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றியல் தமிழ் வானொலி உறவுகளும் உங்கள் நோயற்ற காலத்திலே இறை வணக்கம் செய்து பிரார்த்தனை செய்தது உண்மை. அந்த பிரார்த்தனையின் பலன் உங்களுக்கு இறைவன் கருணை கொண்டு உங்களுக்கு வைத்திய வசதிகளை கொடுத்து பாதுகாப்பாக தாயகத்தில் உங்கள் உறவுகளிடம் கொண்டு சென்று சேர்த்தார்கள். அதற்கு காரணம் நீங்கள் அந்த பணிபுரிந்த முகாமையாளர்களுக்கு பாத்திரவாளியாக நம்பிக்கையாளனாக நேர்மை உள்ளவனாக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இருந்த நாடும் நேர்மையை கடைபிடிக்கும் நாடு என்பதை நாங்கள் அறிவோம் ஃபாரூக். அந்த வகையிலே எங்களுக்கு பெருமையை தேடி தந்திருக்கும் நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் நாங்கள் இப்பொழுதும் வாழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றோம். இதோ அடுத்து ஒரு பாடல் மகிழ்ச்சி என்ற திரைப்படத்துக்கு வருவோம். இப்பொழுது மகிழ்ச்சியில் இருக்கும் வேளையிலே மகிழ்ச்சி என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று புளிப்பா புளியங்கா என்று கூறும் பாடல் தான் வர இருக்கின்றது. மகிழ்ச்சி தான், ஆனால் புளிப்பு புளிப்பு புளியங்காயை சாப்பிட்டாலும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதே போன்று உங்களோடு பேசும் பொழுது எல்லா பழங்களும் சாப்பிடுவது போன்ற சுவையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் ஃபாரூக். இனிமையான ஒருவர் அன்பு குளப்படி சிங்கம் வருகின்றது பாடல்.

ஒளிவு மறைவின்றி எதையும் வெளிப்படையாக பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பண்பான பக்குவம். அந்த பக்குவம் எல்லோருக்கும் வராது, உங்களிடம் இருப்பதை நான் கண்டேன். அதனால் தான் அன்பு கூர்ந்து எனது இளைய குழந்தை போல உங்களை குழப்பணி குறும்புக்காரன். அது குறும்பு என்பது குறும்பினிலும் மகிழ்ச்சி உண்டு. அதை உங்களிடமிருந்து அதை கேட்கும் பொழுது எங்களையும் உங்கள் நிலைக்கு கொண்டு வந்து விடுவீர்கள். அப்படியான பண்பா உள்ள நீங்கள். அதனால் தான் நான் குழப்படி சிங்கம் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு அழைப்பதுண்டு. ஃபாரூக் அவர்கள் விரும்பும் பாடல்கள் இன்னுமோர் பாடல் வருகின்றது. நீண்ட காலத்து ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கின்றீர்கள். யாரோ ஒருத்தியைத்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றதுன்னு உள்கருத்தை கூறுகிறீர்களோ தெரியவில்லை. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் என்று கூறும் அந்த பாடல் உங்களுக்கு நல்ல விருப்பமான பாடலாக இருக்கின்றது. அன்பே வா என்ற திரைப்படத்திலிருந்து அன்பே ஃபாரூக் அவர்களே வருக வருகவென்று நாங்களும் கூறி அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்பாகின்றோம். கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்களும். ஒலிக்கின்றது பாடல்.

ஃபாரூக் அவர்களே, நீங்கள் இப்பொழுது நீங்கள் பணிபுரிந்த நாட்டிலே பல காலம் இருந்தாலும் உங்கள் பிறந்த மண்ணுக்கு வந்து உறவுகளோடு இருக்கும் பொழுது உங்கள் மனம் எப்படி இருக்கின்றது, நிம்மதியாக இருக்கின்றது என்பதை நான் உணர்வேன். ஏனென்றால் எந்த காலத்திலும் உறவுகளோடு நெருங்கி வாழ்வதுதான் சிறப்பு. அது மட்டுமல்லாமல் உங்கள் செல்வங்கள் வளர்ந்து வரும் வேளையிலே அன்னையின் அரவணைப்பு இருந்தாலும் தந்தையின் காவல் அவர்களுக்கு தேவை. தந்தையினுடைய அன்பு, தந்தையினுடைய பாசம், தந்தையினுடைய வழிகாட்டல் எல்லாம் அவர்களுக்கு தேவை. அதை இறைவன் உங்களுக்கு பணித்திருக்கின்றார். அங்கிருந்து இங்கு அனுப்பி வைத்து இல்லையென்றால் நீங்கள் தொடர்ந்து வெளிநாடுகளில் தான் இருக்க விரும்புவீர்கள். அந்த வகையில் நீங்கள் நல்லதோர் தந்தையாக, நல்லதோர் கணவனாக, நல்லதோர் உறவாக உங்கள் குடும்பத்தவர்களோடு இணைந்து கொள்வதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளும் இந்த வேளையிலே நீங்கள் அடிக்கடி எங்களிடம் வந்து பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்கும் வேளையிலே குறுக்கு மறுக்கான பாடல்கள், நகைச்சுவையான பாடல்கள், கோணல் மாணலான பாடல்கள் கேட்பீர்கள். அந்த வகையில் இப்பொழுது ஒரு பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது. நீங்கள் கேட்ட பாடலாம் குரத்தி வாடியின் குப்பி என்று கூறும் வரியை கொண்ட பாடல் குரத்தி மகன் திரைப்படத்திலிருந்து தெளிவாகி உங்களுக்காக ஒலிபரப்பப்படுகின்றது.

0: அடிகு மிருதகும் ஆகும் மாலங்கடி குழப்பி பொண்ணு ஏலக்கால கடி படுக்க போட்டு கிடைச்சதடி சும்மா
1: சும்மா
0: மிருதகும் ஆகும் மாலங்கடி குழப்பி பொண்ணு ஏலக்கால

பிடிப்பேன் மைனா போலே, சிக்கு நடப்பேன் பூங்குக்குள்ளே, பக்னவாடி பக்காச்சாரி காரி, நான் பரம்பரையா குறவனாடி கொக்காடி.

0: காபி சித்தி முத்து சித்தி.
1: சின்ன
0: கடி சின்ன கடி சின்ன கடி சின்ன கடி சின்ன கடி அண்ணா.

நீண்ட காலம் ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து நீங்கள் பயணித்த வேளையிலே அனைத்து உறவுகளும் உங்களை அன்பாக இணைத்து உங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் கேட்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து எந்த நிகழ்வென்றாலும் ஓடி வந்து விடுவீர்கள். வசதி ஏற்பட்டவுடன் ஓடி வந்து எங்களுடைய எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். அனைத்து நிகழ்வுகளிலும் வந்து சிறப்பித்து அலங்கரித்து பங்கு கொண்டு ஒன்றியல் தமிழ் வானொலியின் வளர்ச்சியோடு இருந்த நீங்கள் மேலும் பல நன்மைகள் கிடைத்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தும் இந்த வேளையிலே குங்குமச்சுமிழ் திரைப்படத்து பாடல் ஒன்று, அதுவும் நகைச்சுவையோடு வரும் ஒரு இனிமையான பாடல், கை வலிக்குது கால் வலிக்குது மாமா என்று கூறும் வரியை முதல் வரியாக தாங்கி வரும் பாடல் என்று ஒன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேராக அலங்கரித்து கொண்டு இருக்கும் உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீண்டகால உறவான அன்பு ஃபாரூக், நீங்கள் மீண்டும் எங்களோடு வந்து இணைந்தது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. கடந்த கிழமைகளிலே நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொண்ட வேளையிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்து இங்கே பதவியிலே இல்லாமல் இருக்கின்றார்கள், உங்களோடு பேசியும் இருப்பார்கள். ஃபாரூக் வந்து பேசியது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டும் எல்லாரும் எல்லோரும் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வார நேராக நீங்கள் வந்து இணைந்ததை இட்டு பெருமகிழ்ச்சி கொண்டோம். நாங்கள் அனைவரும் நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள். எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இறுதியாக ஒரு பாடலை தரட்டுமா? அந்த பாடல் போக்கிரி ராஜா என் குலப்படி சிங்கத்துக்காக வருகின்றது. விடிய விடிய சொல்லித்தாரேன் என்று கூறும் வரியை கொண்ட பாடல். நாசுக்காக சில கருத்துக்களை உட்புகுத்தி எங்களை நகைச்சுவையாக சிந்திக்க வைப்பீர்கள். அந்த வகையிலே வல்லவரான உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனம் வேண்டி இந்த பாடலையும் தந்து நான் உங்களை வாழ்த்தி கொள்கின்றேன்.

நீண்ட நாள் உறவாக அனைத்து நிகழ்வுகளிலும் வந்து இணைந்து அலங்கரித்து நாடு கடந்து சென்றாலும் எங்களை மறவாமல், தமிழை மறவாமல், தமிழ்நாட்டு பண்பாடுகளை மறவாமல், உங்கள் மார்க்கத்திலே நீங்கள் வழி நடந்து செல்லும் வேளையிலே மற்றவர்களுக்கு கோணாத வகையிலே, நாணாத வகையிலே, மகிழ்வாக இருக்கும் வகையிலே அன்பு கூர்ந்து பழகினீர்கள். முகம் தெரியாத உறவாக இருந்தாலும் அன்பு மகன் என்ற ஒரு பாசப்பிணைப்பை என்னோடு நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். எங்கள் உறவுகளோடு சகோதர பாசத்தை ஏற்படுத்தி இருக்கீர்கள். இது நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும். நீங்கள் என்றும் வல்லமை உள்ளவராக, சிறப்பானவராக, ஆரோக்கியம் உள்ளவராக, உங்கள் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து பொறுப்பேற்று நல்ல பண்புள்ள பிரஜையாகவும் உங்கள் சந்ததிகளையும் ஆக்குவீர்கள். எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும், எல்லா பலமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்று முன்றியல் தமிழ் வானொலியும் உறவுகளும் உங்களை வாழ்த்தி, இன்றைய நேயர் இந்த வார நேயர் நேரத்தில் உங்களை அமர்த்தி உங்களை கௌரவித்து உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். இன்று இந்த நிகழ்வில் இருந்து மீண்டும் நாங்கள் தொடர வேண்டும், எங்கள் நிகழ்ச்சிகளில் வந்து பங்கு பெற வேண்டும், முன்றியல் தமிழ் வானொலி வளர நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், எங்கள் உறவு வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி விடை கொடுக்கின்றேன். உங்களிடமிருந்து நானும் விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து நன்றி, வணக்கம், வாழ்த்துவோம், வாழ்க.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மாண்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இன்றைய இந்த நல்ல நேரத்திலே உங்களிடம் காற்றலையில் வந்து நலமா என் அன்பு உறவுகளே என்று கேட்பதோடு அல்லாமல், கலைகம் நல்ல சிறப்பாக அமைந்திருப்பதோடு அல்லாமல், நாமும் நலமே என்ற மகிழ்வான செய்தியை கூறிக்கொண்டு இனிமையான இந்த வேளையிலே உங்களை ரசிக்க வைப்பதற்காக, கேட்டு ரசிக்க வைப்பதற்கு நான் உங்களை அழைத்து செல்வது

ஆமாம், இது காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் பாடல்களை தெரிவு செய்து எடுத்து வந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பறக்கப்பட்டு உங்கள் காது வழி சென்று மனதுக்கு இன்பமூட்டும் பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து தருகின்றது அன்பு உறவுகளே. இந்த அருமையான நேரத்திலே காற்றலையிலே நீங்கள் கேட்டு மகிழும் இந்த காற்றினிலே வரும் கீதம் வாரம் ஒருமுறை மலர்ந்தாலும் உங்கள் மனதுக்கு மகிழ்வை தரும் வகையிலே காற்றலையில் கலந்து விடுகின்றது முதலாவது பாடலை அன்பு உறவுகளே.

காற்றினிலே வரும் கீதம் காற்றலையில் தந்த பாடல். நாடு செழிக்கவும் நல்ல மழை பொழியவும் முத்துமார் எம்மனுக்கு பச்சரிசி பொங்கல் செய்து காலமெல்லாம் கழித்திடுவோம் அந்த விழா ஒரு பொன் விழா என்று சொல்லி பாடிக்கொண்டிருந்த அந்த பாடலை வானொலியில் தந்து எங்களை மகிழ்விக்க வைத்தது முன்றில் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வரும் அடுத்த பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்துட இதோ தொடுத்து வருகின்ற வானலையில் கேட்டு மகிழ்ந்துடுவோம்.

பொங்கலோ பொங்கல் என்று போற்றி போற்றிடும் கழிப்பினை காற்றலையில் தந்து சென்றது எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியின். ஆம், காற்றிலே வரும் கீதம் எடுத்து வந்து தந்தது எங்களுக்கு காற்றலையில் காதுகுளிர.

இனிய மலர்கள் மலர்வது இன்பம் எனும் தோட்டத்திலே உறவு எனும் இன்பம் மலர்ந்து வந்து அது எந்த காலத்திற்கும் இனிமையான எண்ணங்களை உருவாக்கி தரும் அன்பை மலர வைக்கும் என்பும் தோட்டம் அந்த பூந்தோட்டம் என்னும் உறவு பாலம் உறவு தோட்டம் என்று காற்றலையில் எடுத்துச் சொல்லி வந்தது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின்.

பச்சரிசி முத்து பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கூறி வந்தது பூந்தோட்ட மலர்களிலே இனிமையான பூக்கள், இனிமையான நினைவுகள், அன்பு மலர்து என்று கூறிக்கொண்டு சென்ற எங்கள் மொன்றில் தமிழ் வானொலியின் காற்றிலே வரும் கீதம் மீண்டும் மலரைத்தான் தருகின்றதா என்று கேட்டுத்தான் பார்ப்போமே.

மலரி நலமா மடிமேல் விழவா, விரியும் இதழ் வசம் வலியும் மதுரவசம் என்ற கனிவான வார்த்தைகளை அடுக்கி வைத்து இசையை புகுத்தி அங்கே குரலால் தெரிய வைத்த அந்த பாடலை காத்தலை என்று மொன்றியல் தமிழ் வானொலிக்காக தந்தது காற்றினிலே வரும் கீதம்.

நான் பாட தமிழே நீ வருவாய் இனிமை எனக்கு தருவாய் என்று நகைச்சுவையிலும் சுரமேலும் சதுராட பாடல்களை தரக்கூடிய வல்லமை எங்கள் தமிழிசை குண்டு என்பதை காற்றினிலே வரும் கீதம் முன்னிலை தமிழ் வானொலியின் கற்றலை ஊடாக எங்களுக்கு தந்தது. அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடலையும் முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வருகின்றது. அடுத்து வரும் பாடல் எதுவென்று எண்ணும் முன் வருகின்றது அந்த பாடல்.

பஞ்சவர்ண பைங்கிளியே, பஞ்சவர்ண பைங்கிளியே, நீ எனக்கு ஒரு தூது சொல்வாயா என்று கேட்டது அந்த பெண் மனம். இது மொன்றியல் தமிழ் வானொலி தந்த காற்றினிலே வரும் கீதம் அல்லவா?

0: கனிவான பாடல்களை காற்றலையில் தந்து எங்கள் இதயத்தை குளிர வைத்து இன்பமயமாக்குவது ஒன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றினிலே வரும் கீதம். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கும் என்று நாம் எண்ணும் வகையிலே அந்த பாடலை காற்றலையில் கொண்டு வந்து எங்கள் காதோரம் தருகின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். நேர்களை நீங்கள் இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே
2: சபாஷ்,

பூவான வேட்டை தொட்டு பொன்னான எழுத்தாலே கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே என்றான் அவன். பொன்மனை செல்வன் அல்லவா? நீர்களை நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம்.

காற்றலை மீதேறி கனிவான பாடல்களை நெஞ்சலையில் மோதவிட்டுக் கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடல். காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்திடுவோம் வானொலியில். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை.

வானம் பாடி வார்த்தைகளை தேடி வானமெங்கும் ஓடியது. சூரியனும் சந்திரனும் அவன் பாடலை கேட்டு சேர்ந்து வந்து மகிழ்ந்தது. நெஞ்சுக்குள்ளே அவனுக்கு வஞ்சமில்லை, கொஞ்சம் தமிழுக்கும் அங்கே பஞ்சமில்லை. ஏனெனில் அவன் பொன் மனச்சொம்மல் அல்லவா.

உனக்காகவே வாழ்கின்றேன், வேறவேலை எனக்கு ஓடுமா, இந்த நேரம் ஆசை மேலே போகுதே, என் ஆரவல்லியே என்று கூறிக்கொண்டு சென்று அந்த பாடலை தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேரத்தில் மலர்ந்து கொண்டிருந்த காற்றினிலே வரும் கீதம். அன்பு உறவுகளை இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது அன்பு உறவுகளே. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம் தந்த தொல்லிசை மெல்லிசை நகைச்சுவை பல் சுவை நிகழ்ச்சி ராகங்கள் தாளங்கள் சுரவரிசை தாளாமல் இதமான கீதங்களை காற்றலையில் எடுத்து வந்து எங்கள் இதயத்துக்கு மகிழ்வை கொடுத்து சென்ற மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் காற்றினிலே வரும் கீதம் தந்த பாடல்கள் உங்களை மகிழ்வுற வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இதுவரை நேரமும் நீங்கள் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதத்தை கேட்டு மகிழ்ந்த அன்பு உறவுகளை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்ளுகின்றோம். எங்கள் வானொலியில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொடர்த்து வர வந்திருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் உறவுகளுக்கும் வழிவிட்டு அவர்களுக்கு வணக்கம் கூறியவர்களை உள்ளே அமர்த்தி அவர்களுக்கு வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற நிகழ்ச்சிகளை எடுத்து வாருங்கள் என்று ஆசை கூறிக்கொள்வதோடு அல்லாமல் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களை நான் சந்திக்கவிருக்கின்றேன் காற்றலையில் காற்றிலே வரும் கீதத்துடன் என்று கூறுவதோடு மொன்றியல் தமிழ் வானொலியின் பல் சுவை நிகழ்வுகளை தினமும் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பண்பட்ட பயிற்றப்பட்ட கலைஞர்களும் அறிவிப்பாளர்களும் நிகழ்ச்சிகளை வானொலி நாகரீகத்துக்கு அமைய தினமும் உலாவர செய்கின்றார்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில். இது ஒரு உலக பரந்து வாழ்ந்த அகில உலக வானொலி ஆக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அன்பு உறவுகளே. 1000க்கு மேற்பட்ட அன்பு உறவுகள் எங்களுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய விமர்சனங்களை. ஆரோக்கியமான அந்த விமர்சனங்களை கேட்டு படிப்படியாக முன்னேறிய இந்த வானொலி இன்று உச்சத்தில் நிற்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் என்பது எங்கள் தாளாத எண்ணம். அன்பு உறவுகளை நீங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்கள் வானொலியுடன். இது உங்கள் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி உலக வானொலி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இத்துடன் காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு அன்பும் நன்றியும் கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடுவித்துக் கொள்ளுகின்றேன் என்னை. வணக்கம் அன்பு உறவுகளே. இது சிந்தனை செல்வன்.

வெளியிலில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச விடுமுறை விருப்பம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து MTR FM ரேடியோ. வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களுள் முதல் பாடலாக ஒரு முறை பிறந்தேன் என்ற முதல் வரியை கொண்ட நெஞ்சிருக்கும் வரை திரைப்படுத்து பாடல் கேட்போம். இந்த பாடலை அன்போடு அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து பாட இருக்கின்றது ஒரு பாடல், எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் என்ற தாலாட்டு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அன்போடு அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரம் டிரான்சி நீங்கள்.

இவர்களை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல், ஈழமணி திருநாடு, மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அவருக்காக மடி மீது தலை வைத்து என்ற முதல் வரியை கொண்ட பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விஜயராணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: இந்த வேளையில் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி ஒரு பாடல் தந்திருக்கின்றார். காதல் சுகமானது என்ற திரைப்படத்திலிருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.
1: ஹலோ,

இவரோடு இணைந்து மீண்டும் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் திருநாள் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் பழைய சோறு என்ற முதல் வரியை கொண்டு.

0: கோர்ட்ல மேல ஒரு கொலகேஸ் நடந்துருக்கு. தீர்ப்பு எனக்கு சாதகமா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
1: அப்போ ஒருவேளை தண்டனை கிடைச்சிருந்ததுன்னா?
0: சொல்லிருக்கவே மாட்டேன்.
1: ராதா யார்
0: நடிகவே? இல்லத்தனத்தை ஹீரோயிசமா பின்னி பெடல் எடுப்பாரு.

இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பமாக ஒலிக்க இருக்கும் பாடல்களை தெரிவு செய்து ஆஸ்திரேலியாவிலிருந்தும் கேட்கின்றார்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து உன்னை விடமாட்டேன் என்ற வரியை கொண்ட இரட்டை ரோஜா பாடலை கேட்டு மகள விரும்பும் பாஸ்கரன் மாலா உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர்களோடு இணைந்துதான் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணியும் தந்திருக்கின்றார். கண்ணால் பேசவா திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் தொட்டா சிணுங்கி போல என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அம்மா நீங்களா?
1: ஆமா நான் தான். ஏன் நான் வரக்கூடாதா? லவ்வுக்கு மட்டும் ஐடியா வெரைட்டி வெரைட்டி கேட்டேன், லவ் ஒர்க் அவுட் ஆகணும்னு என்ன தனியா கலட்டி விட்டுட்டு உன் கனவுல பத்து பொம்பளைங்க பத்து ஆம்பளைங்க சேர்த்துட்டு வந்தாடுற? இப்படி எல்லாம் உன் கனவுல வரும்போது நான் வரக்கூடாதா? நானும் தான் வருவேன்.

நாடு இணைந்து நீண்ட காலமாக எங்களோட இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேதீஸ் ஏழுமணி திருநாட்டின் தயாரிப்பில் வெளிவந்த அந்தோனி என்ற புதிய திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை இன்றும் கேட்கின்றீர்கள். குத்து விளக்கொளியே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த திரைப்படம் ஈழமணி திருநாட்டின் தமிழ் திரைப்பட தயாரிப்பில் வந்த பாடல்.

உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்க வேண்டும் என்று கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்கள் பாடல்களும் தொடர இருக்கின்றது. முதலில் வரும் பாடல் வசந்தி அவர்கள் வன்கூவர் மாநிலத்திலிருந்து தந்திருக்கின்றார். வண்ண வண்ண கனவு என்று பாடுகின்றது மயில் ஆஞ்சி என்ற திரைப்படத்திலிருந்து.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இளவரசி நீங்கள் தந்த பாடல். உசிருக்குள் உன் பெயரை என்ற ஒரு உயிரூட்டமான பாடல் எட்டு திக்கும் பல திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் இளவரசி வன்புவர் மாநிலத்திலிருந்து.

நம்மை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் என்னது உயிரே என்னது உயிரே என்று பீமா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடல் வன்கூவர் மாநிலம் வசந்தி அவர்களின் தோழியான காஞ்சனா நீங்கள் தந்த பாடல்.

ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தித்திக்கும் தேனான பாடல்களை திசை எங்கும் பரப்பி எங்கள் மனம் நிரப்பி வருகின்றது.

ஊரெங்கும் தேடி ஒன்றாக கூடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி தேடி வந்த உங்களை நாடி ஓடி வருகின்றது நீங்கள் அனுப்பி வைத்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நாங்கள் அனைவரும் சர்வதேச உறவுகளோடு இணைந்து மகிழ்ந்து கேட்கும் அந்த பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் ஒரு பாடல் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல் டெல்லி டு மெட்ராஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது புன்னகையோ பூமலையோ என்ற வரி தாங்கி.

பாடல்களை தொடர்ந்து அடுத்த பாடலை சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து நிவேஷன் அவர்கள் தருகின்றார். அடி வெள்ளக்காரி என்ற பாடல் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் இருந்து

இந்த வேளையிலே ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் ஒரு பாடல் தருவாள். சொம்மன்னு வந்தீங்க என்ற வரியை கொண்ட ஒரு பாடலை அநாதை ஆனந்தன் என்ற திரைப்படத்திலிருந்து இன்று கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சர்வதேச நீயர் விருப்பத்தை அலங்கரித்து வந்து பாடிக்கொண்டிருந்த பாடல்களில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார். கனடா மண்ணிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். பூமழை பொழியுது என்ற திரைப்படத்து பாடலை அவர் தெரிவு செய்து அனுப்பிய வேளை ஹேய் பூங்கொடி என்று வரி எடுத்து முழுமையாக பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வளமை போல இன்றும் சர்வதேச விடுமுறை விருப்பத்து பாடல்கள். காதுக்கினிய கீதங்களை தங்கள் தெளிவாக தெரிவு செய்து அனுப்பிய வேளையிலே நெஞ்சுக்கினிய மகிழ்ச்சியை கொடுத்து நிறைவேறி செல்லும் இந்த வேளையிலே பாடல்கள் அத்தனையும் சிறப்பென்று கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்ற உணர்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழோடு.

முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று முதல் பாடலை தர விரும்புகிறார்கள். நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்கு பயமேன் சரவணன் அவர்கள், வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இவரோடு இணைந்து செவிமடுக்கும் அந்த பாடல் காவிரி கரை ஓரத்திலே என்ற வரியெடுத்து பாடும் சிட்டுக்குருவி என்ற திரைப்படத்து பாடலாகும்.

விடுமுறை விருப்பத்தில் எனது பாடலையும் தாருங்கள் என்று காதலே நிம்மதி திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். கங்கை நதியே கங்கை நதியே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை விருப்பத்து பாடல்களை கேட்டு மகிழ வேண்டும் என்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை எழுதி அனுப்பியவர்களுள் அடுத்தவர் சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும், மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும், பி சுசீலா அவர்களின் குரலிலே மெல்லிசை மன்னர்களின் இசையிலே ஒலிக்கும் பாடல் வாலி அவர்களின் வரியோடு மன்னவனி அழலாமா கண்ணீரை விடலாமா, அற்புதமான வரியல்லவா. கற்பகம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்போம் அந்த பாடலை.

பெற்றோர்களோடு உறவுகளாக தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்களும் ஒரு பாடலை கேட்க விரும்புகின்றார். தன்னுடைய அன்பு உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ அவர்களோடு சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்து பாடல் பாடுகின்றது. மொட்டு விட்ட முல்லை கொடி என்ற முதல் வரியை தொடர்ந்து

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற அடுத்து வரும் பாடல் ஒளி விளக்கு திரைப்படுத்து பாடல். ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். அற்புதமான இந்த பாடலை வாழ்த்துக்களோடு வணக்கம் கூறி கேட்டு மகளை இருப்பவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்கள்.

குறித்து இனான பாடல்கள் வரிசையிலே அடுத்து வரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்தில் 1992 பாடிய பாடல்கள். இரண்டு பாடல்கள் தொடர்ந்து பாட இருக்கின்றன. முதல் வரும் பாடல் பாடம் நிலா எஸ்பி பாலசுப்பணியம் ஐயா அவர்களோடு இசை அரசிப்பி சுசீலா அம்மா இணைந்து பாடிய வனமெல்லாம் செண்பகப்பூ, வனமெல்லாம் செண்பகப்பூ என்று ஆரம்பித்து பாடும் இனிமையான பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனிஷியா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் தன்னுடைய நண்பர்களையும் இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒரு திரைப்படத்தில் ரெண்டு பாடல் என்று கூறினேன். அடுத்து வரும் பாடலும் அதே நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா. டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மட்டும் பாடிய பாடல் வனமெல்லாம் செண்பகப்பூ, வனமெல்லாம் குங்குமப்பூ, தென்புதிகை காற்றிலே செந்தாளம்பு, இப்படி பாடுகின்றார். இந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலகத் தமிழர்களோடு கேட்டு மகிழ விரும்புகிறேன், ஒலிக்க வையுங்கள் என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் பொருத்த பாடலுடைய ஒரு தத்துவ பாடல். அந்த பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாகில் அவர்களோடு உலகத் தமிழர்களை முனைத்து கேட்கின்றார்கள். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற வரி கொண்ட பாடல் மலை கள்ளன் என்ற ஒரு திரைப்படத்து பாடலாகும்.

முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையை கலந்து வரும் அடுத்த பாடல் கருப்பு என்ற திரைப்படத்திலிருந்து வளமை போல இன்றும் மயிலாப்பூர் மயிலை பட்டாவி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தன்னோடு இணைத்து கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் அவர்களோடு ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா மேலும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல் கருப்பு வாரான் ஒதுங்கி நில்லு நில்லு என்று பாடுகின்றது.

கொண்டிருக்கும் விடும் ஒரு விருப்பத்தை கேட்டு மகிழும் எங்களுக்கு தொடரும் பாடல்களை தர விரும்புகிறார். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து வளமை போல ரதீஷ் அவர்கள். நதியே அடி நைல் நதியே என்று வரி எடுத்து வானத்தை போல திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருவது. தமிழ்நாடு, சிதம்பரம், வணிக எச்சிலவை சந்தனராஜ் அவர்கள். சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது என்ற வரி கொண்ட பாடலை வைகாசி புறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

தந்த பாடலோடு இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோர்ஜ். அலங்கிரேன் கொலுங்கிரேன் என்ற வரி சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து எங்களையும் கேட்டு மகிழ வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக அன்னை தந்தை ஆசான் அவர்களை அழைத்த இறைவனுக்கு வணக்கம் கூறி, அன்னை தமிழுக்கு வணக்கம் வைத்து, அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் வைத்து, வருக வருக என்று வரவேற்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2024 ஆண்டின் முதலாவது மாதத்தின் 13 நாளில் இணைந்திருக்கின்றோம். இன்று காரிக்கிழமை, வளமையாக இன்று காரிக்கிழமைகளில் என்ன நிகழ்வு நிகழும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் வரவேற்கும் நான் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கான இசையை கொடுக்கின்றேன். கேட்போமா?

0: பதில்
1: என் கேள்விக்கு என்ன பதில் என்று கூறும் பாடலை கேட்டவுடன் பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற ஞாபகம் வருகின்றது அல்லவா அன்பு உறவுகளே. இனிமையான இந்த வேளையிலே இங்கிதமான நல்ல வேளையாக எண்ணிக்கொண்டு உங்களோடு நான் வந்து இணையும் வேளை நீங்கள் நலம்தானா என்று நாங்கள் கேட்டு நாங்கள் நலம் என்ற செய்தியையும் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன். காற்றலையிலே இன்று காற்றலை சிறப்பாக இருந்தாலும் வானலை சிறப்பாக இருந்தாலும் வான் நிலையை அறிவித்துக்கொண்டு போனால் மேலுமில்லை கேளுமில்லை பூச்சியம் நிலையிலே இருக்கின்றோம். இது பூச்சியத்துக்கு பின்பு மேலே சென்று கீழே வந்து 5 பாகை வரை செல்லலாம் என்று கூறும் வேளையிலே இன்று அதிகாலை வேளையிலே 4:30 சிறு பனிப்புயல் வீசியது எங்கள் பகுதியிலே, கலையகம் இருக்கின்ற பகுதியிலே. ஏனைய பகுதியிலே பெரும் பனிமழை பொழிந்திருக்கின்றது, புயல் அடித்திருக்கின்றன. இப்படியான சீரழிவுகள் இந்த காலநிலை வரவேற்கக்கூடியது அல்ல. அது முடிந்ததும் அதிகாலை ஆகியவுடன் என்ன நடந்தது என்றால் உறை மழை பொழிந்தது. அதற்கு மேலே சிறு பனித்துளியோடு புயலும் அடித்துக் கொண்டிருந்த வேளையிலே பனியாக இருக்கின்றதே என்று பார்த்தால் நிலத்திலே உறை பனி வந்து விழுந்து உறைந்து நீராகவும் இல்லை, அது பனியாகவும் இல்லை. அதற்கிடையிலே வழுக்கும் நிலையிலே இருக்கின்றது. வாகனங்கள் மக்கள் நடமாடும் கடினம். ஆனால் இன்று சனிக்கிழமை இங்கு காலை என்றபடியால் நேரம் சரியாக 10:36 முற்பகல், உங்களுக்கு நேரம் 9:06 என்று காட்டுகின்றது இரவு நேரம். இன்று பாடசாலைகள் இல்லை, விடுமுறை நாளாக இருக்கின்றது. சில பணியகங்களிலே சில தொழிற்சாலைகளிலே வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே கடினமாகத்தான் மக்கள் சென்று வருகின்றார்கள் என்று அறிய கிடக்கின்றது. அதிகாலை 7:34 வந்து 4:40 மாலை வரை இருக்க வேண்டிய சூரிய பகவானும் இன்னும் வரவே இல்லை. அவர் வருவதற்குரிய சான்றுகளையும் தெரியவில்லை, மப்பாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது படிப்படியாக 1-2 கூடிக்கொண்டு செல்கின்றது. 9 நேரத்துக்கு குறைவாக பகலில் இருந்தார், இப்பொழுது அதிலிருந்து நீ 1-2 கூடிக்கொண்டு செல்வார், நீண்டு கொண்டு செல்ல இருக்கின்றது அன்புறவுகளே. பகல் நீளவில்லை, நேரம் பகல் கிடைத்த நேரம் கொஞ்சம் கூடுகின்றது, ஆனால் இரவுதான் கூடுதலான மணி நேரமாக இங்கு இருக்கின்றது. இந்த இனிமையான வேளையிலே உறவுகள் அனைவரும் மகிழ்வாக இருக்கின்றார்களா என்றால் சில இடத்தில் மகிழ்வு, சில இடத்தில் நெகிழ்வு. இடர் அல்லோல கல்லோலங்கள் அவலங்கள் என்று உலகளாவ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் மாறி மாறி. அந்த வேளையிலே பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதில் முக்கியமாக உணவு வகைகள், உலக நாடுகள் முழுவதும் இருக்கும் மக்களுக்கு உணவு விவசாயம் மூலம்தான் 90% உப உணவு பொருட்கள் கிடைக்கின்றன. அந்த உணவுப் பொருட்களை கொண்டு வந்து உணவாக்கி உண்ண வேண்டியது மக்கள் கடமை. அதற்காக பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன. தனக்குத்தானே வீடுகளிலும் சமைத்து உண்டு வாழ்கிறவரும் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மேலை நாடுகளிலே இறக்குமதி பொருட்கள் இந்த ரெடிமேட் என்று தயாரித்து வைக்கப்பட்ட பொருட்கள் என்றெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எங்கள் நாடுகளை பொறுத்தவரை விவசாயிகளிட கையோங்கினால்தான், விவசாயம் வளர்ந்தால்தான், நிலம் செழிப்பாக இருந்தால்தான் வளர்ச்சியை காண முடியும், பசுமையை காண முடியும். அதனால் செழுமைகளும் வளர்ச்சிகளும் வந்து வாழ வைக்கும் என்று கூறலாம். அந்த உழவு தொழிலுக்கே, அந்த கமத்தொழிலுக்கே பங்கம் விளைவிட்டு இருக்கும் வகையிலே இந்த மழை காலம் மாறி மாறியெல்லாம் மழையை சொரிந்து தேவையான இடத்தில் சொரிந்து தேவையான நேரத்தில் சொரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத நேரங்களில் கால நேரங்கள் கடந்து முந்தி பிந்தி எல்லாம் அந்த விளைவுகளை நாங்கள் நிதானமாக செய்ய முடியாத நிலையிலிருந்து அழிவுகளையே கண்டிருக்கின்றோம். ஆண்டுகள் தோறும் வரும் பண்டிகைகளுள் சிறப்பான ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை, தைப்பொங்கல் பண்டிகை. அதை பற்றி நேற்றைய தினம் ஒரு புதிய படைப்பாளி ஒரு பாட்டும் பதவும் தந்திருந்தார், கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அவருடைய கற்பனையிலே இந்த தைப்பொங்கல் வாழ்த்தை எங்களுக்கும் உலகில் உள்ளோருக்கும் மொழிகள் தமிழ் வானொலி ஊடாக தெரிவித்திருந்தார். சிறப்பானவரை வரவேற்றுக் கொண்டோம். புதிய படைப்பாளி, பல படைப்பாளிகள் இங்கே படைப்புகளை அனுப்பி வைக்கின்றார்கள். எங்கள் குழுவினரால் அது தெரிவு செய்யப்பட வேண்டும், சரிபார்த்து அது தகுந்ததாக இருந்தால் தானே ஒளிபரப்பாக ஆக்க முடியும். இவரும் பல நாட்கள் பல பாட்டும் பதங்களை அனுப்பி வைத்திருந்தார். எங்களிடம் நாங்கள் ஏற்கனவே முன்பே ஒலிபரப்பிய கருத்துக்களோடு சேர்ந்த பாட்டும் பதமும் பொருத்த பாடற்றதுகள் எல்லாம் வந்தபோது அதெல்லாம் தட்டி எல்லாம் சீர் தூக்கி பார்த்து இதுதான் தெரிவு செய்யப்பட்டு இந்த இந்த இந்த நாட்களுக்கும் பொருத்தமாக அமைந்தது. தைப்பொங்கல் வருகின்றது அல்லவா, அதனால் அவரும் ஒன்றை தந்திருங்க. இந்த கருத்தோடு அமைந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்களை முன்பு பல வந்திருக்கின்றன. இருப்பினும் இது புதியவர், புதிய படைப்புகளுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும், படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் அவருடைய படைப்பினை கேட்டு மகிழ்ந்தோம். உங்களுடைய ஆதரவை அவர் எதிர்பார்த்துன்ற வகையிலே ஒரு சிலர் அதுக்கு நல்ல கருத்து எழுதியிருந்தீர்கள் மற்ற நிலைய தளங்களிலும். எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையில் வரும் தை பொங்கல் பெருநாளை அந்த பண்டிகை உழவர்கள் பண்டிகை, தமிழன் பண்டிகை என்றெல்லாம் கூறப்படுகின்றது. தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான பண்டிகை என்று கூறப்படுகின்ற தை பொங்கல் பண்டிகை, அதை ஒரு சில அரசியல் சாதகங்களை பாதகங்களை வைத்து அரசியல் தலைவர்கள் உருவாக்கப்பட்ட அது புது வருஷம் இது புது வருஷம் அதனுள்ளே நாங்கள் கை வைக்கத்தவையில் எங்கள் ஆண்டிலே வரும் பண்டிகைகளுள் முதல் பண்டிகை தமிழனுக்கு சைவ மக்கள் தான் அது கூடுதலாக என்று எண்ண வேண்டும். தமிழர் ஆகிய அத்தனை பேரும் உணவு உண்ணுகிறார்கள், அதனால் கமத்தொழிலுக்கு இது உழவர்கள் திருநாள் எம்மவர்கள் திருநாள் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். எங்கள் தமிழ் பண்பாடு பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நாள் தைப்பொங்கல். அதை தொட்டு அந்த சூரிய பகவான் இந்த இயற்கைக்கு நாங்கள் நன்றி சொல்லும் வகையிலே செய்து கொள்கின்ற அந்த தைப்பொங்கல் பண்டிகை, அதை தொடர்ந்து அடுத்த நாள் இந்த உழவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். அந்த உழவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் மாடுகள் என்று கூறப்படுகின்ற விலங்கு அந்த பட்டிப்பெரு நாள் என்று அதை கூறுகின்றது. பட்டி பொங்கல் என்றும் மாட்டு பொங்கல் என்று கூறுகின்றனர். தனியே அது இந்தியாவிலே தான் மாட்டு பொங்கல் என்று கூறுவார்கள். தமிழ்நாட்டிலே ஏனைய தமிழர்கள் அத்தனை பேரும் பட்டி பொங்கல் என்று கூறுவார்கள். பட்டி பொங்கல் வந்து ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி இவற்றை இணைத்துத்தான் வருகின்ற பண்ணை வைத்திருப்பவர்கள் விவசாயத்திலே ஆடு மாடு கோழி முயல் போன்றவை வளர்க்கின்றார்கள். பன்றி போன்றவற்றை வளர்த்து அதிலிருந்து உயிரினங்கள் வாழுகின்ற மனித இனம் வாழ்வதற்கேற்ற உணவுகளை கொடுக்கின்றது. அவர்களுக்கு தங்களை அழித்து எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை வளர்த்துவிடும் அந்த மிருகங்களுக்கு நன்றி கூறும் வகையிலே குறிப்பான மிருகங்களான ஆடு மாடு கோழி அவற்றுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக அவர்களை பெருமை கொண்டு கோமாதா என்று வணங்கி அந்த மிருகங்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கும் பொங்கலை மாட்டு பொங்கல் என்று கூறாமல் பட்டி பொங்கல் என்று கூறுகின்றோம். தை பொங்கல் தை திருநாள் தை மாதம் பிறக்கும் முதலாம் திகதி. அந்த மாதத்திலே தான் அறுவடைகள் எல்லாம் சிறந்து புதிய நெல் புதிய காய்கறிகள் புதிய கனி வகைகள் எல்லாம் வளம் கொண்டு வரும் காலத்திலே அவற்றை கொண்டு வந்து நாங்கள் வீட்டிலே முதல் முதலில் சமைத்து அன்று வானத்திலிருந்து தோன்றும் சூரிய பகவானின் ஒளி கிரகத்துக்கு சூரியனுக்கு நன்றி. என்ன அவருடைய தொழில்பாட்டில் தான் இந்த இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர் தரும் இந்த நன்மைகளை விரும்பி அவருக்கு நன்றி சொல்லும் நாளாக அந்த தைப்பொங்கல் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம். அந்த தைப்பொங்கல் பண்டிகையும் காலத்துக்கு அந்த சரியான காலத்திலே வரும் வேளையிலே அதிகாலை வேளை சூரிய உதயத்தை கண்டுதான் நாங்கள் தைப்பொங்கலை செய்கின்றோம். சூரியன் உதித்து வரும் வேளையிலே உதித்து வரும் சூரியனுக்கு முற்றத்திலே பொங்கல் வைத்து படைத்து புதிய அரிசி புதிய கரும்பு புதிய கடலை வகை என்றெல்லாம் தானியங்கள் வைத்து படைத்து அவரை வணங்கி எங்கள் குலதெய்வங்களை வணங்கி உறவுகளோடு உண்டு மகிழ்ந்து கொண்டாடி மகிழும் நாள் தை பொங்கல் நாள். அதற்கு கோலாகலமான நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்கின்றார்கள். அது ஒரு விடயம். அது அவரவர் பிராந்தியத்துக்கேற்ப தங்கள் தங்கள் பழக்கத்துக்கேற்ப பழகி வந்த பழக்கங்களை வழக்கமாக்கி சில இதுகளை கொண்டு செல்லுகின்றார்கள். அதை தொடர்ந்து அடுத்த நாள் மாட்டு பொங்கல். இந்த இரண்டு பொங்கலும் மிக முக்கியமானதாக இலக்கிய புராண காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது. அதன் பின்பு நாட்டுக்கு நாடு கிராமத்துக்கு கிராமம் பிராந்தியத்துக்கு பிராந்தியம் தங்கள் தங்களுக்கு ஏற்றவாறு சில வழிகளை சமைத்திருக்கின்றார்கள். அதற்கு பொங்கல் என்று பெயரிட்டு 4-5 நாள் என்று எல்லாம் கொண்டாடுகின்றால் அவையெல்லாம் பெரும்பாலாக எல்லா நாடுகளிலும் நடக்கப்படுவது அல்ல. அந்த தை பொங்கலை கூட ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக ஆரம்பிக்கின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள், பின்பற்றுகின்றார்கள். மொத்தத்திலே தை பொங்கல் என்பது ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் வருகிற தமிழருக்குரிய மாதமான தை மாதம் முதலாம் திகதியை கணக்கெட்டு செய்வார். அது இந்த வருடம் 2025 பதினைந்தாம் திகதி திங்கட்கிழமை தான் வருகின்றது. 15 திங்கட்கிழமை தான் எங்களுக்கு தை முதலாம் தேதி வருகின்றது. ஏன் இந்த மாதம் ஒன்று கூட வருகின்றது? அது லீப் வருடம் வருகின்றதல்ல, லீப் வருடம் நான்கு வருடத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருடத்தில் 365 நாட்கள் வரும். ஆனால் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை 366 நாட்கள் வருவதனால், அது நான்கு வருடத்துக்கு ஒரு முறை எப்படி வருகின்ற, உண்மையிலே 365 நாட்கள், அப்போ 365 அரை முக்கால் முழுசாக வருவது நான்கு வருடத்துக்கு ஒரு முறை லீப் வருடம் என்று கூறுகின்ற அந்த கணக்கின்படி எங்களுடைய தை பொங்கல் 15 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே. அது அதிலே சைவர்கள், மதத்தை நம்பியவர்கள், நம்பிய தமிழர்கள் தமகண்டம் குளிகண்டம் ராகுகாலம் என்று பார்த்து செய்கிற வழக்கங்கள் உண்டு. சூரியனுக்குத்தானே நாங்கள் படைக்க, பதை சிலர் சூரியன் உதிக்கும் போது அவருக்கு நாங்கள் படைக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். சிலர் நாங்கள் எல்லாம் எழுந்து தூக்கத்தை விட்டு எழுந்து வெளியிலே இருக்கிறவர் உள்ளே வந்து எல்லாம் முடிந்த பின்பு சூரியன் மேலே வருவார் தானே, அப்பொழுது கொடுக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இப்படி பலவாறாக அவரவர் கடைபிடிப்புகள் இருக்கின்றன அன்பு உறவுகளே. அந்த வகையிலே வரும் தைப்பொங்கல் திருநாளை ஒட்டி உலகளாக இருக்கின்ற எங்கள் தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை மூன்றில் தமிழ் வானொலி ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழருடைய திருநாள் இது என்று கூறப்படும் வரை நான் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்த காலத்தில் அங்கங்கு வித்தியாசமான கொண்டாட்டங்களாக இருக்கின்றது. கொண்டாட்டங்கள் பலவிதமாக இருக்கும், ஆனால் பண்டிகை ஒன்றுதான். அதற்கு முன்பு இந்த தமிழ்நாட்டிலே போகி பண்டிகை என்று ஒன்று முதல் நாளே கொண்டு வருகின்றனர். அது போகி பண்டிகை எங்களுக்கானது அல்ல, போகி பண்டிகை வேறு விதமானது. அது நாங்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு பழமொழிக்கு அமைய செய்கின்றார்கள். உண்மையிலே பழையன கழிதல் புதியன புகுதல் எப்பொழுதும் எங்களுடைய இன்னும் ஒரு பண்பாடு இருக்கின்றது. மாத இறுதியிலே நாங்கள் எவற்றையும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து எறிய மாட்டோம், வீட்டிலிருந்து வெளியே பொருட்களை கொடுக்க மாட்டோம், அப்படியும் ஒரு பழக்கம் இருக்கின்றது. அந்த வகையிலே வீட்டு முதல் நாள் தான் செய்வதென்றல்ல, அதற்கு முன்பே பழைய பொருட்கள் இருந்தால் அவற்றை எறிந்துவிட்டு புதிது அதற்கு பதிலாக போடும். அது நம் இது நம் மூதாதையர்களால் கொண்டாடப்பட்டது, அந்த பழையன கழிதல் புதியன புகுதல். ஏனென்றால் முந்தைய காலத்திலே மரங்கள், ஓலைகள், இலைகள் போன்றவற்றினால் செய்த உபகரணங்களைத்தான் நாங்கள் உபயோகித்தோம். எங்கள் மூதாதையர் படுத்து தூங்குவதற்கு பாய், பொருட்களை கொண்டு செய்வதற்கு பை பறி போன்றவற்றை ஓலைகளினாலே செய்யப்பட்டது. குடிப்பதற்கு தேங்காய் முடி திருவி முடிந்தவுடன் அந்த தேங்காய் சிரட்டை என்று கூறுவார்கள். தமிழ்நாட்டிலே கொட்டாங்கச்சி என்றொரு மொழி கூறுவார், அது பல பேச்சு மொழியை தவிர அது சிரட்டை என்று கூறுவார்கள். அதிலேதான் அருந்தும் பானங்களை அருந்துவார்கள். உண்ணுவதற்கு வாழை இலை போன்றவற்றை உபயோகித்தார்கள், வாழை மடல் போன்றவற்றை உபயோகித்தார்கள். அவற்றையெல்லாம் ஒரு வருடத்துக்கு உரியதாகத்தான் அது இருக்கும். அந்த ஒரு வருடத்துக்கு பாவிக்கக்கூடிய வகையில் தான் அதனுடைய பாவனை காலம் இருப்பதனால் அதை அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். அதை ஒதுக்கும் பொழுது அதை தீ வைத்து கொளுத்த மாட்டார்கள். அதை கொண்டு சென்று மீண்டும் பாவிக்கக்கூடிய தைரியமுள்ள உறுதியாக இருப்பவற்றை வைத்துக்கொண்டு உறுதியற்ற ஓலைகள் எல்லாம் ஒரு வருடத்திலே இத்து போய்விடுவார்கள். அது பழுதாக விடும் தானே, அவற்றையெல்லாம் கொண்டு குப்பை என்ற ஒரு இடத்திலே போட்டு விடுவார்கள். அது சேர்ந்து அது கூட்டு பசலையாகி விவசாயத்துக்கு பயன்படுகின்றது. அதன் பின்பு வந்த புதிய காலங்களிலே இந்த நெகிழியிலே வருகின்ற பொருட்கள், லோகத்திலே வருகின்ற பொருட்கள் எல்லாம் பின்புதான் வந்தது. வெள்ளி, பித்தளை போன்றவற்றிலும் பாவித்த பாவனைகள், இரும்பு போன்றவற்றில் கட்டில்கள், பெரிய மரத்தளபாடங்கள் என்றெல்லாம் பின்புதான் வந்தது. அவற்றை குப்பையாக கொண்டு போய் போட முடியாத அவர்கள் என்ன செய்வார்கள், அதனால் அவற்றை எரிக்க வேண்டிய நிலை வருகின்ற சந்தர்ப்பத்திலே அதை எரிக்க முடியாது. நெகிழியை எரித்தால் வாயு அதனுடைய மாசுபடைந்துவிடும், காற்று சுவாசத்துக்கு கேடு, உலோகங்களை எரிக்க முடியாது தானே. ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே பார்த்தால் வெளியிலே நாங்கள் உலாவ முடியாத அளவுக்கு பெரிய புகை மண்டலங்கள், பெரிய உருளிகளின் ரப்பர், அந்த ரப்பர் போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் போட்டு கொளுத்துவார்கள், பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கொளுத்துவார்கள், மூடத்தனமான கொள்கைகள் அப்படி சொல்லி கொடுக்கவில்லை பண்டிகைக்கு. இது பழக்க வழக்கங்கள், சில பழக்கங்கள் வழக்கமாக பின்பற்றி வருகின்றன. அது அது சம்பிரதாயமோ ஐதீகமோ அல்ல, அது மூடத்தனம் என்று எனக்கு படுகின்றது. மேலை நாடுகளில் இப்படியான உறுதிப்பொருட்கள் உபயோகத்துக்கு உதவாததை ரீசைக்கிள் என்ற ஒரு இடம் இருக்கின்றது, திருப்பி மீள உருவாக்குதல் என்ற பகுதியிலே கொண்டு ஒப்படைத்து விடுவார்கள். கண்டபடி வீதிகளில் நாங்கள் வீச முடியாது, குப்பைகளை கொட்ட முடியாது, அதற்கு ஏற்ற இடங்களிலே கொண்டு சென்று போட வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை, அந்த சட்டத்தை மக்கள் கடைபிடித்து அதற்கேற்க சுகாதாரமாக வாழ பழகி கொண்டார்கள். எங்கள் நாடுகளிலே அது இல்லை. சுகாதாரமே எங்கே என்று, சுகாதாரம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை போன்ற தமிழ்நாட்டிலே, சென்னை போன்ற பகுதியிலே பல இன மத மக்கள் வாழுகின்ற இடத்திலே பல்கி பெருகி ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்டதால் அங்கே எங்களுடைய தமிழ் கூட இணைந்து பிணைந்து போயிருக்கின்றது. அதனால் தான் பண்டிகைகளும் பல இப்படி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. மொத்தத்தில் இது ஒரு தமிழர் பண்டிகை, உழவர் திருநாள். எங்களுக்கு உணவாகவும் எங்களுக்கு உணவை செய்வதற்கு உதவியாகவும் இருக்கின்ற மிருகங்களுக்கு நன்றி சொல்லும் வகையிலும், மக்கள் உயிர் வாழ உறுதுணையாக இருக்கும் சூரியனுக்கும், அதாவது வெளிச்சம் வெயில் சூரிய பகவானுக்கும், இந்த மிருகங்களுக்கும் நன்றி கூறும் வகையிலே மனிதர்களால் செய்யப்பட்ட ஒரு விழா நன்றி நவலல் விழா. அதன் பின்பு இவர்கள் தங்கள் வசதிக்கு இப்போ காணும் பொங்கல், கொண்டாட்டம், கோவில் பொங்கல் பல பேர்களிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவையெல்லாம் சம்பிரதாயங்களோ அல்லது ஐதீகங்களோ அல்ல, இடையிலே வந்து புகுந்தவை. நல்லது உழவுடே குறு சிறு விளக்கத்தை தந்தேன். இந்த பொங்கல் நிகழ்விலே வந்து வாழ்த்துக்களை தெரிவிப்பவர்களும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாங்கள் பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டில் வந்து பாடுவோர்கள் வந்து பாடி காட்டி செல்லலாம். பாட்டு நிகழ்ச்சியை வரவேற்று இங்கே எழுதியிருக்கின்றீர்கள், அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் என்று கேட்கும் வேளையில் வசதியானவர்கள் வந்து பங்கு பெற்றலாம். இன்று எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள் என்று தெரியவில்லை. இப்பொழுது முதல் 6478746415 என்ற இலக்கத்துக்கு வாருங்கள், வந்து பங்கு பெற்றிக் கொள்ளுங்கள். எத்தனை பாடல்களை குவித்துவிடப் போகின்றீர்கள் என்று எண்ணும் வேளையிலே ஆரம்பமாகிவிட்டது பாட்டுக்கு பதில் பாட்டு. அதற்கு முன்பு ஒரு பாடல் தர வேண்டும்.

0: என்ன பொருள்,
1: என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்ட வகையிலே வந்து நீங்கள் உங்கள் கேள்விக்கு பதிலை தாருங்கள். தரும் வகையிலே பாடல்கள் என்ன பாடலுக்கு தர வேண்டும் இன்னும் கூறவில்லையே என்று ஒரு கேள்வி உங்களுக்கு எழுதுகின்றது. இப்பொழுது அந்த பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலின் முதல் வரியை நீங்கள் கேட்டுவிட்டு அந்த முதல் வரியிலே எத்தனை பதங்கள் வருகின்றதோ அதில் ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் பாடலை தொடர்த்து வளமை போல வந்து இணைந்து கொள்ளுங்கள். யார் முதலில் வந்து இணைந்து போக போகிறீர்களோ இதோ உங்களுக்கான பாடல் இப்பொழுது ஒலிக்கப்படுகின்றது. இந்த பாடலுக்கு நீங்கள் உங்களுடைய பாடலை கொண்டு வந்து சங்கிலி தொடர்பு போல உங்கள் பாடல்களை தொடருங்கள்.

0: அழகு,
1: என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. இதிலே நீங்கள் விரும்பிய ஒரு பதத்திற்கு பாடலை கொண்டு வந்து தொடர்த்து அதிலிருந்து தொடர்ந்து செல்வோம் பாட்டுக்கு, பதில் பாட்டிலே.

0: இனிமையான இந்த பாடலுக்கு தான் நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும். பொங்கல் விழாவை பற்றி சிறு விளக்கம் கூறிய நான் ஒரு விளக்கம் கூற விருப்பப்படுகிறேன். அந்த போகி பண்டிகை என்று ஒன்றை கூறிவிட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு பாத்திர பண்டங்கள் பொருட்கள் அல்ல, அதனுடைய உண்மையான கருத்து உண்மையான கருத்து. எங்கள் மனதில் இருக்கின்ற ஆற்றாமை பொறாமை முயலாமை போன்ற ஆமைகளை எல்லாம் விட்டறிந்து நல்ல தூய உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய சரியான கருத்து என்று கூறும் வேளையிலே, வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்கள் வந்துவிட்டார் பாடலுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். வணக்கம்,
1: வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு நேர வணக்கம் தந்த உங்களுக்கு பகல் வேறு வணக்கத்தை தந்து இணைந்து கொள்வோம். சந்தன்ராஜ், நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பாடலை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்?
1: என்ன அழகு, நீங்க என்ன விலை அழகையா?
0: என்ன விலை அழகே, இனிமையான பாடல். என்ன அழகு கொண்டு வந்தீர்கள், என்ன விலை அழகே என்று கொண்டு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து அடுத்த பாடலை தர வருகின்றார் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் வருகின்றனர். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை சந்தன்ராஜ் அவர்களே. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன் அவர்களே, வணக்கம். வணக்கம் தேவநாதன், வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவநாதன், வணக்கம் தேவநாதன், வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, நீங்கள் வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. கோடி கோடி மின்னல்கள்,
0: கோடி கோடி மின்னல்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். கோடி கோடி மின்னல்கள். வணக்கம் தேவநாதன் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நான் நலமாக உள்ளேன் தாத்தா.
0: நலமாக இருக்கும் இந்த வேலை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது இது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. என்ன பாடல் நீங்கள் எழுதி விட
2: போகிறீர்கள்?
0: வாழ்த்து சொல்ல நிகழ்ச்சி. நன்றி நன்றி. தைப்பொங்கல் நல்வாழ். அங்கே கூறுங்கள் எப்படி.
2: பொங்கல் சரினால் தமிழர்கள் விழாக்கள் பல கொண்டாடுகின்றனர், அவற்றில் ஒன்று பொங்கல் திருநாள்.
0: வாழ்த்துக்களை தந்த உங்களுக்கு. அந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி. இது வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. ஓ, அப்பா இருக்கின்றாரா?
2: நான்கு நாட்கள்
0: இது வந்து வாழ்த்து சொல்லும் நிகழ்ச்சி அல்ல, இது வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு கொடுக்க வேண்டும் என அன்பு பேத்தி. ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு பதில் பாட்டு கொடுக்கிற நிகழ்ச்சி. அப்பாவிடம் கொடுங்கள், அவர் தான் இதற்கு. சரி, நிகழ்ச்சியை கேட்டுத்தானே பெற வேண்டும் என்ன நிகழ்ச்சி. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் தேவநாதன். இது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. நீங்கள் ஒழித்த பாடலே என்ன பாடலுக்கு என்ன பதில் பாடல் தரப்போகிறீர்கள்? எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நலமாக உள்ளேன்.
0: நலமாக நலமாக இருக்கின்றோம். கூறுங்கள், என்ன பாடலை தொடுத்து விட போகிறீர்கள்?
1: முன்னால் ஒலித்த பாடலை கூற முடியுமா?
0: ஒலித்த பாடல் ஒலிப்பது அழகில்லையே, நீங்கள் ஒரு பாடலை தர வேண்டும். ஒலித்த பாடல் என்ன அழகு, எத்தனை அழகு என்ற பாடலே வரும் பதங்களே. ஒரு பதத்துக்கு இங்கே ரெண்டு மூன்று பாடல்கள் வந்துவிட்டன. நீங்களும் அதுலேயே ஒரு பதத்திலேயே ஒரு பாடலை தொடுத்து விட வேண்டும் ஐயா.
1: கொடுத்து விடுகிறேன். ராஜா மகள், ராஜா மகள் ரோஜா.
0: இதுல எங்க வரும் இந்த பாடல்? எங்க ராஜா என்ற பதம் வந்த இந்த பாடல்ல வந்திருக்கின்றது?
1: ராஜா மகள்
0: ஐயா, இந்த நீங்கள் இந்த ராஜா என்ற பாடல் இப்பொழுது ஏதாவது பாடல் வந்ததா, யாராவது கூறினார்களா? ராஜா என்ற பதம் பெறக்கூடிய பாடல் வந்திருக்கின்றதா?
1: நீங்கள் தானே கூறினீர்கள் நான் ஒரு பாடலை கூறலாம் என்று.
0: நீங்கள் மீண்டும் இரண்டு மூன்று தடவை நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு வர வேண்டும் தேவநாதன் ஐயா அவர்களே. நேரங்கள் சென்று கொண்டிருக்கின்றது, அடுத்த உறவுகள் வழியிலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பாடல் ஒலித்தால் அந்த பாடல் ஒரு பாடல் ஒலிக்கும் ஒரு பாடல் ஒலிக்கும் பொழுது அந்த பாடலிலே வருகின்ற ஒரு பதத்தை கண்டுபிடித்து அந்த பதத்திலே ஆரம்பிக்கின்ற ஒரு பாடலை நீங்கள் தர வேண்டும். அப்படித்தான் கடந்த முறை தந்தீர்கள். மீண்டும் பாருங்கள். நன்றி.
1: அழகோவியம், அழகோவியம் ஒரு பாடல் ஆரம்பிக்கும்.
0: அதை பாடுங்கள், முதல் வரியை கூற வேண்டும்.
1: அழகோ அழகோவியம் பெண்ணானதோ.
0: சரி, வாழ்த்துக்கள். அழகோவியம் பெண்ணானதோ என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அழகோவியம் பெண்ணானதோ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக சந்தன்ராஜ் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார் நீண்ட நேரம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. எல்லாம் குழம்பி விட்டு வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
3: என்னையா
0: கூற வேண்டும்.
3: அழகூரில்
0: பூத்தவளே என்ற பாடல். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. இனிமையான பாடல் அழகூரில் பூத்தவளே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தர போறீர்கள்? அடுத்த பாடலை தருவது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. பாட்டுக்கு பதில் பாட்டு. பாட்டுக்கு பதில் பாட்டு என்றால் ஒரு பாடலை ஒலித்ததை நீங்கள் கேட்டால், நீங்கள் கேட்ட அந்த பாடலின் வரிகளிலே, முதல் வரிகளிலே வருகின்ற ஏதாவது ஒரு பதத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடலை நீங்கள் தர வேண்டும். தரும் பொழுது முதல் வரியே அழகாக கூற வேண்டும் என்பது உறவுகளை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நேரம் 11 மணி ஆகிவிட்டது. உங்களுக்கு நேரம் இப்பொழுது 9:30 நிமிடம் இரவு நேரம். ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே வந்து பங்கு பற்றி கொண்டிருக்கிறீர்கள். வாருங்கள், வந்து பாடலை தாருங்கள். உங்கள் பதிலை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்?
4: மணமாலைக்கு என்ன வழி, உன் மௌனம் என்ன மொழி?
0: என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை வந்து ஆரம்பித்த வேளையிலே அடுத்து வரும் பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் மீண்டும் கொண்டு வருகின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
3: அழகு மலர் ஆடையா?
0: அழகு மலர் ஆடை என்று ஆரம்பிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வைதேகி காத்திருந்தாள். அழகு மலர் ஆட என்ற பாடல். அழகு மலர் ஆட பாடல் வந்துவிட்டு மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் பெறுகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் பாடலை சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: மலர் கொடுத்தேன், கை கொடுங்க வழியிட்டேன்.
0: வாழ்த்துக்கள். அழகு மலர் ஆட என்றதிலே மலர் எடுத்து மலர் கொடுத்தேன் என்று கொண்டு வருகின்றீர்கள். மலர் கொடுத்தேன், கை நிறைய கை கொழுங்க வளையிட்டேன். வாழ்த்துக்கள். மலர் கொடுத்தேன் என்ற பாடல். இப்பொழுது தேவநாதன் அவர்கள் வருகிறார். வணக்கம் தேவநாதன், என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
5: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் தேவநாதன். வணக்கம் தேவநாதன்.
5: அழகு மலர் ஆடும் தானே சந்தன்ராஜ் அவர்கள்?
0: ஆமா ஆமா. அந்த வரியிலே ஒரு பாடலை நீங்கள் தாருங்கள்.
5: மலர்களே மலர்களே.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மலர்களே மலர்களே, இது என்ன பிடித்து விட்டீர்கள் கெட்டிக்காரன். மலர்களே மலர்களே, இது என்னவா? அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பதத்திலே கொண்டு வாருங்கள். இணைப்பை துண்டிக்க வேண்டும் தேவநாதன் அவர்களை. இணைப்பை துண்டிக்க வேண்டும் தயவு செய்து. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் நீங்கள் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம். ஒலித்திருக்கும் பாடலில் முதல் வரி, அந்த வரியிலே வரும் 2, 3, 4, 5, 6 பதங்கள் அதில் இருக்கும். அதிலே ஒரு பதத்தை எடுத்து அதற்கான பாடலை கொண்டு வர வேண்டும். இங்கே மீண்டும் சந்தன்ராஜ் தருகின்ற பாடலை கொண்டு வாருங்கள்.
3: கனவுகளே கனவுகளே.
0: கனவுகளே கனவுகளே. வாழ்த்துக்கள். கனவுகளே கனவுகளே என்ற பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஒருவர் தான், இருவர் தான் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். வாருங்கள், இது சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் நீங்கள் பாடல்களை தொகையாக கொண்டு வந்தால் உங்களுக்கு தொகை அதிகரித்துக் கொண்டு வரும். எங்கே மீண்டும் சதன்ராஜ் நீங்கள் தான் கொண்டு வருகிறீர்கள்.
3: இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு.
0: ஓ, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. வாழ்த்துக்கள். இன்பமெங்கே என்ற பாடல். இன்பமெங்கே இன்பமெங்கே என்ற பாடலை தரும்பலை மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
3: என்று தனியும் இந்த
0: என்று தனியும் இந்த என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். அடுத்த பாடலை எங்கள் தேவநாதன் அவர்கள் தரப்போகின்றார்கள். வணக்கம் தேவநாதன் அவர்களே. வணக்கம். கொண்டு வாருங்கள்.
5: வணக்கம். கனவு காணும் வாழ்க்கையாகும்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து கனவு காணும் வாழ்க்கையாகும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கனவு காணும் வாழ்க்கையாகும் என்ற பாடலை தொடர்ந்து விட்டீர்கள் கெட்டிக்காரன். மீண்டும் பாருங்கள், இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்?
0: அதுதானே நான் சொன்னேன், அங்கே கல்லாப்பட்டியிலே பாருங்கள். எங்கே தேடுவேன், தினமும் தேடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக வரப்போகின்றார் அன்புடன் தேவநாதன் எண்ணுகிறேன். கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கலாம்? இப்பொழுது பல பதங்கள் வந்துவிட்டன பாடல்களில், ஏதாவது ஒரு பதத்தில் ஓடி வரலாம். கொண்டு அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வாழ்க்கையே வேஷம்.
0: ஓ, வாழ்க்கையே வேஷம். வாழ்க்கையே வேஷம், வாழ்த்துக்கள். கனவு காணும் வாழ்க்கையாகும் என்றால் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். வாழ்க்கையே வேஷம். இதில் அங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அன்புடன் மீண்டும் சந்தன்ராஜா. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடலை தருவதற்காக அழைக்கின்றீர்கள். உங்கள் அழைப்பு எனக்கு தொடக்க முடியாமல் இருக்கின்றது. என்ன காரணம்? வந்தவர்கள் இணைப்பை துண்டித்திருக்க வேண்டும். ஒருவருடைய தொலைபேசி இணைப்பிலே இருப்பதாக காட்டிக்கொண்டால் அடுத்தவர்கள் வந்து இணையவே முடியாது. கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். யாருடைய அழைப்பு வந்து தடையிலே வந்து கொண்டிருக்கின்றது. வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா?
0: வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி. மீண்டும் தேவநாதன் அவர்கள் அழைக்கின்றனர். வணக்கம் தேவநாதன் அவர்களே. வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
5: தேடும் கண் பார்வை பிரிக்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேடும் கண் பார்வை, எங்கே தேடுவேன் என்பதில் கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், இணைப்பை தயார் செய்து துண்டித்துக் கொள்ளுங்கள். உடனே அடுத்தவர்கள் வர முடியாமல் இருக்கின்றனர். உங்களோட இணைப்பு இணைப்பிலேயே இருக்கின்றது. இணைப்பை துண்டிக்க வேண்டும். நன்றி. அடுத்தது சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
3: வணக்கம் ஐயா. கண்ணாமூச்சி என்னடா?
0: என் கண்ணாமூச்சி என்னடா? வாழ்த்துக்கள். கண்ணாமூச்சி என்னடா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் அவர்களே. இணைப்பை நாங்கள் ஆரம்பத்திலே ஒரு சில தடைகள் தடுமாற்றங்கள் இருக்கும், பழக பழக சரியாக வந்துவிடும் என்று எண்ணுகின்றேன். அடுத்து ஆர்வராக இருக்கின்றீர்கள். தேவநாதன் அவர்களுடைய அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். சந்தன்ராஜ் உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். வரக்கூடியவர்கள்லாம் பொங்கல் ஆயத்தங்களிலே இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. தைப்பொங்கல் நிகழ்ச்சிக்காக சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: அவர்களின் அழைப்பு தலையா? நன்றி. வணக்கம் ஐயா.
0: ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவதற்காக தேவநாதன் அவர்கள் பாடலை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஓடிவரப் போகின்றார் போல் தெரிகின்றது. மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் அன்பு உறவுகள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இனியோர் வருவார்கள் என்ற எண்ணத்தோடு இருக்கும் வேளையில் மீண்டும் சந்தன ராஜுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. ஓ, கண்களா ஊஞ்சலா? உங்கள் தொலைபேசி கடினமாக இருக்கின்றது உங்களுக்கு இல்லையா? கண்களா ஊஞ்சலா? கண்களா ஊஞ்சலா. அடுத்த பாடல் மூன்றில் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கின்றது. தேவநாதன் அவர்கள் கொண்டு வரும் பாடல். வணக்கம் தேவநாதன் அவர்களே. தேவநாதன் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் இணைப்பை காணவில்லை என்னிடத்தில். வணக்கம். வணக்கம் தேவநாதன் அவர்கள். உங்கள் தொலைபேசி தொடர்பாடலிலே சில இடையூறுகள் இருப்பதனால் தான் இந்த தொல்லை. அடுத்த உறவாக வர வேண்டியவர்களை காணவில்லை. இங்கே ஓடி வாருங்கள். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை, கனடா கலையகம். சந்தனராஜ் நீங்கள் தான் மீண்டும் வந்திருக்கீங்க.
3: வணக்கம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஊஞ்சல் மனம் உலா வரும் நாளில், ஊஞ்சல் மனம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தேவநாதன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் தேவநாதன் ஐயா அவர்களே. தேவநாதன் வணக்கம்.
5: கண்ணே கலைமானே.
0: கண்ணே கலைமானே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கண்ணே கலைமானே. மூன்றாம் முறை வந்துவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
3: வணக்கம் ஐயா. வணக்கம். மனம் ஒரு குரங்கு.
0: மனம் ஒரு குரங்கு, மனம் ஒரு குரங்கு. இனிமையான பாடல். அந்த பாடலை கேட்டு கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடலை மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. கண் போன போக்கிலே கால் போகலாம் ஐயா?
0: போக முடியாது ஐயா, அப்படிலாம் போகக்கூடாது. கண் போன போக்கிலே கால் போகலாமா? கண் போன போக்கில போனா அவ்வளவுதான். கண் போன போக்கிலே கால் போகலாம். மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள்
3: ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு மந்தாரப்பு வந்த மந்திரமா ஐயா?
0: ஓர் மந்தாரப்பு வந்தாரப்பு. மந்தாரப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? தேவநாதன் அவர்கள் இல்லை, சந்தன்ராஜ் அவர்களால் மீண்டும் கொண்டு வருகின்றனர். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களை. கொண்டு வாருங்கள்.
3: மந்தார மலரையா?
0: மந்தார மலரே, மந்தார மலரே. நல்ல பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தன்ராஜ் அவர்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. மலரே என்னென்ன கோலம் ஐயா?
0: மலரே இது என்னென்ன கோலம்? மலரே என்னென்ன கோலம்? இனிமை, இனிமை, இனிமை. இனிமே இன்று அடுத்த உறவுகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. சங்கே தேவநாதன் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் தேவநாதன்.
5: பூ பூக்கும் ஓசை அதை கேட்கதான் ஆசை.
0: வாழ்த்துக்கள். பூ பூக்கும் ஓசை, பூ பூக்கும் ஓசை, அதை பூ பூக்கும் ஓசை, வாழ்த்துக்கள். அடுத்ததை யார் தொண்டு வரப்போகிறீர்கள்? நீங்கள் இணைப்பை துணிக்க வேண்டும். துண்டித்தவுடன் சந்தன் ராஜ் அவர்கள் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: மலர்களில் ஆடும் இளமை புதுமையே.
0: ஓ, இனிமை இனிமை மலர்களில் ஆடும் இனிமை, வாழ்த்துக்கள். மலர்களில் ஆடும். அடுத்ததை மீண்டும் சந்தன ராஜ் அவர்கள் தான் தரப்போகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். பாடலை ஆடும் மயிலே ஆட்டம் என, வாழ்த்துக்கள். ஆடும் மயிலே ஆட்டம் என்ன இங்கே, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் பாடலை தருவதற்கு தேவநாதன் முயற்சிக்கின்றார். தேவநாதனுடைய இணைப்பு இன்னும் கிடைக்கவில்லை எனக்கு. கிடைத்தவுடன் அவர் பாடலை பதியலாம் தானே. இது பாட்டுக்கு பதில் பாட்டு. மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். இப்பொழுது சந்தன் ராஜ் அவர்களோட இணைப்பு கிடைத்து விட்டது. சந்தன் ராஜ், தாருங்கள் உங்கள் பாடலை.
6: மயில் போல, மயில் போல
0: பொன்னோன்றும், பாரதி பாரதி பாரதி, மயில் போல பொன்னோன்றும், வாழ்த்துக்கள். மயில் போல பொன்னோன்றும். மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு வருவார் எங்களுக்கு தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன் அவர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகரன், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆட்டமா தேரோட்டமா ஆட்டமா, வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள் ஐயா, இணைப்பை துண்டிக்க வேண்டும். உங்களுடைய இணைப்பை துண்டிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எங்கே சந்தன் ராஜ் அவர்களே, தாருங்கள் உங்கள் பாடலை.
6: வணக்கம் ஐயா. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேங்க.
0: ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன். ஒரு பொண்ணு தான், வாழ்த்துக்கள். அது போதும் ஐயா, ஒரு பொண்ணு போதும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை உடனே தருவீர்கள் என்று எண்ணுகிறேன். ஆமாம், கொண்டு வருகின்றார், கொண்டு வருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே. வணக்கம். பார்ப்போம், உங்கள் சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அடுத்த பாடலை தேவநாதன் அவர்கள் தருகின்றார். தேவநாதன், கொண்டு வாருங்கள்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: பார்த்த ஞாபகம் இல்லையோ.
0: ஓ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, புதிய பறவை, வாழ்த்துக்கள். பார்த்த ஞாபகம் இல்லையோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், இனிமையான பாடல். அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே உங்கள் பாடலை.
6: வானவில்லை வானவில்லை வந்ததென்ன,
0: வானவில்லை வானவில்லை வந்ததென்ன என்ற பாடல். வானவில்லை வானவில்லை, இனிமையான பாடல். இன்று ஏனைய உறவுகளை காணவில்லை, வருவார்கள் என்று எண்ணுகிறேன். காலம் தாமதித்தாலும் அவர்கள் வந்து இணைந்து விடுவார்கள். சிலருக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. மீண்டும் சந்தன ராஜ், நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. இப்பொழுது இருவர்கள் தான் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஓ, பார்த்த ஞாபகம் இல்லையே என்ற உடனே ஞாபகம் வருகிறதே, வந்து விட்டது. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தேவநாதன் அவர்கள் அல்ல, சந்தன் ராஜ் அவர்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
6: ஞாபகம் இல்லையோ என் தோழியா,
0: ஞாபகம் இல்லையோ என் தோழி, ஞாபகம் இல்லையோ என் தோழி என்று பாடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக தேவநாதன் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். வருவார், விரைவில் வருவார் என்று நினைக்கிறேன். தேவநாதன் அவர்களும் சந்தன் ராஜ் அவர்களும் தான் இணைந்திருக்கின்றார்கள். மீண்டும் சந்தன் ராஜ் அவருடைய அழைப்பு கிடைத்திருக்கின்றது.
6: வணக்கம் ஐயா. தோழியா என் காதலியா ஐயா,
0: தோழியா என் கா, தோழியா என் காதலியா, வாழ்த்துக்கள். காதலியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புதிய பழைய பாடல்களை தொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே தேவநாதன் அவர்கள் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் தேவநாதன் அவர்களே.
5: ஞாபகம் இல்லையோ, ஞாபகம் இல்லையோ தானே சொன்னாருங்க.
0: ஆமா ஆமா.
5: வேறு நேருக்கு சான்ஸ் கொடுக்குறேன்.
0: இல்ல, நீங்கள் இப்பொழுது தன் ஞாபகத்தில் தான் கொண்டு வர வேணும். இப்ப பல பாடல்கள் வந்து விட்டன, பல சொற்கள் கிடைத்து விட்டன, ஒரு சொல்லி எடுக்க வேண்டியதான் ஒரு பாடலை. சரி, இல்லை என்ற கருத்தை கொண்டு வந்து தரவில்லை, சென்று விட்டீர்கள். ஏதோ ஒரு பாடலை ஒரு ஒரு வரியிலே தரலாம் தானே. சரி நல்லது. அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? சந்தன் ராஜ் அவர்கள் தான் வருகின்றார் போல் தெரிகின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையிலே நேரம் சரியாக 11:13 நிமிடத்தை எங்களுக்கு முற்பகல் என்று காட்டுகின்றது. குளிர்மையான நேரம், உறைபனி காலம், இன்று பனி புயல் வந்த காலம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். தைப்பொங்கல் அண்மித்துக் கொண்டிருக்கின்றது. சூரியன் வருமா வரமாட்டுதா, இங்கே உழவர்களை காண்பது கடினம், எல்லாம் இயந்திரங்கள் உள்ள நாடு. என்ன செய்வதென்று தெரியவில்லை. இருப்பினும் எங்கள் பண்டிகையை நாங்கள் கொண்டாடத்தானே வேண்டும். வருகின்றார் சந்தன் ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன் ராஜ் அவர்கள்.
6: வணக்கம். நாள் போதுமாயா?
0: காணாத ஐயா. ஒரு நாள் போதுமா? வாழ்த்துக்கள். ஒரு நாள் போதுமா வந்து விட்டார் என்னுடைய. மீண்டும் சந்தன் ராஜ் உங்கள் பாடல் தான் கிடைச்சிருக்கின்றது. கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? வணக்கம்.
6: போதும் எடுத்த ஜென்மம்.
0: ஓ போதுமா? போதும்னு வந்து விட்டதா? அட எங்க அப்பா சலிப்பு வந்து விட்டதா? வாழ்த்துக்கள். போதும் எடுத்த ஜென்மம் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். முன்னிய தமிழ் வானொலியில் மீண்டும் சந்தன் ராஜ் அவர்கள் படம் நாங்கள் தனியே ஒருவரும் இருவர்தான் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்ன செய்வோம் என்று தெரியவில்லை. பார்ப்போம். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் பார்ப்போம். மீண்டும் கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
6: பெருவெற்றியும்
0: கைகளில் ஏந்தி வாழ்த்துக்கள். தட்டிலே ஏந்தி வந்திருக்கலாம், கையில் ஏந்தி கொண்டு வந்து விட்டார்கள். மீண்டும் சந்தன் ராஜ் உங்கள் பாடல் தான். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். வணக்கம்.
6: கையில வாங்கணும், பையில போடலையா?
0: நீங்க கல்லா படிக்க போடணும் ஐயா. பையில போடக்கூட, கல்லா படிக்க போடணும். கையில வாங்கின பையில போடல. காலம் அப்படியான காலம் ஐயா. இப்பொழுது கையில வாங்கி பையில போட்டாருன்னா பெட்டியில போட்டாலும் கிடையாது, கிடவாது, இருக்காது. எங்க சந்தன் ராஜ், நீங்கள் தான் வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள். அவருக்கும் இணைப்பு இணையதளம் துண்டிக்க கடிதமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. வணக்கம். கொண்டு வாருங்கள்.
6: காசு மணி,
0: காசு மணி தொட்டு தொட்டு. வாழ்த்துக்கள். தொட்டு வந்துவிட்டது பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு பாடலை கொண்டு வர வேண்டும் நீங்கள். நான் நினைக்கின்றேன் நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செல்ல முடியாத போல் தெரிகின்றது. ஒருவர் மட்டும்தான் தொடர்ந்து வருகின்றார், இன்னொருவர் தேவநாதர் இணைந்தார். அவர் வரல, நாங்கள் நிகழ்ச்சியை மாற்றுவோம். கண்டு கண்டும் வேலையிலே மீண்டும் சந்தன் ராஜ் அவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் உங்கள் பாடலை. சரி, அவருடைய இணைப்புக்கும் தொலைபேசி தொல்லைபேசியாக மாறுகின்றது. சிறப்பு என்ன நடந்தது? அடுத்த உறவு யாராக இருக்கலாம்?

0: உன்மௌனம்.
1: வணக்கம் சந்தன்ராஜ், உங்களுடைய தொலைபேசியும் உங்களுடைய தொலைபேசியும் தொலைபேசியாக மாறுகிறது போல் தெரிகின்றது, கூறுங்கள்.
2: ஒரு கண்ணாடியா?
1: ஓ, அது ஒரு கல் ஒரு கண்ணாடியில் இருந்து விட்டால் அப்படி இருக்கும். ஒரு கல் ஒரு கண்ணாடி. இன்னும் இரண்டு பாடல்கள் மூன்று பாடல்கள் கொடுங்கள், பார்ப்போம் அதற்கிடையில் வருகின்றார்களா என்று. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. சந்தன்ராஜ் அவர்களே, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஒருவன் முதலாளி.
1: வாழ்த்துக்கள். மீண்டும் இரண்டு பாடல்களில் சந்தர்ப்பம் இருக்கின்றது, இரண்டு பாடல்களுடன் நான் நிகழ்ச்சியை மாற்றுவோம் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் ஒரு பாடல் கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
2: நல்ல நாள்
1: என்று பாடலாம். நல்ல நாள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சந்தன்ராஜ் அவர்களே, பாடலை தாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: பிள்ளைகளை நம்பியா?
1: என்னய்யா?
2: நன்றி. வணக்கம்.
1: என்ன பாடல்?
2: நல்ல பிள்ளைகளை நம்பி.
1: இதோடு நாங்கள் 50 பாடல்களை கண்டுவிட்டோம். நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் நிகழ்ச்சி. இனி உறவுகள் வரவில்லை, நிறுத்துவோம். உங்களுக்கும் தொலைபேசி பிள்ளையாக இருக்கு. வாழ்த்துக்கள். நல்ல பிள்ளைகளை நம்பி. வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நேரம் சரியாக 11:18 நிமிடம் ஆகிவிட்டது. இந்த வேளையிலே அன்பு உறவுகள் வருவார்கள் என்று எண்ணினோம். காலங்கள் நேரங்கள் சரியில்லாதபடியால் அவர்களால் தொடர்பாட முடியவில்லை. இல்லை என்றால் வந்து இப்பொழுது இவ்வளவு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்திருக்கோம். இருப்பினும் 50 பாடல்களை கண்டிருக்கின்றோம். இந்த 50 பாடல்களிலேயும் நாங்கள் இரு உறவுகளைத்தான் சந்தித்தோம். இரண்டு உறவுகளும் அற்புதமாக வந்து தங்களால் முடிந்தவரை இணைந்தார்கள். அதிலும் தேவநாதன் அவர்கள் இன்று அழகாக வந்து இணைந்தே சிறப்பிக்க இருந்திருந்தார். இருந்தாலும் அவரும் முடிந்தவரை உதவிக்கு ஓடி வந்தார். பாடலை தேடி வந்தார். தேடிக்கொண்டு வந்த பாடலை கொண்டு வந்து தருவதற்கு இணையதளமும் சரியாக ஒத்துழைக்கவில்லை. மொத்தம் 50 பாடல்களை நாங்கள் கண்டுகொண்டோம். அதிலே இருவரும் பகிர்ந்தளித்திருக்கின்றார்கள். 10 பாடல்களை தேவநாதன் அவர்கள் தந்திருக்கின்றார். மிகுதி 40 பாடல்களையும் சந்தன்ராஜ் அவர்கள் தந்து முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்டு தேவநாதன் அவர்கள் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். என்று யாரும் பெறாத பட்சத்தில் இங்கே 3 உறவுகள் பங்கு பெற்றாமல் அவர்கள் வரவேற்புகளை எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வலைத்தளம் சரியாக இணையதளம் அவர்களுடைய வலைத்தளம் அவருடைய காற்றலை ஒவ்வாத நிலையில் இருக்கின்றபடியால் அவர்களால் தொடர்பு ஆட முடியவில்லை போல் தெரிகின்றது. இல்லையில் வந்திருப்பார்கள். ஏனையோரும் வருவார்கள், அவர்களுக்கும் வர முடியவில்லை போல் இருக்கின்றது. அதனால் வந்தவர்கள் தனியே எப்படி ஒருவர் மட்டும் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. மொத்தம் 50 பாடல்களும் 40 பாடல்களை சந்தன்ராஜ் அவர்களும் 10 பாடல்களை தேவநாதன் அவர்களும் கொடுத்தனர். பெருவெற்றி அவர்களுக்கு தான். முதலாவது இடத்தை சந்தன்ராஜ் அவர்களும் இரண்டாவது இடத்தை தேவநாதன் அவர்களும் பெற்றிருக்கின்றார்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. இப்பொழுது தேவநாதன், நாங்கள் நிகழ்ச்சியை நிறுத்தி கொண்டேன். பாட்டுக்கு பதில் பாட்டு இனி தொடராது. இருக்கிற நேரத்துக்கு ஒரு நிகழ்வை கொண்டு வருவோம். நீங்கள் வரலாம், வந்து பேசுவோம். காட்டலையிலே உங்களுக்கு முடிந்தால் உங்கள் மகளுடைய வாழ்த்தினை கொண்டு வாருங்கள். அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அவர் இந்த நிகழ்ச்சிகளே குறுக்கிட்டபடியால் அவருடையதை நாங்கள் கேட்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது தேவதர்ஷினி வரலாம். நீங்கள் வந்து நீங்கள் கொண்டு வந்தீர்கள் பொங்கல் வாழ்த்துக்கு கவிதை ஒன்று கொண்டு வந்தீர்கள், ஏதோ கூற வந்தீர்கள். நீங்கள் வந்து கூறலாம். அன்பு செல்வமே, வாருங்கள், ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
1: சிதம்பரத்திலிருந்து தேவதர்ஷினி பேசுகிறேன்.
0: சிதம்பரத்திலிருந்து தேவதர்ஷினி பேசுகிறார்கள். ஆனால் காலையிலே முதலில் நீங்கள் அழைத்தீர்கள், நான் உங்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, வேறு நிகழ்ச்சி என்றபடியால் உங்களுடைய சிறப்பை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக நிகழ்ச்சியை நான் நிறுத்தி இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். வாருங்கள், வாழ்த்து கொண்டு வந்தீர்கள், கொண்டு வாருங்கள். தேவதர்ஷினி, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நான் நலமாக இருக்கிறேன் தாத்தா, நீங்கள்
0: நலமா? நாங்கள் நலமாக இருக்கிறோம். நேற்றைய தினம் சிறுவர் எதிர்பார்த்தேன், அப்பொழுது புரிந்து கொண்டேன் உங்களுக்கு வசதி இல்லை, அதனால் தான் வரவில்லை என்று. சரி, இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: பாட்டு வகுப்பிற்கு சென்றிருந்தேன்,
0: அதனால் நான் நினைத்து விட்டேன் ஏதோ வேறு உங்களுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, வேறு தடை இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டேன். வாழ்த்துக்கள், சிறப்பாக அமைய வேண்டும் உங்களுக்கு பாட்டு வகுப்பு. சரி, இப்பொழுது நீங்கள் வந்து பொங்கல் வாழ்த்து, தைப்பொங்கல் வாழ்த்து கூறப்போகின்றீர்கள் என்று கூறினீர்கள் அல்லவா? என்ன கூறப்போகின்றீர்கள்? எடுத்து பாருங்கள், ஆறுதலாக நன்றாக சுவாசித்து எங்களுக்கு கூறுங்கள்.
1: அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் பேச போகும் தலைப்பு பொங்கல் திருநாள். தமிழர்கள் விழாக்கள் பல கொண்டாடுகின்றனர், அவற்றில் ஒன்று பொங்கல் திருநாள். இத்திருநாளை 4 நாட்கள் கொண்டாடுகின்றனர். போகி பண்டிகை முதல் நாள். வீட்டில் உள்ள பழைய பொருட்களை போக்கி வீட்டை தூய்மைப்படுத்துவது போகி திருநாள். வீட்டில் உள்ள பழைய பொருட்களை தீயிட்டு எரிப்பார்கள். தைப்பொங்கல் 2 நாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முன்னோர்கள் சொன்ன மொழியாகும். புது பானையில் புது அரிசி இட்டு பொங்கலிடுவார்கள். பயிர் விளைய காரணமாக இருந்த சூரியனுக்கு படைப்பார்கள். மாட்டு பொங்கல் 3 நாள். சிறுவர்கள் மாடுகளை துரத்தி சென்று மகிழ்வர். இந்நாளில் தமிழகத்தில் ஏறு தழுவுதல் சில இடங்களில் விளையாட்டாக விளையாடுகின்றனர். இத்திருநாளில் ஜல்லிக்கட்டு எனும் போட்டி நடைபெறுகிறது. காணும் பொங்கல் 4ஆம் நாள். இந்நாளில் நண்பர்களும் உறவினர்களும் ஒருவரை ஒருவர் காணும் நாள். அனைவருக்கும் இன்பம் பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
0: சின்ன வயதிலே சிறப்பாக வந்து தைப்பொங்கல் என்றால் என்ன, அதை எப்படி நாங்கள் கொண்டாடுகின்றோம், என்ன வளமை எங்களுடைய நாட்டு வளமையின்படி பழக்க வழக்கங்களாக வந்து அதை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்பதற்கு அழகாக செழிப்பாக சிறந்த தமிழிலே எங்களுக்கு தந்து எங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தந்து பொங்கலை பற்றியும் கூறியமைக்கு என்னுடைய நன்றிகள் தேவதர்ஷினி அவர்களே. அடுத்து ஒரு பாடல் ஒன்று பாடலாமே நீங்கள், முடியுமா?
1: முடியும் தாத்தா.
0: எங்கே ஒரு பாடலை பாடுங்களேன், செல்ல பேத்தி ஒரு பாடல் பாடுங்கள்.
1: தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க செம்பா நெல் விளையும் தங்கமே

தங்கமே தங்கம், ஆமா கண்ணியரின் மனசு போலே. தங்கமே தங்கம் கல்யாணமாகுமடி, தங்கமே தங்கோ வண்ணமணி கைகளிலே. தங்கமே தங்கம் வளையல்களும் குலுங்கமடி, தங்கமே தங்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும். தங்கமே தங்கம் தங்க செம்பா நெல் விளையும், தங்கமே தங்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும். தங்கமே தங்கம் முத்து செம்பா நெல்லு குத்தி, தங்கமே தங்கம் முத்தத்திலே சோறு பொங்கி. தங்கமே தங்கம் குத்து விளக்கேத்தி வச்சு, தங்கமே தங்கம்

0: தங்கம் கை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம்.
1: அழகான ஒரு பாடல், இனிமையான பாடல், கேட்பதற்கு மகிழ்வாக இருந்தது. இந்த பொங்கல் நாட்களிலே எப்படி கொண்டாடுவோம், பொங்கல் என்றால் என்ன என்ற குதூகலிப்போடு கன்னியர்கள் எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிப்பார்கள். கும்மி அடி நிகழ்ச்சியில் கூட இந்த பாடல் வரும். கிராமிய பாடல் என்று குறிப்பாடுவார்கள், நாட்டு பாடல் என்று குறிப்பாடுவார்கள், மேடை பாடல் என்று வந்து மேடையிலே குழுவாக வந்து எல்லாம் பாடுவோம். இப்படி பலவிதமாக இந்த பாடலுக்கு நாங்கள் அபிநயித்து பாடல முடியும், காட்சியாக காட்ட முடியும் என்பதாக தரும் வகையில் நீங்கள் பாடும்போது இவற்றையெல்லாம் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். தேவதர்சினி மிகவும் சிறப்பாக மகிழ்வாக பொருத்தமான வேளையிலே பொருத்தமான பாடலை கொண்டு வந்து தந்தீர்கள். நன்றிகள், நன்றிகள் தேவதர்சினி. நன்றி அம்மா. அப்பா இருக்கின்றாரா? இல்லை. எங்கே அடுத்த உறவு வரலாம், யாராவது வரும்போது வந்து வாழ்த்துக்களை குறிப்பிட்டு செல்லாம். சிறிது நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்று நான் நிகழ்வு முடிக்க இருக்கின்றேன். தொடர்கின்றது பாடல்.

என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்ட வகையிலே அன்புடன் சந்தனராஜ் அவர்களும் தேவநாதன் அவர்களும் வந்து இணைந்து பல பதில்களை 50 பாடல்களில் தந்தார்கள். 50 பாட்டுக்கு பதில் பாட்டை தந்து முதலாவது இடத்தை சந்தன்ராஜ் அவர்களும் இரண்டாவது இடத்தை என்று இணைந்தாலும் சிறப்பாக 10 பாடல்கள் வரை தொடர்ந்து வந்த தேவநாதன் அவர்களும் தந்து மகிழ்ந்து வெற்றியை நாட்டிக் கொண்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதைத் தொடர்ந்து அன்பு பேத்தி தேவதர்ஷினி அழகாக இனிமையாக வந்து வாழ்த்து பாடல் ஒன்றை பாடி தைப்பொங்கலை பற்றி ஒரு பேச்சும் பேசி மழலை தந்து சென்றவளை அவருக்கு வாழ்த்து கூறி பொங்கல் வாழ்த்து எல்லோருக்கும் கூறி காற்றலையிலிருந்து நானும் விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். காரணம், தொடர்ந்து உறவுகளுக்கு வருவதற்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அவர்கள் வருவதற்கு வசதி இல்லை, இணைப்பு வசதி இல்லாதபடியால் அவர்கள் வரவில்லை. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது எல்லாம் வெல்ல இறைவா, இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நாட்டில் அமைதி சாந்தம் மனிதநேயம் அறம் தழைக்க வேண்டும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அதை எங்களுக்கு நல்க வேண்டும், அனுகூலமாக இருக்க வேண்டும், அவலங்கள் இடர்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கேட்டு காற்றலையில் இருந்து வாழ்வோம் பலவுடன் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல்லுறவுகளே.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: இந்த பாட்டுமா யார் என்ன சொன்னாலும்
2: பந்தமும் கூட வரும் அந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் அந்த பாட்டுமா
3: யார் என்ன சொன்னாலும் அடுத்து வர்றேன். ஆம்பளை கண்டுபிடிச்சிட்டா பாத்தீங்கன்னா கதை கொடுத்த முடியுமா
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
3: நல்லா பேசி போட்டு நீதானே சாமின்னு பாடுங்க. சரி அந்த பாட்டை எடுத்து வர்றேன். சரியா, நன்றி நன்றி, ரெண்டு பேருக்கும் நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அடுத்த பாடல் காட்சலைக்கு வருகிறது எங்களுடைய வஜிகா கேட்ட பாடல்.

நாமோர் நின்று நின்று

வணக்கம். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கலையகத்து நேரம் இப்பொழுது 11:32 முற்பகல், 2023 6 மாதம் 11 நாள் ஞாயிற்றுக்கிழமை. கனடாவில் இந்த நேரம் பாரத நாட்டின் தென்னகத்தில் ஈழத்திரு நாட்டிலும் 9:03 என்று காட்டுகின்றது இரவு நேரம். இங்கு முற்பகல், அங்கு இரவு நேரம். அதே நேரம் ஆங்கிலேய நாடு ஐரோப்பிய நாடுகளில் வித்தியாசமாக இருக்கின்றது நேரம். அங்கே மாலை நேரமாக இருக்கின்றது. மாலை நேரம் 4:33 என்று காட்டுகின்றது இங்கிலாந்து நாட்டிலே. 5:33 என்று அடுத்த ஐரோப்பிய நாடுகளிலும் சில இடங்களில் காட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே முற்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும் என்ன நிகழ்வாக இருக்கும், பாடுவோர் பாடலாம் இல்லையா, அந்த நிகழ்வுக்குத்தான் வந்திருக்கின்றோம். வணக்கம் கூறுகிறோம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு ஆயத்தமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே என்னை படைத்த அன்னை தந்தை ஆசான் இவர்களை அளித்த இறைவனுக்கு முதற்கண் வணக்கம் கூறி, அன்னை தமிழை உனக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தலையை நிமித்தி உயர்த்தி கூறிக்கொண்டு, முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் நேய நெஞ்சங்களே உங்களையும் வணக்கம் வைத்து வருக வருகவென்று அழைக்கின்றேன். ஒன்றியல் தமிழ் வானொலியின் வானொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரியும், பழமையான இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. இந்த இலக்கத்தோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பாடலாம், பாடி பாடி நீங்கள் மகளலாம், நாங்களும் கேட்டு கேட்டு மகள இருக்கின்றோம். இது ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இசை பரப்பி வரும் பாடுவோர் பாடலாம். இருபத்தி ரெண்டு பாகை வெப்பமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது 24 பாகை மட்டும் செல்லலாம் உயரலாம் என்று கூறப்பட்டிருக்கும் பொழுது வெப்பமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அது உணர்ச்சியில் இல்லை. வெளியே கதிரவன் 5:11 அதிகாலை வேளையில் கரம் நீட்டினான், வெளிச்சம் தந்தான், மீண்டும் மறைந்து மறைந்து வந்து கொண்டிருக்கின்றார் அவர். இன்று இரவு ஆகி 8:45 மட்டும் பகலை தாங்க வைத்துக் கொண்டிருப்பார் என்ற செய்தி தருகின்றது. கனடாவில் உள்ள காட்டுத்தீ போல பரவியது உலகெங்கும் அந்த செய்தி. காட்டுத்தீயை அடக்குபவர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதற்கென்ற நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், சரியாக அது முடிவடைந்தது என்று கூற முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. இது வளமையாக கோடை காலங்கள் என்று கூறப்படுகின்ற இந்த 6 மாதம் எங்களுடைய பனி வீழ்ச்சி எல்லாம் முடிந்து வெப்பம் ஆரம்பிக்க துவங்கியவுடன் பனி நின்று உடன் ஆரம்பிக்கும் வேளையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதில் பேர் ஆபத்துக்கள் வருவதும் உண்டு, இல்லாமல் இருப்பதும் உண்டு. செய்திகளில் அறிந்து கொள்ளலாம். இனிமையான இந்த வேளையிலே எங்கே யார் பாட வரப்போன்றீர், முதலில் என்று ஓடி வாருங்கள், பாடலை தாருங்கள். பாடவர் பாடலாம் நிகழ்வை சரியான நேரத்துக்கு இன்று நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். அதனால் வருபவர்கள் முன்னேற்பாடாக வந்து உங்கள் பாடல்களை தந்து செல்லலாம், பாடி செல்லலாம். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தில் உலகத்தின் எந்த பக்கத்திலிருந்து நீங்கள் அழைக்கலாம். கட்டணம் அறப்படப்படாத ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம் இலக்கம். அதிலே இணையுங்கள், பாடுங்கள், கேட்போம் என்று கூறிக்கொண்டு

0: நான் பேசும் மொழி உங்களுக்கு நன்றாக கேட்கின்றது என்று நம்பக்கூடியதாக இருக்கிறது. காரணம், ஜகவர் சாதிக் அவர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு படம் ஒன்று வைத்து வரவேற்பு கூறி எல்லோருக்கும் அழைப்பும் விட்டிருக்கின்றார் புலனத்திலே. அந்த வகையில் என்னுடைய ஒலி முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றொலி சரியாக வேலை செய்கிறது என்று தெரிந்து கொண்டு வருகின்றார் முதல் முதலாக ஜகபர் சாதிக் அவர்கள். அவர்களை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஜகபர் சாதிக் அவர்களே வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஜெகபர் சாதிக் அவர்களே வணக்கம்.
1: ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கின்றா?
0: ஐயா நலமாக இருக்கின்றோம், பலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இங்கு எனது செல்ல கிளிகள், பச்சை கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வாக இருக்க. ஐயா
0: சிறப்பான செய்தி. அப்ப உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது இப்பொழுது? இப்பொழுது
1: இங்கு வெயில் வெயில் தான் ஐயா, கடுமையான வெயில் தான். அதே நேரம் இப்ப சில நாட்களா வந்து காத்து கொஞ்சம்
0: வீசிட்டு தாக்கம் இல்லை. ஜெகபர் சாதிக் அவர்களே அவசரப்படும் நினைப்பு கேட்ட இப்பொழுது என்று கேட்டனா? இப்பொழுது உங்களுக்கு இரவு நேரம் 9:08 இப்பொழுது எப்படி அதிக வெயிலா?
1: இல்ல இப்ப இரவு இரவு நேரம்
0: அதைத்தானே நான் கேட்டேன். இப்பொழுது எப்படி இருக்கணும்? நீங்கள் நல்ல வெயில் என்று ஆரம்பிக்கின்றீர்கள். என்ன
1: இல்ல இல்ல இன்றைய பொழுது இல்ல மறந்துதையா?
0: அவ்வளவு அவ்வளவு வெயில் தாக்க மறக்க
1: முடியாது.
0: சரியான பாப்பன் காற்றோட்டம் இல்லையா? காற்றோட்டம் கொஞ்சம் தனிவாக சரி. வெயிலில் காய்ந்து குளிரில் குளிர்ந்து இருப்பதுதான் வாழ்க்கை. அதே போலதான் மனோநிலை.
1: இயற்கை இயற்கையை மாற்ற முடியாது
0: முடியாது. சரி, அப்படியானால் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோருக்கும் இதம் அளிக்கக்கூடிய ஒரு பாடலை பாடங்களையும் கேட்போம்.
1: பாடுகிறேன் பிபி சீனிவாஸ் பாடின ஒரு பாடல் ஐயா, அது இரு குரல் இசை இருந்தாலும் நான் தனியா பாடுறேன்.
0: கெட்டிக்காரன் ஜெகவர் சாதி கெட்டிக்காரன். இரு குரலையும் ஒரு குரல்லே பாடி தள்ளி விடுவார். பாடங்கள் கேட்போம்.
1: ஆமா ஐயா.

0: நெஞ்சிலே காதல் தோன்றுமாம். மிச்சமா மீதமா இந்த நாடகம், பெண்மையே பெண்மையே வா வா வா. மிச்சமா மீதமா இந்த நாடகம், பெண்மையே பெண்மையே வா வா வா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், காணாத கண்களை காண வந்தால், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால். நினைவிலே நினைவிலே செய்தி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா. நினைவிலே நினைவிலே செய்தி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா. மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசம்மா. மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசம்மா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், காணாத கண்களை காண வந்தால், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால். அவ்வளவுதான்.
1: ஜெகபர் சாதிக் அவர்கள் முழுமையாக ஒரு பாடலை பாடி முடித்தார் அழகாக. ஆனந்தன் அவருடைய நடிப்பிலே வந்த திரைப்படத்து பாடல், பழைய பாடல், இனிமையான பாடல் முழுமையாக தந்திருக்கிறீர்கள். சிறப்பு ஜெகபர் சாதிக். நீங்கள் கடந்த வருடமும் இப்படி பாடியிருந்தீர்களா? கடந்த வருடமும் இப்படி பாடினீர்களா?
2: இல்லையா, பாடலையா? பாடலையா?
1: இப்பொழுதுதான் இந்த முந்தி பாடமாட்டீர்கள்,
2: இரண்டு மூன்று மாதம் அதையா பாடுறேன்.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு வளர்ச்சிகளை நாங்கள் காண்கின்றோம் உங்கள். இனிமையாக நீங்கள் முழுமையாக பாடுகிறீர்கள். முன்பும் உங்களுக்கு பாடல்கள் தெரியும், பழைய பாடல்களில் ரசனை உள்ள நீங்கள், நீங்கள் பாடலாம். உங்களுடைய அந்த வெக்கம், அந்த கூச்சம் பாடாமல் இருந்தீர்கள். ஒரு ஒரு வரி ரெண்டு வரி என்று ஆரம்பித்து இப்பொழுது முழு வரியை முழுமையாக அழகாக பாடுகிறீர்கள். வாழ்த்துக்களை. சிறப்பாக இருந்தது அந்த பாடல். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய வளர்ச்சி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றியா.
1: சரி, இந்த முறையில நாங்கள் நேர் விருப்பத்துக்காக என்ன பாடலை தர போகின்றீர்கள், கேட்க போகின்றீர்கள்?
2: எனக்கு இரு வல்லவர்கள் அப்படிங்கிற படத்தில் இருந்து ஆசையா கோபமா அப்படிங்கிற பாடலையா?
1: ஓ, ஆசையா கோபமா, அருமையான நல்ல பாடல். இல்ல, அந்த பாடல் உன் பழக்கத்தில் நடிப்பேன். அந்த பாடல் தானே?
2: அந்த பாடல்
1: நல்ல பாடல். அந்த பாடல், அந்த பாடலும் ஒரு இனிமையான பாடல். நீங்கள் கேட்குங்கள். இருவல்லவர்கள் திரைப்படுத்த பாடல். உங்களுக்கு இருவல்லவர்கள் திரைப்படுத்த பாடல் தருகிறேன். இருவல்லவர் என்றான, ஒரு வல்லவர் என்றான, ஒரு குரல் என்றான், இரு குரல் என்றாலும் எங்களுக்கு ஜெகவர் சாதிக அப்படி பாடுவார். வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் இன்னும் ஒரு தடவை வந்து நீங்கள் பாடலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் வருகைகளை பார்த்து. நன்றி ஜெகபர் சாதிக. முதல் முதலாக இணைந்து பாடலை முழுமையாக தந்து எங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல். அந்த பாடல், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் என்றது போல, பாடாத பாட்டெல்லாம் இருகுரல் பாடல் என்றால் ஒரு குரலே பாடி அசத்தி விட்டார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஆசை தர

எங்கள் பெண் பாடகர்கள் எல்லோரும் வருக வருகவென்று அவளோடு வரவேற்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து பாடுவதற்காக இங்கே ஓடி வாருங்கள். பதிவிட்ட நீங்கள் ஓடி வந்து பாட வேண்டும். உங்கள் பாடலை தெளிவாகி வைத்திருங்கள். காலம் சென்றால் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பது அரிது. முன்னாரே வந்துவிட்டால் உங்கள் பாடலை நீங்களே பாடலாம். இல்லை என்றால் சில பேரை நீங்கள் பாட வேண்டி வரும் பாடலை மற்றவர்களும் பாடக்கூடும். அதனால் விரைவாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வந்து பாடுங்கள். அது மட்டுமல்ல, நிகழ்ச்சி முடிவதற்குள் மீண்டும் ஒரு தடவை வந்து பாடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது. 11:45 உங்களுக்கு 9:15 இரவு நேரம் ஒரு மறு ஒலிபரப்பை மிகவும் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தோம். இடையிலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது, அதனால் அதை நிறுத்தி இதற்கு வந்துவிட்டோம். மீண்டும் மறு ஒலிபரப்பை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு ஓடி வாருங்கள். விரைவில் அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்?

0: வந்து விட்டார் எங்களுடைய ரேவதி வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் அப்பா. வணக்கம வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நன்றாக இருக்கிறேன் அப்பா.
0: வானொலி நிறுத்தி விட்டீர்களா?
1: நிறுத்தி விட்டேன் அப்பா.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி. காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுடைய சென்னை மாநகர நிலை?
1: வெயில் இருந்தது, இப்ப கொஞ்சம் தூறல் போட்டது.
0: கே கே நகரிலே தூறல் போடுகின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் அந்த தூறலோடு குளிர்மையாக வந்து எங்களோடு பாட போகின்றீர்கள். சரியா? அப்படித்தான் பாட தயாராக வைத்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்கள், குளிராக இருக்கின்றீர்கள். அப்ப இதமான இந்த வேளையிலே உங்களை இனிய குரலில் என்ன பாடலை கொண்டு வர போகின்றீர்கள்?
1: வெள்ளிக்கிழமை விரதத்திலிருந்து ஒரு பாடல் அப்பா.
0: கொண்டு வாருங்கள், கேட்போம் அம்மா. வெள்ளிக்கிழமை விரதத்து பாடலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் கேட்கலாம் தானே. கொண்டு வாருங்கள்.
1: பாடுகிறேன் அப்பா.
0: பாடுங்கள் மகளே.
1: ஆசை அன்பு இழைகளினாலே நேசம் என்னும் தரியினை நெசவு செய்தது.

தரீனி நெசவு செய்தது வாழ்க்கை. என்னும் எண்ணம் யாவும் என்றும் உன்னை பற்றியே, என்னும் எண்ணம் யாவும் என்றும் உன்னை பற்றியே. அது இன்பம் இன்பம் என்று ஆடும் உன்னை சுற்றியே, அது இன்பம் இன்பம் என்று ஆடும் உன்னை சுற்றியே. அதன் சின்னம் தோன்றி உருவம் காட்டுதே, அது உன்னை போல சிரிப்பை மூட்டுதே.

0: முடிவடைந்து பாடல் சிறப்பான ஒரு பாடல். ஒன்று சொல்லுபா மகளே, உங்களுடைய தமிழ் உச்சரிப்பை அழகாக, தமிழ் உச்சரிப்பு அழகாக நல்ல உறுதியாக வல்லினம் மெல்லினங்களை அவதானித்து அதற்குரிய அந்த மாத்திரை கொடுத்து பாடுகிறீர்கள். மாத்திரை என்றால் அந்த அந்த சுரத்தினுடைய அற்புதமாக இருந்தது, சிறப்பாக. வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படுத்த பாடு நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை, நீங்கள் தேடி அதை வைத்திருந்து அதை மனப்பாடம் செய்து இன்று அதை ஒப்புவிக்க வேண்டும் என்று ஓடி வந்ததுக்கு முதல் நன்றி. முழுமையாக பாடினீர்கள், இனிமையாக பாடினீர்கள். மற்றது அந்த வரிகளுக்கும் சொற்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இடையே எங்கே மூச்சை உள்வாங்க வேண்டும் வெளியே விட வேண்டும் என்பதை கண்டுபிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இந்த தமிழ் உச்சரிப்புகளை உங்களுக்கு சிறப்பாக தெளிவாக ஒவ்வொரு எழுத்துக்களும் துல்லியமாக விளங்கக்கூடியதாக வருவதற்கு உண்மையிலே நான் கூறுகின்றேன், அந்த திருப்புகள் தான் காரணம். எவரொருவர் திருப்புகளை சரியாக உச்சரித்து அந்த திருப்புகள் சொற்களை நாவினாலே உச்சரித்து பாடுகிறார்களோ அந்த நாக்கிலே தமிழ் அமர்ந்துவிடும். நன்றாக இருந்த உங்களோட தமிழ் சொற்கள் உச்சரிப்புகள் ஒரு எழுத்தும் பிசகின்றி நல்ல அழகா இது. இது இப்போ இந்த நீங்கள் பாடியவர்களிலே உங்களுக்கு பக்க பாரதியங்களையும் கொடுத்திருந்தால் மேலும் சிறப்பாகத்தானே இருக்கும், மேலும் சிறப்பாகத்தானே. அடுத்து எங்களுக்கு ஆச்சரியம் என்னவென்றால், நாங்கள் இந்த பாடல்களை மற்ற இந்த உரியவர்களுடைய குரலிலே பாட கேட்டிருக்கின்றோம், ஆனால் பிறர் பாடும் பொழுது அவருடைய குரலிலே இந்த பாடலை எப்படி தொனியோடு கொண்டு வருகின்றார் என்று நாங்கள் கிரகிக்கும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்கின்றது. உண்மையிலே சிறப்பாக இருக்கிறது மகளே, அற்புதமான பாடம், நன்றாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் அன்னை கலைவாணியும் அந்த முருகனும் உங்களுக்கு திருப்புகளோடு நிறைந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகிறேன். கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள் பாடம் எப்படி
1: இருந்தது.
0: பாடல் திருப்பி கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: கலங்கரை விளக்கம்லேந்து பல்லவன் பல்லவி பாடட்டுமே.
0: அடே அப்பா,
1: அந்த பாடல் தாங்க.
0: பல்லவன் பல்லவி பாட,
1: பல்லவி
0: பல்லவன் பல்லவி பாடட்டுமே. அப்ப நீங்கள் என்ன பாட போறீர்கள், சரணத்தை பாடுவீர்களா?
1: பல்லவன் விக்க மீதிய நான் பாடுறேன்.
0: அவர் பல்லவன் பாடட்டும் பல்லவியே, நீங்கள் மீதியை பாடுங்கள் இல்லையா? பல்லவன் பல்லவி நல்ல பாடல், நல்ல பாடல்.
1: பாடட்டுமே பார்த்திபன் காதலி ஆடட்டுமே, ஆடி கலைத்ததும் பாடி தவித்ததும்
0: பூமகள் நன்னும் பாடட்டுமே. வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கு அந்த ஆர்வம் அதுதான் தேவை ஒரு மனிதருக்கு. நான் பாட வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்று அதை மனைப்பாடம் செய்து கொண்டு வந்து ஒரு சலனம் இல்லாமல் உங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியிலே இப்பொழுது தொலைபேசியில் பாடுவதற்கு எந்த விதமான தடுமாற்றமோ எந்த விதமான சலனமோ இல்லை. ஆமா, தெளிவாக அழகாக சுதந்திரமாக பாடுகிறீர்கள். அந்த சுதந்திரமாக பாடுகிற ஒரு நிலை யாருக்கு கிடைக்கிறதோ அவர் சிறப்பாக பாடுவார். அம்மா, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல், நன்றாக கேட்டு மகிழ்ந்தோம். இன்னும் ஒரு பாடலும் ஒரு திருப்புகளுக்கும் உங்களுக்கு வர வேண்டும். சிறப்பா இருந்தது மகளே, வாழ்த்துக்களம்மா. ஓய்வெடுத்து மீண்டும் பாருங்கள், ஓய்வெடுத்து மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி மகளே, நன்றி நன்றி. வர வேண்டும்
2: சுவையூர பங்கு பெற வரவா துணையாக,
0: அன்புடன் அன்பு உறவுகள். பாடல்கள் பாடுவோரை கேட்டு உற்சாகம் அளிக்கும் வகையிலே பதில்களும் எழுதி கொண்டிருக்கும் வேளையிலே கேட்பதற்கு மகிழ்வாக இருக்கின்றது, பார்ப்பதற்கு மகிழ்வாக இருக்கிறது, வாசித்து பார்ப்பதற்கு. அதை படிக்கும் போது அன்பு உறவுகள் காற்றலையை நன்றாக உற்று கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்புடன் எங்கள் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்று வந்து பாட வேண்டிய முதலில் அவரும் ஓடி வருவார். ஜெகவர் சாதிக்கை போன்று அவரும் ஓடி வந்து பாடுவார் முதலில், ஆனால் அவர் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கின்றார். அவர் இப்பொழுது போக்குவரத்து மந்திரியாகி விட்டார், உல்லாசம் படுத்துகிறார். நேற்றைய தினம் அப்படித்தான், என்றும் அப்படித்தான். அவர் போக்குவரத்திலே உல்லாசம் அடைந்து கொண்டிருக்கின்றார் என்று தெரிய வருகிறது. வருகிறார் போல் தெரிகிறது, கேட்போம். இருப்பினும் கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. பாடல்களை திருப்பி பாட, இரண்டாவது பாடல் பாட வருவதற்கு இரண்டு மூன்று உறவுகள் வந்து சென்ற பின்புதான் வரலாம். உடனே வந்து பாட வேண்டும் என்றிருந்தால் உங்கள் பாடலின் ரசனை உறவுகளுக்கு சரிவராது, திருப்பி திருப்பி வருகிறாரு என்று சொல்லி. அதனால் ஒரு பாடல் பாடிவிட்டு அடுத்து இரண்டு மூன்று உறவுகள் வந்த பின்பு வந்தால் நன்றாக இருக்கும் இப்பொழுது அடுத்த உறவு ஒருவர் அழைக்கின்றார். அவரும் பாடுவதற்குத்தான் விரைவாக பாடிபுட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார் போல இருக்கின்றது. கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். எப்படி இருக்கின்றீர்கள்? இப்பொழுதுதானே வந்து சென்றீர்கள். வந்தபடியத்தை கூறுங்கள்.
3: இன்னொரு பாடலத்தை பாடுறது வாய்ப்பு கொடுக்குமே ஐயா?
0: அது முதலே உங்களுக்கு கூறியிருந்தேன், இன்னொரு பாடல் பாடலாம் என்று. ஆனால் அடுத்த உடனே நீங்கள் வந்து பாடினால் கேட்பவர்கள் என்ன மீண்டும்
3: ரேவதியம்மா தான் பாடிட்டு போயிட்டாங்களா?
0: அத நீங்கள் அவர் பாடி நல்லா கேட்டீர்களா அவர் பாடலை?
3: கேட்டுக்கிறேன். ஆசை அன்பு இலைகளினாலே அருமையான.
0: நல்லது நல்லது. சரி, இப்பொழுது நீங்கள் பாட வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: ஆமா ஐயா, ஒரு டி எம் சுந்தரராஜன் பழைய பாடலையா?
0: அங்கே பாடுங்கள், கேட்போம்.
3: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை தினம் பார்த்து மனிதம் கூட வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை தினம் பார்த்து மனிதம் கூட வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். இரண்டு வரி கொண்டு மூன்று நெறி கண்ட குரலில் பொருள் தேடி செல்வான். நாளை வருகின்ற வாழ்வு நமக்கென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான், ஏழை முகம் பார்த்து சொல்வான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். கல்லை கனியாக்க கனவை நினவாக்க கையில் ஏ கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தீர்கொண்டு வருவான். கல்லை கனியாக்க கனவை நினைவாக்க கையில் ஏற்கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தீர்கொண்டு தருவான். உயிரை தமிழுக்கும் உழலை மண்ணுக்கும் உறவும் நாள் கண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முழிப்பான், வெற்றி தோல் கொண்டு முழிப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். அவ்வளவுதான்.
0: நன்றி நன்றி, சிறப்பாக பாடியிருக்கீங்க, முழுமையாக பாடியிருக்கீங்க அந்த பாடலை. இதோடு உங்களோட ஆட்டம் முடிஞ்சது போல இருக்கு. இனி வேற
3: அப்படியே
0: எந்த நேரமும் நீங்கள் வரலாம். உங்கள் வானொலி சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நீங்கள் முழுமையாக பாடுகிறீர்கள், நன்றாக பாடுகிறீர்கள். கொஞ்சம் இடைவெளிகளும் விட்டால் இன்னும் நல்லாக இருக்கும். நன்றாக அவதானிக்கின்றீர்கள். முற்று வடிவாக உள்வாங்கி பாடு. உள்வாங்கி பாடும் பொழுது அந்த பாடல் சுவையாக இருக்கும். கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி. முதலில் வந்து ஆரம்பித்து வைத்து மீண்டும் வந்து பாடிக்காட்டி நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகள் சாந்தி ஜெயா, நீங்களும் எழுதியிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்களை கூறுகின்றீர்கள். அடுத்தவர்கள் நீங்களும் ஓடிவர வேண்டும். உங்கள் சந்தர்ப்பத்தை விட்டு விடாதீர்கள். வாருங்கள்.

0: உறவுகள் புலனத்தில் பதிவிட்டுக் கொண்டிருப்பது வாழ்த்துக்குரியது, மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஆரவாரமாக இல்லாமல், ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அடுத்தவர்களை வரவேற்று, அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்து, அடுத்தவர்களுடைய சிறப்பை நீங்கள் பாராட்டுவது அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதேபோன்று உங்களுடைய நிகழ்ச்சி வரும்பொழுதும் மற்றவர்கள் அப்படி செய்வார்கள், மற்றவர்களும் பாராட்டும். இது பாராட்ட வேண்டும் என்பதற்காகவல்ல, உண்மையிலே உங்கள் உள்ளத்திலே பட்ட உண்மையான அந்த பதிலை தருகின்றீர்கள். மிச்சக்கூடியது பாட விரும்பவர்கள் உடனே வந்துவிடணும். வந்துவிட்டால் என் அன்பு குண்டு குண்டு பேத்தி வந்துவிட்ட. வணக்கம் வணக்கம் குண்டு பேத்தி. ஜெயா வணக்கம் குட்டி, நலமா இருக்கின்றீர்களாமா? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக
0: வளமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள். வெப்பம் இல்லை என்று தெரிகிறது, அப்படித்தானே? சரியான வெப்பம்
1: என்ன?
0: கொளுத்துது போட்டு என்னம்மா வேர்க்குதா?
1: ஆமா தாத்தா.
0: சரி போகட்டும் போகட்டும், ஓடி அழைத்திங்க எல்லாம் எல்லாம் என்ன பயிற்சி சாலைகளில் சென்று வேர்க்க பண்ணுகிறார்கள். உங்களுக்கு இயற்கையாகவே வேர்த்தால் நல்லம் தானே, உடம்பில் உள்ள கழிவு நீர் எல்லாம் வெளியே போகட்டும், சரியா? வியர்க்க வேண்டும் பேர்த்தி, வியர்க்க வேண்டும். நாங்களதான் எங்களுக்கு வியர்க்குது இல்லையேன்னு கவலைப்படுகிறோம். எவ்வளவு அடைக்கு மேலே ஆடைகளை போட்டுன்னு போனாலும் இல்லை, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்பொழுது வந்து பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். அங்கே என் அன்பு குண்டு பேத்தியின் குரலே வரும் பாடலை கேட்க விரும்புகிறேன் தாத்தா. கொண்டு பாருங்கள், எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஜெயாவின் பாடலை கேட்க. எங்கே என்ன பாடல் பாடப் போகின்றீர்கள்? நான் இங்கே கருவி இசை கருவி எல்லாவற்றையும் ஆயத்தமாக வைத்திருக்கிறேன், பக்கவாத்தியங்களை. எங்கே பாடுங்கள், சிரிப்போடு மகிழ்வோடு சந்தோஷமாக பாட வேண்டும்.
1: இந்த பாட்டு பாடுறோம் தாத்தா, பொன்மானை தேடி.
0: ஓ நல்ல பாடல், பாடுங்கள் கேட்போம், நாங்களும் தேடுவோம் அந்த மானை.
1: பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன்,

உன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம்

எனக்கும் ஒண்ணு புரியுது, உள்ளம் நல்லா தெரியுது, அன்பு நன்மை சேர்த்து.

0: பொன் மான தேடி நான் ஓட வந்தேன். நான் வந்த நேரம் வந்த நன்றி தாத்தா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், நல்லதோர் பாடல். இன்றுதான் இந்த பாடலின் முழுமையை நான் கருத்தோடு ஊன்றி கேட்டேன் என் பேத்தி பாடிய குரலிலே. சிறப்பாக இருந்தது, நன்றாக பாடினீர்கள். தொலைபேசியை நீங்கள் அங்கு எழுத்தை பார்த்தும் படித்தீர்களா அல்லது மனதிலே இருந்து பாடினீர்களா? அதுதான் இங்க எனக்கு தெரிந்த. என்ன பாக்குற நேரம் அந்த கவனம் அங்க போகும் பொழுது சத்தம் கேட்டுக்கார. முதலே படித்து வைத்திருக்க வேண்டும் ரெண்டு மூன்று தடவை. நீங்க அப்படித்தான் செய்தீர்கள், இருப்பினும் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுக்கு தொலைபேசிக்கு முன்னுக்கு அந்த இதை வைத்துக் கொண்டு அப்படியே கவனமாக பாட வேண்டும். நன்றாக இருந்தது, சிறப்பாக அந்த வரிகள் எல்லாம் சிறப்பாக வந்து பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு, நல்ல பாடல், நல்ல. இன்றுதான் அந்த பாடலை நான் முழுமையாக கேட்டேன். வழக்கமாக பாடும்போது ராகத்தை கேட்டு ஆஹா தலையாடி போட்டு போவோம். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு தரம் வந்து பாடும் பொழுது அந்த குரலோடு நாங்கள் அந்த பாடலை உற்று கேட்கிறோம். சிறப்பாக இருந்தது பாடல், நன்றாக பாடியிருக்கலாம். அம்மா பிள்ளைக்கு என்ன பாடல் தர வேண்டும் தாத்தா? அப்புறமா சொல்லுவோம், இன்னொரு பாடல் கிடம் இருக்கு வரலாம். அந்த பாடலையும் அழகாக வந்து பாடல், நல்லதோர் பாடல். இன்றுதான் இந்த பாடலை முழுமையாக கேட்டேன். ஒரு பெண்ணினுடைய மலம் வலியும் ஒரு காதலன் காதலி எப்படி மனதிலே பதித்து வைத்திருக்கின்றார்கள். காதல் என்பது அழியாதது, அது இந்த பிறவியிலே இந்த பிறவியிலே உண்டு என்ப கருத்தை கொண்டு வருகிற அற்புதமான பாடல், சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்களை அன்பு பேத்திக்கு. மீண்டும் பெற
0: நன்றி தாத்தா.
1: நன்றி பேத்தி, நன்றி. இப்பொழுது நினைக்கிறார் எங்களுடைய அன்பு உறவு விக்னேஸ்வரன் அவர்கள், ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து ஹரோ பகுதியில் இருந்து. வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன், வணக்கம்.
2: வணக்கம், நான் சாம்பதி சதைக்கிறேன் விக்னேஸ்வரன். இந்த
1: ஓ செல்ல பேத்தி சாம்பவி, எப்படி இருக்கு நீங்கள் பேத்தி? நலமாக இருக்கின்றீர்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்கள் வந்தவுடனே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் தொலைபேசி இலக்கத்தை பார்த்தவுடன் அப்பா என்று நினைத்தேன். அப்பாவுக்கு பதிலாக மகள் வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களை முன்னிலத்தமிழ் வானொலி உறவுகள் எல்லோரும் நேயர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சாம்பவி நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில் என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள் பாடுங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றோம், பாடுங்கள்.
2: ஓகே, நான் செந்தரா பாடப்படுறேன்.
3: நிதா நிதா நிதா யோசித்தாலும்

நடக்கைத்து வாரு போக வேண்டும், விரல்களை பிணைத்து வாரு பேச வேண்டும், காலை போதே வேண்டும் தூக்கம்

வைத்து காற்றில் எழுதாய மலையின் பின் ஒரு குடைநிலை நடப்போ மனத்தின்

0: பொன்றாய் காற்றிழாய செந்தூரா.
1: சரியா சம்பவி?
0: சம்பவி அழைத்து

0: வணக்கம்.
1: சிறப்பான ஒரு பாடல், அற்புதமான குரல் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ஒலியிலே என்னவென்றால் சிறப்பாக பாடியிருக்கு. நாங்கள் எல்லோரும் அமைதியாக அந்த பாடலை உங்கள் குரலில் உள்வாங்கினோம். உங்களுக்கு அந்த சுரவரிசைகள் ராகங்கள் உள்ளுக்கும் வெளியையும், அதாவது குரலுக்கு உங்கள் தொண்டைக்கு உள்ளுக்கும் வெளியையும் விளையாடி கொண்டிருக்கின்றது. சிறப்பாக இருக்கின்றது. நல்லதோர் ஒலிப்பெருக்கி உங்களுக்கு தேவை. உங்களுடைய குரலில் உந்த பாடலை நாங்கள் கேட்பதற்கு அந்த அடக்கமான ராகத்தை வெளியே கொண்டு வருவதையும் கேட்கக்கூடிய துல்லியம் இருக்க வேண்டும். உங்கள் தொலைபேசியில சற்று ஒலி எங்களுக்கு வந்தது குறைவு போல இருந்தது. ஆனால் எல்லோரும் கேட்டிருக்கின்றார்கள், வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். நன்றாக நல்லது ஒரு பாடல். அதுவும் ஆங்கிலேய நாட்டிலே இருந்து கொண்டு இந்த தமிழ் பாடலை அழகாக நீங்கள் வந்து, வித்தியாசமான குரல் இந்த பாடலுக்கு தேவை. அது உங்களிடம் அந்த துணியும் அந்த அழகும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பாடல் எனக்கு பிடிக்கும் ஏனென்றால் அங்கே செங்காந்தல் பூ என்ற ஒரு வரி வருகின்றது. அது உங்களுக்கு புரியும் என்று, அந்த பூ எனக்கு பிடித்த ஒரு பூ, எங்களுக்கு தேவையான பூ செங்காந்த. அதுதான் தெரியாத கார்த்திகை பூ.
0: கார்த்திகை பூ
1: அதற்கு செங்காந்தல் என்ற ஒரு பெயர் உண்டம்மா. அந்த பூ எங்களுக்கு தேவையான ஒரு பூ, உலகக்கு எங்களை அடையாளம் காட்டுகிற பூ. நல்ல பூ, நல்ல பாடல் அம்மா. நன்று அழகாக பாடியிருக்கின்றீர்கள். நல்ல குரல் உங்களுடைய, இந்த குரல் எல்லோருக்கும் இல்லை. இந்த குரல் வித்தியாசமான உங்களுடைய குரல். இறைவன் உங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும். கலைவாணி அருள் தெரியணும். அப்பாவை போன்று அந்த பாடுகிற திறமையை மனதிலே வைத்து பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து பாடியதுக்கு எங்கள் எல்லோருடைய நன்றிகளும். அன்பு குழந்தை, நீங்கள் அந்த நாட்டிலிருந்து பாட வேண்டும் என்று வந்து என்னுடைய சந்தர்ப்பத்தை உபயோகித்து பாடியதுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் மென்மேலும் நீங்கள் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள். சாம்பபி விக்னேஸ்வரன் செல்வி அவர்களே, சரியா? நன்றி பேத்தி. எனக்கு ஒரு பேர குழந்தையும் போடுறீங்க. அந்த பாடல் நல்லதொரு பாடல். உங்களுடைய குரல்ல அந்த அசைவு எல்லாம் நல்ல அழகாக சிறப்பாக இருந்தது. இப்ப நீங்கள் வாத்தியங்களோட அதை பாடியிருந்தால் உங்களுக்கு நல்ல மூச்சு கிடைத்திருக்கும், விட்டு எல்லாம் எடுத்து பாட முடிந்திருக்கும். நீங்கள் ஒரே நேரத்திலே தொலைபேசியை வைத்து பேசி பாடிக்கொண்டெல்லாம் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களும் எதிர்காலம் சிறக்க வேண்டும். நன்றி.
0: ஒரு கேள்வி இருக்கு.
1: கூறுங்கள். என்ன கேள்வி?
0: பின்னால நான் மியூசிக் போட்டு பாடலாமா?
1: அது உங்களுடைய குரலுக்கு தடை இல்லை என்றால் நீங்கள் பாடலாம். இசையை கொடுத்தால் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். இசையோடு சேர்ந்து நீங்கள் செல்லலாம். அந்த இசை உங்களுடைய உங்களுடைய ஒலிக்கு மிதமிஞ்சி இருக்க கூடாது. அது வந்து குழப்ப கூடாது. போட்டு பாருங்கள், ஒரு தடவை கேட்டு பாருங்க. அடுத்த பாடலே அப்படி ஒன்று இசையோடு வந்து பாடுங்கள், கேட்போம். இந்த மாதிரி பாடல் இப்ப அப்பா பாட, இப்ப அப்பா பாடுவார் என்று எண்ணுகிறேன். அப்பாவை தொடர்ந்து நீங்கள் அடுத்த பாடல் பாடுவதா இருந்தால், அப்படி இசையோடு பாட வேண்டும் என்றால் அதை சரி செய்து கொண்டு என்னை அழையுங்கள். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். இசையோடு கேட்போம் அம்மா. சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது பேதி. அற்புதமாக இருந்தது. கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள், நன்றிகள்.
2: நன்றி, நன்றி,
1: நன்றி அம்மா. எங்கே அடுத்து விக்னேஸ்வர ஐயா அவர்களை எப்படி இருக்கின்றீர்கள்? வெளிவருகிற ஒலி சரியாக எங்களுடைய இதுக்கு வர வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், வணக்கம். அடுத்த உறவாக என் அன்பு குழந்தை வருகின்றார், சஞ்சனா ஸ்ரீ. வணக்கம், வணக்கம் சஞ்சனா ஸ்ரீ.
4: வணக்கம் தாத்தா.
1: வணக்கம் பேத்தி. எப்படி இருக்கீங்களம்மா?
4: நலமாக இருக்கிறேன் தாத்தா. நீங்கள் நலமாக
1: இருக்கிறீர்களா? நான் நலமாக இருக்கிறேன். நான் நலமாக
4: இருக்கிறேன்.
1: மீராம்மாவும் நலமாக இருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம். இப்ப உங்களுடைய பாடலை கேட்க எல்லோரும் அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்? எங்கே கொண்டு வாருங்கள், கேட்போம். எல்லோரும் கேளுங்கள். எங்களுடைய அன்பு செல்வக்குட்டி சஞ்சனா ஸ்ரீ ராமன் அவர்கள் தமிழக மணவையில் இருந்து பாடுகின்றார். பாடுங்கள்.
4: மச்சாமி சாமி சர்வா மச்சினி எல்லா எங்கிடுவா

பிடிக்காத கைய பிடிக்காத மறைக்காத சிரிக்காத பிடிக்காத கைய பிடிக்காத.

மச்சான் கண்ணே மந்திரமா சுத்தி போனே பம்பரமா. ஏல ஒரு முந்தி பச்ச பேல ஒரு முத்து மணி மாலை நீ வாங்கி போறியா, ஒரு செங்கரும் ஒரு மல்லி பப்பு ஜோல.

தேவையில்ல, வைரத்தோடே பரவாயில்ல. கபடி கபடி கபடி நான் அடிப்பாக்க சொன்னதா என்ன தர்ற

0: உனக்கானே இனி உனக்கானே
1: அடங்கப்பா. என்னுடைய அன்பு பேத்தி அப்படி பாடியிருக்கின்றீர்கள். அழகான புதிய பாடல் தான், சிறப்பாக விரவான இலக்க பாடலாக இருந்தாலும் முழுமையாக நீண்ட பாடலாக இருந்தாலும் சிறப்பாக தெளிவாக அழகாக பாடியிருக்கின்றீர்கள். நீங்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த இந்த வேளையில் சிறுவர் பூங்காவும் மகிழ்ச்சி பெறுகின்றார். செல்லக்குட்டி நன்றாக உள்வாங்கி அழகாக பாடி ஏற்ற இறக்கங்களை கவனித்து நல்ல சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் என் செல்லக்குட்டி. வாழ்த்துக்கள் அன்னை கலைவாணி. மேலும் மேலும் சிறப்புகளை உங்களுக்கு தர வேண்டும். வாழ்த்துக்கிறோம் எல்லோரும். இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகளுடைய பாடலை பேச்சு. சரியா? கொட்டி காரி என்று சொல்ல பேச்சு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து மீண்டும் இன்னும் ஒரு தடவை பாட வேண்டும் என்றால் வந்து பாடலாம்.

0: அன்புடன் வந்துவிட்டார் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். பொதுப்பணி, பொது சேவை, போக்குவரத்து சேவை அதிகரித்து விட்டது போல் தெரிகின்றதே. போக்குவரத்து மந்திரி ஆகிவிட்டீர்கள், வந்து விட்டீர்களா? தொடர்ந்து பேருந்தில் இருக்கின்றீர்களா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: வீட்டுக்கு
0: ஓடி வந்து விட்டீர்கள், வந்தவுடன் வந்து இணைந்து விட்டீர்கள். சரி, இளைப்பாறை விட்டீர்களா? களைப்பாறை விட்டீர்களா? இளைப்பாறை, களைப்பாறை என்னோட தொடர்பு கொள்ளவில்லை, படங்களை அனுப்பியிருந்தார். நலமாக இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார். மொன்றியல் தமிழ் வானொலி சென்ற இடமெங்கும் பெயர் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி சார்பாகத்தான் அவர்கள் அங்கே அழைத்திருந்தார்கள் அந்த பெரிய இடத்திற்கு. நன்றி. அங்கே என்ன பாடலை இந்த உங்கள் குரலில் கேட்போம், கொண்டு பாருங்கள்.
1: மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைஞனும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைஞரும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை, மங்கள மேடையின் பொன் வண்ணம் கண்டாள். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை, மங்கள மேடையில் பொன் வண்ணம் கண்டாள். மாவிலை தோரணம் ஆடிட கண்டா, மணமகள் வந்து நின்று மாலை சூட கண்டா. கலைந்தினும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள். ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டாள். ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டாள். வாழிய கண்மணி வாழிய என்றா, வான்மலை போல் கண்கள் நீரில் ஆட கண்டாள். கலைந்திருந்த கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள். உமணம் கொண்டவள் பால் மனம் கொண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். மாமனை பாரடி கண்மணி என்றான், மருமகன் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டாள். மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைந்து கொண்டாள்.

0: கனவுகள் அவள் படைத்தால் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார். கற்பனை தேரினில் பறந்து சென்றார். நன்றியா.
1: நன்றாக பாடியிருந்தீர்கள் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொஞ்சம் அவசரப்படுவது போல அல்ல, ஏதாவது ஒரு ஒரு ஒரு தடம் ஒரு மாற்று தடமாற்றம் தடதடப்பு இருக்கிறதா? பணி பயணத்தால் வந்து வீட்டுக்கு வந்து நல்ல அமைதியாக பாட வேண்டும், அமைதி அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் அது நல்லா இருந்த பாடல் நல்லா இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய டென்ஷன் எனக்கு தெரிந்தது. கொஞ்சம் தடதடை வந்த தடப்பட

0: கொள்ளும்.
1: முழுவதையா படித்து முடிக்க வேண்டும் சரியோ
2: என்று
1: மோரம் அதுதான் மோர் குடிச்சு நல்லா இருந்தது ஐயா. அடுத்த பாடல என்ன பாடல் உங்களுக்கு என்ன பாடல் பதிவு செய்ய போக அவர்கள் வருவார்கள் மீண்டும் வரும்போதும் அடுத்த உறவிடம் செல்லட்டுமா கிருஷ்ணன். நீங்கள் அடுத்த பாடலை தயார் செய்ய அடுத்த பாடலை தயார் செய்து அமைதியாக ஆறுதலாக சலனமின்றி பாடுங்கள். வாழ்த்துக்கள். எங்கே அன்புடன் என் அன்பு மகள் சாந்தி பாடகி சாந்தி அவர்களே வணக்கம். எவ்வளவு நேரம் அழைத்து அழைத்து கலைக்காமல் ஓடி வந்து விட்டார் மகள் சாந்தி. நீண்ட நேரம் அழைத்தீர்கள். உங்களை இணைக்க நான் முயற்சித்தேன். வணக்கம் வணக்கம். நல்ல நல்ல குறிப்புகள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றார்களா? அழகி தூங்குகிறாவா? அப்ப தூக்கத்தை கலைக்க கூடாதுதானேன்னு. சரி, அமைதியாக மகிழ்வாக இங்கே உங்கள் குரலில் இனிமையான பாடலை கொண்டு வாருங்கள். எல்லோரும் அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை சாந்தி.
2: சரிங்க ஐயா,
1: கொண்டு வாருங்க.
2: படம் தேன் நிலவுங்க ஐயா.
1: தேன் நிலவு கொண்டு வாருங்கள். கேட்போம் கேட்போம். தேன் நிலவு பாடல் என்றால் தேனான பாடல் அல்லவா? கொண்டு வாருங்கள்.

0: நன்றி ஐயா.
1: தேன் நிலவு பாடல், உன்னை நான் அறிவேன் நீ அறிவாயோ, இனிமையான அந்த பாடலை அற்புதமாக நல்ல சொற்தொழிவோடு வந்து பாடினீர்கள் அம்மா, ராகத்தோடு பாடினீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு மேடை பாடகரோ அல்ல சங்கீத ஞானிகளோ அல்ல, தான் தோன்றியாக உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்திருக்கின்றீர்கள். அதற்கு சந்தர்ப்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலி தந்திருக்கின்றது என்று நாங்கள் பெருமைப்படுகின்றோம். உங்களை போதிய அளவு நேரம் கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்தி வாருங்கள், பாடுங்கள். நீங்கள் இந்த நேர் ோடு சேர்ந்து வந்து இந்த பாடுபோர் பாடலாமல் பாட வேண்டும் என்று ஒரு பாடலை தெரிவு செய்து அதை உள்வாங்கி மனப்பாடம் செய்து கொண்டு வந்து பாடலை சரியாக செய்கிறீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு.
0: நன்றி.
1: உங்களுக்கு எவ்வளவோ இன்னும் எவ்வளவோ இடம் இருக்கு, நீங்கள் முன்னேறுவதற்கு இடம் இருக்கு. முன்னேறி நல்லது ஒரு சிறந்த ஒரு இப்பொழுதே உங்களுக்கு உலகளாவ தெரிகின்றது. எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை பொறுத்தவரையில் மொன்றியல் தமிழ் வானொலி உலகளாவ இருக்கு நேரில் அத்தனை பேருக்கு உங்கள் எல்லோரையும் தெரிகிறது. இப்பொழுது இனம் கண்டு கொண்டார்கள். நிகழ்ச்சியிலே வந்து கேட்பது பாடல் கேட்பதை விட நீங்கள் உங்கள் சொந்த குரலை பாடி உங்களோட கடமை உணர்வு பாட வேண்டும் என்று ஓடி வந்து அடுத்தவர்கள் பாடும்போது அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து எல்லாம் செய்கிறீர்கள். நிச்சயமாக சிறப்பாக இருந்தது ஷாதி. சரி, அப்ப என்ன பாடலை நீங்க பதிந்து விட போகிறீர்கள்?
0: இதே பாடலை கொடுத்துருங்க ஐயா.
1: மலரே மலரே தெரியாதா என்ற பாடல் உங்களுக்கு தேவை. நல்லது ஒரு பாடலம்மா. சரி, வாழ்த்துக்கள் அம்மா. அந்த பாடலை தருங்க. இன்னும் ஒரு பாடலும் திருப்புகளும் முடிந்தால் திருப்புகளும் அந்த பாடலும் அடுத்த பாடலையும் கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள்.
0: சரிங்க,
1: வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது பாடல். நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. அடுத்த

0: சிறப்பான ஒரு அம்சம், இந்த பாடலை பாடிவிட்டு அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்ட வேளையிலே அவர்கள் மீண்டும் அந்த பாடலை கேட்டுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கின்றது. தங்களுடைய என்னென்ன நாங்கள் இதில் மெருகூட்ட வேண்டுமா, நான் இதில் எங்கே பிழைவிட்டு இருக்கின்றேனா, அல்லது சரியாக பாடியிருக்கின்றேனா என்று தங்களை தாங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளலாம், திருத்தியும் கொள்ளலாம், திருப்தியும் திருத்தமும் செய்து கொள்ளலாம். இனிமே வாழ்த்துக்கள். அதற்காக எல்லோரும் அப்படி கேட்பது என்றல்ல, ஓரளவுக்கு. ஆனால் உங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வு மறுபொலி பரப்பு ஒலிபரப்பும் வேளையிலே நீங்கள் அதிலேயும் எப்படி பாடியிருக்கின்றீர்கள் என்று உங்களுடைய குரலில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல உங்களுடைய பாடல்கள் நேர நேரத்திலும் ஒலிபரப்பப்படும். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஓடி வர வேண்டும், இணைந்து கொள்ளுங்கள். நேரத்தை கவனித்து நேரத்துக்கு வந்து நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
0: மீண்டும் கிருஷ்ணன் அவர்கள் அழைக்கின்றார்கள். அவருடைய இரண்டாவது பாடலையும் தரப்போகின்றார். இங்கே கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்களுடைய பாடலை. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் கிருஷ்ணன், வாருங்கள் இரண்டாவது பாடலை தாருங்கள், கேட்போம்.
2: முதல் அந்த பாடல் நேர் விருப்பத்தை ஒன்று கேட்டுறேன்.
0: நேர் விருப்ப பாடலா? என்ன பாடல்?
2: பாசமலர் படம். மலர்ந்து மலரா.
0: கிருஷ்ணன் இருங்கள், அந்த பாடல் நீங்கள் பாடினீர்கள் மலர்களை போல் தங்கை என்ற ஒரு பாடல், அதே படத்திலே திருப்பி பாடுகிறீர்கள். சரி சரி, நான் நினைத்தேன் நீங்கள் பாடலை கேட்க எழுத போகின்றீர்கள். இல்லை, நீங்கள் பாடுங்கள், பாடுங்கள்.
2: இல்லை, இந்த பாடல் கேட்க விரும்புகிறேன் நாளைய தினம்.
0: அதை நீங்கள் பாடி காட்டவுடைய நான் பாடப்போகின்றீர்கள். ஆக்க முடியும். என்ன பாடல்? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல. சரி, அந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பப்படும். இப்பொழுது நீங்கள் பாடலை பாடுங்கள் ஐயா.
2: அது ஊரின் சிறப்போட வர்ற பாடல் ஐயா. படம் பிரியா. படம் பிரியா.
0: பிரியா திரைப்படுத்து பாடல். எங்கே பிரியாத பிரியா திரைப்படுத்து பாடலை கேட்போம்.

புதுமையிலே மயங்குகிறே, புதுமையிலே மயங்குகிறே. அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, பார்க்க பார்க்க ஆனந்தம் பறவை போல உல்லாசம், வேலையின்றி யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம், வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில், கள்ளம் கபடம் வஞ்சகமின்றி கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர். அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. சிட்டு போல பிள்ளைகள் தேனில் ஆடும் முல்லைகள், துள்ளி துள்ளி மான்கள் போல ஆடும் உற்சாகம், தினந்தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போலே, சீனர் தமிழர் மலவிய மக்கள் உறவினர் போலே, அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூ. அக்கர சீமை அழகினிலே மனமாட கண்டேனே, புதுமையிலே மயங்குகிறே. மஞ்சள் மேனி பாவைகள் தங்கம் மின்னும் அங்கங்கள், காவியத்தில் வார்த்தை இல்லை உன்னை பாராட்ட, நடை பார்த்து மயிலாடும் மொழி கேட்டு கிளி பேசும் தண்ணில் தவளும், கண்ணில் தவளும் புன்னகை கண்டேன் சொர்க்கம் போல, இன்பம் பெருமையும் வா

0: நன்றி ஐயா.
1: புதுமையிலே மயங்கி விட்டீர்களோ. நன்றாக இருந்த ஐயா பாடல், சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை எடுத்து வந்து அழகாக பாடினீர்கள், சொற்கள் நன்றாக கூறுகிறீர்கள். நீங்கள் இப்பொழுதும் கொஞ்சம் அவசரப்படுவது போல் தெரிகிறது. நன்றாக இருந்தது, நல்ல பாடல். புதுமையிலே கிருஷ்ணன் அவர்களும் புதுமையிலே மயங்கி விட்டார் என்று நாங்கள் மயங்குகிறோம். சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்களுடைய மலர்ந்து மலராத பாதி மலர் போல அந்த பாடல் நேர் நேரத்திலே கிடைக்கும். இரண்டு பாடலை தந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். பயணம் இருந்தும் வேறு பணி இருந்தும் திரும்பி ஓடி வந்து நேரத்தில் கலந்து கொள்ள வேண்டும். பாடுவோர் பாடலாமல் பாடி காட்ட வேண்டும் என்று உங்கள் குரல் வன்மையை காட்டுகிறேன். மேலும் மேலும் நீங்கள் சிறப்படைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிகள் கிருஷ்ணா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: ஆம், ஆடலோடு பாடலை கேட்டால் சுகம் சுகம்தான். ஆனால் ஆடல் இல்லாமல் பாடலை கேட்பது அதைவிட ஆனந்தம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அன்பு உள்ளங்கள் மகளும் வண்ணம் என் நேயர்கள் வந்து தங்களுள் பாடும் திறமை இருக்கின்றது என்பதை ஒரு தொலைபேசி மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இசை எல்லோருக்கும் உரியது, எல்லோராலும் முடிந்தது, எல்லோரும் இசைப்பது. அது எங்கு எப்படி இசைப்பது, ஏற்ற இறக்கம் எங்கே என்று அதற்குரிய இலக்கணங்கள் பல இருந்தாலும் இயற்கையாக எங்களுக்கு கிடைத்த குரல் வளத்தை வைத்து நாங்களும் அதை உள்வாங்கி அப்படியே திருப்பி ஒப்படைக்கின்றோம் இல்லவா? வாழ்த்துக்குரிய விடயம். உங்களுக்கு இதுக்கு யாரும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை, யாரும் உங்களை நெறிப்படுத்தவில்லை, பக்க வாத்தியங்கள் என்று ஒன்றை உங்களுக்கு தந்து அதன் மூலம் உங்களை உந்தி விடவில்லை. நீங்களாகவே தீர்மானிச்சு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அந்த தாள ராகங்களை எல்லாம் கணித்து குடும்பத்தை ஒப்படைக்கின்றீர்கள். அவ்வளவு சிறப்பு. அப்படியான சந்தர்ப்பத்தை எங்கள் வான் அரசி மீரா அவர்கள் 26 வருடங்களாக இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒரு நிலையத்தை நடத்தி கொண்டிருக்கும் வேளையிலே, வாரம் ஒரு நாள் பாடுவோர் பாடலாம் என்று ஒரு 2 மணி நேரங்களை உங்களுக்கு கொடுத்த வேளையில், அந்த 2 மணி நேரத்துக்காக நீங்கள் உங்களுடன் திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும், உலகம் அறிய வேண்டும், வெள்ளிடம் மறையாக வர வேண்டும், இலை மறை காயாக இருக்கக்கூடாது என்று வருகின்றீர்கள். அந்த வகையில் அன்பு உறவு வருகின்றார் எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து. வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன், நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே மகள் வந்து அழகாக பாடியிருந்தால் எல்லோரும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும்.
1: நன்றி ஐயா.
0: சிறப்பு. சரி, இப்பொழுது உங்கள் குரலிலே ஒரு பாடலை கேட்க போம் என்று வந்திருக்கின்றீர்கள். இங்கே என்ன பாடல், எப்படி பாடப்போகிறீர்கள், பாடுங்கள், நாங்கள் கேட்கின்றோம். இது உங்கள் நேரம்.
1: எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கமபத நித நித நித பத நித பத நித பத ஆஹா ஆஹா ஓ ஏ

0: பாதம் அவளது தமிழோசை, தமிழோசை எனக்கொரு காதலி இருக்கின்றாள் அவள்.
1: அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

இவன் மெல்லிசையாகும் என்னாலும் மையகம் யாவும் என் புகழ் பேச கைவன்.

தரும் பாடல் அவள் தந்தாள். மோகனம் என்னும் வாகனம் மீது தேவதை போலே அவள் வந்தாள். எனக்கொரு காதலி

0: அவளது வளையோசை, நாதம் அவளது குரலோசை. வணக்கம் ஐயா.
1: பொறாம இருக்கையா, எங்களுக்கும் ஒரு காதலி இப்படி கிடைப்பாளோ என்று சொல்லி சிறப்பான ஒரு பாடல் பாடியவரோ பின்னா பெரும் பெரும் இசையிலே மூழ்கிய ஒரு இசை கடல் மேலிசை மன்னர் அவருடைய பாடல். அற்புதமான ஒரு பாடல், நல்ல அழகாக எடுத்து பாடினீர்கள். இடைவெளி உங்களுக்கு அந்த பக்கவாத்தியத்தை நீங்கள் யோசிக்காமல் நீங்களே அந்த உங்களுக்குள்ளேயே அந்த நேரத்தை கணித்து சரியாக அமைத்து கொண்டு போனீர்கள். ஒரு சோடை இல்லாமல் கேட்க மிகவும் சிறப்பாக இருந்த அந்த இந்த பாடல் எல்லோராலும் பாட முடியாத ஒரு பாடல். அடித்தளத்திலிருந்து வர உன நாவி கமலத்திலிருந்து வர வேண்டும். எனக்கு ஒரு காதல் இருக்கின்றால் அந்த பாடல் பாடும் பொழுது சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகளும் அப்பாவும் அசத்தி இருக்கின்றீர்கள், இங்கே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு. என்ன பாடலை பதிந்து விட போகிறீர்கள் என்று, என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
2: புதுசா ஏதாவது ஒரு புது பாடல், பழைய
1: உலகஞ்சிட்டும் பாலும் இல்லை, என்ன பாடலா இருக்கும்?
0: உலகம் பருவச்சிலைகளில் சுரங்கம் காதலே ஓடிவ.
1: அந்த பாடல் உங்களுக்கு தேவை. உலகம் சுற்றும் பாலிவன் இருந்து வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்படும். நான் மகளிடம் பாடல் கேட்கிறதோ, மீண்டும் ஒரு பாடலுக்கு வருவாவா, ஆயத்தப்படுத்துகிறாரா?
2: இல்ல, அவ இன்னைக்கு வரமாட்டா.
1: பாபா தன்னுடைய பாடலை கூறவில்லை. அவ ஒரு பாடல், அவளுக்கு ஒரு பாடல் கொடுக்கலாம். முடிந்தால் உங்களிடம் எழுதிவிடுங்கள் அவ ஒன்று பாடல, அல்லது வந்தும் கூறலாம், அல்லது உங்களிடம் கூறலாம். இப்பொழுது இருக்கின்றாரா அருகிலே?
2: என்ன
1: பாடல் வேண்டும் என்று எனக்கு நீங்கள் பதவியிலே விட்டு விடுங்கள். நன்றி. இனிமையாக சிறப்பாக வந்து பண்ணுறா என்ன உங்கள் பாடல். அந்த நேரம் அந்த ஆளுமை காற்றை நன்றாக ஆளுமை செய்திருக்கின்றீர்கள். இங்கே பதில்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இங்கிலாந்தில் மறைமுகமான விக்னேஸ்வரன், விக்னேஸ்வரன் இப்போ உலகளாக ஒரு வெளியே வந்து விட்டீர்கள். இலை மறை காயாக இருக்காமல் உங்களிடம் இருக்கிற திறமை வெளியே வந்து விட்டது. உங்களுக்கென்றும் பல ரசிகர்கள் இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன், மேலும் சிறப்படைய வேண்டும் நீங்கள். நன்றி.
2: நன்றி. ஐயா வணக்கம்.
1: நன்றி. மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, முடிந்தால் வரலாம் நீங்கள். இப்ப நான் அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக வருகின்ற வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் அன்பு மகளே, சகாய அன்ஷு ராணி சந்தனராஜ் அவர்களே. நலமாக இருக்கின்றீர்களா ராணி?
3: நல்லா இருக்கிறேன் ஐயா.
1: மகளாக இருக்கின்றீர்களாம்மா? வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கிறது. ஆனால் வெப்பமாகத்தான் இருக்கின்றது அங்கே. இருப்பினும் அவற்றையெல்லாம் யோசிக்காமல் அழகாக நீங்கள் கொண்டு வந்த பாடலை இப்ப உடனே பாடுங்க. உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகிறேன், பாடுங்கள்.
3: சரிங்க,
1: கொண்டு வாருங்கள்.
3: வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அலை போல

வசந்தம் தோளோடு ரோஜா ரெண்டும் உறங்கும் தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும்

மலை போலவே விளையாடுமே, மண்மேலே துள்ளுமான் போ.

0: பாடிவிட்டீர்களா?
1: ஐயா
0: பாடிவிட்டீர்கள், பாடிவிட்டீர்கள். பிள்ளை நிலா இரண்டு பாடும் பொழுது என்னுடைய வெள்ளை நிலா எங்கள் மகளும் வந்து பாடுகிறாள் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். மகளே, அருமையாக இந்த பிள்ளை நிலாக்களை பற்றி ஒரு நிலா வந்து ஒரு பிள்ளை நிலா பாடுகிறது சிறப்பாக இருந்தது. மேலும் மேலும் உங்களோட வளர்ச்சி தெரிகிறது. வார வாரம் நாங்கள் வர வேண்டும், இந்த பாடலை தர வேண்டும் என்று நீங்கள் உள்வாங்குகிறீர்கள். அந்த பாடலை இரண்டு மூன்று தடவை பாடி பார்த்து வந்து சிறப்பாக பாடுகிறீர்கள். யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பாடுகிறீர்கள். வாழ்த்துக்களின் மகளே, நன்றாக வாராபாரம் சிறப்பாக எல்லாவற்றுக்கும் முதல் இன்று எதிர்கட்சிகளின் சதி இல்லாமல் உங்கள் தொலைபேசி அழகாக வேலை செய்திருக்கிறது. சரியா?
1: நன்றி.
0: மகிழ்ச்சியோடு பாடினீர்கள். அவர் இப்பொழுது பாடுவாரா அப்புறம் பாடுவாரா? அடுத்த ட்ரெயின். இது மகளிர் மட்டும் இந்த ட்ரெயின். வாழ்த்துக்கள் சிறப்புகள். என்ன பாடலை தர வேண்டும் உங்களுக்கு? என்ன பாடல ஒலிபரப்ப வேண்டும்? நன்றி.

0: இரண்டாவது சுற்றுப்பாடலுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஓடி வாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள். நேரம் ஓடிக்கொண்டு செல்கின்றது. விரைவில் நாங்கள் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வரும் என்பதை மீண்டும் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். அடுத்த பாடலை கொண்டு வருபவர்கள் ஓடி வாருங்கள். உலகெங்கும் கேட்டுக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் பங்கு பெற்ற விரும்புபவர்களுக்கு தொலைபேசி இலக்கம் கிடைக்கவில்லை என்ற குறிப்புகள் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் 647-8746415 என்ற இலக்கத்துடன் வாருங்கள். 647-8746415 மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எங்கே என் அன்பு கொண்டு போய்த்து வந்து விட்டா ஜெயா, கொண்டு வாருங்களா இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள். எங்கே கேட்போம்?
1: வணக்கம்,
0: வணக்கம். என் செல்ல பேசி கொண்டு வாங்க இரண்டாவது பாடலை. எங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். கலகலப்பாக சிரித்து மங்களமாக மகிழ்வாக கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. நானும் உதவிக்கு, நானும் உதவிக்கு செய்து இருக்கின்றேன்.
1: இதயம் ஒரு கோவில் இருந்து பறந்ததா?
0: ஓ, இதயம் ஒரு கோவில். இனிமையான பாடலாக இருக்க போகின்றது. கேட்போம், கொண்டு வாருங்கள்.

ஆத்மராகம் ஒன்றில் தான் ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனார்.

எதுவும் ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில் எனது ஜீவன் இன்னிதா என்றும் புதிது இதயம் ஒரு கோவில் அது

0: வாழ்க என் கும்பல மூடன் என்றும் வாழ்கவே. இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல், இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நானும் தோக்குவே.
1: நன்றி தக்கா.
2: நல்ல பாடல் தெரிவுகளை கொண்டு வந்து அழகாக பாடுகிறீர்கள், பார்த்து பாடுகிறீர்கள். அதுதான் சில சமயம் தொலைபேசி குரல் குறைவாக இருக்க பார்க்கின்றது. நன்றாக இருக்கின்றது அம்மா, நன்றாக பாடுகிறீர்கள். ஆரம்பத்தில் ஜெயா நீங்கள் வந்து பாடியதை விட இப்பொழுது உங்களை முன்னேற்றம் இருக்கு. உங்களுக்கு உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு உபயோகம் வருகின்றது. அதாவது நான் பாட வேண்டும், மற்றவர்கள் பாடுவதை கேட்டு அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை கூறும்பொழுது நீங்களும் சிறப்பாக பாட வேணும், நான் இப்படி பாட வேண்டும் என்று திருப்பி பாடி பார்த்து தயாரித்து வந்து பாடுகிற அற்புதமாக இருக்குது அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா, உங்கள் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அன்னையினர்கள் உங்களுக்கு நிறைய உண்டு, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு சிறப்பு. நன்றி. என்ன பாடல் பாடல் தந்து விட்டீர்கள்
0: என்ன? வந்து பாடுகிறான்
2: அந்த பாட்டு வேணுமா? சரி, அந்த பாடல் தந்தா போறது. கண்ணன் வந்து பாடுகிறான். சரி, வாழ்த்துக்கள் அம்மா, அந்த பாடல் கிடைக்கும்
0: உங்களுக்கு.
2: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். தாத்தாவினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே அன்புடன் வந்து அழகாக பாடி செல்லும் உறவுகளின் குரல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆடலுடன் பாடலை கேட்டு நிகழ்வான பாடுவோர் பாடலாம் நிகழ்வு மொபைல் தமிழ் வானொலி நண்பகலை தாண்டி 1 மணியை காட்டுகின்றது. இன்னும் 1.5 மணி நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. வருபவர்கள் வந்து பாட வேண்டியது இன்னும் இருக்கின்றார்கள், வர வேண்டும், ஓடி வாருங்கள். 10:30 உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது இரவு வேளையிலே.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. இரவு நேர வணக்கத்தை தந்த எனக்கு உங்களுக்கு உங்கள் பகல் நேர வணக்கத்தை தருகின்ற நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே காலநிலை கொஞ்சம் கடுமையாக இருக்கின்றது போல் அறிகின்றேன். எவ்வளவு வந்தாலும் வருவதெல்லாம் வரட்டும், போன கடந்த வருஷம் வந்தது போலதானே இந்த வருஷம் வருகின்றது, பார்ப்போம் இல்லையா? அந்த துணிவு இருக்கு மனதில். சரி, இப்பொழுது நான் உங்களை நான் தாமதிக்க விடவில்லை, வந்ததை அப்படியே கொண்டு வாருங்கள், அழகாக பாடுங்கள்.
1: துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, துள்ளி கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, துள்ளி கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, சொல்லி கொண்டு போனால் என்ன, பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்தாள், ஓடை பெண்ணானம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள். பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்த ஓடை பெண்ணானம் கொண்டு ஏன் வளைந்து போகிற. பூமி பெண்ணுக்கும் கன்னி பெண்ணை போல் நெஞ்சில் ஈரம் உண்டு. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, சொல்லி கொண்டு போனால் என்ன, அந்தி வெளிச்சம் முந்தி விரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம், பூச்சிந்தும் பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி. அந்தி வெளிச்சம் முந்தி விரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம், பூச்சிந்தும் பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி. மண்டியிட்டு நான் முத்தம் தரவா தென்றல் பெண்ணே, வாவாவா. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, சொல்லி கொண்டு போனால் என்ன, கன்னி உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன. துள்ளி துள்ளி போகும் பெண்ணே, சொல்லி கொண்டு போனால் என்ன,
2: அவ்வளவுதான் ஐயா.
0: நல்லதோர் இசை கொண்ட பாடல் ஐயா, ஒரு தோல் கருவியின் இசை அப்படியே துள்ளி துள்ளி எங்கள் காதோரம் ஒலித்துக் கொண்டிருப்பது போன்றுதான் எனக்கும் இருந்தது. கேட்கும் பொழுது அந்த இசை என்னோடு வந்தது போன்று இருந்தது. அழகாக வரி தவறாமல் அந்த அந்த ஏற்ற இறக்கங்களை சரியாக கவனித்து பாடுங்க. துள்ளி துள்ளி போகும் இந்த இறுதி சரணத்திலே அந்த உங்களுடைய பதம், உங்களுடைய ராகத்தோடு நீங்கள் போகும்போது அது எனக்கு இசை அமைப்பது போல், இசை அந்த ஒலி கேட்பது போல் தான் நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். நன்றாக இருந்தது பாடல், அற்புதமான பாடல், சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது மீராமா கேட்டுக்கொண்டிருப்பார், தான் பலத்தை வானொலியில் இப்படி வந்து எங்கள் உறவுகள் வந்து பாடுகிறார்கள் என்று சொல்லுவார். அப்புறம் மாறார் எப்படி பாடுன்றெல்லாம் எனக்கு சொல்லுவார். அவருக்கு ஆனந்தமாக இருக்கும் இதை கேட்கும் பொழுது. என்ன பாடலை உங்களுக்கு
2: வெளிச்சம்
0: வெளிச்சத்திரியாம் இந்த பாடல் தான் உங்களுக்கு, இந்த பாடல் தான் உங்களுக்கு தேவையா? சரி, இந்த பாடல் நன்றாது, நல்லா வந்து பாடியிருக்கிறீர்கள், சிறப்பாக அலங்கரித்து பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாம் பக்க வாத்தியங்களும் கிடைச்சிருந்தால் கொஞ்சம் பயிற்சி எடுத்து நிறையாளர்களோட பாடுனால அப்புறமா என்ன பாடகர்கள் தானே.
2: நண்பர்கள் எல்லாருமே
0: அவர்களை சென்றடையும் நன்றி சந்தன்ராஜ். அப்படித்தான் ஒருவருக்கொருவர் நீங்கள் நல்ல ஒற்றுமையாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் காழ்ப்புணர்வு இல்லாமல். அது மட்டுமல்லாமல் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நான் கவனித்துக் கொண்டுதான் வருகின்றேன். வர வர வளர்ச்சி இருக்கின்றதே தவிர எந்த விதமான வீழ்ச்சியும் இல்லை. எல்லோரையும் இப்போ உலகறிய உங்களை எல்லோரையும் உலகறிய இருக்கின்ற என்னுடைய அடுத்த தளங்களிலே வருகின்ற பதில்களிலே உங்கள் பெயரெல்லாம் குறித்து எழுதுகிறார். ஒவ்வொரு பாடகர்களையும் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை பற்றியும் எழுதுகிறார்கள். அந்த தூரத்திலேயே பிரபலியம் அடைந்திருக்கிறது வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே ஒன்றிய தமிழ் வானொலி நேற்றைய தினம் அங்கே இருந்த ஈழத்தமிழ் நாட்டிலே இலங்கை ஒளிபரப்படுத்த கூட்டு தவிர ஒரு பெரிய விழா ஒன்று நடைபெற்ற இடத்திலே மொன்றியல் தமிழ் வானொலி அங்கே முன்னிலை வகித்திருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி அதிபரை அழைத்து அவரை கொண்டு கௌரவித்திருக்கின்றார்கள் மற்றவர்களை. இப்படியெல்லாம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி பிரபல்யம் அடைகின்றது. வாழ்த்துக்கள்,
2: வாழ்த்துக்கள்.
0: ஆமா ஆமா ஆமா, அவர் சாதாரணமா இருக்கவில்லை. எங்கு சென்றாலும் அவருடைய எண்ணம் முழுவதும் மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்களை.
2: அனைவருக்கும் வாழ்த்துக்களையா, உங்களுக்கு வாழ்த்துக்களையா.
0: நன்றி, நன்றி, நன்றி சந்தன்ராஜ் அவர்களே. அடுத்த உறவாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த நண்பர் வந்து விட்டார், எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், மீண்டும் ஒரு பாடல் தரப்போகின்றீர்கள்.
3: ஓம் ஐயா,
0: ரெண்டு வாருங்கள் கேட்போம்.
3: மணி விளக்கின் மாந்தளிரே, மதுரசமே ரகசியமே, ஒலுவிருக்க நானிருக்க கோபுரவாசல் ஏன் மறைத்தாய். மணி விளக்கே

மன்மதனை அழைத்து வந்தேன், மந்திரமணியால் பூஜை செய்தேன், அபிஷேகம் நடத்தி வந்தேன், அந்தியினே சாந்தி செய்தேன், லாலாலாலாலாலா சிங்கனுக்கு இடம் தருவாய், மடியில் வைத்து தாளாட்டுவாய், மணி விளக்கே மாந்தளிரே மதுரசமே.

மலர் கொடுத்தாள் மகராணி, சுகமில்லையே தீராதடி, மணி விளக்கே மாந்தளிரே, மதுரசமே ரகசியமே, கொலுவிருக்க நான் இருக்க கோபுர வாசல் ஏன் மறைத்தாய், கையழகு முல்லைச்செண்டு காலழகு வாழைத்தண்டு.

0: முல்லை செண்டு காலழகு வாழைத்தண்டு இடையழகு அள்ளிக்கொடி எனக்கு மட்டும் பொருத்தமடி ஆதியுடல் தெரியுதடி பார்த்தவர்கள் தூங்காரடு மணி விளக்கு மாந்தளிரே மதுரசமே ரகசியமே கொலுவிருக்க நான் இருக்க கோபுர வாசல் ஏன் மறைத்த.
1: வணக்கம் ஐயா.
2: அதிகம் கேட்காத ஒரு பாடல், காற்றலைக்கில் வந்த பாடல், ஆனால் அதிகமாக ஒளிபரப்பப்படாத ஒரு இனிமையான பாடல். அழகாக சொல் அடுக்குகளை தவறவிடாமல் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் விக்னேஸ்வரன் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக நீங்கள் இப்பொழுது இலைமறை காயாக இல்லாமல் இங்கிலாந்து நாட்டிலும் ஒரு பாடகர் இருக்கின்றார் என்ற முத்திரையை பதிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் மென்மேலும் வளர வேண்டும். நன்றி, நன்றி விக்னேஸ்வரன்.
0: நன்றி,
2: நன்றி,
0: நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக எங்களுடைய நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார், இணைந்து விட்டார், அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்,
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா.
2: வணக்கம், வணக்கம். அங்கே ரெண்டு நாள் போல் இருக்கின்றது. என்ன நடந்தது? பனி, பனி அப்படியா?
3: இருந்தாலும் தொலைபேசி கிடைக்கிறது சிரமமா இருக்கு ஐயா.
2: அப்படியா?
3: நீங்க சிறுவது பொங்கல சொல்லுவீங்கல்ல, பிள்ளைகளுக்கு போன் கிடைக்கிறது இல்லைன்னு, அது மாதிரி எனக்கு கிடைக்கிறது இல்ல
2: போன். அது யோகம், அது உங்களுடைய யோகம்.
3: அது என்னன்னா, இல்ல இல்ல, இப்ப வந்து பள்ளிக்கூடம் வந்து நாளையில இருந்தா தொடக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு பிள்ளைங்க.
2: அது கூறுநீர்களான்னு கூறுநீர்கள் காரியம் இல்லையா? காரியம் பாட்டு சவாரிக்கு ஒரு சரியான குதிரையை காணவில்லைன்றது என்ன? ஒரு குதிரை நல்லா ஓடிச்சது, மற்ற குதிரை கடைசி நேரத்துல வந்தது நல்லா இருந்தது. நினைவு உண்டோ உங்களை, உங்களை பற்றி நினைவு உண்டோ? சந்தன்ராஜ் அவர்களும் உங்களை பற்றி பேசியிருந்தார். நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது பாடலை பாடுங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
3: என்னுடைய இன்றைய தினம் என்ன பாடும் பாடல் இது? திரைப்படத்தின் பெயர் வந்து பொண்ணு விளையிற பூமி.
2: ஓ, பொண்ணு விளையிற பூமி. பொண்ணு விளையிற பூமியா இல்ல பொன் விளையிற பூமியா?
3: பொண்ணு விளையிற பூமின்னு
2: தான்
3: இருக்கு.
2: நல்ல பாடல் கொண்டு வாருங்கள், கேட்போம். நீங்கள் கொண்டு வந்தா நல்லதா தான் இருக்கும்.
3: பாட்டெல்லாம் நல்ல பாட்டுன்னு சொல்ல முடியாதுயா, ஏதோ பாடலும் பாருங்க.
2: பாடுங்க, பாடுங்க, கேட்போம்.
3: சரியா, பாடு. வெட்டு வெட்டு கிளி மீச தாரம் என்ன கட்டி அணைச்சானே ஜோரான், வெட்டு வெட்டு கிளி மீச தாரம் என்ன கட்டி அணைச்சானே ஜோரான், எப்படிதான் உடம்பு பொடிச்ச முடி உடம்பு தாத்தை தட்டத்தை என்ன கட்டி அனுச்சாரே ஜோரா, உன்னை பத்தி ஊரு சனா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டேன், அப்ப வேணா கற்பனையா மூணு மூடியில் போட்டுக்கிட்டேன், பள்ளி பாடம் பிள்ளைக்கெல்லாம் சொல்லி சொல்லி தந்திருக்கேன், பள்ளியார பாடம் கேட்க உண்டு போக்கான வந்திருக்கேன், தோளோடு கட்டணும் மில்லமாமா ஒரு தேனாறு மில்லமா அழலாமா அந்நாட என்னவி கொள்ளலாமா கையில் அல்லாம தள்ளித்தான் செல்லலாமா, சிக்கிண்டு கட்டிக்கோ சேல போல் ஒட்டிக்கோ என்னமே கண்டு பார்க்குது ராசா, தாத்தை தட்டத்தை தட்டதி தாத்தை தட்டத்தை ஊத்துக்குழி என்னைய போல் என் உடம்ப ஏமலத்தை உங்கிட்டதான் காலமெல்லாம் ஒப்படைக்க தாமலத்தை, நீலகிரி பேரிக்காயா அண்ணங்களை காத்து வச்சேன், நித்தனித்தான் நூறு முத்தம் வீதகத்தான் பார்த்து வச்சு, சாப்பாடு வைக்கிறேன் காய போட்டு ஒரு ஏற்பாடு பண்ணு நீ பந்தல் போட்டு, நீ போடு சட்டையா மாற வேணும் நீங்காம நெஞ்சில ஆட வேணும், எல்லோரும் பார்க்கத்தான் எட்டூரும் கேட்கத்தான் எட்டி மேல தக்கொட்டல் ராசா, தாக்கை தக்கத்தை தக்கடிக்கு தக்கத்தை தக்கத்தை தக்கடிக்கு தை எட்டு வெட்டு கிளி மீசாரா என்ன கட்டி அனுச்சானே ஜோரா வெட்டு வெட்டு கிளி வீசக்காரா என்ன கட்டி அனச்சானே ஜோரா தெரிதான் உடம்பு பிடிச்ச பிடி உடம்பு
2: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்ற நிகழ்வான பாட்டு பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இவ்வளவு தூரம் நாகப்பன் வந்து பாடி எங்கள் தலை எல்லாத்தையும் ஆட வைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சிறப்பாக இருந்தது ஐயா. பொண்ணு விளையும் பூமி இந்த பாடல் அன்று உடுமுறை விருப்பத்தில் யாரோ கேட்ட பாடலாம் ஒளிபரப்பும் போது நீங்க தான் கேட்டு வெட்டு வெட்டு கிளி மீச உள்ள நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல கருத்தோட நீங்கள் பாடும் பொழுதும் இந்த வரிகள் எங்களுக்கு புரிகின்றது. வாழ்த்துக்கள். சிறப்பு அந்த சரணங்கள்லயே கொண்டு வந்து நீங்கள் அனுசரணம் கொண்டு வரும் பொழுது உங்களை அறியாமல் உங்கள் தலை ஆடுகின்றது ஐயா அந்த தாளத்துக்கு ஏற்ற நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சிறப்புகள் சிறப்புகள். சரி, என்ன பாடலை கலந்து விட போகின்றீர்கள் நேயர் நேரத்துக்காக?
3: என்ன
2: பாடல்?
3: சுருக்கில் எழுதி வச்ச
2: சுருக்கி உன் பேரை எழுதி வச்ச
3: உசுருக்குள்
2: ஓ உசுருக்குள் எழுதி வச்சா ஓ அந்த பாடல் ஓ அந்த பாடல் உசுருக்குள் உன் பேரை எழுதி வச்சு நல்ல பாடல் உங்களுக்காக தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த நன்றி. அடுத்த உறவு வருகின்றார் வழிபடுவோமா? நன்றி உங்களுக்கு எப்பொழுதும் இது உங்கள் வானொலி நீங்கள் எப்பொழுதும் வருவீர்கள் எனக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பம் கிடைக்க இறைவனை வேண்டுகிறோம். நலமாக வளமாக இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நாகப்பன் அவர்களே. நன்றி. இணைப்பை துண்டிப்போம். வணக்கம் வணக்கம் கண்ணா சிங்கக்குட்டி வாருங்கள் கண்ணா வணக்கம். சாந்தி வந்து விட்டார் மீண்டும் கொண்டு வாருங்கள் சாந்தி உங்கள் பாடலை. வணக்கம் சாந்தி.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சாந்தி. வணக்கம் அம்மா. கொண்டு வாருங்கள் உங்கள் அடுத்த பாடலை.
1: திருப்புகள் பாடலங்கய்யா. அதுக்கு பதிலா ஒரு கந்தனை நினைச்சு பாடுற மாதிரி ஒரு
2: பாடலை கொண்டு வாங்க. கொண்டு வாருங்க. உங்களுக்கு முடிந்ததை கொண்டு வாருங்கள். விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். சாந்தி
1: உள்ளேன் ஐயா.
2: கொண்டு வாருங்கள்.
1: படம் பார்த்திபன் கனவு.
2: ஓ பார்த்திபன் கனவு. வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்க நல்ல பாடலா இருக்கு. கொண்டு வாருங்கள்.
1: எம் எல் வசந்தகுமாரி பாடியதுங்க.
2: அதை இன்று எங்களுடைய தர்மபுரி சாந்தி பாட போகின்றார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள்.

இதயம் வறண்டு விட்டால் எதை கொண்டு தணிப்பதடி, இதயம் வறண்டு விட்டால் எதை கொண்டு

அவே அவர் வர காணே நடி அந்தி மயங்கினடி ஆசை பெருகடி கந்தன் வர

0: சிறப்பான முயற்சி. எம்எல்வியினுடைய பாடல் என்பது சாதாரண பாடல் இல்லை. இதை கொண்டு வந்து அற்புதமான இந்த பாடலை எங்களுக்கு பாடி காட்டி இந்த கந்தனுக்கு மனம் எப்படி ஆசை மயக்கி விட்டார் இல்லையா. நல்ல பாடல், நல்ல கருத்தோடு வந்து சங்கீத பாடல். நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டு வந்து அதை முழுமையாக பாடினதுக்கு முதற்கண் என்னுடைய நன்றி. இனிமையாக பாடியிருக்கிறீர்கள், மேலும் உங்களுக்கு வளர்ச்சி கிடம் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கேன். முயற்சி முயற்சி முயற்சி சிறப்பாக இருக்கலாமா. வாழ்த்துக்களம்மா. நன்றி மகளே, நன்றி. என் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்களம்மா. அடுத்த உறவு வருகின்றார், விரைவாக செல்லுகின்றபடியால் ஓடி வருகின்றார். அவரை அழைப்போம் என்று எண்ணுகின்றேன். அவர் சென்று விட்டார். சாந்தி, மீண்டும் நீங்கள் பாடலை தந்து விட்டீர்கள், உங்கள் பாடலை இல்லையா. ஆமாம், சாந்தி பாடலை தந்து விட்டார். நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் கண்ணா உங்களுடைய அழைப்பைக்கு வருத்தருகின்றேன். வணக்கம் கண்ணா. வணக்கம் கண்ணா. வணக்கம்
1: அப்பா. வணக்கம் அப்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் மகனே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நான் நலமா இருக்கேன்ப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி ஈழத்திரு நாட்டிலே எல்லோருக்கும் கௌரவங்கள் பொன்னாடை எல்லாம் போட்டு கௌரவித்துக் கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பெயரால். எப்படி இருக்கும்? உலகளாவ பறந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். என்ன பாடலை கொண்டு வந்து தரப்போகின்றீர்கள்? விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா, கிழக்கு வாசல் படத்துல இருந்துங்கப்பா. இளையராஜா இசையில 1990 வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின ஆர் உதயகுமார் பாட்டு நான் பாடுறேன்.
0: அந்த பாடலை இன்று கரூர் கண்ணன் அவர்கள் பாட போகின்றார். எங்கே கொண்டு வாருங்கள் குட்டி.
1: ஆமா. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே, பாடி பற

நித்தம் ஒரு கானமடி அந்த வழி போகையில, காலு ரெண்டு ஊனமடி ஒத்தையடி பாதையில, நித்தம் ஒரு கானமடி அந்த வழி போகையில, காலு ரெண்டு ஊனமடி கண்ட கனவு அது காணாச்சு.

சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி நெல்லருக்கும் சோலை ஒண்ணு செல்லரிச்சு போனதடி சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி நெல்லருக்கும் சோலை ஒண்ணு செல்லரிச்சு போனதடி

0: சிறப்பான பாடல் கண்ணா வாயை திறந்து நல்ல உரத்து பாடும் பொழுது அழகாக இருக்கின்றது. நல்ல பாடல் பாடி
1: பறந்தீங்கப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடலை கலந்து விட போகின்றீர்கள் நேர் நேரத்திலே?
1: நேர் நேரத்தில் வந்துங்கப்பா, தெற்கதிகள் படத்துல இருந்துங்கப்பா, ராதா அழைக்கிறாள் அந்த பாட்டுங்கப்பா.
0: ஓ, தெற்கத்தி கல்லன்ல ராதா அழைக்கிறாளா? சரி, அவள் அழைக்கட்டும் அந்த பாடல். ராதா அழைக்கிறாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அழைக்க அழைத்தவர்கள். நன்றி, இணைந்தே சிறப்பித்தமைக்கு என் நண்பான
1: மிக்க மகிழ்ச்சி.
0: வாழ்த்துக்கள் மகனே, மகிழ்ச்சி. சிறப்பா இருந்த நல்ல பாடல், குரலை நன்றாக உயர்த்தி பாடல், உயர்த்தி பாடல், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையில் ஒலித்துக் கொண்டிருந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் போலே எங்கள் கண்ணன் உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். ரேவதி, நீங்கள் அணைத்திருந்தீர்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி, எங்கள் உடனடியாக அழைக்க வேண்டும். உங்கள் பாடலை தருகின்ற உங்களுக்கு நேரம் இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது, பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஓடி வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபை நேரம் இப்பொழுது வந்துவிட்டார் எங்களோட ரேவதி. வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மகளே.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் அம்மா. வாருங்கள், எங்கே உங்கள் பாடலை கொண்டு வரணும்? பாடலா திருப்புகளா என்ன கொண்டு வர?
2: திருப்புகள் அப்பா.
0: ரெட்டிக்காரை திருப்புகளை கொண்டு வாருங்கள்.
2: இது வந்து பழனிமலையில பாடினது அப்பா, பேகடா ராகம்.
0: இந்த ராகம்
2: பேகடா.
0: பேகடா, நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: திருச்சிற்றம்பலம்.
0: திருச்சிற்றம்பலம்.

0: பெருமாளி பிறவி பிறவியர நினைகுவன் என் ஆசை பாடை தவிரேனோ.
1: திருச்சிற்றம்பலம் அம்மா சிறப்பாக இருந்த அந்த சொற்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உச்சரிக்கும் பொழுது அந்த ஆட்சி உங்களுக்கு கிடைக்கின்றது, தமிழ் ஆட்சி. அந்த தமிழ் ஆட்சியுடன் ஓசையினுடன் இணைந்து வரும் வேளையிலே பண்ணிசையில் வருகின்ற அந்த திருப்புகழ் எங்களையும் உங்களோடு இழுத்து இறைவனிடம் முருகனிடம் உண்டாக்குகின்றது, சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் அதை உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க தமிழ் உங்கள் நாவிலே தவளம். வாழ்த்துக்கள், சிறப்புகள் மகளே, வாழ்த்துக்கள். பாடலும் இருக்கின்றதா அல்லது ஒரு பாடல் பாட போகிறீர்களா? பாடுங்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதை கொண்டு வாருங்கள்.
0: பரவாயில்லப்பா, உங்களுக்கு நேரம் பாடலாமா?
1: உங்களுக்கு முடிந்தால் பாடுங்கள், இல்லையென்றால் அடுத்த ஒரு
0: எனக்கு முடியும் அப்பா.
1: பாடுங்கள்,
0: எனக்கு
1: பாடுங்கள்
0: பாடல். பாடலை கூகுள்ல தேடி எடுத்துட்டேன்.
1: கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
2: வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: அனைவரும்
2: சிறப்பா பண்ணாங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன். ரொம்ப அழகா பண்ணாங்க,
1: நல்ல வாழ்த்துக்கள். உங்கள் பாடலை கொண்டு வாருங்க.
2: உலகம் பிறந்தது எனக்காக பாடுறீங்க.
1: ஓ, சிறந்த பாடல், கொண்டு வாருங்க.
2: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக.

மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, காற்றில் மிதக்கும் ஒளியலிலே, கடலில் தவ

என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம், குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.

0: கோயில் அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நன்றியா.
1: சிறப்பான ஒரு பாடல். உங்களுடைய அந்த பாணி, உங்களுடைய தன்மை, உங்களுடைய அந்த உங்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ப அழகாக அந்த ராகத்தை மட்டுப்படுத்தி கீழ்ஸ்தாயி மேல்ஸ்தாயி ஆரோகணம் அவரோகணம் அவதானித்து நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அமைதியாக வந்து நல்லது, ஒரு அமைதியான அன்பான ஒரு பாசமுள்ள பாடல் இனிமையாக இருந்ததை கேட்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடலை நாங்கள் ஒலிபரப்போம் என்று பாடல் தரப்போகின்றீர்கள்?
0: இளையராஜாவிற்கு
1: மகராசா என்ற பாடலா?
0: ஆல பிறந்த மகராசா அந்த பாடல்.
1: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்போம். இணைந்து இறுதி நேரத்திலாவது வந்து சிறப்பித்ததற்கு நன்றி. சுகுணா எப்படி இருக்கின்றார்கள்? அவர்கள்தான் பணியோட வெட்கத்தோடு எல்லாம் இருப்பார்கள். பார்ப்போம் பார்ப்போம் என்று வருகின்றார்கள். நன்றி. நன்றி. வணக்கம். எங்கே ரேவதி, நீங்கள் வருகின்றீர்களா, வரப்போகின்றீர்களா? நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் போல் தெரிகின்றது. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிய நேர் நேர நிகழ்ச்சியிலே நேர் நேரத்திலே வந்து ஆடலுடன் பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே வந்து திருப்புகளை தந்த ரேவதி அவர்கள் ஆனந்தன் வருகிறார் என்ற அவருக்கு முதலிடம் கொடுங்கள் என்று அவருக்கு இடம் விட்டு கொடுத்து சென்ற பெருந்தன்மைக்கு என்னுடைய பாராட்டுகள். மகளே ரேவதி, நீங்கள் வருவதென்றால் உங்களுக்கான அந்த பாடலுக்கு இடம் தருகின்றேன். வாருங்கள், நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இருப்பினும் உங்களுக்கு பாடல் தரம்புவதென்றால் கொண்டு வாருங்கள். ஆயத்தம் எடுத்து விட்டேன் என்று கூறினீர்கள், அலையுங்கள், உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள் இங்கே பதில் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடுபவர்கள் எல்லாம் சிறப்பாக வளர்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். வாரா வாரம் நாங்கள் 2 மணி நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு தரும் வேளையில் அது பிரயோஜனமான நேரமாக இருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி, அன்னை கலைவாணிக்கு நன்றி. இந்த கலையகம் பாடகர்களை வளர்த்து உலகளாக தெரிய வைத்து இலைமறை காயாக இருக்க விடாமல் எல்லோரும் எடுத்துக்காட்டாக கூறக்கூடிய வகையிலே வந்திருக்கின்ற முன்றியல் தமிழ் வானொலி. அந்த வகையிலே நேற்றைய தினம் முன்றியல் தமிழ் வானொலியினால் அடுத்தவர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லத்திரு நாட்டிலே அந்த பெருமையுடன் கூறிக்கொள்ளும் வேளையிலே ரேவதி வந்து விட்டீர்கள். வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. கொண்டு பாருங்கள், அவதி இல்லை, அவசரம் இல்லை. நல்ல நிதானமாக உங்கள் பாடலை கொண்டு பாருங்கள். நன்றி. ஆனந்தனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது. நன்றி.
2: உங்களுக்கு உங்களுக்கு இது புடுக்கிறேன்.
1: ஒரு சிரமம் இல்லை, இது உங்கள் நேரம், கொண்டு வாருங்க.

0: அப்பா
1: முடிந்து விட்டது பாடல். நான் மோகத்திலே மூழ்கி விட்டேன் அம்மா, மோக சங்கீதத்தை கேட்டு மோகத்திலே மூழ்கிவிட்டேன். சூப்பர், நல்லது ஒரு பாடல். நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை இந்த பாடல், நல்ல மோக சங்கீதம் தான் அது. அது நீங்கள் பாடும் பொழுது, நாங்கள் எங்கள் குழந்தைகள் பாடும் பொழுது எங்களுக்கு அது ஆனந்தமாகத்தானே இருக்கும் அம்மா. கேட்பவர்களுக்கும் தங்கள் உறவுகள், தங்கள் சகோதரர்கள் பாடுகின்றார்கள் என்று ஒவ்வொருவரும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் மீண்டும் வந்து நிகழ்ச்சியை நிறைவு பெறுவதற்கு முற்றுப்புற வைத்து. உங்களை பாட வைக்காமல் சென்றால் எனக்கு மனம் ஒரு மாதிரி இருக்கும், நிகழ்ச்சிக்கு வந்து பாடி காட்டுவீர்கள். வாழ்த்துக்களம்மா, உங்களுடைய அர்ப்பணிப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. இத்தனை சிறப்புகளும் இத்தனை அர்ப்பணிப்புகளும் மீரா அம்மா கேட்டுக்கொண்டிருந்து அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது மட்டுமல்லாமல் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வளர்ச்சியையும் கொடுக்கும் என்று கூறி விடைபெறுவோமா?
0: விடைபெறுவோனப்பா. இதுவரை பாடுவோர் பாடுவோம் நிகழ்ச்சியில எங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க. வந்து பாடினவங்க எல்லாம் நன்றாக பாடினார்கள். மீரா அம்மா, இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா உங்களுக்கும், இதை அழகாக தொகுத்து வகுத்து எங்களை நெறிப்படுத்தி சென்ற உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அப்பா. நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம் அப்பா.
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், நலமாக வாழுங்கள், வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். இது நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி. அன்பு உறவுகள், வளர்த்துவிட்ட உறவுகள் எப்படி எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை எடுத்துச் செல்கின்றார்கள் என்பதை அவர் வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருந்தாலும் மகள் படைவார் என் மகள் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் சிறப்பாக வந்து கிட்டத்தட்ட திருப்புகளோடு சேர்ந்து 20 பாடல்களை கேட்டு மகளும் வாய்ப்பை இறைவனங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே 20 பாடல்கள். அதை வந்து பாடியவர்கள் அத்தனை பேருக்கும் தங்களை அர்ப்பணிப்புகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மேலும் நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், நீங்கள் மேலும் திருப்தி சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்தி இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு என்று கூறி எல்லாம் வல்ல இறைவா இன்றைய நிகழ்வு நிறைவு பெற்று கொண்டு செல்கின்றது. அதே போல அடுத்த நிகழ்வுகளும் ஒழுங்காக நிகழ்வதற்கும் உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வை, குறைவற்ற செல்வம் என்று அந்த செல்வத்தை அளிக்க வேண்டும் என் அன்பு நேயர்களோடு உங்களிடம் இறைஞ்சுகின்றேன். பயம், அச்சம் இல்லாமை என்று எல்லாம் வர வேண்டாம் எங்களுக்கு. அனர்த்தங்கள் தேவையில்லை, அழகாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், அனுகூலத்தை தர வேண்டும் என்று கேட்கும் இந்த நேரத்தில் அன்புடன் நேற்றைய தினம் நான் தேவா அவர்களை நினைவு கூர்ந்தேன். நாச்சியார் கோவில் அவர் நலமாக இருக்கின்றாரா என்று எண்ணும் வேளையிலே இன்று அவர் எனக்கு சைகைகள் செய்திருக்கின்றார், அவர் நலமாக இருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டு எல்லோரும் உலகளாவர் இன்பற்று வாழ வேண்டும், இறைவா அதை தர வேண்டும் என்று கேட்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இன்றைய காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது 2023 ஆண்டு 6 மாதம் 11 நாள். பாடுவோர் பாடலாம்.

முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் காதோரம் ஒலிக்க வரும் பாடல்களுள் முதல் பாடல் மலையோரம் வீசும் காற்று என்ற பாடலை கொண்டு வருகின்றது. பாடும் நிலாவே என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று அன்போடு கலந்து விடுகின்றார்கள் நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் முகமது அலி அவர்களும், சல்மா நாச்சியார், தஸ்லிமா பானு, தன்சிகா இவர்களும்.

0: அடுத்த பாடலையும் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் ஐயா அவர்கள் தரும் பாடலாக கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படுத்த பாடல். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா
1: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலியாகும். என்னுடைய ஒலி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று எண்ணுகின்றேன். கனவின் சிறுத்தத்தின் பின்பு மீண்டும் புனரமைக்கப்பட்டிருக்கின்றது, சிறப்பாக ஒலிக்கின்றது என்று நான் எண்ணுகின்றேன். அன்பு உறவுகளே, வணக்கம் வணக்கம் கூறுகின்றேன். இது மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலியாகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேரொலி நிகழ்வு. இன்றைய நேரொலி நிகழ்வாக பொக்கிஷம் நிகழ இருக்கின்றது. முதற்கண் எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் அன்னை தந்தை ஆசானை கொடுத்து அறிவை கொடுத்து உங்கள் முன் நிறுத்தி, இன்று ஏற்பட்ட இடையூறின் பின்பும் நான் உங்களோடு இணைந்து கொள்வதற்கேற்ற சகலதையும் கொடுத்த இறைவனுக்கு எல்லாம் என்னுடைய அன்பன் நிறைந்த மதிப்பு நிறைந்த மரியாதை நிறைந்த பண்பு கொண்ட வணக்கத்தை தெரிவிக்க வேண்டிய கடமையில் ஈடுபட்டிருக்கின்றேன். இறைவா, உன்னுடைய செயல் அத்தனையும் அனுகூலமாகத்தான் இருக்கின்றது. வாழ்க்கை என்பது பல தடைகளை கடக்க வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கின்றார் இறைவன். முதற்கண் அவருக்கு வணக்கத்தை செலுத்திய நான் முகந்தறிந்த தெரியாத என் அன்பு உறவு நேய நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து வருக வருக ஒன்று வரவேற்று காற்றலையில் இணைத்துக் கொள்ளும் இந்த வேளை அன்னை தமிழுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன். 6478746415 என்ற இலக்கத்துக்கு வாருங்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்வோம் என்று கூறும் இந்த வேளையிலே அற்புதமாக ஒலி அமைப்புகள் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்று, நான் பேசுவது உங்களுக்கு சிறப்பாக கேட்கின்றது என்று எண்ணுகின்றேன். கனடா கலையகம் 2023 ஆறாவது மாதம் 28வது நாள், 6 மாதத்தை நாங்கள் முடித்துவிடப் போகின்றோம். அதற்கிடையிலே எத்தனை தடைகள், எத்தனையோ முடைகள், முரண்பாடுகள், இடர்பாடுகள் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள்வோம். இனிமையான இந்த வேளையில் காலநிலை சிறப்பாகத்தான் இருக்கின்றது என்று கூறினாலும், இரவு பாரதூரமான மழை பொழிந்தது. இருந்த வெப்பத்தை அடக்கிக் கொண்டு போய் பூமித்தாய் நன்றாக அந்த நீரை உறிஞ்சி கொஞ்சம் ஆறுதல் அடைந்திருக்கின்ற வேளையிலே எங்களுக்கும் அவருடைய தாக்கம் நன்றாக இருக்கின்றது. அதிகாலை 4:45 நான் ஒரு தடவை கண்விழித்து, இரவு அதிகாலை கண்விழித்து விட்டு தின்பு மீண்டும் வந்து தூங்கிவிட்டேன். தூக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய மின்தடை ஏற்பட்டிருந்திருக்கிறது, எனக்கு தெரியாது. உடனே அழைப்பு வந்தது. உங்களுடைய அறை எழுத்துக்களையும் பார்த்தேன். நான் அடிக்கடி எழுந்து கொள்வது உண்டுதானே, ஓடி வந்து பார்த்தவுடன் கணனிகள் எல்லாம் எங்களுடைய எல்லாம் நின்று விட்டது. எங்களுக்கு குளிர் வந்தாலும் சரி, சூடு வந்தாலும் சரி, சமையல் பண்ணுவதாயிருந்தாலும் சரி, எதுக்கும் மின் இல்லை. அது கட்டுப்பாடு அல்ல, தட்டுப்பாடு அல்ல, இடர்பாடு. இந்த இடி மின்னல் தாக்கத்தினால் அந்த வலை, அதாவது வந்து மின் அனுப்பும் பொது மைதானங்களில் இருக்கின்ற நிலையங்களில் இருக்கின்ற சில ஆளிகள் தானாக நூறுந்து நிமிடம், அது அது அழு செயற்பாட்டில் இருந்தால் மின்தாக்கத்தினால் பேரிடர்கள் ஏற்படும் என்று தெரிந்து அதற்கேற்ற முன்னெச்சரிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். அது பின்பு அது சரிப்பட வந்துவிட்டது, இப்பொழுதெல்லாம் சரி. ஆனால் எங்களுடைய கணனிகளை பின்பு நாங்கள் முடுக்க வேண்டும், கோவைகளெல்லாம் சரிப்படுத்த வேண்டும், அந்தந்த அமைப்புகள் சரியாக இருக்கணும் சீர்படுத்தி கொண்டு வந்து செய்யும் பொழுது எங்களுடைய சத்தம்பார பகுதியிலே கொஞ்சம் இடர்பாடு கடினமாக இருந்து, ஈழத்திருநாட்டிலிருந்து மகளிர் உதவியும் தொழில்நுட்ப உதவிகள் எல்லாத்தையும் செய்து அதை கொண்டு வந்துவிட்டோம். மீண்டும் இப்பொழுது எல்லாம் சரியான நிலைக்கு வந்திருக்கிறது. இதுதான் இறைவன் அனுகூலமாக தருவார், அலங்கூலப்படுத்த மாட்டார். ஆபத்துக்கள் வரும் நேரம் நாங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். அங்கே விஜயராகவன் அவர்களுடைய பதிவு ஒன்றிலே பார்த்தேன், தமிழ்நாட்டிலே மின் இடி முழக்கம் தாக்கி ஒரு பனை மரம், பச்சை பனை மரம் எரிந்து கொண்டிருக்கும் காட்சியை அனுப்பியிருந்தார். இது வழக்கமானது, இயற்கையானது, உயிர் சேதங்கள் கூட ஏற்படுவது உண்டு இந்த மின் தாக்கத்தில். ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 இருக்கும். நான் என் தந்தையாருடன் இருந்து எங்கள் வீடு அமைந்த இடம் ஒரு விதமான உயரமான பகுதி, எங்களுடைய காணிகளுக்குள்ளே உயரமான ஒரு நிலத்திலேதான் வீடு அமைக்கப்பட்டிருந்தது. நான் தந்தையாருட கரத்தை பற்றி கொண்டு நிற்கின்றேன். மழை பொழிகிறது. மழை என்றால் எனக்கு விருப்பம் பார்ப்பதற்கு. இடி முழக்கங்கள் கேட்கும் பொழுது தந்தையாருடனே என்னை இழுத்துக்கொண்டு கீழே ஓடி விட்டார். அந்த மேற்பகுதியில் அவசரமாக என்னை இழுத்துக்கொண்டு கீழே விழுந்து கொண்டு சென்று விட்டார்.
1: ஏனென்று எனக்கு புரியாது. அதன் பின்பு எங்கள் மாட்டுப் பண்ணையில் சென்று பார்க்கும்போது வெளியே வயலிலே நின்று மேய்ந்து கொண்டிருந்த மாடு மின் தாக்கத்தினால் இறந்து விட்டது. அந்த மின் தாக்கம் உயரமான பகுதிகள் இருக்கும்போது தாக்கம் கூடுதலாக இருக்கும். அது அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ இல்லை அவரும் அனுபவசாலி என்றபடியால் என்னை அழைத்து கொண்டு சென்று அப்பொழுது அவருக்கு பூர்ண விளக்கம் தருவதற்கு அவருக்கு போதவில்லை. ஆனால் சொன்ன முடிவு விளக்கம் கேட்கும் நேரத்திலே உயரமான பகுதிகள் பச்சை தாவரங்களுக்கு கீழே நிற்கக்கூடாது என்றெல்லாம் அறிவிட கூறினார். அதேபோன்று கனடாவிலும் இப்பொழுது சில வருடங்களுக்கு முன்பு எங்களுடைய நாங்கள் இருக்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற உதய் பந்தாட்ட குழுவினர்கள் உதய் பந்தாட்ட சுற்று போட்டிக்கு சென்றிருந்தார்கள். உதய் பந்தாட்ட சுற்று போட்டிக்கு அந்த இடத்துலே அவர் ஒரு தங்களுடைய குழுவினர் விளையாடி முடிந்த பின்பு வெயில் காலம் தானே அந்த மைதானத்தை சுற்றி நல்ல மரங்கள் பசு மரங்கள் இருந்தன. அந்த மர நிழலிலே போய் நின்றிருக்கின்றார்கள் கூட்டமாக. திடீரென்று மழை பொழிந்து இடிதாக்கி அதில் ஐவருக்கு தாக்கம் ஏற்பட்டு உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டார்கள். இப்படியெல்லாம் இந்த இயற்கையின் மத்தியிலே நாங்கள் இயற்கை வளம் பொருந்தியது பசுமை நிறைந்தது எங்களை வாழ வைக்கிறது என்று கூறுவோம் தான் அதிலே ஆபத்துக்களும் உண்டு. இவற்றையெல்லாம் தெரிந்து கடந்து போவதற்குத்தான் பகுத்தறிவு என்று ஒன்று இருக்கின்றது. பகுப்பாய்ந்து செய்ய வேண்டும். அந்த அறிவை பெற்ற இந்த பிறவி மனித பிறவி அதனால் தான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இல்லை அது ஒரு பறவையாகவோ பட்சியாகவோ மிருகமாகவோ பூச்சியாகவோ புழுவாகவோ பிறக்கலாம். மனித பிறவி எடுத்து வருவது எத்தனையோ பிறவிகளை எடுத்து வருவது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த வகையிலே இது பகுத்து ஆய்ந்து அதன்படி நடக்க வேண்டிய ஒரு பிறவி இந்த பிறவி. அதை நாங்கள் செய்வதில்லை. எல்லா விடயத்திலும் அது வேண்டும். சலனம் இருக்கக்கூடாது, படபடப்பு இருக்கக்கூடாது, அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஆய்ந்து ஒய்ந்து பாராதவன் காரியம் தீந்து போவது என்று சொல்லி ஒரு பழமொழியும் உண்டு. நல்ல துறவுளை எல்லாம் நன்மைக்கு என்று எண்ணிக்கொள்வோம். நாங்கள் சுலபமாக வந்து இணைந்து விட்டோம், அங்கே சுகமாக வந்து சேர்ந்து விட்டோம் என்பதற்கு அறிகுறியாக உங்களுடைய அறிவித்துக்கள் வருவது தெரியாது. 16 பாகையிலே இருக்கின்றோம் இப்பொழுது. இது படிப்படியாக உயர்ந்து செல்லும் என்றுதான் கூறப்படுகின்றது. சென்றாலும் இந்த இன்றைய தாக்கங்கள் அதிகம் இருக்க 21 பாகை வரை செல்லலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சூரியனுடைய ஒளி பகிரங்கமாக இல்லை, ஆனால் காற்றோட்டம் இல்லை, இருப்பினும் வெப்பம் குறைவாக இருக்கின்றது. நன்றி உறவுகளே, இன்று பொக்கிஷம் நிகழ்விலே நாங்கள் இணைவோமா என்று கேட்கும் வேளையிலே பொக்கிஷம் அதற்கான இசையை கொடுக்கின்றேன்.

என்னுடைய ஒலி நான் கூறியது கேட்டிருக்கின்றது என்பதை நான் சரிப்படுத்திக் கொண்டேன் என்றால், அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள் பொக்கிஷம் நிகழ்வு பற்றி வரவேற்பு கொடுத்திருக்கின்றார். அதற்கு முன்பு நான் அறிய கொடுத்திருந்தேன், வணக்கம், தொடரும் நிகழ்வு நீரொலி பொக்கிஷம் என்று எழுதியிருக்கின்றேன். அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டு மனமை போல என்று பொக்கிஷத்தை ஆரம்பிப்போம். அதற்கு முன்பு இசையை கொடுக்கின்றேன் என்று தொடர்ந்து வந்த இசையை ஒரு தடவை கொடுக்கின்றேன்.

யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்ற இசையை கூட திரும்பி அதை கேட்டுக்கொண்டு பொக்கிஷத்துக்கு செல்வோம். நேரத்தை நான் எடுக்கவில்லை. வழமை போல 30 பெட்டிகளை பொக்கிஷத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த 30 பெட்டிகளுக்கும் 30 பதங்கள் இருக்கின்றன. இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்தபடியாம். இப்பொழுது நீங்கள் ஆரம்பித்து விட்டது நிகழ்வு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் உங்களுடைய பொக்கிஷத்தில் புள்ளிகளை சேர்த்து வெற்றிகளை பெறுங்கள். பெறும் பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கொண்டு வந்து கூறினால் நான் அந்த பாடலை உங்களுக்கு நேர் விருப்பத்திலே தருவேன். அன்பு உறவுகளே, மொத்தம் 30 பெட்டிகளோடு கொண்டு வந்து அடக்கி வைத்து விட்டு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கேன். யார் முதலில் வரப்போகின்றீர்கள், முதலில் வந்து இணைபவர் விரைவாக 2 பூட்டிய பெட்டிகளையும் அடுத்தடுத்து திறந்து 4 புள்ளிகளை முதலே சேர்த்து விடலாம் தானே. புள்ளி சேர்ப்பது தானே இங்கே முக்கியம். எங்கே ஓடி வாருங்கள், வந்து உங்கள் புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். பொக்கிஷம் ஆரம்பித்து விட்டது.

0: சொல்வரோ
1: யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில் யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கேட்கின்றது வானொலியிலே. எங்கே யார் சொல்ல போகின்றீர்கள் வந்து உங்களுக்கு எந்த பெட்டி தேவை எந்த இலக்கம் கூறியவுடன் உங்களுக்காக பெட்டி திறக்கப்படும். திறந்தவுடன் அதிலே காணப்படும் பதத்தை தரவுகளை நான் கொடுப்பேன். பதத்தை நீங்கள் தொடுக்க வேண்டும். கொடுத்தால் உங்கள் புள்ளிகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம்.

0: தந்தை என்று.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: மனம் நலமாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன். முதல் முதலில் கை விசேஷமாக வந்திருக்கின்றீர்கள், வியாபாரம் நன்றாக நடைபெறும் என்று. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கீங்க. வெப்பம் தாங்க,
1: வெப்பம் அதிகமா இருக்கு. ஓ, எங்களுக்கு இந்த இரவு நல்ல ஒரு மழை, நான் முதல்ல கூறியிருந்தேன், நல்ல ஒரு மழை பொழிந்திருக்கின்றது. ஆனால் பிரச்சனை இப்ப என்னென்றால், இந்த புகை எங்கள் சுகாதாரத்துக்கு பகையாக இருக்கின்றது. புகை என்பது காட்டுத்தீயிலிருந்து வெளிவரும் புகை. எங்கள் பகுதியில் இல்லை, எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் நடைபெற்ற காட்டுத்தீ தொடர்ந்து பார்த்திக்கொண்டு இப்பொழுது அர்ஜென்டினாவுக்கு சென்றிருக்கின்றது போல் தெரிகின்றது. அங்கிருந்து எங்களுடைய நான் இருக்கும் மாநிலத்தின் தெற்கு வடக்கு மன்னிக்கப்படும் தெற்கு பகுதியாக இருக்கின்ற அடுத்த பெரிய ஒரு சிட்டி, அதிலே நகரம் அதிலே வாழ்கின்ற நண்பர் பதவி போட்டிருந்த தங்களுக்கு புகை மூட்டம் அதிகமாக இருக்கின்றது, சுவாசத்து கடினமாக இருக்கின்றது என்று வெளியே போகவில்லை, வீட்டினுள்ளே இருக்கின்றோம் என்று. அப்படி இயற்கை சுற்றி வெளவெயிலாக வருகின்றது, மழையாக வருகிறது, குளிராக வருகிறது, புகையாக வருகிறது, இப்படி எல்லாம் வருகின்றது ஐயா, என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இயற்கையில வாழத்தானே நாங்கள் வந்தோம். அதை அது மட்டுமல்ல, இது அதை உணர்ந்து வாழுகிற பக்குவத்தை எல்லாம் இறைவன் எங்களுக்கு கொடுத்து விட்டார். வெக்கம் என்றால் என்ன, குளிர் என்றால் என்ன, இதுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று பகுத்தறியக்கூடிய புத்தியை கொடுத்து விட்டார். ஆறாவது அறிவை இல்லை என்றால் நாங்களும் விலங்கினம் போல் பறவைகள் போல் உண்டாச்சு உறங்கியாச்சு பறந்தாச்சு செத்தாச்சு. வாழ்க்கை வாழ்க்கையதான் வாழ்க்கை, வாழ்க்கை வாழ்வதற்கே என்னும் கூறியிருக்காரு. அதனால் வாழ்ந்து விடுவோம், வாழ்ந்துதான் பார்ப்போமே. நீங்கள் ஒரு பாடல்ல கேட்டிருக்கோம், நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து பார்ப்போம் என்று ஒரு பாடல் வந்து நீங்கள் கேட்ட பாடல்ல. சாரி, இப்ப கிருஷ்ணன் அவர்கள் வேறு என்ன கூற போகின்ற, பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள்? எல்லாரும் நலமாக இருக்கின்றார்கள். பணி ஆரம்பித்து விட்டதா இல்ல இன்னும் இரண்டு நாள் இருக்கின்றதா?
2: ஓரிரு
1: நாட்கள் ஆகும் பணி பெறுவதற்கு. சிறந்து அமையட்டும், உடல்நலம் பாதுகாப்பா இருக்கட்டும். சரி, இப்பொழுது வந்த விடயத்தை கவனிப்போமா? ஐந்தாம் சொல்லுவே இலக்கம் ஐந்து எடுத்து விட்டார் ஐயா. ஆகா, ஐந்தாவது இலக்கம். சரி, ஐந்தாவது இலக்கத்தை பெட்டியை நான் சென்று உங்களுக்காக எடுத்து வருகிறேன். வட்ட வடிவமான ஒரு அழகான பெட்டியாக இருக்கின்றது. கொண்டு வந்து வைத்து ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவரணம் சதுப்புஜம் திறந்துட்டு சீசு சம்போ மகாதேவா என்று கையை தட்டி விட்டேன். திறந்து விட்டது பெட்டி. அப்படிங்கப்பா, உங்களுக்கு அதிகமான எழுத்துல உள்ள சொல்லு விருப்பமா, குறுகிய எழுத்துக்கள் உள்ள சொல்லு விருப்பமா? குறுகியதா?
2: குருதிய
1: அப்படி ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து
2: இருக்கலாம்.
1: இது உங்கள் இந்த ஒரு எழுத்து செதி நாலு மடங்கு ரெண்டு எழுத்தையும் சேர்ந்துருக்கையா? ஒரு எழுத்து ஒரு எழுத்து, அத்தோட நீங்கள் சொன்ன இரண்டு எழுத்துல நாலு மடங்கு எட்டு எழுத்து. அப்ப மொத்தம் ஒன்பது எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்தாவது இலக்கப்பட்டிக்குள்ளே. ஆனால் மிகவும் சிறப்பானது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த பதம் சிறப்பான பதம், சொல்லவே வாயுறுது ஐயா. சரியா? ஆனால் அது வந்து முக்கணிகளில் ஒன்று, அதுவல்ல கேள்வி. அப்படிப்பட்ட பழங்களுக்குள்ளே ஒரு உயிரினம் இருக்கின்றது, அந்த உயிரினத்தை கூறுகின்றது முக்கணிகளில் ஒன்று. அதிலே ஒன்றுக்குள்ளே இந்த உயிரினம் வாழுகின்றது, இதை இப்படி கூறுவார்கள். அந்த பெயரிலே ஒரு பெரிய ஒரு நல்ல பாடலும் இருக்கின்றது. முக்கணிகளில் நான் நீண்டுதான் நீண்ட சொல்லு, ஒன்பது எழுத்துக்களை கொண்டது, அதெல்லாம் நான் இப்படி கூறுவேன் விவரித்து. முக்கணிகளில் ஒன்று, அந்த ஒரு கனியினுக்குள்ளே வாழுகின்றது ஒரு உயிரினம். அந்த உயிரினத்தை நாங்கள் இப்படி கூறுவோம் இந்த ஒன்பது எழுத்திலே. இந்த
2: ஒன்பது
1: அறிஞனப்பா, நீங்கள் அறிஞன. அந்த பாட்டை பாடுங்க.
2: மாம்பழத்து வண்டு வாசமரத்து
1: பாட பாடுங்க, சொல்ல ஒண்ணும் பாட பாடு.
2: மாம்பழத்து வண்டு வாசமர செந்து
1: வாடியது என்று அற்புதமான பாடல். மாம்பழத்து வாண்டு பெரிய எழுத்துன்றாலும் சுலபமான சொல்லும். நாகப்பன் அவர்களுக்கும் பெரிய எழுத்து கணக்கு எழுத்துன்றா உடனே பிடிச்சு சொல்லி விடுவார். சரியா, மாம்பழத்து வண்டு மாம்பழம் உடனே நீங்க முக்கணிகள் ஒன்றுதான் மாம்பழம். அதுக்குள்ளே வாழுகிற பிராணி மாம்பழத்து வண்டு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகள் கை விசேஷம். போலி நல்லாகத்தான் போலி
2: பண்ணப்பட்டிருக்கு.
1: சரி, அப்படி என்றால் சூட்டோட சூடு இரண்டாவது பட்டியே திரவங்களே இன்னும் ரெண்டு புள்ளி பெறலாம்.
2: பத்து
1: 23 மறந்து. சரி, என்னையா இங்கு உங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் எப்படி அழைக்கிறது? நின்றுட்டு அதிர்ஷ்டமா இருக்கின்றது. அது ஒரு வட்டம் பெட்டியாக கொண்டு வருவோம். வைக்கின்றேன். சம்பவ மகாதேவா திறந்துடு சீசு சுக்குலாம் பலதரம் என்றெல்லாம் கூறுனேன், திறந்து விட்டது. திறந்து இத்தனை மந்திரம் சொன்னா திறக்கத்தானே வேண்டும். சரி, அதுக்குள்ளேயும் என்னையா. சரி, இப்பொழுது உங்களுக்கு நீண்ட சொற்கள் வேணுமா குறுகிய சொற்கள் வேணுமா? குறைத்து படித்து பார்ப்போம். எட்டு எழுத்துக்களை கொட்டோம். ஒன்பது எழுத்து பெட்டியே நீங்கள் குறைவிட்டீர்கள், இது எட்டு எழுத்துக்களை கொண்டது. இது வந்து பறவை இனங்களில் ஒரு ஒரு குருவி என்று ஒரு குருவி குருவி இனங்களிலே ஒரு குருவி. ஆனால் இதனுடைய செயற்பாடுகள் தொழிற்பாடுகள் எல்லாம் ஏனைய குருவிகளை விட மிகவும் விசேஷமானது, வித்தியாசமானது. எட்டு எழுத்துக்களை கொண்ட அந்த குருவி என்ன குருவியா இருக்கும்? சாதாரண பறவைகள் குருவிகளை விட இதனுடைய பழக்க வழக்கங்கள், பண்புகள், செயற்பாடுகள், புத்திசாலித்தனம் எல்லாம் வித்தியாசமானது. வடிவாண்டி பாருங்கள், எண்ணி பார்த்து போட கூறுங்கள். சொன்னா ஒரு தடவை சொன்னதாக இங்கே கணக்கில் வந்துவிடும். நன்றாக இருந்தது. எட்டு எழுத்துல பெற வேண்டும். உங்களுக்கு வர்றது எங்களுக்கு எங்கிட்ட உள்ளதுதான் பெற வேணும். எட்டு எழுத்துல வர்ற குருவியா இருக்கப்படும். எண்ணி பேர நான் மறக்க எண்ணி பாக்குறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு தானே. ரெண்டு பக்கம் வாசி படித்து பார்த்தா எட்டு எழுத்து தான் இருக்கின்றது. அதான் மறக்க ஐயோ ஒருக்காவும் சொல்லவில்லை அப்படின்னு அந்த ஏழு சொல்லுங்க கேட்டு பாக்கும்.
2: குருவில ஞாபகம் வரல.
1: இப்ப சொன்னீங்களே ஒரு குருவி ஞாபகம் வந்த குருவீர்களே, அது எந்த குருவி?
2: சிட்டுக்குருவி.
1: ஆமா, ஏழு எழுத்து. அந்த அது அதை விட கொஞ்சம் பெருசையா இது. ஐயாவுக்கு என்ன விருப்பமான பாடல்?
2: பாடல் வந்து தங்கரத்தினம்.
1: தங்கரத்தினம் அடையப்பா, அதுல என்ன பாடல் ஐயா?
2: சந்தன பொதிகையில் சென்றல் என்னும் பெண்ணாய், சந்தன பொதிகை சென்றல் என்னும் பெண்ணாய் வந்து வந்து மயக்கி இந்தைகள் செய்கிறாய்.
1: பாட்டுச்சித்தர் இசைச்சித்தர் பாடிய பாடல் அவர் அவரிடம் கடங்கள் கூறுவார். அதை என்ன குருவி என்று கூறுவார்? சரி, மீண்டும் மிரப்பரன்னு கூறுவீர்கள். வந்துவிட்டார் உங்களுடைய போட்டியாளர் திரு நாகப்பன் அவர்கள் வருகிறார் போல் தெரிகின்றது. இன்னொரு தடவை கூறுங்கள். சரி, மீண்டும் வரப்போகிறீர்களா? வாருங்கள், சிந்தித்து வாருங்கள். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், நல் வணக்கம் எங்கள் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
1: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தை இருவரும் கூறி ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
1: அவ்வண்ணமே உள்ளோம் நாங்களும் நீங்களும் நலமாக இருக்கும். இந்த நல்ல வேளையிலே பொக்கிஷத்தில் அடைந்திருக்கோம். பொக்கிஷம் என்றவன் தோன்ற
2: நான் கடந்த ஞாயிறன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு வந்த இடம் கிடைக்கல.
1: இல்ல, நீங்க அழைத்த போது நான் பார்த்தேன், அதன் பின்பு அழைக்கலாம் என்று பார்த்தேன், கிடைக்கவில்லை உங்களுடைய அழைப்பு எனக்கு. உங்களுக்கு மட்டுமில்லை, வெறும் இருவர் மூவர் இருவருக்கு கிடைக்கவில்லை தான். தொடர்ந்து வந்து
2: கொண்டிருந்தாரு. ராமனையா பேசும்போது இருந்து கூப்பிட்டா இருந்தா எனக்கு கிடைக்கவே இல்லை.
1: அவர் பேசிக்கொண்டு அவர் ஆனால் அவர் பேசிக்கொண்டிருந்தார் பாடமில்லை, பாடல் சொல்லவும் இல்லை, அவருக்கு கிடைக்கவும் இல்லை பாடல் விருப்பத்தில். அழைப்பு வரும்போது அழைப்பை எடுத்துக் கொள்வேன், அது முடிந்தவுடன் யாருக்கு அதிசயம் அதிர்ஷ்டம் கொண்டிருக்கிறது. ஒரு அழைப்பிலே தானே வருவார். கவலைப்படங்க அடுத்த மாதம் நடப்பகுதியில வந்து விடுவார் மீரா அம்மா. அப்போ அவர் வந்து 10 பேரை வச்சு கும்மாளம் அடிச்சு கொண்டிருப்பார். அங்கே காலங்கள் எப்படி இருக்குது ஐயா உங்களுக்கு?
2: எங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பமாகிவிட்டது.
1: அப்ப சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, மிதமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருங்கள், அனுபவித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது வியாபாரத்தை கவனிப்போமா?
2: வாழ்த்துக்கள்
1: கிருஷ்ணய்யாவுக்கு வந்து ஏழத்துல ஒரு குருவி சுட்டுக்குருவியை தான் தெரியும், தூக்கணம் குருவி தெரியும். நான் இங்க இருந்து பாட்டு இருக்கேன், நான் சொல்லல பாட்டு இருக்கேன்னு சொல்லி தூக்கணாம் குருவி கூடு தூங்க கண்டா ஒரு புள்ளியை பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: இப்பொழுது
1: அவர் சொன்னா குறுகி எழுத்து இல்ல வேண்டும் என்று கேட்டு விட்டார். பெரிய எழுத்துலதான் இருக்கு அவங்க, உங்களுடைய பேரு நாங்கள் கூறியிருந்தோம். சரி, இப்பொழுது உத்தியோகபூர்வமாக ஒரு பெட்டியை நீங்கள் திறக்கலாம். 15 உங்களுடைய ஆசை நிறைவேறும் போல் தான் தெரிகின்றது. செம்பு பெட்டியை எடுத்து வருகின்றேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன். அந்த காகசும் அபு காகசும் திறந்துடு சீசு பும் திறந்து விட்டது. ஆனால் அந்த பெட்டியை திறந்தாலும் பெட்டிக்கு மேலே ஒரு வலை போட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அது 9 எழுத்துக்களை கொண்ட ஒரு குருவி அதுக்குள்ளே இருக்கின்றது. மீண்டும் உங்களுக்கு 9 எழுத்துகளில் ஒரு குருவி வந்திருக்கின்றது. அந்த குருவி ஏனைய குருவிகளின் அமைப்பு கூட கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த குருவியின் பெயரிலே ஒரு திரைப்படம் வந்தது, ஒரு திரைப்படம் இருக்கின்றது. 9 எழுத்துக்களை கொண்ட குருவி, குருவி என்றுதான் வருகிறது.
2: 9
1: எழுத்தா 8 எழுத்துக்களா?
2: நான்
1: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9 தான் ஐயா இருக்கு, 9 எழுத்து தான்.
2: சரி ஐயா, நான் சொல்றேன், அந்த குருவி வந்து இரட்டை வால் குருவி.
1: எவ்வளவு ரெட்டிக்காரன் ஐயா நீங்க பாத்தீங்களா? ஒற்றை வாழன்னு ரெட்டை வாழன்னு 3 வாழன் குருவிக்கின்றது. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்
2: நீங்க ஐயா. நீங்க எட்டெழுத்துன்னு சொல்லி இருந்தீங்கன்னா நான் ரெட்டை வால் குருவின்னு இருந்திருப்பேன்.
1: வாழ்த்துக்கள், 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். இரட்டை வால் குருவி அல்லவா, இரட்டை புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். சிறப்பான பதில். இப்பொழுது நெஞ்சை நிமித்திக் கொண்டு அடுத்தபடிய திரவங்கள்
2: 20.
1: அடேங்கப்பா, என்னையா நீங்க கொடுத்து வச்ச பிரவியா தான் இருக்கிறீர்கள். அழகான பெட்டியா இருக்கு அது. கொண்டு வருகின்றேன், 20 இலக்க பெட்டியை கொண்டு வந்து வச்சுவிட்டு அதற்கும் மேலே ஒரு வலை போட்டிருக்கின்றார்கள். எழுந்து பறந்து விடும் என்று ஒரு இது ஒரு குயில். இந்த குயில் 7 எழுத்துக்களோட அடைமொழியோட வருகின்றது. இந்த பெயர் பாடல்களையும் உண்டு. குயில் தான், குயில் என்று முடியும், அடைமொழி அதுக்கு இருக்கின்றது. இப்ப விஜயராகவன் அவர்களுக்கு சேப்பு விஜயராகவன் நாங்கள் கூறவில்லை, அடைமொழி வைத்து. அதே போல இந்த குயிலுக்கும் அடைமொழி உண்டு, அடைமொழி வைத்து கூறப்படும் ஒரு ஒரு குயில். 7 எழுத்துக்களை 7 எழுத்துக்களை கொண்டது.
2: 7 எழுத்துக்கள்.
1: கொஞ்சம் சிந்தித்தால் பிடித்து விடுவீர்கள். குயில் என்று கூறுவிட்டேன், அந்த குயிலுக்கு 5, 2, 4, 7, 5, 4, 3, 7 இருக்கின்றது. இது வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. இப்படி கூறுவோம். அநேகமாக கவிஞர்கள் இந்த பதத்தை உபயோகிப்பார்கள்.
0: பாடல்ல வந்திருக்குதாங்க ஐயா?
1: ஓ ஓ ஓ ஓ ஓ வந்திருக்கிறது.
0: சரி, யோசனை செய்து
1: வருகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பெற வேண்டும்.
0: நேரத்தை இழுக்க கூடாது. யோசனை செய்து
1: கட்டிக்காரன். நல்லது, கட்டிக்காரன். இன்னும் உங்களுடைய உங்களை நினைத்துதான் பெரிய புள்ளிகள் நீண்ட சொற்களையும் கொண்டு வந்து எடுப்பதற்காக வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நேரம் 11:59 என்று காட்டுகின்றது எங்களுக்கு. உங்களுக்கு 9:29 என்று காட்டும் வேளையிலே யார் சொல்வதோ இது பொக்கிஷம். மூன்றில் தமிழ் வானொலியின் பாரம். ஒரு நாள் மலரும் பொக்கி

0: தன்னுடைய இரண்டு புள்ளியையும் காப்பாற்ற வந்து விட்டார் நாகப்பன். மீண்டும் பாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம். அந்த குயில் பேர் வந்து அக்கா குயில் ஐயா?
0: அக்கா அக்கா குயில் அல்ல, அப்படி வரவில்லை. அதன் அழகை குறித்து சொல்லும்.
1: அழகை குறித்து சொல்லுவது
0: உறவை குறிக்கவில்லை. அதேமா காதலரை காதலியை வர்ணித்து பாடும் பொழுது அந்த பாடல்கள் எல்லாம் இந்த சொல்லி வருகின்றது.
1: ஏழு எழுத்துக்கள்.
0: ஏழு எழுத்துக்கள்.
1: சரி சரி, யோசனை செய்து வருகிறேன்.
0: நான் அதுதான்
1: நினைக்கிறேன்.
0: ஒரு தரவு உங்களுக்காக தருகின்றேன். ஒரு பாடல் ஒன்று இருக்குது, சின்னன் சிறியா என்ற ஒரு பாடல்ல குயில் என்று வராமல் பறவை என்று இந்த இந்த சொல்லோட வருகின்றது. இந்த அடைமொழியோட புரிகிறதா? சென்று விட்டார். வாழ்த்துக்கள். எங்க இந்த திறமை வைத்துக் கொண்டு அடுத்த உறவு ஓடி வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் பாடலை, பதிலை கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: கண்டுபிடிச்சிருக்கா?
1: அதுக்குள்ள ஆன்சருக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லும் போது கட் பண்ணிட்டாங்க ஆங்கிலே.
0: பறவை குயில், அதை ஒரு அடைமொழியோட கூறுவார்கள். சின்ன குயில், பெரிய குயில், கருங்குயில் என்பது போல இது ஒரு குயில். கவிஞர்கள் உபயோகித்திருக்கின்றனர், பாடல்களையும் வந்திருக்கின்றது.
1: சின்ன பறவை
0: இல்ல, ஒரு குயில் ஐயா, குயில் குயில். அதற்கு ஒரு அடைமொழி முன்னுக்கு இருக்கின்றது. இப்ப நாங்கள் வண்ண, சின்ன, பெரிய, அழகிய என்பது போல இதுக்கும் இந்த குயில், இந்த குயிலுக்கும் முன்னுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. அதையும் சேர்த்து ஏழு எழுத்துக்களா வரும். சென்று எடுத்து கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்து கதவு சிசு என்று விட்டேன், திறந்து விட்டது. உள்ளே பார்த்தால் ஒரு வார்த்தியம் இருக்கின்றது. வார்த்தியம் இது இசைக்குழுவிலேயும் பாவிக்கப்படுகின்றது. அரசர்கள் காலத்தில் செய்திகளை அறிவிப்பதற்கு இந்த வார்த்தியம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொண்டு திரிவதையும் இப்படி சொல்லுவார்கள். சும்மா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதற்கும் இந்த வார்த்தையை உபயோகிப்பார். ஒரு வார்த்தையத்தினுடைய பெயர். எத்தனை எழுத்துக்கள்?

0: உபயோ உபயோகப்படுத்துவது.
1: அம்பலப்படுத்துவர்.
0: சும்மா பார்த்து பகிரங்கப்படுத்தி கொண்டிருப்பதை கூறுவது எப்படி? பாடசால வாழ்க்கையில் நாங்கள் சும்மா பரசாத்தி கொண்டிருக்கின்றான் என்பதற்கு இப்படி ஒரு பதம் இருக்கின்றது. இரண்டையும் யோசனை பண்ணி வாருங்கள். வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள், கொண்டு வந்து விட்டார் என்று எண்ணுகிறேன். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த குயில் வந்து வண்ண குயிலா இருக்குமோ
0: என்றுதான் நானும் நினைக்கிறேன் ஐயா. அப்படித்தான் இங்கே எழுதியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வண்ணக்குயில் எப்படி பிடிச்சிருக்கிற அதை நான் சொன்ன தரவில் எந்த தரவை கொண்டு
2: பிடிச்சிருக்கேன்.
0: அங்கே நான் நீங்கள் சென்று விட்டீர்கள். நான் இறுதி தரவு தரும் பொழுது நீங்கள் அதற்கிடையில்
2: அது
0: மட்டுமல்ல, நான் அங்கே இன்னொரு தரவு தந்தேன். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்ற பாடலையும் குறிப்பிட்டிருந்தேன். அந்த பறவையே மாற்றி விட்டா சரி. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை. இவரும் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு போயிட்டார். உங்களுடைய இரண்டாவது பதத்தை நீங்களே கூறுறபடியா உங்களுக்கு அந்த இரண்டாவது புள்ளி கொடுக்கப்படுகின்றது. சரியா? நீங்களே திறந்த பெட்டி. நியாயமா இல்லை, நம்ம ஒரு கடைக்காரன்டா நியாயம் இருக்கணும். அப்பதான் நீங்க மீண்டும் பெறுவீர்கள். இப்ப கொள்வது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வண்ணக்குயில் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்ற இடத்திலே சின்ன குயில், பெரிய குயில், வண்ணக்குயில், நீலக்குயில், கருங்குயில் என்றெல்லாம் அடைமொழி இருக்கின்றது. இது வண்ணக்குயில்.
2: வண்ணத்துல
0: வண்ணத்துல எங்கேயா சின்ன குயில் இருக்கு? அதுல கருப்பும் புள்ளியும் தானே இருக்கும். வண்ணம் மட்டும் நாங்கள் கூறுவது பச்சை சிவப்பு மஞ்சள் எல்லாம் இல்லையா? அப்படி சரி, வாழ்த்துக்கள் சிறப்பு. இப்ப இன்னொரு பெட்டிக்கு செல்வோமா?
2: சொல்லாம் ஐயா. 25 இதுதான் முதல் பெட்டி ஐயா. இதுதான் முதல் பெட்டி. இன்னொரு பெட்டி இல்ல, இதுதான் முதல் பெட்டி.
0: இல்லையே
2: ஐயா, முதல்ல சொன்னது தரவு சொன்னது தானே சொன்னேன்
0: நானு. ரெட்டை வாங்குற விஷயம் நீங்க இல்லப்பா.
2: அதெல்லாம் போன தடவை சொல்லி முடிச்சாச்சு.
0: இப்ப நீங்கள் இல்ல இல்ல, இப்பொழுது வந்து வண்ணக்குயில் சொன்னீர்கள் அல்லவா?
2: ஆமா ஐயா, அது போன தடவை திறந்ததுக்கு. திறக்கிறதுக்கு இதுதான் முதல் தடவை, முதல் பெட்டி.
0: ஓ, போன தடவை திறந்த பெட்டி வண்ணக்குயில் என்று சொல்லாமல் போய்விட்டு நீங்கள் திறந்த பெட்டி தானே?
2: ஆமா ஐயா.
0: அந்த பெட்டியை இப்பொழுது வந்து கூறிவிட்டு இல்ல, இது யாருடையது? உங்களோட பெட்டியா கிருஷ்ணனுடைய பெட்டியா?
2: நான் திறந்த பெட்டி தான் ஐயா, நான் சொல்லிட்டேன்.
0: ஓ சரி,
2: இந்த முறை எனக்கு இரண்டு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றேன், வேற ஒண்ணும் இல்லை.
0: ஓ, இரண்டு வாய்ப்பு இருக்கின்றது, அதை நான் இல்லையே என்று கூறவில்லை. சரி, இப்ப முதலாவது பெட்டியை திறப்போம்.
2: முதலாவது பெட்டி 25.
0: ஓ, இப்பொழுது வந்து திறந்த பெட்டி 23, கிருஷ்ணன் திறந்த பெட்டி என்ன? உங்களுடைய 20வது பெட்டியை முதலே கூறி உங்களுக்கு புள்ளியை நான் தந்துடுவேன். இப்பொழுது உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. சரி, எந்த பெட்டி எந்த பெட்டி வேண்டும்?
2: 25.
0: சுவாரஸ்யமான பெட்டிகளா இருக்கின்றது இந்த வாரம். இப்படி இது ஒரு வாரமாக சேகரித்த பெட்டி, அவர்கள் ஓர்டர் கொடுத்து சேமித்த பெட்டி ஐயா. அந்த பெட்டி சில பொருட்கள் நாங்கள் ஓர்டர் பண்ணி எடுப்போம், ஆர்டர் கொடுத்தால் செய்து. அதே ஒன்று மாம்பழத்து வண்டு, தூக்கணாங்குருவி, ரெட்டவால் குருவி, வண்ணத்துக்கு, இதெல்லாம் நினைத்து சொல்லி வச்சு செய்வித்தது இந்த பெட்டிகளை. அதே போல இன்னும் ஒரு பெட்டி வருகின்றது. இந்த பெட்டிக்குள்ளே கொண்டு வந்து வைத்தேன். கடம்புடா கடம்புடான்னு சத்தம் கேட்கறது என்னென்று திறந்து பார்ப்போம். திறப்பதற்காக அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடுச்சு சூ என்று திறக்க பண்ணிவிட்டேன். திறந்து விட்டது பெட்டி. பெட்டியை திறந்தால் அதற்கு உள்ளே 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு வாகனம் ஐயா. சரியா? 6 எழுத்துக்களை கொண்ட கிராமப்புறங்கள்ல அதிகமாக இருக்கின்றது. இதுல நல்ல பாடலும் இருக்கின்றது. ஒரு பாடல்ல 2-3 பாடல் இருக்கின்றது. அது சொல்லுங்க.
2: மாட்டு வண்டி
0: மாற்றி யோசிக்க வேண்டும். மாட்டு வண்டியில பல வண்டிகள் இருக்குதானே ஐயா?
2: கட்டை வண்டி
0: ஆர்டிக்கல், கட்டை வண்டி, கட்டை வண்டி காப்பாத்த வந்த வண்டி, கட்டை வண்டி. சிறப்பு சிறப்பு குறிவிட்டீர்கள். கெட்டிக்காரன் இரண்டு புள்ளிகள் ஆயத்தமாக இருக்கின்றது உங்களுடைய.

0: பெயருக்கு நீரே விடுவதற்காக இரண்டு புள்ளிகள் வாழ்த்துக்கள். எப்படி நல்ல போதும் கட்ட வண்டி, வண்டியிலையும் பல இருக்கின்றது, அது நீங்கள் மாட்டு வண்டி, அதை மாற்றி வச்சா கட்ட வண்டி, கட்ட வண்டி, கட்ட வண்டி, பல இடத்துல வருவது கட்ட வண்டி பாடல் என்ன கட்ட வண்டி. இது எல்லாம் உங்களுடைய பேச்சு வழக்கிலே நாட்டுப்புறங்களிலே உள்ள பதங்கள் இதெல்லாம்
1: பண்ணணும்.
0: ஆனால் இப்பொழுது நாங்கள் இதை பார்த்து கூறுவதில்லை. ம், சரி. அப்ப 25
1: கட்ட வண்டியே பார்க்க முடியறது இல்ல ஐயா.
0: முடியாது ஐயா, இப்ப எப்படி இல்ல என்ன
1: பண்ணையார்களுக்கு
0: கட்ட வண்டியா கார் அந்த நாளே இல்லையா வாகனம். சரி, இப்ப அடுத்து வரும் பெட்டி உங்களுக்கு மேலேயா கீழேயா, 25 மேலேயா கீழேயா?
1: பெட்டி எண் 30
0: இறுதி பெட்டி. வாழ்த்துக்கள். 30வது இலக்க பெட்டியையும் சென்று எடுத்து வருகிறது. அழகா இருக்கு ஐயா அந்த பெட்டி, பாத்தீங்களா? அழகான பெட்டி, இவ்வளவு அழகா செய்து வச்சுக்கிறார்களே. சரி, கொண்டு வந்து வைத்து விட்டேன். சம்போ மகாதேவா சுக்கலாம் பலதரம் கோவிந்தா கோவிந்தா திறந்து விட்டது ஐயா. இது 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். என்ன எண்ணுகள்லாம் பெரிய பெரிய எழுத்துக்களை வருகிறது, நீங்கள் சொல்ல வேண்டும் என்று. 8 எழுத்துக்களை கொண்டது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரியாகத்தான் இருக்கிறது. 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதத்துக்குரிய பொருள் பெண்கள் அதிகம் உபயோகிப்பது. அது மட்டுமல்லாமல் நடிகர்கள் கலைஞர்கள் கூட இதை உபயோகிப்பார்கள். அது எதுவாக இருக்கும்? அழகு சாதனமாம், அழகு சாதனம். அநேகமாக பெண்கள் வெளியே வெளிக்கிடும் போது இது இது இல்லாமல் பெறமாட்டார்கள். அநேகமாக 100க்கு 100 கூடவில்லை நான். ஆனால் நகரப்புறங்களே கண்டிப்பாக உபயோகிப்பார்கள் வெளியே போகும் பொழுது. இந்த உபயோகத்துக்கு, இந்த உபயோகப்படுத்துகிற பொருள் மேலை நாடுகளில் இருந்து அந்த நாகரிகம் வந்தது. ஆனால் மேலை நாடுகளிலே அது அழகுக்காக பாவிக்கப்படவில்லை, பாதுகாப்புக்காக பாவிக்கப்பட்டது.
1: மேலை நாடுகளில் பாதுகாப்புக்காகத்தான்
0: இது ஆரம்பிக்கப்பட்டது. அது இப்போ அழகு சாதனத்திலே வந்துவிட்டது. இது இல்லாமல் போக மாட்டார்களப்பா பெண்கள். நாடகங்கள் கிராமப்புறத்திலும் உபயோகிக்கிறார்கள் எல்லோரும்.
1: அடிக்கடி
0: கிராமப்புறத்தில் அதையெல்லாம் பாவிப்பதை அதை அநாகரிகம் என்று சொல்வார்கள். அடுத்தது நாடகங்கள் திரைப்படங்களுக்கு ஆண்களும் உபயோகிக்கின்றார்கள் ஒப்பனையிலே.
1: சொல்லலாம் நினைக்கிறேன்.
0: சொல்லுங்கள். கோவை தமிழன் ஐயா, உதட்டு சாயம், சரியா? லிப்ஸ்டிக் அதுதானே, உதட்டு சாயம். இதெல்லாம் எங்களுடைய உள்ளூர் பொருள், உதட்டு சாயம். இது எங்களுடைய கிராமங்களில் என்னுடைய தாய் தந்தைகள் சகோதரிகள் எல்லாம் அதை உபயோகிக்கவில்லை, அதை அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் உண்மையிலே இது மேல நாடுகள் குளிர் நாடுகளிலே குளிர்னால் உதடு பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று இலக்கமாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு களிம்பிலே செய்யப்பட்டது ஆரம்ப காலத்திலே. அதை பார்த்துவிட்டு நம்மவர்களும் பூசிக்கொண்டு வருகிறார்கள். ஆளுநர் நிறத்துக்கும் உடுத்திருக்க புடவை நிறத்துக்கும் இந்த நிறத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்க்க அந்த இது மாதிரி தான் இருக்கும், சோளக்காடு பொம்மை மாதிரி இருக்கும். அதை அதையெல்லாம் பூசிக்கொண்டு வரும்பொழுது அப்படி பூசுபவர்களை எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு மாஸ்க் போட மாட்டோம். சரி, இப்பொழுது நீங்கள் நான் நினைக்கின்றேன்
1: அந்த கிருஷ்ணன் ஐயா திறந்த பற்றி என்னன்னு
0: தெரியாம
1: போச்சு. 23.
0: ஓ, அதான் சொன்ன 23 பெட்டி என்னவென்றால் அதை நீங்கள் கூறலாம். அது வந்து ஒரு ஒரு ஒரு வாத்தியம், ஒரு வாத்தியம். அதாவது வந்து விஷயத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த வாத்தியத்தை உபயோகிப்பார்கள். அதை மக்கள் மத்தியில் எங்கள் பாடசாலை வாழ்க்கையில நாங்களும் சும்மா சொல்லிக்கொண்டு இருக்கிறான், பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு என்பதற்காக இந்த இந்த கருவியின் பெயரை கூறுவோம். இப்ப ஒரு சம்பவம் நடக்கணும்னா அங்க முறை சொல்லிக்கிறது, அங்கே தமிழ் வாசிக்கிறார்கள் என்று கூறுவது, அந்த அந்த வாத்தியம் என்னென்னதுக்கு பாவிக்கப்படுதோ இது இப்படி பகிரங்கப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு வாத்தியம். அவர் வந்து சொன்னார் முரசம் சொல்லி சொன்னார், கிருஷ்ணர் தொட்டார், ஆனா அது அல்ல அந்த பதம், அதே போன்று உண்டு.
1: எத்தனை எழுத்துக்கள் ஐயா?
0: நான்கு. அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்டது ஐயா. எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த பதத்தை உபயோகிப்போம்.
1: சரி, யோசனை செய்து வருகிறேன் ஐயா. நான் இப்பதான் கேட்டேன்.
0: சரி, நன்றி. நாகப்பன் அவர்களே, கடிகாரம் இப்ப கட்டாய ஓய்வில் சிறந்தீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை காற்றது. இரண்டு உறவுகள் தான் இந்த விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நேயர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. எல்லோரும் வர வேண்டும், பங்கு பெற்ற வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அப்பொழுதுதான் உங்களுக்கு பாடல்களும் நேர் விருப்பமாக கிடைக்கும். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் மீண்டும் வரும்பொழுது பாடலை கூறுவார் என்று எண்ணுகின்றேன். மன்னியல் தமிழ் வானொலியின் உங்களுடைய நேரம் இப்பொழுது 9:46 காட்டுகின்றது. தென்னகத்திலேயும் ஈழத்திரு நாட்டிலேயும் இன்னும் இங்கிலாந்து நாட்டிலே இப்பொழுது 5:16 என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு 12:16 நண்பகலை காட்டுகின்றது. வழக்கம் போல வெப்பம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. எங்கே என்ன பாடல் இதுதானே அந்த பாடல்?

0: வணக்கம் நாகப்பன், வணக்கம். இணைத்து விட்டேன் உங்களை. வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த வாசல் கருவியின் பெயர் வந்து தம்பட்டம்.
0: வாழ்த்துக்கள், சரியான பதில். சும்மா தம்பட்டம் தடி கொண்டிருப்பாங்க சொல்லு. தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பட்டம், தம்பட்டம் என்பது நல்ல ஒரு வார்த்தையம். வாழ்த்துக்கள், உங்களுக்கு மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். அடுத்த பெட்டிக்கு இருக்கின்றீர்கள். தலைவர் அவர்கள் வருவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். அவர் வருவார் மீண்டும். இப்பொழுது நீங்கள் அடுத்த பெட்டிக்கு செல்லுங்கள்.
1: பெட்டி எண் 9.
0: ஒன்பது, ஒன்பது, ஒன்பது. அது என்னையா, நீங்கள் எங்கள் பாத்தியத்திலே இருக்கிறீர்கள். வெளியே படம் கண்டுவிட்டேன், கொண்டு வருகின்றேன். என்ன பதம் என்று பார்ப்போம். அந்த காகசம், அபூ காகசம், திறந்தது சிசு, திறந்து விட்டது பெட்டி. அங்கே இன்னும் ஒரு வாத்தியம் இருக்கின்றது, 5 எழுத்துக்களை கொண்ட வாத்தியம். இது ஆலயங்களில் எல்லாம் பரிவாரங்கள் போகும்போதெல்லாம் பாவிக்கப்படுகிற ஒரு ஒரு வாத்தியம். இந்த வாத்தியத்தின் முதல் இதிலே உள்ள சொல்லின் பெயர், அந்த உச்சரிப்பிலே பாடல்கள் வந்திருக்கின்றது. புதிய திரைப்படத்து பாடலும் வந்திருக்கின்றது. ஊர்வலங்கள் போகும் 5. இது வந்து 5 எழுத்துக்கள் ஐயா.
1: 5 எழுத்துக்கள்.
0: உபயோகிப்பார்கள், வரவேற்பு கொடுப்பவர்கள் உபயோகிப்பார்கள். இது கிராமிய பண்போடு சேர்ந்தது. மகிழ்ச்சியாக பெருமைக்குரியதான ஒரு வாத்தியத்தை உலகம் வாழ்த்துக்கள் கூட வாசிப்பார்கள் வரும்பொழுது. அப்படி அதை அந்த பதத்தை 2 தரம் சொன்ன வார்த்தையோடு ஒரு பாடலின் முதல் வரியில் 2 தரம் அது வருந்து ஆரம்பிக்கிறது அந்த பாடல். ஒரு பாடல்ல ஆரம்ப வரியில இந்த பதத்தை 2 தடவையும் சொல்லிக் கொண்டு வருகிறது. சொன்னால் மறுபடியும் கணக்கு இல்லையா? 5 எழுத்து தான் ஐயா. 5 எழுத்து தான். செய்து வாருங்கள். நன்றி ஐயா, பாடலையும் நினைத்து கொண்டு வாருங்கள். நன்றி. அடுத்த உறவை அழைப்போம். வணக்கம், வணக்கம் தலைவர் அவர்களே. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம். இணைத்து
2: விட்டேன்.
0: வணக்கம். இணைத்து விட்டேன். நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கிறேங்க ஐயா. ரொம்ப நாளாச்சு, 2-3 நாளாச்சு உங்ககிட்ட பேசி.
0: ஓ, 2-3 நாளாக போய்விட்டது. நீண்ட நாள் போல் தெரிகின்ற தோன்றுன்றது இல்லையா? இடைவெளி விடக்கூடாது. இருக்கின்றோம், இருக்கின்றோம். எங்களுக்கு நேற்று இடி முழக்கங்களோடு பெருமழை பொழிந்து மின்னெல்லாம் நின்று கணனிகள் எல்லாம் துப்புரவாக நின்று ஒரு ஒலியும் பெறாமல் இருந்து நான் கடினப்பட்டு மகளினுக்கு அழைத்து மகளின் உதவி என்னுடைய எனக்கு காட்டி தந்தபடி நான் முடிந்தவரை கொண்டு சென்றேன். ஒரு இந்த சத்தம் என்ற ஒலி பதிவு, அந்த ஒலி பெருக்கி பகுதி என்னால் முடியவில்லை. மகளை அழைத்து அவன் வந்து டெக்னீஷியனோட சேர்ந்து எல்லாம் சரிப்படுத்தி போட்டோம். ஒரு அரை மணி நேரம்
2: பிடித்தோம்.
0: மீராம்மா அடுத்த மாசம் ஜூலை மாதம் 17-18 இங்கே நிற்பார், வருவார் என்ற ஒரு உத்தேசம். வாத்தியத்தினுடைய பெயர் 5 எழுத்துக்களை கொண்டது. இந்த வாத்தியம் அநேகமாக பெரிய ஊர்வலங்கள், கொண்டாட்டங்களிலே பாவிப்பார்கள். அல்லது ஆலய திருவிழாவிலே, கிராமப்புறத்து திருவிழாக்களிலே சுவாமி ஊர்வலம் வரும் பொழுது இது வாசிப்பார்கள். இது வந்து 5 எழுத்துக்களை கொண்டது. மரியாதைக்குரிய ஒரு நிகழ்ச்சிகளில் இதை செய்வார்கள். பக்தியோடு வருவதற்கெல்லாம் செய்வார்கள் இந்த வாத்தியத்தை. 5 எழுத்துக்களை கொண்டது. இந்த எழுத்திலே இந்த பதத்தை வைத்து ஒரு பாடலும் இருக்கின்றது ஐயா. அந்த பாடல் இரண்டு தரம் இந்த பதத்தை கூறுகிறது. கிட்டத்தட்ட அது போல, ஆனால் அது பொருந்தவில்லை. என்னிடம் இருக்கிறது போற பெயராக இருக்கின்றதே. இன்னொரு தடவை யோசியுங்கள்.
2: உங்களுக்கு
0: மாம்பழத்து வண்டு, அதை உடனே கிருஷ்ணன் மாம்பழத்து வண்டை பிடிச்சு
2: போட்டேன்.
0: வந்து விட்டது ஐயா. ஆஹா, ஏழாவது இலக்கப்படுகின்றது. கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன், கை தட்டுகின்றேன், கொட்டுகின்றேன், திறக்கவில்லை. உடனே வீட்டு வைக்க வேண்டிய ரெண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு. சி சு பூம் சி பூம் பா, திறந்து விட்டது. இது ஒரு பழம். இந்த பழம் பெரிய மரத்து, பெரிய மரத்திலிருந்து வரக்கூடிய பழம். ஏழு எழுத்துக்களை கொண்டது. ஆனா இந்த பழம் ஏனைய பழங்களை விட ஒரு வித்தியாசமான குணம் இருக்கு இதுல. என்ன, இது நாங்கள் பாவிக்க உபயோகிப்போம் இந்த பழத்தை. இந்த பழத்தை நாங்கள் உபயோகிப்போம். பெரிய மரங்களிலிருந்து வருடத்துக்கு வருடம் முழுவதும் கிடைக்காது இந்த பழம். அந்தந்த சீசனுக்கு தான் வரும். சில இடத்துல மதம் எடுக்கலாம். இதுக்கு தண்ணீர் ஊற்ற தேவையில்லை. கட்டி பட்டி ஒட்டி பசலை போட தேவையில்லை. தானாக வளர்ந்து தானாக உயர்ந்து தானாக தரம் பலன் தரக்கூடிய ஒரு பழம். வீட்டிலே எங்கள் சமையலுக்கு எங்கள் அன்னை அன்னையர்கள் சகோதரிகள் எங்கள் சமையல் பாகத்திலே இதை உபயோகிப்பார்கள். ஏழு எழுத்துக்களை கொண்டது. விசேஷ குணத்தை சொன்னால் நீங்கள் சொல்லலாம், சொல்லத்தானே வேண்டும். என்ன, நான் விற்கும் போது நல்லது திறமானதுன்னு சொல்லித்தானே விற்க வேண்டும். அப்ப நீங்க கொள்வனா செய்வீங்க. இந்த பழத்தில உள்ள மற்ற பழங்களுக்கும் இந்த பழங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், உள்ளே இருக்கிற பழத்தின் சதையும் வெளியே இருக்கிற தோலும் ஒன்றோடு ஒன்று முட்டாது பழுத்ததன் பின்பு.
2: பன்னிரண்டு
0: மாதமும் கிடைக்குமா? இல்ல, ஒரு சீசனுக்கு தானே இல்லையா?
2: ஆமாங்க, ஆமாங்க. அதாவது
0: மாம்பழத்தை யாரும் ஊன்றி பராமரித்து எல்லாம் வளர்ப்பது இல்லை இல்லையா? தானாக வளரும்.
2: ஆமா ஆமா.
0: நாங்க சும்மா புளியாங்கோட்டு இப்போ ஈர நிலத்துல போட்டு விட்டு உடனே முளைத்து வந்துவிடும் இல்லையா? எனக்கு நல்ல அனுபவம் புளியாங்கோட்டையில. பாடசாலையிலே நாங்கள் ஆண்கள் பெண்கள் கலந்து படிக்கும் பாடசாலையிலே ஒரு ஆறாம் ஏழாம் வகுப்பு அந்த காலத்துல எங்கள் பெண் சகோதரிகள் கையிலே ஒரு சின்ன ஒரு டப்பா கொண்டு வருவார். தையல் தையலுக்கு உபகரணங்களை வைத்து கொண்டு வருவார்கள். புளியாங்கோட்டை வச்சு கொண்டு வருவார்கள். எங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த புளியங்கோட்டையை ஓட்டிலே போட்டு வறுத்து போட்டு கொடுப்பார்கள். அந்த புளியங்கொட்டையிலே பல்லாங்குழியை ஆடுவார்கள் இல்லையா ராஜ்குமார்? ராஜ்குமார், என்னையா நடந்த? ரெண்டு புள்ளி எடுத்தவுடன் கலைஞ்சு விட்டீர்களா ராஜ்குமார்? உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் பெற வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ராஜ்குமார் அவர்கள் மீண்டும் பெறலாம். அவர்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. அந்த இது சொல்லிட்டாங்களா? வாத்திய கருவி,
0: வாத்திய கருவி இன்னும் சொல்லவில்லை. இப்பொழுது ராஜ்குமார் வந்தர் பட்டி கலந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட பழம் என்று கூறியிருந்தார். புளியம்பழம். அந்த தரவுகள் கேட்டீர்களா?
1: புளியம்பழம்.
0: புளியம்பழம்
1: கேட்கலையா? நானு டயல் பண்ணிட்டு இருந்ததுனால கேட்க
0: முடியல. இவர் ராஜ்குமார் இணைந்திருந்தால் சொல்லிவிட்டால் புள்ளி கொடுக்கும் போது ஆளை காணவில்லை. போதுமன்ற வருவார், மீண்டும் வருவார். அந்த வாத்தியம் சொல்லப்படவில்லை. நீங்கள் தான் எதிர்ந்த வாத்தியம் ஒன்பதாவது இலக்கம். பிடிச்சீர்களா? கண்டுபிடிச்சீர்களா?
1: அது வந்து கின்னாரம்
0: வாழ்த்துக்கள். கின்னாரம் கின்னாரம் என்ற ஒரு பாடல் இருக்குல்லவா? உங்களுக்கு எப்படி இருக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது? எங்க சொல்லாமல் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். கின்னாரம் என்ற அந்த பாத்தியம் எல்லா உடையதுக்கும் பார்க்கிறேன் தானே. ஆலயங்கள் சுவாமி உருவம் பெருசா செய்வார். வாழ்த்துக்கள். சரி, இப்ப உங்களுக்கான பட்டிக்கு பாருங்கள்.
1: பெட்டி எண் 18.
0: 18 நாள் போராட்டம் அல்லவா பாரதத்தில் நடந்தது. 18 நம்பர், 18 விளையாட்டு வருகிறது. 18 பதத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அந்த பதத்தை எடுக்கவில்லை. பெட்டியை எடுத்தேன், பெட்டியை கொண்டு வந்து வைத்தேன். பக்குவமாக அண்ட காகசம் அபூ காகசம் திறந்துட்டு சிசு என்ற தாரக மந்திரம் மிகவும் உச்சாரணம் பண்ண பெரிய வலிச்சேர்ந்த மந்திரம் திறந்து விட்டது. திறந்தால் அங்கே 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் அநேகமாக திருமண வைபவங்கள், ஒரு நல்ல நல்ல நல்ல வைபவங்கள் எல்லாம் இது காணப்படும். நான் குறிக்கொண்டு வருகிறேன், இப்ப ஆரம்பிக்காதீங்கள், சிந்தனையை செய்யுங்கள். திருமண வைபவங்கள் இருக்கும். அந்த திருமண வைபவத்திலே கோவில்களிலே ஆலயங்கள்ல இருக்கும், வீடுகளிலே நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது கூட இதை அமைப்பார்கள். இது இது பாத்திரம், நீர், தேங்காய், மாவிலை, பூ, சந்தனம், குங்குமம், விபூதி இத்தனையும் அதுல இருக்கும். அது எதுவாக இருக்கும்? மங்களகரமாக இருக்கும். மங்களமான காரியங்களில் நிச்சயமாக இருக்கும். திருமண வைபவத்தின் போது மணமன், மணமகன், மணமகள் நிச்சயமாக இது இருக்கும் இடத்தை சுற்றி வருவார்கள். பெரிய தரவு தந்து
1: விட்டேன். சரியா எடுத்த உடனே ஞாபகத்துக்கு வரல.
0: இல்ல உங்களுக்கு தெரியும்.
1: சரி, தெரியும். 4 எழுத்து தான் வருது. 5 எழுத்துக்கள் ஐயா?
0: 5 எழுத்து ஐயா. 5 எழுத்துக்கள்.
1: தேங்காய், பழம் எல்லாம் வச்சிருப்பாங்கங்கிறீங்க.
0: எல்லாம் அது எல்லாம் அதுலயே எல்லாம் காணப்படும். நெல்லு, நெல்லு கூட காணப்படும், வாழை இலை காணப்படும், எல்லாம் அமைந்திருக்கும் அந்த இடத்துல. அதுல அதெல்லாம் இருந்தா தான் அது இந்த பெயர் பெறும். பூ, பழம், பாக்கு, வெத்துளை, கப்புறம், அந்த பத்தி குச்சி, சந்தன குச்சி எல்லாம் அதுல. அதாவது மங்களமான நிறைவானது உண்டு.
1: தாம்பாளம்
0: பொருந்தவில்லை. ஆனால் அதை வந்து தனித்தனியா வைத்திருந்தா அதுக்கு அப்படி பேர் வராது. அந்த அந்த நிலையில் வரும் பொழுதுதான் அதற்கு அப்படி பெயர். அந்த இருப்பதில் அந்த எடுத்தெடுத்து தனித்தனியா வைத்து விட்டா அந்த பெயர் வராது. நான்கலத்திலேயும் அது கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலேயும் நான்கலத்திலேயே அதை பாதிப்பதில்லை. அது அநேகமாக திருமண காலங்கள், பூப்புனித நீராட்டு விழா போன்றவற்கு மிகவும் முக்கியமானது.
1: அது மணவரை
0: இல்லை ஐயா, மணவரை
1: நான்கெழுத்துக்கள்.
0: இது ஒரு இடத்திலே எல்லாம் அமைந்தபடியால் தான் இந்த பெயர் அதுக்கு வருகிறது. ஒரு இடத்திலே இதெல்லாம் நான் சொன்ன பொருள் அத்தனையும் அமைந்திருக்கும். புனிதமாக கருதப்படும். இன்னும் ஒரு தரவு தரையுண்டு, இன்னும் ஒரு தரவு தரையுண்டு. அது ஒரு வேதியரால் அதை செய்யும் பொழுது அதற்கு நூல்கள் எல்லாம் சுற்றுவார்கள் மந்திரம் சொல்லி. அறிவாளிகளையும் இந்த பதம் கொண்டு அழைப்பார்கள். அவன் ஒரு நிறைந்த அறிவாளி என்பதற்கும் இந்த பதத்தை உபயோகிப்பார்கள்.
1: அது வந்து கும்பம்,
0: அதை மாத்தி யோசிக்கணும். கும்பம் எல்லா இடத்திலும் இருக்கின்றது, ஆனா இந்த பெயர் வருவதற்கு வித்தியாசம் இருக்கின்றது. ஏன் வருவது என்ற பதம் வந்தா தான் தெரியும். கும்பத்திலே இவையெல்லாம் இருக்காது. நான் கூறின எல்லாம் இருக்க சில இடத்துல இருக்காது கும்பத்திலே. இந்த இடத்துல இது இந்த பெயரை பெறுகின்றது. இப்ப திருமண வைபவத்தில் கும்பம் என்று கூறுவோமா இல்லை தானே?
1: சரி, யோசனை
0: செய்து வாருங்கள். நன்றி, நன்றி நாகப்பன் அவர்களே, நன்றி நன்றி. முயற்சித்தேன், எவ்வளவு தரவுகள் தந்தேன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அங்கே நிக்க அந்த இடத்துக்கு வந்து விட்டீர்கள். மீண்டும் யோசித்து வாருங்கள். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த உறவாக யார் வருகின்றார்? தங்களுடைய ராஜ்குமார் அழைத்தீர்கள், அழையுங்கள் மீண்டும். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கிருஷ்ணன், நாகப்பன், ராஜ்குமார் மூவரும் தான் இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள். மற்றவர்கள் வரவே இல்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. தவளை கண்டுபிடிக்க ஓடி ஒழிக்கின்றார்களோன்னு தெரியவில்லை எனக்கு. ஏனோ தெரியவில்லை. ராஜ்குமார், உங்கள் புள்ளி உங்களுடைய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கான புள்ளி உங்களுக்கு தான். இப்பொழுது நீங்கள் வந்து வெட்டி திறக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். முந்திர தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நாங்கள் பொக்கிஷம் நிகழ்விலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். பொக்கிஷம்

0: வந்துவிட்டார் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அனுஷியாவின் உதவியோடு பல பதில்களை அவிட்டு விட போகின்றார். இப்பொழுது கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தெரிந்த பதமாக இருக்கும் இது. கிருஷ்ணன்
1: கலசம்,
0: கலசம், கலசமா? கலசம் வந்து இருங்கள்
1: வாருங்கள்.
0: அப்படியா, வெறும் நூல் சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்க இப்போ கலசம்
1: அதற்கு பேரதான் வரும்,
0: அப்புறம் வராதோ
1: கும்பம் இல்லன்னா.
0: ஓஹோ,
1: யாகத்துல
0: இல்ல, அவ்வளவு திருமண மண்டபத்துல இருக்குமே ஐயா. அது ஆரழுத்து வருது ஐயா. சரி, ரெண்டு தரம் முயற்சித்து விட்டீர்கள், ஒரு பெட்டியை தரவுங்களே.
1: ஒரு பெட்டியை தரப்போம்,
0: அங்க கொண்டு வாருங்கள். எந்த பெட்டி வேண்டும்?
1: இலக்கம் 12.
0: ஓ, இலக்கம் 12. நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன், பாரமே இல்லை அந்த பெட்டி. கொண்டு வந்து விட்டேன். ஓம் சுக்கலாம் பலதரம் சசு புதம் சம் தும் திம் தம் தம் ரீம் ஒயும் ஐயம் கிரீம் மபும் சபும் பிட்டு பிட்டு பிட்டு திறந்து விட்டது. 6 எழுத்துக்களை கொண்டது. இது ஒரு விதமான தாவரம் என்றும் சொல்ல முடியாது, செடி என்றும் சொல்ல முடியாது, கொடி என்றும் சொல்ல முடியாது, மரம் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வகையைச் சேர்ந்ததுதான், நிலத்திலே ஆனால் புனிதமானது, பூசைக்குரியது, 6 எழுத்துக்களை கொண்டது.
1: 6 எழுத்து.
0: உங்களுக்கு சுலபமான கெட்டிக்காரன் தமிழன் தானே ஐயா, நீங்கள் தமிழன் தானே. அருகம்புல், அருகம்புல் சரியான பதம் ஐயா. அருகம்புல் என்ற சரியான பதிலை தந்து 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டார் கிருஷ்ணன் அவர்கள் வெற்றிகரமாக. அனுஷியாவின் உதவி இல்லாமல், என்ன அனுஷியாவின் உதவியோடய இல்லையா? பதிமூன்றாம் இலக்கத்துக்கு கிறிஸ்தவ மக்கள், வெள்ளைக்கார மக்கள் இங்கே பயப்படுவார்கள். 13 இலக்கம் மாடி வழியே 13 இலக்கம் அறையே வைக்க மாட்டார்கள் ஐயா. சரி, அதுக்கு ஒரு பெரிய அதுக்கு ஒரு கதை உண்டு. சரி, அதுக்கு நாங்கள் போக தேவையில்லை. நான் எடுத்துக்கொண்டு வருவேன், நான் பயப்படாமல் போய் எடுக்கிறேன். அந்த 13 இலக்க பெட்டி எட்டி எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன், வைத்து விட்டேன். வைத்து விட்டு ஐயம் கிரியும் மப்பும் சபும் பெட்டி திற என்று திறந்து விட்டது பெட்டி. சுலபமான மந்திரம் திறந்தவுடனே அங்கே 5 எழுத்துக்களை கொண்டு ஒரு விதை இருக்கின்றது. ஒரு விதை தெரியுதான, விதை வித்து கொட்டைன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த விதை. பைத்தங்கொட்டை, பயற்றுக்கொட்டை, சோயா கொட்டை, மிளகாய் கொட்டை என்றெல்லாம் சொல்லுவோம், விதை என்றும் சொல்லுவோம். உள்ளதுக்குள்ளே சின்ன விதை, இந்த விதை, இந்த விதைகளுக்குள்ளே சிறிய விதை. ஆனால் இது முளைத்து வந்தால் பெரிய மரமாக இருக்கும். அதே இந்த 5 எழுத்துக்களை கொண்டது, அழகானது, சிவப்பா இருக்கும். விதை காண முடியாது, விதை உள்ளே இருக்கு, சின்ன விதை. அந்த விதைக்குள்ள இந்த பெரிய மரம் இருக்கும் ஐயா. அந்த 5 எழுத்துக்களை கொண்டது அந்த பதம் ஒரு திரைப்பட ஒரு பாடலே வருகின்றது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடலில் கடைசி சரணத்துக்கு கிட்ட வர வேண்டும் இந்த மரம்.
1: ஆலம் விதை
0: பார்த்திருக்கீங்களா? இல்லை, பழத்தை தான் பார்த்திருக்கீர்கள். விதை சின்னஞ்சிறிய விதை, எந்த பெரிய மிரமையா வருகின்றது. கடிகாரன் வாழ்த்துக்கள். ஆலம் அந்த பாடலை சொன்னவுடன் ஞாபகம் வந்த ஆலம் முழுதினை போல் உறவுகள் ஆயிரம் வந்தும் என்ன என்று வருவதிலே. சரி, இரண்டு புள்ளிகளை உங்களுக்காக மகிழ்வோடு தருகின்றேன். சந்தோஷம் சந்தோஷம் கிருஷ்ணா. நீங்கள் இந்த இந்த இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒதுங்கி நின்றால் பயந்து கெட்டிக்காரன் ஆலம் விதை. நல்ல பதம், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் எதுக்கு போவோம்? அடுத்து எதுக்கு போவோம்?
1: அடுத்து பதினொன்று.
0: பதினொன்று, இது உங்களுக்கு தெரிய வராது, ஆனாலும் தெரியும் என்று எண்ணுகிறேன், அறிந்திருப்பீர்கள். சரி, எடுத்துக்கொண்டு வருகின்றேன். ஏன்னா அந்த படத்தை கண்டுவிட்டேன். இது ஒரு நீர்வாழ் உயிரினத்தை குறிப்பது. சின்ன சின்னன்லேயே குறிப்பார்கள். அந்த இனம் வளர்ந்து வந்தாலும் அந்த பெயரோடு உண்டு. ஒரு விதமான கடல்வாழ் பிராணியில இதுவும் உண்டு, வித்தியாசமாக. இதை மனிதர்கள் உணவுக்காக எடுக்க மாட்டார்கள். அந்த தொழிலாளர்கள் கூட இது வந்து அகப்பட்ட தூக்கி எறிந்து விட்டு வருவார்கள். ஒரு உருவம் வந்து ஒரு அழகற்ற உருவத்தை கொண்டது. மக்களுக்குள்ளே சில பேர் வளர்ந்து வரும்பொழுது இப்படி கூறுவோம், எப்படி இருக்கிறானே என்று சொல்லி, இது மாதிரி இருக்கிறானே என்று சொல்லி. மூன்று எழுத்துக்களை கொண்ட அந்த உயிரினம்
1: தேவாரம்.
0: என்னைய
1: தேவாரம்?
0: தேவாரம் என்று ஒரு உயிரினம் இருக்கா கடல் வாழ்ல?
1: கடல் வாழ்ல, கடல் வாழ் கடல்ல இருக்கிறது.
0: ஆமா, அதுதான் சொல்லு.
1: கடலில் இருப்பது.
0: ஆமாம், கடல் வாழுகின்ற இனங்கள் உண்டு. தேவாரம் திரும்ப புரியலா? சில பிள்ளைகளை பார்ப்பாங்க, வளர்றானே இல்லை இந்த மாதிரி இருக்கானே என்று சொல்லுவோம். பெரிய வண்டியும் வச்சுக்கொண்டு முடியும் பிதிக்கி கொண்டு போவாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்லுவோம். இல்லை,
1: ஐந்து எழுத்து
0: இல்ல, மூன்று எழுத்து. சின்ன பிறந்த உங்களை விருப்பம்.
1: ஆமா,
0: உபயோகிக்க மாட்டார்கள் இதை. அதுக்கு சதை இருக்காது, சதை இருக்காது. கண் இருக்கும், வாய் இருக்கும், மிதிய வயிறு இருக்கும். அந்த சில குழந்தைகள் வளரும் போது சொல்லுவோம், இப்படி என்ன இவன் இப்படி போறான் என்று சொல்லி, இப்படி ஆயிடுது என்ற உடல் அமைப்புகள் எல்லாம் கூறுவோம். நாங்க பார்க்கிற பதம் தான். மீண்டும் கேள்விப்பட்ட வலது வையால முன்னுக்கு வந்துடும். அந்த பதம் ஞாபகத்துக்கு வந்துடும். யோசனை பண்ணிக்கொண்டு வாங்க பாருங்கள். எங்க எங்களுடைய தலைவருடைய அழைப்புக்கு என்ன நடந்தது? இங்க இங்க பதிவுகளையும் யாரையும் காணவில்லை. கிருஷ்ணன் அவர்களும் ஜெகபர் சாதிக்கு அவர்கள் படம் போட்டு வரவேற்றார். கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று எழுதியிருக்கின்றார். அவ்வளவுதான். மற்றவர்களுடைய இணைப்பு அழைப்பு எழுத்து ஒன்றையும் காணவில்லை. வலைத்தளங்கள் பிள்ளையோ தெரியவில்லை. என்ன நடந்ததுன்னு கூற முடியாமல் இருக்கின்றது. இருப்பினும் வந்தவர்களோடு நாங்கள் வியாபாரத்தை கவனிப்போம். நேரம் சரியாக 12:43 நண்பகலை தாண்டி காட்டிக் கொண்டிருக்கின்றது. தென்னகத்திலே இப்பொழுது 10:13 அதே 14 காட்டிவிட்டது. அதே நேரத்தை ஈழத்திரு நாட்டிலும் காட்டுகின்றது. 5:44 ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் காட்டுகின்றது. எங்கே வர வேண்டும்? குவைத்து ராஜாக்கள் வரவில்லை, மன்னர்கள் எல்லாம் நேற்று தளத்துக்கும் வரவில்லை. குவைத் மன்னர்கள் ஏதோ ஒரு நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். வந்துவிட்டால் அன்பு மகள் சாந்தி, வணக்கம். வணக்கம் சாந்தி, இப்பொழுதுதான் நினைப்பு கிடைத்திருக்கு சாந்திக்கு. வணக்கம். வணக்கம் சாந்தி, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்களம்மா? தர்மபுரியில இணையதளம் அப்படி இருக்கு. ஏன்னா ராஜ்குமார் அவர்கள் வந்த போதும் பாதையில துண்டிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு வலைத்தளம் சரியா செய்கிறதா? எழுத்துக்களையும் காணவில்லை மக்கள். எங்களோட வானொலி நின்று விட்டதல்லவா இடையில? அதிகாலையிலே
2: பார்த்தேன்.
0: உங்களுக்கு அதிகாலை உங்களுக்கு இரவு நேரம், உங்களுடைய அதிகாலை உங்களுக்கு மாலை நேரம் 7 மணி, 5 மணி அப்படி நின்று விட்டு சரி எல்லாம் சரி பிரதியாகி விட்டது. இப்ப சாந்தி வந்து விட்டார் போட்டியிலே பங்கு பெற்று புள்ளிகளை பெறுவது, சுமார் எத்தனை புள்ளி பெறுவதாக உத்தேசம் உண்டு? ஒரு 50 புள்ளி அதாக கூட பேராசை என்ன? சரி முடிந்த அளவு சரி
2: முடிந்த அளவு எடுக்கிறேன்.
0: ஒரு 15 புள்ளி அழகி குடும்பம் அப்படி இருக்கின்றார்கள்.
2: அழகி குடும்பம் தாக்க முடியும் ரொம்ப குறும்பு பண்றாங்க.
0: அழகி குடும்பம், அழகி குடும்பம் அப்படித்தான் செய்யும். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் செய்திருப்பீர்களா உங்களோட பெற்றோருக்கு அந்த நேரத்தில்? குழப்பங்களா இருந்திருப்பீங்க. சரி அதே மகள் தானே அம்மா, அவைகளுக்கு ஆனந்தம், ஆனந்தத்தில் அவர்களுக்கு இந்த கோபம் குரோதம் பொறாமை போட்டி இல்லை, ஆனந்தம், ஆனந்தத்தில் தான் அவர்கள் அப்படி செய்வார்கள். சரி இந்த ஆனந்தத்தோடு எந்த பெட்டியை திறக்க, ஒரு பெட்டி ஒன்று திறந்து போட்டு இருக்கின்றது, அந்த பெட்டியை கூற முடியுமா? 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், கிருஷ்ணன் ஐயா திறந்தவர், 11வது இலக்க பெட்டி. அந்த பெட்டியை கடல் வாழ் ஒரு உயிரினம், இதுக்கு உருவம் வந்து அழகற்ற உருவம், இதை உபயோகிக்க மாட்டார்கள். வலையிலே வந்து மீனவர்களின் வலையிலே அகப்பட்டால் கூட எடுத்து பீசி கோபத்தோடு பீசி போட்டு வருவார்கள், கொண்டு வர மாட்டார்கள். கண்ணிருக்கும் எல்லாம் இருக்கும், அதுக்கு உருவம், ஆனால் அழகற்ற உருவமா இருக்கும், அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். அது எங்கள் மத்தியிலே இந்த குழ நத்தை அல்ல, அது பொருந்தவர்கள் நத்தையை கொண்டு வருவார்கள், விற்பனைக்குரிய சாமான். அந்த எங்கள் ஊர்லேயம்மா குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும், சில குழந்தைகளை எப்படி ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் சரியா வளருது என்றால் இப்படி சொல்லுவோம், இன்னும் இப்படி வந்து விட்டார் வேறு சரி இந்த மாதிரி இருக்கின்றாரு டாக்டர், இந்த மகன் இப்படி இருக்கின்றார், இதுக்கு என்ன செய்யலாம், நல்லா சாப்பிட்றான் இல்லையோ முடி, இதை பெரிய வண்டி எல்லாம் அமைச்சு கொண்டு கண்ணை மட்டும் முடிய தள்ளி கொண்டிருக்க பிள்ளைகளை பார்த்து என்னென்னு சொல்லுவோம். சரி 3 ஆ அதான் மெலிந்து கொண்டு போற பிள்ளைய சொல்லுவது அம்மா, அது இது
2: யோசிக்கிறேன்.
0: உங்களோட பட்டி இல்ல தானே, இன்னொரு பட்டிக்கு புதியதா ஒரு பட்டியை தரவங்களேன். 3வது பெட்டி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சாந்தி என்பது 3 எழுத்து, இந்த பெட்டிக்குள்ளே இருக்கின்ற பதத்துக்கு 4 எழுத்தாக இருக்கின்றது. கொண்டு வந்து வைத்து விட்டேன், கையை தட்டினேன், திறந்து விட்டது, காட்சி கொடுக்கின்றது அழகாக 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் உரியவருக்கு பல பெயர்கள் இருக்கின்றது, அதிலே ஒரு பெயர் இவர் வந்து எங்களுக்கு கிட்ட இல்லை, ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடியவர் எவ்வளவோ தூரத்தில் இருக்கின்றார். சரியா, அவர்கள் இப்பொழுது விஞ்ஞானிகள் சென்று கால் வைத்து விட்டோம் என்றும் தம்பட்டம் அடிக்கின்றார்கள். சரியா, தம்பட்டம் என்ற வார்த்தை வந்தது என்று எங்கள் இதிலே. சரி, அவருக்குரியவர் யாராக இருப்பார்? இது பாடல்களிலே கவிஞர்கள் காதலன் காதலிகள் எல்லாம் புனைகின்ற ஒரு பதம், அற்புதமான பதம். ஆனால் மிகவும் சிறப்பாக சின்ன குழந்தையாக இருக்கிறேன், அம்மா எங்களுக்கு உணவு ஊட்டும் பொழுது இவரை காட்டைகள் இந்த பெயரை குறிப்பிடுவார், ஒரு பாடலும் இருக்கின்றது. இவ்வளவு வாழ்த்துக்கள் கட்டிக்காரி கட்டிக்காரி. சரியான தரவுகளை கொண்டபடியால் மகள் சொல்லிவிட்ட உடனே உடனடியாக உங்களுக்கான இந்த 2 புள்ளியை நான் அங்கே வைத்து விட்டேன் உங்களுக்காக. கட்டிக்காரி, எங்கே பாப்பா நீங்கள் குறைந்த 10 நான் இல்ல 20 புள்ளி எடுப்பீர்கள் என்று கூறுகிறேன். 2வது வட்டி போவோம். ஆறாவது இலக்க பெட்டி, வட்ட வடிவமான ஒரு பெட்டி அங்கே காட்டுகின்ற, வெட்டி எடுக்கின்றேன், கொண்டு வருகின்றேன், பங்கின்றேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. திறந்து விட்டது அம்மா. அது வந்து ஒரு 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள் அம்மா. இது சக்கரம் உள்ள வண்டிகளுக்கு மிகவும் முக்கியமானது. அது ஒரு பாடலையும் இது வருகின்றது, 2-3 பாடல், ஒரு திரைப்படமும் வந்தது இந்த பெயரிலே. 4 எழுத்துக்களை கொண்டது. கணவன் மனைவி ஒன்றாக இருக்க வேண்டும், அந்த அப்பொழுதுதான் அந்த குடும்பம் சரியாக செல்லும் என்பதற்கு இந்த பொருளை உதாரணமாக கூறுவார்கள்.
2: அச்சாணி
0: சுலபமா வருது. இங்க வந்தது 7 எழுத்து 8 எழுத்து 9 எழுத்து எல்லாம் வந்து கட்டிக்கார அவிட்டு தள்ளி விட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு ஒரு துப்பாக்கிய நிலை என்னன்னா நீங்க தொடர்ந்து பங்கு பெற்ற முடியாது. கட்டாய ஓய்வில் சென்று மீண்டும் உரையாடக்கூடியவர் அடுத்த உறவு வர வேண்டும். இது முன்னெடுத்து 24 மணி நேரம் தமிழ் சேவை பொக்கிஷம்.

இன்னும் இங்கு காட்டப்படும் பெட்டிகளிலே ஒரு பட்டி இருக்கின்றது. 9 எழுத்துக்களை கொண்ட சொல்லுள்ள பெட்டி, அந்த பதம் யாருக்கு இப்போ 2 கொடுக்க போகின்றோ தெரியாது. அது 9 எழுத்திலே வந்தானே, 1 எழுத்திலே வந்தானே, 2 கிடைக்கும் உங்களுக்கு. ஓடி வாருங்கள், நேரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள், காலத்தை பயன்படுத்தி பொன் செய்யுங்கள்.

0: ஐயா சொல்வ.
1: சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாந்தி வந்து விட்டார். மீண்டும் இரண்டு பெட்டி திறந்து
2: வணக்கம் ஐயா.
1: எங்க வணக்கம் கொண்டு வரங்களே,
2: யாரும் வரலீங்க ஐயா, அதனால நானே வந்துட்டேங்க ஐயா.
1: நீங்க வெளியே வந்துரும் கெட்டிக்காரி, இதுதான் சந்தர்ப்பமா பூந்து விளையாடுங்க. எந்த பெட்டி வேணும் உங்களுக்கு? எந்த பெட்டி?
2: நாகப்பன் வரவே இல்லைங்களேங்க ஐயா.
1: அவர் வந்து களைத்து விட்டாரம்மா, புள்ளிகளை செய்து களைத்து விட்டு சென்று விட்டார். வருவார் மீண்டும், ஓய்வு எடுக்கின்றார்.
2: ஓ, வந்துட்டு போயிட்டாரு.
1: அவர் வந்து ரெண்டு மூன்று தினம் கட்டாய லீவுல போய் விட்டாரம்மா. அவர் தான் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய பெட்டிகளையும் சொல்லி போட்டார். கெட்டிக்காரன் தானே அவர். நல்ல நல்ல ஏழு எழுத்து, எட்டு எழுத்து, ஒன்பது எழுத்துல எல்லாம் வந்து சொல்லிட்டார். ரேவதி எங்கேயோ திருமண விழாவுக்கு போவதா சொன்னாரே, வந்து விட்டாரோ தெரியவில்லை. எங்கேயோ தூரதேசம் திருமண வைபவம் விழாவுக்கு செல்கிறோம் என்று கூறினார் கடந்த முறை சார். எட்டாவது இலக்கப்பட்டி, எட்டு ஓடிவா, எட்டி எடுக்கின்றேன், எட்டாவது பெட்டியை தொட்டு விட்டேன், எடுத்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன். எட்டாவது எட்டு, எட்டு எட்டு எட்டாய் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றது. எட்டாவது பெட்டியிலே வந்து விட்டது. அது வந்து திறந்து விட்டது, பெட்டியும் திறந்து விட்டது, இலகுவாக திறந்து விட்டது. அது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் அம்மா. இந்த பதத்துக்குரிய இந்த பதம் கூறும் விடயம், இது ஒரு பொருள் அல்ல, ஒரு இடம், ஒரு இடம், ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பு. விவசாய துறையிலே மிகவும் முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் எங்கள் உள்ளூர்களிலேயும் இது வேண்டும். அப்பதான் இந்த மழை நீரிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். இப்பொழுது இவ்வளவு தான் கூறலாம். கேளுங்கள், நானே சொல்லிக் கொண்டிருக்கலாம். மூன்று கேள்வியும் நீங்கள் கேட்கலாம், அதை நான் முன்பு கூறவில்லை. உங்களுக்கு மூன்று தடவை கேட்கலாம். அத கேட்டீங்க தானே, நீங்கள் கேள்வி கேட்கறதுல ஆபத்து இல்லாமல் தவறிக்கொள்ளலாம். இல்லாட்டி மழை காலங்களில் எல்லாம் பெரிய சீர்கேடாக இருக்கும், இது இல்லையாண்டா. சாலை ஓரம் இருக்கும், ஆனா விவசாயத்துக்கு மிகவும் முக்கியமானது, தண்ணீரோட சம்பந்தப்பட்டது. இது மலைப்பகுதிகள் அங்கெல்லாம் தானாகவும் அமைந்திருக்கும், ஆனால் மக்களும் அதை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டது. பாதுகாப்புக்காகவும் உபயோகிக்கின்றார்கள், விவசாயத்தின் தேவைக்கும் உபயோகிக்கின்றார்கள். அம்மா, விவசாயத்தோடு எடுத்துக்கொண்டா கமத்தொழிலுக்கு இது தேவை, உள்ளூருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்புக்கு இது தேவை. எத்தனை கேள்வி கேட்டுட்டீங்க? ரெண்டு தரம் கேட்டுட்டீங்க. நீரோடு சம்பந்தப்பட்டதம்மா. மூன்று வினா கேட்டுவிட்டீர்கள், இனிமேல் கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை.
2: வாய்க்கால்,
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாய்க்கால் வரம்பெல்லாம் இருக்குல்ல, வாய்க்கால் விவசாயத்துக்கு இது முக்கியம், உள்ளூர்களுக்கு வாழ்க்கைக்கும் இது முக்கியம். மலிந்தோடவனும் மழை நீரெல்லாம் மலிந்தோடவன் ஓடாமல் தானே சென்னையில பெருவெள்ளம் வந்தது இல்லையா? வாய்க்கால், வாய்க்கால் என்ற சரியான பதம். இரண்டு புள்ளிகளை மீண்டும் பெற்றுக் கொண்டு விட்டீர்கள். இப்பொழுது அடுத்த இலக்கம் பத்து இருக்கிறதா என்று பார்க்கின்றேன். பத்து சென்று விட்டது. பத்து பத்து இல்ல இல்ல பத்து ஆமாம் சென்று விட்டு பத்து தான் தூக்கணாங்குருவி வந்தது, மாம்பழத்து வந்தது, ரெட்டவால் குருவி வந்தது, கட்டவண்டி பண்ணக்குயில் வந்தது, எத்தனை பதங்கள் வந்து விட்டது, அற்புதமான பதங்கள். சரி, இப்பொழுது அடுத்த பெட்டிக்கு போவோம்.
2: பன்னிரண்டு,
1: பன்னிரண்டு சென்று விட்டது. அதுதான்
2: பன்னிரண்டு
1: சென்று விட்டது அம்மா. அது அருகம் புல்லண்டது. எத்தனையா? பதினைந்தா?
2: பதினைந்து.
1: பதினைந்து ஒன்பது எழுத்துக்களை கொண்டது சொல்ல போறீங்களா? எட்டெட்டவால் குருவி அது முடிஞ்சு போயிட்டு சம்பவ மகாதேவா கோவிந்தா கோவிந்தா என்று சொன்ன திறந்து விட்டது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை அதுக்குள்ளே காட்சி தருகின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்ட பறவை இது எங்களோடு லாவி வருகின்ற எங்களோடு இணைந்து எங்கள் மத்தியிலே காணப்படும் ஒரு பறவை. இந்த பறவை வந்து ஆறு குணங்களை சிறப்பாக கொண்டது என்று ஒரு பாடலும் இருக்கின்றது. ஆறு குணம் கொண்ட பறவை என்று ஒரு பாடல் இருக்கு. அதுக்கு நீங்கள் அதையும் செய்யலாம். குறிப்பாக சொன்ன போனால் இதுக்கு ஒரு கண் குருடு, ஒரு கண்ணில் பார்வையில் குருடில் பார்வை இருக்காது, ஒரு கண் பார்வை உள்ள பறவை. தரவு புதிதாக இருக்கும், ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பதம். இது திருப்புகளில் அழகாக சொல்லப்படுகின்றது. பாதி மதி மதி பதின பாதி மதி பாதி மதி மு என்ற பதிமதி என்ற ஒரு திருப்புகள் இருக்கு இல்லவா. பாதி மதிமை போதும் அருள் அந்த முருகனுடைய திருப்புகளில் வருகின்றது இந்த பறவையினுடைய பெயர்.
2: கழுகு
1: இல்லையம்மா, கழுகு எல்லாம் திருப்புகளுக்கே வராதம்மா. இரண்டு தடவை முயற்சி பண்ணிவிட்டீர்கள், ஆதலால் நீங்கள் மீண்டும் வர வேண்டும். வாழ்த்துக்கள். எங்கே ராஜ்குமார் வாருங்கள். வணக்கம் ராஜ்குமார். என்ன நடந்தது? உங்களோட புள்ளியையும் பெற்றுக் கொண்டு ஓடிவிட்டீர்கள். உங்களுக்கு ரெண்டு புள்ளி நீங்கள் அது கூறிவிட்டீர்கள். இப்பொழுது ஒரு பெட்டி ஒன்று உங்களுடைய ஊர்ல உள்ள ஒரு போட்டியாளர் வந்து பங்கு வருபவர் சாந்தி, அவர் புள்ளிகளுக்கு சொல்லவில்லை. அவர் திறந்த பெட்டி ஒன்று இருக்கின்றது, அதை விட மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை எங்கள் மத்தியிலே வாழ்கின்றது. சரியா? ஒரு பறவை எங்கள் மத்தியிலே தான் வாழ்கின்ற பறவை. மக்கள் மத்தியிலேயும் இருக்கு, காடுகளிலும் இருக்கு, எங்கும் இருக்கு, இங்க கனடாவிலும் இருக்கின்றது. இவர்களில் பல குணங்கள், சிறந்த குணங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு சிறப்பான ஒரு இதை கூறுவன், இவருக்கு ஒரு கண் பார்வை இல்லாத கண் கொண்டவர். அந்த அந்த சம்பவத்தை திருப்புகள் ஒன்றிலே கூறப்படுகின்றது. பாதி மதி நதி போது மணி சடை நாதர்ருளிய அந்த திருப்புகளிலே இந்த பறவை வருகின்றது. அடுத்தது பராசக்தி திரைப்படத்திலே ஒரு சிறப்பான பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. அதனுடைய குணத்தை வைத்து கூறுகின்றார். அடுத்து இன்னும் ஒரு படம் பச்சை படம் இல்லையா, அதுலேயும் இந்த இவற்றை பெயர் சொல்லப்படுகின்றது. பல பாடல்களில் இந்த பறவையின் பெயர் உச்சரிக்கப்படுகின்றது. நல்ல குணத்துக்கு நல்ல குணம் உள்ளது. ஆனால் சிறப்பாக ஒன்றை தெரிய வேண்டும் நாங்கள் என்பதற்கு அந்த தகவலை தருகின்றேன். இவருக்கு ஒரு கண் பார்வை இல்லை.
0: ஒரு விழி
1: காகமுற அருள் வேலை விடவல பெருமாளே. காகத்துக்கு முருகப்பெருமான் வேறினால் ஒரு சின்ன அரகம்புள்ளி எடுத்து அம்பாக பயன்படுத்தி அந்த கண்ணை கொத்தினு விடான். ஏன்னா அவர் அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்திரன் மந்தர் கூட அதை செயலை செய்த இந்திரனை மகன் செய்தார் என்ற ஒரு புராண கதை இருக்கு. அக்காவிடம் இல்லை அம்மாவிடம் கேளுங்க கூறுவார்கள்.
0: காகம் என்பது சரியான காகத்துக்கு எத்தனை தரவு இருக்கிறதோ ஆனா இப்படியா தரவை திறகுன்றதால பல விடயங்களை தெரிகிறோம் இல்லையா ராஜ்குமார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காகம் கட்டி காரணம் இல்லவா தமிழ் அறிஞரா? இது என்றா தண்ணீருக்குள்ள பூந்து மாந்து போனவனே எடுத்து கொண்டு வந்து மேல விடுவாரா? அவரை காண்பதுண்டா? நீங்கள் உங்களை நண்பரே சந்திப்பதுண்டா? மூன்று எழுத்துக்களை கொண்டது கிருஷ்ணன் அவர்கள் திறந்த பெட்டி. கடல் கடல் வாழ் உயிரினத்தில் ஒன்று. இதை உபயோகிக்க மாட்டார்கள் மீனவர்கள். அதை வலையில் அகப்பட்டால் கூட அப்படி தூக்கி வீசி விட்டு வந்து விடுவார்கள், கொண்டு வர மாட்டார்கள் கடைக்கு. அது ஒரு பயனற்றது. ஆனால் கடல் வாழ் உயிரினங்கள் ஒன்று. ஒரு உருவம் வந்து ஒரு அமைப்பு இல்லாத உருவத்தை கொண்டது. அதை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சிகளே எங்களுடைய நண்பர்கள் வழங்கும் போது என்னடா இவன் இப்படி ஆகிவிட்டானே என்று கூறுவோம். என்ன அழகாக இருக்கு, பெரிய வண்டி பெரிய மொழி எல்லாம் இருக்கும். அப்படி அந்த உருவம் ஒரு அருவப்பிறப்பான உருவத்தை கொண்டவன். இதற்கு மூன்று எழுத்துல ஒரு பெயர் உண்டு. சரியா? சரி, இன்னும் ஒரு தரவு தருகின்றேன். முதலில் கூறவில்லை, இன்னும் ஒரு தரவை தருகின்றேன். இந்த மழை காலங்களில் தவளைகள் வந்து சத்தம் போட்டு ஆட்படுத்தி முட்டையை வெளியில விட்ட பின்பு அது பொறித்து வரும் வேளையில இந்த பெயர் கூறுவார்கள். தவளை ஆவதற்கு முன்பு இந்த பெயர் தான் அதுக்கு இருக்கும். இதெல்லாம் தெரிய வேண்டும். மூன்று எழுத்துக்களை கொண்டது.
3: மூன்று எழுத்து. இரண்டு எழுத்து
0: வந்திருக்கு.
3: நூணல் நூணல் சொல்லுவாங்க. நூணல்
0: நூணலா
3: வராது?
0: நூணல் அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. நூணல் அது நுணல் என்று கூறுவது. நுணல் நுணலும் தன் வாயால் கெடும் என்றிருக்கல்ல. அது இல்ல சார், நீங்க சொன்ன பேச்சு வழக்கில் விட இது வந்து அது அல்ல. தவளை பிறந்தவுடன் இந்த பெயரை தான் கொண்டிருக்கும். கால்கள் அந்த கால்கள் முளைக்காது, அதுக்கு வால் இருக்கும். அந்த கடலிலே இது வாழுகின்றது அந்த இந்த பெயரோட. மக்கள் மத்தியிலே குழந்தைகள் பெருசாக வளராது விட்டால் அப்படி போற கொண்டு டாக்டருடைய கார் போகுதுன்னு இப்படி ஆகிவிட்டானே, எவ்வளவு எல்லாம் கொடுக்கிறோம், இப்படி எல்லாம் பராமரிக்கும், இப்படி வருகிறானே என்று கூறுவோம். நண்பர்களுக்கே சிறு வயதிலே உருவம் இப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து விட்டா என்று கூறுவோம் நாங்கள். முடியாது விட்டா நீங்கள் பெட்டியை திறக்கலாம். முடியாது.
3: சரி சரிங்க.
0: சரிங்க.
3: 29 தான் வாங்கிருப்பாரு.

0: அந்த நான் எழுத்தை கொண்டது இந்த இறைவனை நாங்கள் ஒவ்வொன்றும் இந்த நான்கத்தை கொண்டது இதிலே அமைந்துள்ள அத்தனையும் பார்க்க பார்க்க இறைவனை நாங்கள் எப்படி எல்லாம் கணிக்கின்றோம். அவ்வளவு பெருந்தன்மை வாய்ந்தது, எங்களால் முடியாது, அவரால் தான் முடியும். இதை அமைப்பு ஐம்பெரும் பூதங்களையும் அடக்கி இருக்கின்றது ஐயா, ஐம்பெரும் பூதங்களையும் அடக்கி இருக்கின்றது. இதை இப்படி கூறுவோம், பல பேர்கள் இருக்கின்றது, இப்படி கூறுவோம். ஐம்பெரும் பூதங்களையும் அடக்கிய உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த இதை சொன்னால் அதுக்குள்ள இதெல்லாம் வரும், ஐம்பெரும் பூதங்களும் வரும். ஐம்பெரும் பூதங்கள் தெரிந்தானே, நிலம், நீர், காற்று, ஆகாயம், அந்த அத்தனையும் அடக்கிறது இந்த சொல்லு, இந்த பதம். கேள்விகள் கேட்கலாம், மூன்று வினாக்கள் கேட்கலாம்.
1: இத பார்க்க முடியுமாங்க ஐயா, கண்ணால பார்க்க முடியுமா?
0: அழகாக வடிவாக பார்க்கலாம், சிறப்பாக பார்க்கலாம். இது பல பாடல்கள் வந்திருக்கின்றது. குறிப்பா ஜனம் ஊனா சூனா வாலிபன் திரைப்படம் தெரியுமா? ஒரு திரைப்படம் வந்தது, ஊனா சூனா வாலிபன் என்ற ஒரு படம் வந்தது, பொன்மன செம்மல்ல திரைப்படம். உங்களுக்கு தெரியும், சிந்தியுங்கள். ஊனா சூனா வாலிபன் என்ற திரைப்படத்திலே இருக்கின்றது இது, இந்த பதம்.
1: உலகம் சுற்று வாலிபன், உலகம் சுற்று வாலிபன் கண்டு
0: அதுலதான் இருக்கிறது. இந்த அண்ட சராசரமும் அதுலதான் இருக்கிறது ஐயா. எது நீங்க சொன்னதுதான், இன்னும் பிடிக்கவில்லை சார் ராஜ்குமார்.
1: உலகம்
0: பாத்தீங்களா, உலகம், உலகம் என்ற பாடல் இருக்கு. உலகம் சுற்றும் வாலிபம், உலகே மாயம், உலகில் இரண்டு கிளிகள், உலகத்தில் பெரிய
1: கொடுத்துட்டீங்க, நன்றி.
0: உலகம் என்ற பதம் சரியான பதம். அப்படி என்றால் நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி திறக்கலாம் ராஜ்குமார். நீங்கள் அதை ஓய்வெடுத்து தவறு விட்டது இல்லதான் உங்களுக்கு, அதனாலே தான். சரி, இப்பொழுது முதல் ஒரு பதம் கூறினீர்கள், இப்பொழுது ரெண்டு பதத்தை பெற்றிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எந்த இலக்கம் வேண்டும் உங்களுக்கு?
1: மீதி இருக்கிறது
0: இப்பொழுது இருக்கு, முதலாவது இலக்கம், இரண்டாவது இலக்கம், நாலாவது இலக்கம், அடுத்து வந்து 14, 16, 19, 21, 22, 22, 24, 26, 27, 28. நாகப்பன் அவர்கள் திறந்தது சரியா, திருமண மங்கள காரியங்கள் நடைபெறுகின்ற இடங்களில் இதை காணலாம். அழகுபடுத்தியதில் வாழையில் இருக்கு, மாவில இருக்கு, நெல் இருக்கு, குடம் இருக்குது, தேங்காய் இருக்குது, பூ இருக்குது, சிறு விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் அதில் போடப்பட்டிருக்குது. சந்தன குச்சியெல்லாம் குத்தி எரிய விடுவார்கள். மிகவும் முக்கியமான மங்களமானது ஒன்று எது? இத்தனையும் சேர்ந்தா தான் அந்த பெயர் வரும், அதுக்கு இந்த சொல்லு வரும்.
1: எத்தனை எழுத்துங்க?
0: ஐந்து எழுத்துக்களை கொண்டது. கும்பம் கூறினார்கள், கலசம் கூறினார்கள், பொருந்தவில்லை. அங்கேதான் நிற்கிறது, புடியத்துக்குள்ள வந்து விட்டார்கள். இந்த பதத்தை கண்டுபிடிக்கவில்லை.
1: அதுக்கு
0: என்ன பதம்?
1: தலைப்பிரட்டை
0: என்று அவங்க பேச்சு வழக்கில் இருக்குதோ தெரியலையே, இது அந்த பொட்டானிக்கல் நேம், இதுதான் நான் வச்சிருக்கிறது தான் அந்த பெயர். அதுக்கு தாவர உயிரினத்தின் பெயர் நீங்க சொல்றது தான், நீங்க சொல்றது. அதாவது வந்து தவளை கால்கை முளைப்பதற்கு முன்பு உள்ள உருவம்
1: சொல்லுவாங்க.
0: அது வந்து பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் சொல்லு, புத்தகங்கள்ல எல்லாம் பதிவில் தமிழ்ல உள்ளது இந்துதான்.

0: அது கடல்ல இருக்கிறது ஒரு ஒரு வகையான மீனினம், அதையும் படிச்சு விடுவார்கள், உபயோகிக்க மாட்டார்கள், அதை அதை உபயோகிக்க மாட்டார்கள். சார் நீங்கள் இப்ப வெட்டியை திரவுங்கள்.
1: சரிங்க,
0: 24
1: காலை 24 இருக்குதானுங்க?
0: ஆமா 24 வந்து எடுத்து கொண்டு வருகின்றேன், கொண்டு வந்து வைக்கின்றேன், ராஜ்மான் பேரில் பதிவு செய்து விட்டேன். அது வந்து 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஐயா, 4 எழுத்துக்கள். இது வந்து ஒரு மங்களமான ஒரு எப்படி கூறுவதை வாசனை பொருள்னு இல்லை, எப்படி கூறுவோம் நாங்கள் இந்த ஹேர்பல் இல்லை ஸ்பைசியை எப்படி கூறுவோம், உதவும் பெருமதியாக இருப்பதற்கும் உதவும் ஐயா. 4 எழுத்துக்களை கொண்டது
1: சமைக்கிறதுக்கு உதவும்.
0: ஆமாம், கிருமி நாசினியாக பார்த்து பாவித்துக் கொள்ளுகின்றோம். சரியா, புனிதமான ஒரு காரியத்துக்கு பாவித்துக் கொள்ளுகின்றோம். 4 எழுத்துக்கு கொண்டது, அதை பெண்கள் உயிராக மதிப்பார்கள். கண்ணிலே ஒட்டி கொள்ளுவார்கள், கண் போல கண்ணுக்கும் உயிராக பாவிப்பார்கள். புனிதமானது 5.5 பெட்டிக்கையும் இருக்கும், உங்களுடைய சமையல் அறைக்கு 5.5 பெட்டிக்கையும் அது இருக்கும். நிலத்துக்கு அடியிலே விளையும், அதனுடைய அது முளைந்து வர மேலே வருகிறதை கொண்டு வந்து பொங்கல் நாளையில மிகவும் பிரபலியம் வாய்ந்திருக்கும் அந்த இலைகள்.
1: மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும்
0: பூசி குளிப்பதற்கு இருப்பீர்கள். மஞ்சள் தாலி செய்வார்கள், மேல 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள் தலைவர். இப்பொழுது நீங்கள் 2 பெட்டிகளை வந்து சரியாக கூறியபடியால் கட்டாய ஓய்விலே செல்ல வேண்டும். தலைவருக்கும்
1: நானும்
0: கேட்க மறந்து
1: விட்டேன். அதல இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆகும் மலர் கொடி. நன்றியா.
0: ஓ, இவள் ஒரு இளங்குருவிய மாம்பழத்து வண்டு, தூக்கணாங்குருவி, இரண்டபால் குருவி, வண்ணக்குயில், கட்ட வண்டி, இதெல்லாம் அடிச்சு தள்ளி விட்டாருங்க நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள்,
1: வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள். மீண்டும் சாந்தி வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் சாந்தி. அம்மா உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு கிடைக்கவில்லை அம்மா, வந்து விட்டாள். மீண்டும் வணக்கம் சாந்தி. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் மகளே, கூறுங்கள். அது கூற முடியுமா அந்த அந்த அந்த 3 எழுத்து பதத்தை, அந்த கடல் வாழ் பிராணிகள்ல உண்டு,
2: அது பெயர் தெரியலங்கய்யா.
0: ஐயோ, இவ்வளவு தரவு தந்தேன் உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைகளெல்லாம் பிள்ளைகளை கண்டுட்டு அருவறுத்தவர்களும் உண்டு, அதில் விளையாடினவர்களும் உண்டு. சரி, பாடசால காலத்திலே. சரி, இப்பொழுது இன்னும் ஒரு பதம் இருக்கம்மா, அந்த நாகப்பன் அவர்கள் திறந்து வைத்த பதம், ஒரு திருமண மண்டபங்கள் நல்ல மங்களமான வைபவத்தில் காணப்படுகின்றது ஒன்று, 5 எழுத்துக்களை கொண்டது.
2: தாம்பூலம். தாம்பூலம்
0: இல்லையா அம்மா? தாம்பூலம் இல்லையடா, தாம்பூலத்துக்குள்ளே பத்தி குச்சி எல்லாம் வைப்பாங்களா? இல்லை தானே அம்மா, விபூதி சந்தனம் எல்லாம் பூசுவாங்களா? அதுல தாம்பூலம் எத்தனையும் பார்க்கும் சுடாமும் போயிருந்த தாம்பூலம்
2: எத்தனை எழுத்து?
0: 5 எழுத்துக்கள் அம்மா. 5
2: அதுல அதுல வந்து விபூதி குங்குமம் எல்லாம் பூசுவோமாங்க ஐயா?
0: இல்ல இல்ல, இதெல்லாம் இருக்குமாம்மா அங்க. அத்தனையும் எல்லாம் அவ்வளவும் வைத்திருப்பார்கள், நிறைவாக வைத்திருப்பார்கள். அது அதனால்தான் அதுக்கு அந்த பெயர் உண்டு, உங்களுக்கு தெரியும். உங்களுடைய திருமண நாளை கூட அது அந்த திருமண மண்டபத்தில் இருந்து திரும்ப மணவரைக்கு முன்னால் இருந்து நீங்கள் அவற்றை சுற்றி வந்திருக்கிறீர்கள் கணவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல என்னட்டு அஞ்சு ஐந்து எழுத்தோடு தான் என்னட்டு இருக்குது சரி சென்று விட்டது இப்பொழுது ராஜ்குமார் கூறினார் மஞ்சள் அதுதான் மஞ்சள் 24 மேல வேணுமா கீழே வேணுமா 24 மேலேயா கீழேயா முதல்ல நீங்கள் வந்து நிலவுக்கு மறுபெயராக ஒரு பெயர் சொன்னீங்க இந்த இந்த பொக்கிஷத்துக்கும் சூரியனார் வந்திருக்கின்றார் சரியா கடந்த வாரம் முதல் வாரம் எல்லாம் மந்தவர் இவருடைய பெயர் தான் இந்த சூரியனை குறிக்கும் பெயர்களில் ஒன்று 1, 2, 3, 4 எழுத்துக்களை கொண்ட பெயர் எங்கே கூறுங்கள்
2: சூரியன்
0: அல்ல பொருந்தவில்லை அது வந்து விட்டு அவர் அவர் ஆதவன் என்ற பேர்ல வந்து போ ஆதித்யன்ல வந்து போ ஆதவன்ல வந்து சென்று விட்டார் கடந்த வாரம் பகலவன் வந்தார் அவர் வந்து சேர்ந்து விட்டார் இந்த வாரம் இந்த வாரம் இன்னொரு இந்த வாரம் இன்னொரு பெயர்ல வந்திருக்கிறார் என்னவா இருக்கு நாங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்
2: என்ன எழுத்துங்க ஆரம்பம்
0: ஆரம்பம் வந்து வந்து எப்படி என்றால் ஆரம்பத்துல வந்து எப்படி சொல்லி சொல்றது வெள்ளைக்கு முதல் எழுத்து என்னவோ அதுதான் வெள்ளை என்பதற்கு முதல் எழுத்து எதுவா இருக்குமோ அந்த எழுத்துக்கு முதல் எழுத்து எங்கே இப்ப பிடித்து விட்டார் மகள் கொண்டு வாருங்கள் திருவார திருவாசத்துல எல்லாம் இருக்குங்களா சரி அவர் எவ்வளவு அவ்வளவு குளிர்ந்தவரா பொப்பமானவரா வெப்பத்தை உடையவர் என்பதை
2: நீங்க 30
0: தானே உங்களுடைய லிப்ஸ்டிக் உதட்டு சாயம் சென்று விட்டது
2: 17
0: தானம்மா நீங்கள் திறந்த பெட்டியம்மா அந்த மூன்று இடத்தை கொண்ட பறவை காகம் காகம் அதுவும் போய்விட்டது இப்ப இருக்கிறது 1, 2, 4 பின்பு 14, 16, 19, 21, 22, 26, 28 அடைய அப்பா இவ்வளவு நான் வியாபாரம் செய்ய போனமே இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே
2: 21
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் 21 எடுக்கின்றேன் ஓ அமைதியார ஒரு சூழல் காணப்படுகிற அந்த பெட்டியின் வெளிப்படங்கள் கொண்டு வந்து வைக்கின்றேன் அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு ஓம் சுக்கலாம் பலதரம் ஓம் ஐயும் கிரியும் மபும் செவும் டும் டம் டொம் திறந்து விட்டது 4 எழுத்துக்களை கொண்ட பதமம்மா இது வந்து இது வந்து ஒரு செயல் அதாவது எங்கள் சமய சம்பிரதாய முறைப்படி செய்கின்ற ஒரு ஆன்மீகத்திலே உள்ள ஒன்று இது ஆலயங்களிலே திருவிழாக்களிலே செய்யும் பொழுது புனிதமாகவும் எங்களுடைய இறுதிச் சடங்குகளிலே செய்யும் பொழுது அமங்கல சம்பவமாகவும் நடைபெறுவதும் உண்டு மங்களத்திலும் இருக்கின்றது அமங்கலத்திலும் இருக்கின்றது பாட்டுகளோட இருக்கம்மா அது அமங்கல வேளையிலே பாட்டோடு செய்வார்கள் இதை அந்த அதுக்குரியவர்கள் திருவிழா காலங்களில் அந்த தேவார திருவாசகம் கூட இதில் இதையும் செய்வார்கள்.
2: நான்கு எழுத்து தானங்க?
0: நான்கு எழுத்து.
2: ஒப்பாரி,
0: ஒப்பாரி அது இல்லை, ஒப்பாரி வந்து மங்களத்தில் வருகிறதா? என்னத்தானேம்மா, பஞ்ச புராணங்களுக்குள்ள வருமாடா? திருப்பல்லாண்டில் எல்லாம் கூறப்படுகிறது அந்த வார்த்தை. பஞ்ச புராணங்கள்ல ஒன்று, அதுல இந்த திருப்பல்லாண்டு, திருவிசைப்பாதிரி அதற்கெல்லாம் வரும் இந்த பதம். அதே பாடல் அந்திம அது அது ஈமக்கிரியை செய்யும் பொழுதும் நடைபெறும். இதற்கு ரெண்டு பொருள் பாவிக்கப்படும். மரண சடங்குகள்ல கண்டிருப்பீர்கள். இன்னும் விரிவாக சொல்றேன். உரல், உலக்கை இரண்டும் துவைப்படும். கேள்விப்படவில்லையா என்ன மகளே?
2: உரல், உலக்கை
0: அதுவும் பயன்படும். அதுக்கு காலம், காலம் எடுக்கின்றது. அடுத்த உறவு என்னம்மா? இல்ல இல்ல, காரியம் இல்ல, காரியம் இல்லையடா, அது இல்ல. பாடல் சொல்லல மகளே.
2: கொஞ்சம்
0: தெளிவா சொல்லுங்க. அழகா நல்லா உரித்து தந்தாச்சு. நீதான் போயிடும். அது பார்க்க நானே சொல்லலாமே உங்களுக்காக. பாடல் சொல்லல நீங்கள் மகளே. சிந்தித்து வாருங்கள், காலம் எடுத்து விட்டீர்கள். சிந்தித்து வாருங்கள், அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார். நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. எங்க ராஜ்குமார் வாருங்கள். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம். நாப்பனுக்கு என்ன நடந்தது? அழைப்பு அவருக்கு கிடைக்கவில்லையோ. குறுங்கள்
1: ஐயா. ராஜ்குமார் ராஜ்குமார் தாங்க.
0: ஆமா, ராஜ்குமார் தான் வந்திருக்கேன். அந்த அந்த அந்த மீனினம் அந்த கடல் வாழ அது சூடவில்லை, நீரினத்தில் வாழ்வது. அடுத்தது இப்பொழுது எங்களுடைய சாந்தி ஒரு பதம் தந்துட்டு போயிருக்கின்ற ஒரு பெட்டி ஒன்று, நான்கு எழுத்துக்களை கொண்டு அந்த தரவு கட்டிகளை மங்களத்துக்கும் அமங்கலத்துக்கும் உபயோகப்படுகின்ற ஒரு செயல். அந்திம அதாவது அந்தி அந்தி அந்திம கிரிகை நடக்கும் பொழுது கண்டிப்பாக நடைபெறுவது எங்களோட சைவ மக்களுக்கு. இதற்கு நான்கு எழுத்துக்களை கொண்டது ஒரு பாட்டு தேவார திருவாசக திருப்பல்லாண்டுகளில் இருக்கின்றது. பஞ்ச புராணங்களுக்குள்ள ஒன்று இந்த பதம். இதை சொல்லிக்கொண்டு செய்வார்கள் அந்த மரண சடங்கிலே. இதற்கு உரல், உலக்கை இரண்டும் தேவைப்படும். ஞாபகம் வருதா? அந்த செயலை செய்வது வேதியரோடு அந்த இறந்து போனவருடைய உரிமைக்குரியவர் இதை செய்வார். சரி, இப்பொழுது புரியும் நினைக்கின்றேன். இந்த செயலுக்கு உரலும் உலக்கையும் தேவை. அந்த உரியவர்
1: தெரியலீங்க. சரிங்க, அடுத்ததுக்கு
0: போயிடலாம். பதினாறு. சரி, இது உங்களிடம் இருக்கின்றது, என்னிடம் இருக்கின்றது, பெட்டி தரவாமலே எனக்கு தெரிகின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்டது. இந்த உலகத்திலே அது இல்லாதபடியாத்தான் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது, சண்டைகள் எல்லாம் வருகின்றது. இதயமும் இதயமும் தூரத்துக்கு விலகி போகின்றது. இது இல்லாதான், இது இருந்தால் இணைந்துவிடும். அன்பு, வாழ்த்துக்கள். அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை என்ன? கட்டிக்காரன், கட்டிக்காரன் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டார் மீண்டும். சரி, இன்னொரு பெட்டி திறக்கலாம். திறவுங்கள்.
1: பத்தொன்பது.
0: பத்தொன்பது, ஆஹா, பத்தொன்பது இருக்கின்றது ஐயா உங்களுக்காக. காத்து கொண்டிருக்கிறது. நான் சென்று அதை கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து நான் இதை மேசையிலே வைத்து விட்டேன். திறப்போம், பக்குவமாக. சம்பூர்ண மகாதேவா திறந்தது. ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவர்ணம் சதபுஜம் திறந்துடு சிசு. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் பட்டி திறந்து விட்டது. ஐந்து எழுத்து கொண்ட ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர். இதிகாசத்திலே மூன்று பெயர் இருக்கின்றது. ஆனால் இவளை திருமண மண்டபங்களிலே காட்டுவார்கள். திருமண மண்டபத்திலே கணவன் மனைவிக்கு காட்டுவார், ஆனா பார்க்க முடியாது, கற்பனையிலே தான் காட்டுவார். நீங்க உங்களோட மனைவியை காட்டினீங்கள் அருந்ததி.
1: அம்மியை மிதிப்பாங்க அருந்ததியை பார்த்துட்டு ஆமான்னு சொல்லுவாங்க.
0: அவங்களும் பொய் சொல்லுவாங்களே, நீங்களே மாட்டுவீர்கள், காட்டுவீர்கள், அங்க இருக்காது. அருந்ததி என்பவள் ராமருடைய கால்பட்டவுடன் பெண்ணாக மாறினவற்ற அகலிகை. இது அருந்ததி. அருந்ததி வந்து சரியான பதிலத்து வந்து ரெண்டு புள்ளி. அப்படி என்ன இன்னொரு பட்டி திறக்கிறோம் தானே நீங்கள்
1: தாராளமா திறக்கலாம்.
0: இருபத்தி ரெண்டு இருக்கின்றது. 22வது பட்டியை திறப்போம். 22வது பட்டியை திறப்பதற்கு முன்பு எடுக்க வேண்டும். எடுத்துக்கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். ராஜ்குமார் பெயரில் பதிவு செய்து கொண்டேன். வந்து கையை தட்டினேன், திறந்து விட்டது. இது கை தட்டி தான் செய்கிற விடயம் போல் தெரிகின்றது. ஆமாம், இதுக்கு மூன்று எழுத்தை கொண்ட ஒரு ஒரு செயல், ஒரு செயல். இவர் உங்களுக்கு ஆங்கிலத்திலே இந்த பெயர் உண்டு, நீங்கள் செய்கிற தொழிலுக்கு ஆங்கிலத்திலே ஒரு பெயர் உண்டு. இந்த சொல்லி ஆங்கிலத்தில் சொன்னால் எப்படி இருக்கு? மூன்று எழுத்து. வியாபாரத்துக்கு மிகவும் முக்கியம். வியாபாரத்துறையிலே வாங்குதல் வித்தல் போன்ற விடயங்களிலே இடையிலே நிற்கிற ஒருவர். இப்ப நீங்கள் செய்யற தொழில் இருக்கு தானே, உங்களுக்கும் இன்னொருவருக்கும் இடையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அதுக்கு ஒரு பேர் உண்டு. கலைத்து விட்டீர்கள், கட்டாய ஓய்விலே செல்ல வேண்டும்.
1: நன்றி.
0: சென்று உடனே மீண்டும் பெற உடனே நாகப்பனுக்கு நடந்தது. நாகப்பன் சூரிய வரையிலே சாந்தி ஓடி வாருங்கள். நாகப்பன் நீங்களும் பெறவிடும், பாடலும் தரவிடும். கிருஷ்ணா நீங்கள் ஓய்வு எடுக்கிறீர்களா அல்லது யோசிக்கிறீர்களா? ஏன் வரவில்லை? பெற வேண்டும். உங்களுடைய பாடல் இன்று நபர்கள் பெறாதபடியால் இப்ப இன்றைய பகலிலே கொடுக்க போகின்றேன் பாடலை. நாலு பேர் தான் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். நாலு பேருடைய பாடலையும் தருவேன் என்று நிகழ்ச்சி முடிந்தவுடன். காரியமில்லை, நேரம் போவது பற்றி அக்கறை இல்லை. முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை கனடா கலையத்தின் தொழிலுறப்பாகிக் கொண்டிருக்கிறது. 1:30 எட்டி பிடிக்கப் போகின்றோம். பழமையான நேர் ஒளி நேரம் 1:30 நிறைவேற வேண்டும். ஆனால் இன்று சற்று நீடிக்கின்றது. பெட்டிகள் இன்னும் இருக்கின்றன. இணைந்த உங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மீண்டும் வந்து இணையுங்கள். பெட்டியை திறவுங்கள். ஒவ்வொரு பெட்டிக்கு 2 புள்ளி என்று கெட்டித்தனமாக பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். எங்கே ஆறு அழைக்கப் போகின்ற அடுத்து சாந்தி, ராஜ்குமார், நாகப்பன், கிருஷ்ணன், யார் வரப்போகின்றீர்கள்?

0: ரெண்டு மணித்தியாலம் ஆகின்றது. இருவருடைய பதிவு தான் என் வலைத்தளத்திலே புலகத்திலே பார்க்கின்றேன். மற்றவர்கள் கேட்கின்றார்கள், அவர்கள் வர முடியாமல் இணைக்க முடியாமல் இருக்கின்றார்களோ தெரியவில்லை. சாந்தி வணக்கம், வந்து விட்டீர்கள், வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம். அதம்மா அந்த பதவீனம் வரவில்லை அம்மா, நீங்கள் அந்த அந்த நான்கு எழுத்துக்களை கொண்டது அதுவும் வரவில்லை. மூன்று எழுத்து கொண்டது வரவில்லை. இப்பொழுது வந்து இவர் திறந்து விட போற. சரி, கொண்டு வாருங்க. உங்களுக்கு எந்த இலக்கம் வேண்டும்?
1: ஒன்னாவது இலக்கம். ஐயா
0: ஓ, ஒன்னாவது இலக்கம். இது முதல் முதல்ல ஒரு தரம் நாடவில் இப்படிதான் சாந்தி. இது வழக்கமாக எங்களுடைய நாகப்பன் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிப்பார், இடையில துவங்கும் போது ஒன்று ரெண்டு மூன்று மேலிருந்து கேள்வி வருவார். இப்பொழுது முதலாவது பெட்டியை கொண்டு வந்து வைத்தேன். பெட்டியில வீரமாயிருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டதம்மா இந்த பதம்.
1: சரிங்க.
0: சாந்தியுடைய பெயரிலே தான் அது கிடைத்திருக்கின்றது. சாந்திக்கு தான் ரெண்டு புள்ளி கிடைக்க போகின்றது. இப்ப இது வந்து இது சாதாரணமாக வரும்பொழுது ஒரு விதமான பெயரை ஒரு பெயரை கூறுவார்கள். கொஞ்சம் கடுமையாக வரும்பொழுது இந்த பெயரை கூறுவார்கள். வெளியே போக முடியாமல் தொடர்ந்து உங்களை அடைத்து வீட்டுக்குள்ளே வைத்திருக்கும், வெளியே போக விடாமல். இப்பொழுது புரிந்திருக்கும் எதுவாயிருக்கும். ரெண்டு மூன்று நாளைக்கு தொடர்ந்து எங்களை வீட்டினுள்ளே அடைத்து வாழ்த்துக்கள். அடைமலை, அடைமலை என்று சாதாரண மலை, அடைமலை என்று கூறுவது. கட்டிக்காரி சாந்திக்கு ரெண்டு புள்ளிகள் கிடைக்கின்றது. இப்பொழுது நான் சொன்னதை விட சாந்தி கூட என்ற புள்ளி எடுக்கலாம்.
1: மாற்றி
0: பார்த்தேன், பிடிச்சு விட்டீர்கள். கட்டிக்காரி அதை நான் கவனித்து கண்டேன். அதுதான் நம்ம கட்டித்தனம். அந்த சொல்லுவதை எங்கேயும் கவனித்து பிடிச்சு பலபடியங்களை நான் பெறுவது உண்டு. சரி, அடுத்த பட்டிக்கு வாருங்கள். எழுத்துக்களை கொண்ட ஒரு பிராணி. இந்த பெயரிலே ஒரு பாட்டும் இருக்கின்றது. இது வந்து நாலு கால் இருக்கு, ரெண்டு கண் இருக்கு, ரெண்டு காது இருக்கு, இன்னும் ஒரு வால் இருக்கு. அழகானது. இதை சின்னதாக எடுத்து அதை நாங்கள் விளையாடும் போது பிள்ளை என்றும் அதை கூறுவோம். அந்த பிராணியை பிள்ளை என்றும் கூறுவோம். மூன்று எழுத்துக்களை கொண்டது.
1: அது வீட்டில்
0: சிலர் வளர்க்கின்றார்கள். நான் வளர்த்திருக்கின்றேன். சிலர் வளர்க்கின்றார்கள். பாம்புக்கு எதிரி என்று எனக்கு தெரியவில்லை அம்மா. பாம்புக்கு எதிரியா?
1: பாம்பு பாம்பு வந்து அதை கண்டா பயப்படும்.
0: அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல. அது நீங்க சொல்றதம்மா. அது இரண்டு எழுத்து கொண்டது. சரியா? இது மூன்று எழுத்து. இது மூன்று எழுத்து தாயே. இறைவனுக்கு நீர் உதவி செய்வதற்கு தண்ணீர் தாகம் வந்த போது ஒரு கதை இருக்கிறது. அதுக்குள்ளே வருகின்றவர் இவர். அந்த கதையிலே இவர் இருக்கிறார். இவர் மரத்திலே மேல் நோக்கியும் வருவார், கீழ் நோக்கியும் வருவார். அம்மா மரத்தில் இவர் விளையாடும் பொழுது கீழிருந்து மேல போவார், மேலிருந்து கீழும் பெறுவார். இப்ப எது புரியுங்கள்? காலையில நாங்கள் என்ன
1: சொன்னீங்க?
0: மாருதி என்பதம்மா அவர் பெரிய அம்மா. அவருக்கு அவர் குரண்டு தானே அம்மா மாருதி என்பது. அது மந்தி என்றெல்லாம் கூறும், அது இல்லையம்மா. நாங்கள் பாடசாலைக்கு சின்ன வயதுல போகும்பொழுது அப்ப மணிக்கூட எல்லாம் பார்க்க தெரியாதானே. இவர் பனை மரம் வெயில் வந்தோடனே இவர் மரத்திலிருந்து சத்தம் போடுவார். உடனே நாங்கள் நினைக்கிறோம், ஐயோ நாங்கள் லேட் ஆகி போயிடும், பள்ளிக்கூடத்துக்கு நிறைஞ்சிட்டு போச்சு, பாத்தியார் அடிக்க போகின்றாரு, ஓடுவோம். இவர் கத்துறான் சின்ன வயதுல. நாங்கள் அங்க என்ன மாதிரியோ தெரியல. சின்ன வயதுல பையன்கள் கல்லால் அடிப்பார்கள், அதை ஓடி ஒழித்து விடும்.
2: பிடிக்க இயலாது. சின்ன பழங்கள் தானியங்களை எடுத்து வச்சு ரெண்டு காலில் உட்கார்ந்து இப்படி சாப்பிடுவார். இப்ப சொல்லுங்க
1: அணில்.
2: அதுதான் அணில். வாழ்த்துக்கள். அணிலுக்கு 3 கோடி போட்ட ஒரு பாடல் இருக்குல்லவா, இவருக்கு 3 கோடி இருக்குன்னு சொன்னா உடனே சொல்லி போடுங்க. நான் சொல்லலையா, சொல்லாமல் உங்களை கொண்டு சொல்ல வைத்தேன். அணில் ஆடி சக்கியண்டாரா ரெண்டு ரெண்டாவது சொல்லி போட்டீங்களோ அதனால் நீங்கள் ஓய்வெடுக்கத்தானே உங்களை வேண்டும். உடனே வரலாம் தானே நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டு சார். எங்க ராஜ்மா நீங்கள் அழைத்தீர்கள் வர வேண்டும். எனக்கு நாகப்பனுக்கு என்ன நடந்தது தெரியவில்லை. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். வணக்கம் ஐயா. ராஜ்குமார் உங்களை இணைத்து விட்டேன்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: வணக்கம். சாத்தியமா சொல்லிட்டாங்களா ஐயா?
2: அவ சொல்லிட்டாங்க. அவ சொன்னாங்க அணில் என்று கூறியிருந்தார்கள், அடைமலை இரண்டும் கூறிவிட்டார்கள். ஆனால் அந்த பதம் கூறவில்லை. நம்ம அந்த மரண சடங்கிலே செய்வது அந்த மங்களத்திலும் அமங்கலத்திலும் சொல்லுற அந்த பதம் இருக்கின்றது. அதைவிட அந்த நீர்வாழ் பிராணியினுடையதும் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கிற இலக்கம் 4, 14, 26 மூன்று பதம் பட்டி 28 இல்லை 23 பட்டி இருக்கின்றது. குறுங்கள், எந்த பட்டி வேணும்
3: ஐயா? ஐயா சங்கு சொல்லாமா எங்க, அது இதுக்கும் பயன்படும்.
2: எதுக்கு?
3: இறுதிக்கும் பயன்படும். சங்கு சங்கு
2: எதுக்கு பயன்படும்?
3: இறுதி உருவத்திலையும் சங்கு ஊதுவாங்க.
2: அதுக்கு உரலும் உலக்கையும் சம்மந்தப்படுதா அந்த சங்கு ஊதையக? சங்குல உரலும் உலக்கையும் பாதிப்போமா ஐயா?
3: இந்த பக்கம் அதெல்லாம் நீங்க சொல்றதுல இந்த பக்கம் நாங்க அதை பயன்படுத்துறது இல்லையா? அது என்னன்னு தெரியல. கடைசியா நாங்க கேட்டுக்கிறோங்க.
2: ஏன் பயன்படுத்துறோம், என்ன எதை பயன்படுத்துறது இல்லைன்னு கூறுகிறீர்கள். நான் சொன்னதையா
3: இல்லையா? சங்கு ஐயா, சங்கு சொல்லுவாங்க.
2: சங்கு சங்கு சங்கு மணி எல்லாம் பாய்ப்பார். ஆனா இந்த செயல் மண்டி கண்டிப்பாக அந்த உரியவர் செய்வார். செய்யும் பொழுது வேதியர் பக்கத்துல இருப்பார். இங்க அதுல ஒருத்தர் பாட்டு பாடிக்கொண்டிருப்பாங்க, இவர் செய்து கொண்டிருப்பார். அது எது? சரி, மூலிக குழப்பாதீர்கள்.
3: சரி,
2: இப்பொழுது பெட்டி திறப்போம். நாலாவது வெட்டி எங்கள் எல்லோரிலும் அது இருக்கின்றது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதை கூறும் ஒரு பதம், 4 எழுத்துக்களை கொண்ட பயம். இந்த இந்த பதம் இந்த குணம் எங்கள் எல்லோரிடம் இருக்கின்றது. ஆனால் சிலருக்கு அது முற்றாக இருக்காது. எனக்கும் எனக்கு இருக்கிறது சில வேளையில். ஆனால் ஒரு பாடல் இருக்குது, ஆதி காலத்து பாடல். அது அப்படி இருப்பது மடமை என்று கூறுவது அந்த பதம், அந்த பாட்டிலே 4 எழுத்துக்களை கொண்டது.
3: இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்கயா?
2: இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படமும் வந்தது இல்ல இல்ல. அச்சம் அச்சம் என்பது மடமையடா. அச்சம் 4 எழுத்துக்களை கொண்ட அச்சம். ராஜ்குமார் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். சரி, அடுத்த பட்டி.
3: நன்றி.
2: நாகப்பன் வராதவில்லை, வரவில்லையே. அடுத்த பட்டி வருகின்றது. எந்த பட்டியா வேண்டும்? 14 இருக்கின்றது. 14 கொண்டு வந்து வைக்கின்றேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சீசு திறந்து விட்டது. அப்பா, முதல்ல நூலமான எழுத்துக்களை கொண்டு பிச்சிய பெயர் ஐயா. எத்தனை எழுத்துக்கள் கேட்க விருப்பமா
3: சொல்லுங்கயா, கேட்கலாம்.
2: 2 எழுத்து தானே ஐயா?
3: சொல்லுங்க.
2: 2 எழுத்துக்களால் ஆன உயிர், இது உயிரோடு சம்பந்தப்பட்டு மனிதர்களுள் அதிகம் காணப்படுகின்றவர்கள். அடுத்தது மிருகங்கள் பறவைகள்ல இருப்பது எங்களுக்கு தெரியாது, இருக்குதா இல்லையான்னு சரி கூற முடியாது. அது ஆய்வாளர்கள் தான் சொல்லலாம். ஆனா மனிதர்களுக்குள்ள இருக்கின்றார்கள் இந்த 2 எழுத்தை கொண்டு குணங்குறி உள்ளவர்கள். 2 எழுத்தை
3: குணம்
2: குணம் குறி குணம் குறி அவர்களை இப்படி கூறுவாங்க. சரி, அவர்களுக்கு இன்னும் சுருக்கமாக கூறுகிறோம். நாங்கள் ஆண்பால் பெண்பால் பலவின்பால் படித்திருக்கின்றோம் இல்லவா?
3: ஆமாங்கய்யா.
2: இவர் மூன்றாம் பாலை கொண்டவர்.
3: மூன்றாம் பாலை
2: எழுத்துக்களிலே பத்துக்கு முதல் இலக்கத்தை கூறுவோம் சிலருக்கு.
3: ஆமா ஆமா ஆமாங்க.
2: அவரை கூறுகின்ற இரண்டு எழுத்து சொல்லு.
3: திருநங்கைன்னு சொல்லுவாங்க.
2: அதுக்கு இது ரெண்டு எழுத்து தான் இந்த சொல்லுக்கு வரும். அவரை தான் நீங்க சொன்னது சரி. நான் சொன்ன தடவை தான் அவரை இரண்டு எழுத்துலயே அழைக்கிறார்கள். அவருக்கு உண்மையான பெயர் பாலின பெயர்ல இரண்டு எழுத்து.
3: பேடி
2: அதுவும் இல்ல. பேடி வந்து அந்த எழுத்து அல்ல. அவையே குறைக்கவில்லை. பேடி வந்து அதை குறைக்கவில்லை. அது பயந்த சுபாவம் உள்ளவர் அவர் பேடி. அது அது ஒரு இல்லை. பேடி என்ற பதம் நாங்கள் பார்க்க இயலாதவர்களுக்கு யோசிச்சு பாருங்கள். பேடி என்பது இயலாதவர், பயந்தவர், ஒன்றும் செய்ய முடியாதவர். அதே பேடி என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லை. அவர்களுக்குள்ள வல்லமை வாய்ந்தவர்கள் எல்லாம் இருக்க. இப்போ பெரிய சிஐஏ பெரிய சொல்றது பெரிய கலெக்டர் எல்லாம் வந்திருக்கிறார்.
3: அர்ஜுனன் சொல்லுவாங்க.
2: ஆமா, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அவதாரமாக வருகின்றார். இரண்டு எழுத்து நீங்க பிடித்து விட்டீர்கள். அதை
3: அலி சொல்லுவாங்க.
2: அதுதான் அலி. அலி அலி
3: அது வந்து கொச்சையான வார்த்தைன்னு சொன்னதுனால
2: அலி என்பது ஒரு ஆக்ரோஷமான. அது சொன்ன உடனே அப்படியே எடுத்துக்காட்டு மற்ற ஒரு தரக்குறைவாக இருக்கும் என்பதற்கு. கொச்சை அல்ல. கொச்சைக்கும் தரக்குறைவுக்கும் வித்தியாசம். கொச்சை அல்ல. அலி என்று கூறுவது அநாகரீகம். அதனால் அவரை திருநங்கை என்று இவர்கள் இப்பொழுது அழைக்க. முன்பு அப்படித்தான் சொல்லுவார். ஒன்பது திருநங்கை அலி அலி. பேடி என்று பேடி என்று அலி என்பதுதான் சரியான பாலியல். எங்களோட பா ஆண்பால் பெண்பால் கொண்டது அலி என்றால் ரெண்டு பாலும் இல்லாதவர். அவரை பேடி என்று சொன்னால் தம்பி பேடி வந்து இயலாதவர். சரியான பேடிகிறாய். பேடித்தனம் உள்ளது என்றால் அவர் இயலாதவர். திருப்பி அடிக்க மாட்டார், திருப்பி பேச மாட்டார். அப்படியான பேடி என்று சொல்றது சும்மா பேடியா இருக்காது என்று சொல்வார்கள். திருநங்கையினுடைய அலி என்பது அலி. ஆனா அலினா அலி. வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளை உங்களுக்கு கொடுக்கவா?
3: தமிழ்
2: சொல்ல வணக்கம் சாந்தி. சாந்தி ஓடி வாருங்கள். சாந்தி வணக்கம் வணக்கம் வாருங்கள். அடுத்த இலக்கம்
1: சடங்கு
2: நல்லதிலே உடலுக்கு வாய்ப்பார்களா? சடங்குக்கு உடலுக்கு வாய்ப்பு சடங்கு அல்ல. அது இல்ல சடங்கு எல்லாவற்றையும் சொல்லாது. அந்த நிகழ்ச்சியை கூறுவது சடங்கு என்று. ஒரு திருமணத்தை ஒரு காரியம் நடைபெறுவதை சடங்கு என்று கூறுவார்கள். சடங்கிலே செய்யும் ஒரு தொழில் தான் இது. மற்றது அந்த அந்த அந்த உயிரினம் சொல்லவில்லை. இன்னும் நீரிலே வாழுகின்றது தவளையினுடைய ஆரம்ப காலம். இருபத்தி ஆறும் இருபத்தி எட்டும் இருக்கின்றது. எது வேணும்?
1: இருபத்தி ஆறுங்க.
2: ஆஹா, இருபத்தி ஆறு வேணுமா? சரி, இருபத்தி ஆறு கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். ஓம் நம சிவாயம். திறந்து விட்டது பெட்டி. அங்கே ஐந்து எழுத்துக்களை கண்டு ஒரு பொருள் ஒரு விஷயம் காணப்படுகின்றது. இது ஒரு செயல் உள்ளது. நாங்கள் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சியான ஒரு செயல். இப்ப மகிழ்ச்சியாக நாங்கள் செய்கிற ஒரு பயணம் அனுபவித்து ஒரு பயணம், மகிழ்ச்சியான பயணம். அது சின்ன வயதுலேருந்து குடும்பஸ்தராயின பின்பு நண்பர்களுடன் சேர்ந்து செய்வோம் அந்த பயணத்தை. அதை இப்படி கூறுவோம். ஐந்து
1: மகிழ்ச்சியாக செய்கின்ற பயன் வேறு தரவு
2: ரெண்டு புள்ளிகள் சொன்னால்
1: ஐயா வேறு தரவு ஐயா
2: அதான் சொன்ன மகிழ்ச்சியாக நீங்க செய்கிற பயணம் கூட்டத்தோட நண்பர்களோட எல்லாம் போவீர்கள். சின்ன வயதில் நாங்கள் போயிருக்கின்றோம் பாடசாலை பிள்ளைகளோடு. அதன் பின்பு நீங்கள் கன்னியர்களாக வந்தவன் கூட்டமாக போயிருப்பீர்கள். அது தூரத்துக்கும் போயிருப்பீர்கள், கிட்டவும் போயிருப்பீர்கள், உயரத்துக்கும் போயிருப்பீர்கள், நீர்க்கரையோடும் போயிருப்பீர்கள், ஆற்றுக்கு போயிருப்பீர்கள், எல்லா இடத்துக்கும் போகிறது. சரி,
1: நான் நினைக்கிறது
2: கூறி பாருங்கள்.
1: சுற்றுலா அது நான் கழித்து தாங்க ஐயா வருது.
2: அப்ப எப்படி சொன்னீர்கள்? நான் கழித்து தெரிந்து கொண்டும் பிள்ளையதானே
1: நீங்க சொல்லி பாருங்க. நான் சொல்லிட்டேங்க ஐயா.
2: அங்கேதான் நிக்கிறீர்கள். அதுக்கு வேற ஒரு சொல்லி இருக்கடா
1: இருக்காங்க ஐயா. தூய தமிழ் சொல்ல எனக்கு தெரியல ஐயா.
2: தூய தமிழ் இல்லையம்மா, நாங்கள் பேச்சு தமிழ். நாங்கள் அநேகமான தமிழ் சொற்கள் நாங்கள் நல்ல தமிழ் தான் பேசுகிறோம். இடையிடையே பிராந்திய மொழிகளையும் உபயோகிக்கின்றோம் பேச்சு தமிழ். அது கூட அதை சொல்லண்டு இல்லை. ஆனால் வேற்று மொழி கலந்து அதை வெளுத்தி விட்டது. எங்கள் தமிழை வேற்று மொழியும் கலந்திருக்கின்றது. காலம் எடுக்கின்றது. பாடல் கூறவில்லை மகளே. பாடல் இப்ப கொடுக்க போகின்றேன். நால்வர் தான் வந்து பங்கு பெற்றேன். நால்வருக்கு ஒரு நிகழ்ச்சி நான் செய்து கொண்டு போடாமல் இப்பொழுது நான் பாட்டை தந்து விடுவேன். தூக்கம் தூங்கவே இல்லை தானே. என்ன பாடல் வேண்டும்?
1: பாட்டு
2: பாட்டு நேத்து பார்க்கவில்லை. புள்ளி எடுக்கிற இடத்துல இருக்கிறார். நீங்க சொன்னது சரியம்மா. நான் கழுத்து அதனால ஐந்து எழுத்துல இருக்கடா. நீங்க சொன்னதுதான், நீங்க சொன்னதுதான் மகளே. பாடல் இல்ல அவ்வளவு இருக்குதம்மா.
1: பாடல் இருக்குதா?
2: இருக்குதுடா பாடல்கள். அலிபாபா 40 திருடர்கள் தங்கவேலு பாடுகிறார் இந்த பாடல். சரி, பாட என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: அலிபாபா 40 திருடர்களை போட்டிருக்கீங்க. மாசிலா இன்ப காதலி.
2: அது எனக்கு தெரியாதம்மா. அதுவே இருக்கின்ற ஒரு பாடல். நீங்க கண்டுபிடிக்க வேணும். அதை கண்டுபிடிக்க உங்களை பொறுத்ததான்.
1: இல்லையா, அந்த பாட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க.
2: அவங்களுக்கு அந்த பாட்டு போடுமா? அதுவும் அதுலே தானே அலிபாபா இல்லையா அந்த பாடல். இல்ல என்ன உண்மை காதல் உண்மை காதல் உண்மை காதல் ரியல் ரியல் வாழ்த்துக்களமா. இந்த ராஜ்குமார் தலைவர் வருகிறார். அவர்கள் அழைத்து விடுவோம். நன்றி, நீங்கள் மீண்டும் வரலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம். வணக்கம் ராஜகுமார். அவ சுற்றுலா வரைக்கும் வந்தா உல்லாசம் தெரியவில்லை. உல்லாசம் உல்லாசம் வந்த பதம்
3: உல்லாசம்.
2: அந்த திரைப்படத்துல அந்த பாடலை கூறினேன். இந்த உல்லாசம் உலகம் உனக்கே சொந்தம் தையட தையட தையடா உல்லாசம் என்ற திரைப்படம். திரைப்படம் வந்தது உல்லாசம் உண்டு இல்லையா?
3: உல்லாசம்.
2: சரி,
3: ஆமா ஆமா.
2: அந்த மற்ற பதம் கண்டுபிடிச்சீர்களா? அந்த மங்களம் அமங்கலத்தில் செய்யப்படுகிற தொழில் சரியான பதில். பேத்தை பேத்தை என்பது சரியான பதில். அதுதான் அதனுடைய விளங்கிய பிராணி குறிக்கின்ற உண்மை பெயர்.
3: இளமை பெயர்
2: பேத்தை என்பதுதான் சரியான பதம். சரியான பதத்தை கூறி அது கிருஷ்ணன் திறந்த பட்டி. நீங்கள் ஒரு புள்ளியை பெறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் ராஜ்குமார் உங்களுக்கு. உங்கள் புள்ளி சேர்கின்றது. அடுத்தது அந்த எத்தனை எழுத்து இருந்தா நல்லா இருக்கும்
3: ஐயா? ஒரு இரண்டு.
2: இது நாலு தடவை இரண்டும் ஒரு எழுத்தும் சேர்ந்தால் ஒன்பது எழுத்திலே
3: வருகின்றது.
2: ஆனா பல சுலபமான பதம் இது. பெண்களுக்கே உரியது என்று ஆண்கள் கூறுகின்றார்கள். ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுதும் இப்படி கூறுகின்றார்கள். அன்னை தந்தையை உறுப்படைவதற்கு இதை பாவிப்பார்கள். இதெல்லாம் இதுதான் என்று சொல்லி திருமணமான ஆண்கள் கூறப்படுவது. திருமணமான ஆண்களுக்கு மனைவியால் கூறப்படுகின்றதுக்கு கொள்வார்கள். மனைவியை கண்டுபிட்டான் என்றதுக்கு இப்படி ஒன்று கூறுவார்கள். இதெல்லாம் இதுதான். அம்மா அப்பா வறுக்கிறான், சொந்தங்களை வறுக்கிறான், பிரிஞ்சு போக போறன், கூட்டு குடும்பத்தை விட்டு போக போறன் எல்லாம் சொல்லுறான். இதுக்கெல்லாம் அவதான் அதுக்கு சொல்லுகிற ஒரு பதம். இப்படிதான் சொல்லுவார்கள். அவனை சொல்ல கேட்டுட்டான் என்பதற்கு சொல்லுவார்கள். ஒன்பது எழுத்துக்களை கொண்டது முடியுமா? நீங்கள அப்படி இல்லை. நீங்க நல்ல இன்னொன்று இருக்கு சொக்குப்படி, நீங்களும் போடலாம் தானே. ஆனா இது அவ்வளவு இது பெண்ணாலதான் இந்த தடப்படுகிறது சாட்டப்படுகின்றது. ஆனா அப்படி இல்லை, பெண்கள் அற்புதமானது. பெண்கள் சிலர் அப்படி கூறிக்கொள்வார்கள். இந்த இதுல வருது ஐயா, அதான் நீங்க
3: சொல்லுவதந்திரம்
2: மூளையை கெடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும்.
3: ஐயா, இந்த காலத்துல கூட்டு குடும்பம் பேச முடியாது. அதனால அவங்க இரவு நேரத்துலதான் அமைதியாங்கன்னு ஒரு கருத்து.
2: அமைதியான நேரத்தில் அதுவும் தலையணை என்றால் படுக்கையில, படுக்கையில. அப்ப அவர் மறக்க மாட்டார், சரியா? இல்ல வீடுகளை வச்சுன்னு சொல்லலாம் தானே, ஒரு இடத்துல வச்சு தலையணை மந்திரம் ஒன்றாக அந்யோன்யமா இருக்கிறது கணவன்கிட்ட சொல்லி அதை சாதிச்சு போடுறதான் சில. அதுதான் தலையணை.
3: பையன் நல்லா இருந்தா பாருங்க, கல்யாணம் ஆச்சு இப்படி
2: தலையணை மந்திரம். காசிக்கு போகும் சன்னியாசின் அந்த வரி பெறுதல்ல.
3: ஆமாங்கய்யா,
2: நாகேஷ் வந்து. சரி, இப்பொழுது கிருஷ்ணர் அந்த ரெண்டு பதமும் உங்களால் கூற முடியாது. இப்பொழுது பெட்டிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. ரெண்டு பதத்துல நீங்கள் பேத்த சொல்லிவிட்டீர்கள். ஒரு பதம் இருக்கின்றது சொல்லாமல், இல்லை இரண்டு பதம் இருக்கின்றது அந்த திருமண வைபவத்தில் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்
3: ஐயா. அதை வந்து வளம் வருவாங்களா ஐயா?
2: அதைத்தானே கூறுனேன். நானும் பெண்ணும் திருமண மணமக்கள் வளம் பெறுவார்கள். கிருஷ்ணா, நீங்கள்
3: அழைத்தீர்கள்.
2: ஒரு புள்ளிக்கு உங்களிடம் இருக்கு, கொண்டு வாருங்கள் சாந்தி. இப்பொழுது வந்து ஈழத்திரு நாட்டிலிருந்து ஒரு பெரிய பொம்பளை வருகின்றார். வணக்கம், வணக்கம் ரோஜா. வணக்கம். தூக்கத்தாள் இப்பதான் தூக்கத்தாள் இருந்தீர்களா? குரல் ஒரு மாதிரி. சந்தர்ப்பம் வந்து பெருசா இல்ல தானே, இருந்தாலும் ரெண்டு புள்ளி கிடமி இருக்குது சொன்னால் என்னவென்றால் தலையண மந்திரம். அது தலையண மந்திரத்தை கேட்டவர் சொல்லிட்டார். கூட்டு குடும்பமா இருக்கார்கள். தலையணை வந்துடுறப்பா படுக்கும் பொழுதான, பக்கத்திலேயே படுத்திருக்கும் போது இவ்வளவு சிரிச்சு கொண்டு வந்து போற தலையணை மந்திரம் சரியான பதம் இருக்கிறதம்மா. இரண்டு பதங்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து இந்த திருமண வைபவங்கள்லேயும் வேறு இடங்கள்லேயும் ஒரு மகிழ்வு மங்களமாக அமைக்கப்படுகிற ஒன்று. அதிலே பெற்ற வாழையில் இருக்கும் நெல் இருக்கும், அதுக்கு மேலே குடம் இருக்கும், அதுக்கு கூட அதுக்கு மேலே தேங்காய் பழம் பாக்கு மாவிலை வெற்றிலை பாக்கு சந்தனம் குங்குமம் சந்தன குச்சி என்று எல்லாம் நிறைவாக இருக்கும். அதுக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன?
1: எத்தனை எழுத்தப்பா?
2: ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அது ஒருவரும் சொல்லவில்லை. என்ன
1: கும்பம்?
2: அதை சொன்னார்கள். அது கும்பம் பொறுத்த அதைத்தான் இன்னொரு பதத்திலே சொல்லுவார்கள். கலசம் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனா அந்த கும்பத்தை இன்னொரு விதமா சொல்லுவார்கள். கும்பம் இது கும்பத்தை விட இது புனிதமானது. கும்பத்தை விட புனிதமானது. திருமண வைபவத்திலே ஆண் பெண்ணு மாப்பிள்ள சுத்தி வருவார்கள். அதுதான் அது அங்க வைக்கப்பட்டிருக்கும். அழகாக பெண்ணு மாப்பிள்ள கையை பிடிச்சு சுத்தி விடணும் அந்த இடத்த.
1: அது நிரப்பெறியுமா?
2: அல்ல அல்ல அல்ல அது அல்ல அது அல்ல மகளே என்னடா அடுத்த பதம் அம்மா. திருவிழா காலங்களிலே ஆலயத்துக்கு முன்னாலே தேவார திருவாசக பஞ்சபுராணத்துக்குள்ள இந்த சொல்லு வருகின்றது, இந்த விடயம் வருகின்றது. ஆனா மரண சடங்குகளிலே இறுதியாக ஈமச்சடங்கு செய்யும் பொழுது அந்த இறந்து போனவருக்கு உரிமையானவர் இறைவனை நம்பி பாட்டு பாடிக்கொண்டு செய்த இதுக்கு உரல் உலக்கை உபயோகிக்கப்படும். இதை எப்படி? சுண்ணம், சுண்ணம் இடித்தல், சுண்ணம். அது திருவிழா காலங்களில் ஆலயத்திலும் இருக்கின்றது. அது அது மங்களகரமானது. இது இறந்து ஒன்று சுண்ணம். சரியான பதத்தை நீங்கள் ஒருத்தரும் சொல்லாதே கடைசியாக வந்து என்னுடைய ஒரு ஒரு ஒரு போனஸ் தந்து இரண்டு புள்ளிகள்
1: தருகின்றேன்.
2: சரி, ஒரு சைவர் ஒரு சைவர் வேண்டாம் உங்களுக்கு ரெண்டு
1: தருகின்றேன்.
2: மற்றது சொல்லுங்கள் கேட்போம்.
1: நிறைவாக
2: வைத்திருப்பார்கள். அதுக்குள்ளே தண்ணீரை நிறைவாக நிறைகுடம். நிறைகுடம் திரைப்படம் வந்தது. நிறைகுடம் தளம்பாது அறிவாளிகளை நிறைகுடம் என்று கூறுவார்கள். நிறைகுடம் என்பது சரியான பதில். நல்ல வேலை 20 ஆண்டு கேட்கவில்லை நீங்களா? ஆனா சாந்தி வந்துக்கிறோம். அப்ப சாந்தியும் வந்து கட்டிக்காது ராஜ்பவர்கள். எங்கட நாகப்பனுக்கு என்ன நடந்தது தெரியவில்லை அம்மா. அவர் அவர் வர முடியாது. நல்லா செய்து கொண்டிருந்தார். இவருக்கு இணைப்பு கிடைக்கல. மற்ற உறவுகளுக்கும் இணைப்பு கிடைக்கவில்லை. சரி, உங்களுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பம்?
1: எனக்கு பாடல் வந்து தோல்
2: கண்டேன் தோளே கண்டேன். தோல் கண்டேன் தோளே
1: கண்டேன்.
2: அப்படியா? இங்க வெப்பம் ஊர் வெளியே வெளிச்சம் வெயில் என்பதே காணவில்லை. ஆனா வெப்பம் கடுமையாக இருக்கின்றது. அங்கே இப்பொழுது கிச்சனர்லேருந்து சீலன் அவர்களுடைய பதவியிலேருந்து அங்கே வந்து மழையும் இல்லை வெயிலும் இல்லை, புகை வந்து மூடிக்கொண்டிருக்கு சொல்லி வெளியில் போக முடியாமல் இருக்கணுமாம். ஏனென்றால் ஆச்சரியா பக்கம் வந்தது ஏதோ அங்கே ஒரு நாட்டில் தீ வந்து அந்த தீ மேலே காற்றோட்டமாக வருது என்று கூறியலே இருந்தார்.
1: புகை
2: என்ன பண்ணுறது தெரியாது. புகை நல்லதா? உங்களுக்கு பேத்தை தெரியுமா? பேத்தை
1: தெரியும்.
2: ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த பதம் வரவில்லை. என்ன பேச்சு வழக்கு வரையில தானே? நான் போதிய அளவு தரவுகளை போதிய அளவு கொடுத்தேன்.
1: தடை கொண்டு போட்டிருக்கலாம் ஒரு நாலஞ்சு ஒரு கம்பு கட்டி ஒரு தடை ஒன்று போட்டு வந்தா அது ரெண்டு புள்ளி எனக்கு
2: வந்துருக்கு. நீங்க அப்படி இங்க சாந்தி வந்து சுற்றுலா சொல்லுறா உல்லாசம் தெரியவில்லை. பாட்டும்
1: அதுவும் நான் சொல்ல வந்தேன்.
2: ஏன் வரவில்லை?
4: சாந்தி சொல்லி விட்டு போயண்ட ஒரு தொலைபேசியில் கேட்டு
2: ஒரு பேசியெல்லாம் பெற வேண்டும். ஒரு தர வருகின்றார்கள். எனக்கு சிறப்பாக விளையாடி கொண்டது நாகப்பன் அவர்கள் இடையில அவருடைய இது நின்று விட்டது. அழைப்பு அவருக்கு முடியவில்லை போல் தெரிகின்றது. ஏனைய உறவுகள் பெருசாக வரவில்லை. அவர்களுக்கும் பலத்தலங்கள் பிழையாக இருக்கலாம். ஆனால் எழுத்து வராது விட்டாலும் சில பேர் வந்து பதிவில் விட்டு கொண்டிருப்பார்கள் என்று என்னுடைய புலனத்தில் ஜெகபர் சாதிக் அவர்கள் போட்ட படமும் கிருஷ்ணன் அவர்கள் போட்ட எழுத்தும் தான் இருக்கின்றது. ஒரு ஒருத்தரும் அறிவிக்கவில்லை. என்னுடைய வலைத்தளத்தில் பிழை இல்லை.
4: இந்த இன்றைய நாள் வருகிற அட்வான்ஸ் வாழ்த்துக்களாக எங்களுடைய ஈத் முபாரக், எங்களுடைய இஸ்லாமிய அன்பு உறவுகளுக்கு எனது வாழ்த்துக்களை.
2: ஹஜ்ஜி ஹஜ்ஜி பண்ணிடலாம். ஹஜ்ஜி பெருநாள்
4: ஈத்
2: முபாரக். அது பத்ரி அப்படி ஒரு பெருநாள் என்ன?
4: ஈத் முபாரக் என்று
2: சொல்லு. ஆமா, ஈத் முபாரக் என்றால் இனிய, அதாவது ஈத் என்றால் ஹாப்பி நியூ இயர் என்பது போலதான் இது. அனைவருக்கும் உங்களுடைய ஈத் முபாரக்கை தெரிவிக்கின்றீர்கள். அனைவரும் பெற்றுக் கொள்வார்கள் என்று எண்ணுகிறேன்.
4: சந்தோஷமா இருக்கிற நாள் அப்பா,
2: சகோதரத்துவம் நிறைந்த நாள், நட்பு நாள். இந்த நாள் அப்ப அங்க எப்படி கோலாகலமா இருக்கிறதா?
4: அங்க இங்க எல்லாம் நன்றா இருக்கிறோம். இஸ்லாமிய உறவுகள் எல்லோரும்
2: எனக்கு அடுத்திருந்த அரளவர்களுக்கு நான் பதிவு போட்டிருந்தேன். அடுத்து நீங்கள் எல்லோரும் எப்போ வருவது என்று கேட்கின்றார்கள். ஆயத்தங்கள் நடக்கின்றதா வருவதற்கு கெட்டிக்காரு கெட்டிக்காரு. சரி அம்மா,
4: இந்த ரெண்டு ஊரையும் பக்கத்துல வாதல வச்சிருந்திருக்கலாம்.
2: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறு எதுவும் இல்லையம்மா. நாங்க நினைக்கிற எல்லாம் நடந்தா தெய்வம் ஒன்று இல்லாம போயிரும் இல்லவா? தெய்வம் ஒன்று படியாதான் இப்படி வைத்திருக்கேன். சரி, வாழ்த்துக்கள், சுகமாக.
4: அவ்வளவு மனத்தியாலங்கள் வருவதை நினைச்சோம்.
2: இவ்வளவு மனத்தியாலத்தை கடந்தானே போன நீங்கள், அதே மாதிரி பெற வேண்டியது போன நீங்கள் தானே. சரி, போன நீங்கள் வர முடியும் தானேம்மா. இப்பொழுது ஐவர் வந்து ஐவருக்கு பாடல் கொடுக்க வேண்டியிருப்பதனால் 9 மணிக்கு தான் கிடைக்கும். நேரம் 2 மணியை தாண்டி விட்டது. அடுத்த நிகழ்வு கொடுக்கணும் அல்லது இப்ப உடனே வேணுமென்றால்
4: எனக்கு தேவையில்லை.

0: கடைசி நேரத்தில்
1: தூக்கத்துக்கு போயிடுவேன்.
0: மணக்கம் மணக்கம், என்ன ஐயா நடந்தது? தொலைபேசி உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லையா இல்ல வேற ஏதாவது? வாழ்த்துக்கள், சிறப்பாக வந்து இணைந்து கொண்டிருந்தீர்கள், இடையிலே வரவில்லை. நான் அதான் இப்பொழுதும் பேசிக்கொண்டேன். ரோஜா வந்திருந்தா, ரோஜா வந்து பேசும்பொழுதும் நான் பேசும்போது கூறியிருந்தேன், வியாபாரம் நன்றாக நடைபெற்றிருக்கின்றது. அந்த நீங்கள் அப்ப இடையிலே கேட்பதற்கும் வசதி இல்லை உங்களுக்கு, இல்லையா என்று? முக்கியமாக அந்த நீர்வாழினம், நீர்வாழும் அந்த மூன்று எழுத்து பேத்தை என்று கூறுவார்கள், கேள்விப்பட்டீர்களா? மாரிகாலம் வந்து மழை பெய்து தவளைகள் வந்து முட்டையிட்டு சென்றவுடன், பொறித்தவுடன் அந்த தவளையாவதற்கு முன்பு, கால் முளைப்பதற்கு முன்பு ஒரு வட்டமான தலையும் ஒரு வாலும் இருக்கும், அந்த தண்ணீருக்கு அதுக்கு பேர் பேத்தை. பேத்தை என்பதுதான் அதனுடைய அகராதி பேர்.
2: அந்த தண்ணிக்குள்ள பாசியா இருக்கும், அந்த பாசியில இருந்து
0: அதை சாப்பிட்டு உண்டு வளர்ந்தா அதன் பின்பு கண், கை, கால் எல்லாம் வந்து வால் விழுந்து போயிரும். அது அது வரைக்கும் வால் இருக்கும், அந்த வால் முட்டையாகி போயிரும், அதுக்கப்புறம் தவளையாக வருகின்றது. அது ஒன்று. அடுத்து அந்த அந்த மங்களத்திலும் அமங்கலத்திலும் உபயோகிக்கப்படுகிற ஒரு ஒரு விடயம் என்று கூறியிருந்தேன் உள்ள நான்கலத்தை குணபத்துல பாக்கு எல்லாம் இருப்பாங்கண்டு. சுண்ணாம்பு போயில நான் கூறவில்லை, தாம்பூலம் என்றால் இருக்கும், அது வந்து நிறைகுடம் என்று கூறுவார். திரைப்படமும் வந்தது நிறைகுடம்,
2: நிறைகுடம்
0: அதற்கு பேர். கும்பம் கலசம் என்று கூறினார்கள், அது அல்ல, இது பொருத்தமான பெயர் நிறைகுடம். அது வந்தது. அடுத்தது அந்த ஈமக்கிரியை செய்கிற இடத்துல மங்களமாக செய்யப்படுகிறது, மங்களமா ஆலயங்களிலே தேவார திருவாசகங்களோடு வருகிறது. அதாவது திரு எங்களை திருமுறைகளுக்குள்ள உள்ள தேவாரங்களுக்குள்ள உள்ளது உண்டு. கூடுதலாக அதை சொல்லுதல் திருப்பல்லாண்டு என்று சொல்லுவதில்ல, அதிலே வருது சுண்ணம் அடித்து நாமே என்ற ஒரு சுண்ணம் என்பது சரியான பதம். இறுதிக்கடன் செய்யும் போது அந்த இறந்தவருக்கு உரிமையானவர், கொள்ளி வைக்க போறவர், மகனோ அல்லது மூத்தவரோ இளையவர், அவர் ஐயரோட இருந்து அந்த இந்த கர்மம் செய்பவரோட இருந்து ஆன்மீக முறைப்படி இந்த பாடி சுண்ணம் அடித்தல் என்றதை செய்வார்கள். அவர் பாடி முடிந்தோடனே அந்த உலகையை தூக்கி ஒரு ரெண்டு தரம் போடுவார். இப்படி கவனிச்சிருப்பீர்கள், சுண்ணம், சுண்ணம் என்பது சரியான அந்த பதம். அடுத்த இன்னொரு ஒன்பது எழுத்து பதம் வந்தது ஐயா, தலைவர் சொல்லிட்ட தலையணை மந்திரம். தலையணை மந்திரம் என்ற பதம் வந்தது. எங்க சாந்தி சரியா சொல்லிக்கொண்டு வந்தா உல்லாசம் என்பது சுற்றுலாண்டு சொல்லிக்கொண்டிருக்க உல்லாசம் சொல்ல தெரியவில்லை. நாங்கள் எல்லாம் போவோம், சின்ன வயதுல இருந்து போடுறோம், கூட்டத்தோட போவோம், ஆத்தங்கரைக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம் எல்லாம் சொன்னேன். உல்லாசம் அது அல்வா.

0: உங்களுக்கு என்ன
1: பாடல் தரவில்லை?
2: பாடல் எனக்கு வந்து திரைப்படம் வந்து மணிக்குயில்.
1: மணிக்குயில் அது என்ன பாடல்?
2: அதுல வந்து தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயம்.
1: ஓ, தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே. நான் இப்பொழுது நினைக்கின்றேன் இந்த ஐந்து ஐவருடைய பாடல் தான் இருக்கின்றது. இப்பவே கொடுத்து கொடுக்கிறேன் என்று எண்ணுகிற உங்களை விருப்பமா இப்பொழுது கேட்பதற்கு முடியுமா? தொலைபேசி இருக்கின்றதா? வாய்ப்பு இருக்கா? நான் ஒளிபரப்புகிறேன் இப்பொழுது இந்த பாடல். ஐந்து ரோஜா கடையாக வந்து சொல்ல முடியாத ரெண்டையும் சொன்னார். சுண்ணம், அடுத்தது நிறைவுடன். அவங்க சப்போஸ் நான் ஒவ்வொரு புள்ளிதான் கொடுக்க வேண்டும். அது ரெண்டும் ஒருதராலும் சொல்லாமல் இறுதியா வந்து சொன்னபடியா பாவம் வந்து ஒன்று கூடப்பட்டு ரெண்டு ரெண்டு புள்ளி கொடுத்தன. சரியா?
2: நீங்கள்
1: சாந்தி ஒரு பதம் சொன்னார், அதே மாதிரி தர்ம ராஜ்குமார் சொன்னார். பின்பு யோசித்து யோசித்து யோசித்து கொண்டு வந்து நான் எல்லா உதாரணம் கொடுத்த பிறகு சொல்லிட்டேன் பேத்தை என்று கூறிட்டேன். அந்த இது அந்த பேத்தை வந்து அதுக்கு மட்டுமல்ல, நான் கடல் வாழ் பிராணி என்று கூறினேன் அல்லவா, இந்த மீன் இனத்துக்குள்ளே பேத்தை என்று இருக்கின்றது ஐயா. அது வந்து வாய் தெரியும், கண் இருக்கும், பெரிய வண்டியா ஊதி இருக்கும், வால் இருக்கும். அது உணவு கொடுப்பது. அது ஆக்கள் கையில பிடிச்சோன்னு இந்த ஊதி கொண்டு வரும். அது மும்முடு பேத்த மாதிரி ஊதுறான்னு சொல்லுவாங்க. பேத்த மாதிரி பேத்தா தலை இருக்கும், கண் இருக்கும், பெரிய வண்டி இருக்கும், வால் இருக்கும். அதையும் அது போல இந்த பேத்தை தவளை சிறுவயதுல அதுக்கு வால் இருக்கு, கண்ணே இருக்காது, வாய் இருக்கோ தெரியாது, கொண்டு வரையே அப்படி இப்படி ஆடி ஆடிக்கொண்டு போகும். அது வளர்ந்தவுடன் பால் விழுந்து கால் முளைத்து தவளையா வந்து தத்தி கொண்டு போகும். இதெல்லாம் உங்களோட பதங்கள்ல இருக்கின்றது, தெரியாமல் எங்களுக்கு உடனே வராது. சில பிள்ளைகள் பழக்கம் பயிற்சியில இல்லாம இருக்கலாம். அநேகமாக 30 பதங்களும் வந்துவிட்டது. நான் இப்பொழுது பாடல்களை தர
2: இருக்கிறேன். பெரிய பெரிய எழுத்து பதமா கொண்டு வந்தா சீக்கிரம் சொல்லிருந்தேன்.
1: தலையண மந்திரம் சொல்லிருப்பீங்க, நான் நீங்க வந்திருந்தேன் அடிச்சிருப்பீங்க.
2: ஆனால்
1: சில சமயங்கள்ல ஒரு சிலர் அழைக்கும் பொழுதும் கூட உங்களோட படம் இந்த லோகோவும் கூட நம்பரும் அதுல விழுந்து மறைகிறது. என்னென்று தெரியவில்லை. சொல்லவில்லை. ஆனால் உங்களுக்கு வலைத்தளம் எல்லாம் உங்களுக்கு தொலைபேசி சதி செய்து விட்டது உங்களுக்கு. சொல்லிவிட்டார்கள் அவரும் கரியமில்லை. நன்றாக இணைந்தவர்கள் எல்லோரும் நன்றாக சொல்லி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். நான் இதோட நிகழ்ச்சி உங்களோட பாடல் ஒலிபரப்ப போகின்றேன். இப்பொழுது நான் புள்ளிகளை கூற இருக்கின்றேன். நன்றி நாப்பன் அவர்களே, இணைந்தமைக்கு. இந்த இடையூறு இருந்தாலும் அந்த இணைந்து சிறப்பித்தவுக்கு நன்றியை கூறுகிறேன். இடையிலே பேசுறேன், பேசுவோம், பாடலை கேட்போம். அதற்கு முன்பு இப்ப புள்ளிகளை கூற இருக்கின்றேன். வந்து பங்கு பற்றியவர்கள் கே எஸ் கிருஷ்ணன், நாகப்பன், ராஜ்குமார், சாந்தி, ரோஜா. இவர்களுக்குள்ளே ரோஜாவுக்கு 4 புள்ளிகள் ஏதோ கிடைத்து விட்டது. சொல்ல முடியாத சொன்னார், வந்தார். 20 கேட்டது. அவர் கேட்டது நான் சொல்லாத சொல்ல எனக்கு 20 புள்ளி தாருங்க ஒன்று கேட்டார். அப்படி இருக்கு மாசை. அதுல நான் 20 தானே சைபரை எடுத்து விட்டு விட்டு அதுக்கு பெருமதியில் 2 தருகிறேன். 2 2 4 புள்ளி அவருக்கு. 4 புள்ளிகளை பெற்றுக்கின்றார். கட்டிக்காரி வாழ்த்துக்கள். கடைசி நேரத்தில் வந்து எனக்கு

இலகுவாக்கி விட்டார். நான் தானே கூற வேண்டும் அந்த ரெண்டு பதிலையும் அவரே கூறிவிட்டார். அடுத்து கூடுதலான புள்ளியை இன்றைக்கு பெற்றவர்கள் 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றனர். எங்கட கிருஷ்ணன் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள் நன்றாக விளையாடுவார் என்று இருப்பினும் சிறப்பாக இருந்தது. அந்த 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அதை தொடர்ந்து 10 புள்ளிகளை என்னுடைய நாகப்பன் அவர்கள் வந்த நேரம் எடுத்து விட்டார். 10 புள்ளிகள். அதை தொடர்ந்து ராஜ்குமார் இல்லை, சாந்தி அவர்கள் 15 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். கடிகாரி, கடிகாரி வந்தது 10 சொல்லி 15 எடுத்து விட்டார். 16 புள்ளிகளை எங்களோட ராஜ்குமார் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். 16. வாழ்த்துக்கள் ராஜ்குமார், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஒருவரும் சூட போகவில்லை. கட்டிக்காரர் எத்தனை பேர் புள்ளிகளை பெறாமல் போயிருக்கின்றார்கள் பல தடவை என்றே கூறியிருக்கின்றீர்கள். சிறப்பான புள்ளிகளை பெற்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று நாங்கள் கண்டுகொண்ட பதங்கள் 30 பதங்களை கண்டுகொண்டோம். அடைமலை, அணில், அம்புலி, அச்சம், மாம்பழத்து வண்டு, அச்சாணி, புளியம்பழம், வாய்க்கால், கிண்ணரம், தூக்கணாங்குருவி, பேத்தை, அருகம்புல், ஆலம் விதை, அலி, இரட்டை வால் குருவி, அன்பு, காகம், நிறைகுடம், அருந்ததி, வண்ணக்குயில், சுண்ணம், தரகு, தம்பட்டம், மஞ்சள், கட்டைவண்டி, உல்லாசம், வெய்யோன், தலையணை மந்திரம், உலகம், உதட்டு சாயம் என்ற 30 பதங்களை பேசி மகிழ்ந்தோம், கண்டுபிடித்து மகிழ்ந்தோம், புள்ளிகள் பெற்று மகிழ்ந்தோம். இந்த பதங்கள் அத்தனையும் எங்களோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றது, தமிழை விட்டு விலகாதது. ஆனால் அதை விலக்கி வைப்பதற்காக உதாரணத்துக்கு உதட்டு சாயத்தை எடுத்துக்கொள்வோம். யார் உதட்டு சாயம் என்று கூறுகிறார்கள்? லிப்ஸ்டிக் என்று கூறுகிறார்கள். வியாபாரத்தோடு அலங்கார பொருளாக அந்த லிப்ஸ்டிக் வந்து தன்னுடைய பெயரை நிலைநாட்டி தன்னுடைய மொழியை வைத்துக் கொண்டிருக்கிறதோ. மைக் வர்றேன். அப்படி அதனால் நாங்கள் அதை கண்டு கொண்டோம் என்று தெரிவித்து கொண்டு எங்கள் மொழியை நாங்கள் விடக்கூடாது, பாவிக்க வேண்டும், பங்கு பற்றி கொண்டு சிறப்பித்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று கூறும் இந்த வேளையில் ஐவரும் வந்து இணைந்து சிறப்பித்தவைக்கு வாழ்த்து குறிக்கொண்டு பாடல்களை கேட்டிருந்தார்கள் அல்லவா? பாடல்கள் தந்திருந்தார்கள். அந்த பாடலை தருவதற்காக இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். ஒரு

எளிமையான அந்த பாடலை கேட்டுக்கொண்ட வேளையிலே திடீரென்று எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. கலையகத்துக்கு எங்களுடைய குளிர் போக்கி விஷயமாக அந்த தொழில்நுட்பவியலாளரை சந்திக்க வேண்டியிருந்தது. இப்பொழுது முதலாவது பாடலை திரையிருக்கின்றேன். எங்களுடைய கிருஷ்ணன், நீங்கள் தந்த பாடல் தங்க ரத்னம் திரைப்படுத்த பாடல். சந்தன பொய்கையில் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடல் வருகின்றது, கேட்போம். மன்னிக்க வேண்டும், சந்தன பொதிகையில் தென்றலனும் பெண்ணால் வருகின்றது அந்த பாடல். தங்க ரத்னம் திரைப்படுத்தி கே எஸ் கிருஷ்ணன் உங்களுக்காக.

உன்னை தொட்டு தொட்டு பேசுகிறாள், சொந்தமுடனே என்னை தொட்டு தொட்டு பேசுகிறாள். மனம் சுமந்து தொடர்ச்சியாக வீசுகிறான், தமிழ் தூய மனம் சுமந்து.

கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஆடுகிறாள், முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஆடுகிறாள், முல்லை கொடியால் முகத்தை முத்த

அந்த பாடல் ஒலித்து ஒழிந்த போலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக? எங்களுடைய ராஜ்குமார் அவர்களுக்கான பாடல். ராஜ்குமார், நீங்கள் அந்த பாடல் பிரம்மா திரைப்படம் என்று கூறினீர்கள். இவள் ஒரு இளங்குயில் வருகின்றது, அந்த பாடல் கேட்போமா?

இனிமையான பாடல். அந்த பாடல் வந்து பிரம்மா திரைப்படத்து பாடல். பிரம்மா திரைப்படத்து பாடலை கேட்டு எங்களுக்கு அடுத்து வரும் பாடல் தர்மபுரி எங்களுடைய தகடூர் சாந்தி அவர்கள் வந்து பெற்றிருக்கின்றார்கள். 15 புள்ளிகளை பெற்றவர். அவர் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு அவருக்காக அந்த பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை கேட்போம். மாசிலா உண்மை காதலே என்ற பாடல். இறுதி நேரத்தில் சிறிது எனக்கு ஒரு தடுமாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது. காரணம் எங்களுடைய கட்டிடத்தின் குளிர் சாதன பெட்டியினுடைய திருத்தம், அதை புனரமைப்பு செய்வதற்காக அந்த தொழில்நுட்பவியாளர் வந்து இணைந்து கொண்டபடியால் அவருக்கு பதில் கூற வேண்டியதால் ஒரு தடை ஏற்பட்டுவிட்டது. அடுத்த பாடல் மாசிலா உண்மை காதலே என்ற பாடலை தருகின்றார் சாந்தி. உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அற்புதமான அந்த பாடல், காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் தான் கூற வேண்டும். பொன்மன செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் டாக்டர் அவர்களோடு பத்மஸ்ரீ பானுமதி அம்மா அவர்களும் நடித்த அந்த இளமை கால திரைப்படத்து பாடல், அற்புதமான பாடல் ஒன்று முழிக்கின்றது. கேட்க மகிழ்வாக இருக்கும் ஒரு ஊடல் பாடல். அடுத்த பாடலை தருகின்றார் ரோஜா அவர்கள். ஈழத்திரு நாட்டிலிருந்து இறுதி நேரத்தில் வந்து இணைந்து சிறப்பித்து விட்டு புள்ளிகளையும் பெற்ற வேளையிலே இதய கமலம் திரைப்படத்திலிருந்து தோள் கண்டேன் தோளே கண்டேன் என்று கூறும் பாடலை கேட்கின்றார். பேர்வோமா அந்த

நீண்ட நாள் காற்றலைக்கு வராத பாடல் என்று கேட்டு மகிழ்ந்தோம். ரோஜா, உங்கள் பாடலாக இந்த வேளையில் இறுதியாக ஒரு பாடல் வர இருக்கின்றது. எப்பொழுதும் என்னோடு வந்து இணைந்து விட்டு நாகப்பன் அவர்கள் இறுதியாக தாருங்கள் என்றும் கேட்பார் என்றும் அதே போன்று அவருக்கு இறுதியாக அந்த பாடல் வருகின்றது. மணிக்குயில் திரைப்படத்திலிருந்து தண்ணீரில் முகம் பார்க்கும் என்ற அந்த பாடல். நாகப்பன், உங்களுடைய பாடலையும் தருகின்றேன்.

இதுதான் அந்த பாடல். இது நிறைய பேர் இது இந்த பொக்கிஷம் நெய்யம் நீரொலி போட்டி நிகழ்விலே அன்பு உறவுகள் வந்து புள்ளிகளை சேர்த்து தங்களுடைய திறமைகளை காட்டி எங்கள் தமிழை நிறுத்தி செல்லும் இந்த வேளையில் நீண்ட நேரமாகிவிட்டது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நீங்கள் கேட்ட பாடல்கள் அத்தனையும் கற்றலை தந்துவிட்டேன். அன்பு உறவுகளை உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும். குறைவேற்ற செல்வமான அந்த செல்வத்தை அள்ளித்தர வேண்டும். உறைவா அன்பு கருணை சாந்தம் மன அமைதி இதெல்லாம் நிறைய வேண்டும். மனித நேயம் மலர வேண்டும். அறம் தலைக்க வேண்டும். அல்லோல கல்லோல நிகழ்வு எங்களுக்கு வேண்டாம். அனுகூலமாக இருக்க வேண்டும். அருள் புரிய வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நான் முனைந்து இருக்கிறம் கூப்பிசிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டிக் கொண்டு காற்றலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது இன்றைய பொக்கிஷம் 2023 ஆறாவது மாதம் 28வது நாள். இணைந்து சிறப்பித்து துணை சேர்த்த அத்தனை உறவுகளுக்கு நன்றியும் வணக்கமும் குறிக்கொண்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு நன்றி கூறி விடையேற்றிச் செல்லும் நான் தந்தும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல்லுறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. நேரம் 10:30 அதிகாலை வேளை என்றுதான் கூற வேண்டும். கனடாவில் ஆசிய நாடுகளில் உள்ள இலங்கை இந்திய பிற்பகுதிகளிலே 9 என்று காட்டுகின்றது நேரம். நேரங்கள் மாறி காட்டினாலும் காலங்கள் கூட மாறித்தான் இருக்கின்றது. பருவ காலங்கள் எங்களுக்கு இப்பொழுது மிகவும் குளிரான காலம். 2024 ஆண்டின் 12 மாதத்தின் 24 நாள் கலந்து கொள்ள இருக்கின்றோம் காற்றலையிலே, மொன்றியல் தமிழ் வானொலியிலே. நாள் வியாழ செவ்வாய்க்கிழமை உங்களோடு இணைந்து வணக்கம் கூறி கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு, நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று மகிழ்வாக கூறிக்கொள்ளுகின்றேன். கனடாவின் எங்கள் பகுதியிலே குளிர் மூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது காலநிலை 0 கீழே 7 பாகையாக குளிர் நிலையை காட்டிக்கொண்டிருக்கின்றது. சூரிய பகவானை மறைத்து விட்டது குளிர் மேகங்கள். ஒரு மந்தாரமான நிலையில் நாங்கள் இருக்கும்பொழுது அயல் வீடு எங்கள் வீட்டின் முகம் மேலே நாங்கள் பார்க்க முடியாது. உள்ளே இருக்கின்றோம். பக்கத்து வீடு கூரைகள் எல்லாம் மூடி வெள்ளை குவிந்திருக்கின்றது, வெள்ளையாக குவிந்திருக்கின்றது பனி. அதை விட வீதிகள் எல்லாம் மூடிவிட்டது. கருப்பு நிறமே தெரியவில்லை, வீதியின் நிறம் தெரியாது. வாகனங்கள் செல்வதற்கு வாகனங்களின் சில்லுக்களின் கணிசமான அளவு புதைந்து கொண்டு செல்கின்றது. இப்பொழுது தூறிக்கொண்டே இருக்கின்றது பனித்தூரல். எங்கள் வீடுகளில் வாகனத்தை தரிப்பிடத்திலிருந்து வெளியே எடுப்பதற்கு கூட கடினம். அதற்குரிய பணியாளர்கள் வந்துதான் செய்ய வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். எங்கள் நிலை கூறினேன், உங்கள் நிலை இப்பொழுது எப்படி இருக்கும்? எங்களுக்கு 7 பாகைன்னா உங்களுக்கு இது 4 மடங்கு இருக்கும். 28 பாக உயர்நிலையிலே இருக்கின்றீர்கள், வெப்பத்தோடு இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. இடையிடையே மலைத்தூரல்கள் இருக்கலாம், பனிக்குளிர்களும் இருக்கலாம். ஆனால் அவை பெரிய பாதிப்பல்ல. ஆனால் வெப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உஷ்ணவலய பிரதேச மக்களாகிய உங்களுக்கு இது பெரிய குளிராகத்தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு கூடுதலான காலம் கோடைக்காலத்தில் கூட குளிர்மையை நாங்கள் அனுபவித்திருக்கின்றபடியால் இது எங்களுக்கு பழக்கப்பட்டது. பாதுகாப்பாக வீட்டினுள் இருக்கின்றோம், வெளியே செல்ல முடியாது. வீடுகளின் கதவை நாங்கள் திறந்தால் கால் அடி எடுத்து வைத்தால் அது பனிக்குள்ளே தான் கால் வைக்கணும். அப்படித்தான் முற்றங்கள் அமைந்திருக்கும். இங்கே அதை நாங்கள் முற்றங்கள் அழகாக கற்கள் பதித்து வடிவாக எல்லாம் செய்து வைத்திருப்போம். ஆனால் பனி வந்து மூடி அடித்துவிடும். பூந்தொட்டிகள், பூங்கன்றுகள், அங்கே அழகான சிலைகள் எல்லாம் வைத்திருப்பார்கள் ஒரு சிலர்கள். அழகு அழகு சிலைகள் குறிப்பிட்ட சிலவற்றை எங்களுக்கு எடுத்து கூறும் காட்சிகள் எல்லாம் இருக்கும். அவையெல்லாம் இப்பொழுது வெள்ளையாக மூடப்பட்டு இருக்கின்றது. வெள்ளி பனிமலையில் வாழ்கின்றோம் என்பவர்களே. வந்த விடயத்தை கவனிப்போம் என்று செவ்வாய்க்கிழமை அற்புதமான ஒரு நாள். கடந்த செவ்வாய்க்கிழமை எங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வாயிருக்கும் சொல். மொன்றியல் தமிழ் வானொலிக்கு வரும் உறவுகளுக்கு ஒரு சொல் கிடைக்கும், ஒரு பதம் கிடைக்கும். அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் தர வேண்டும். இந்த சொல்லை எடுத்து கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்த வழியை நீங்கள் கொடுக்கும் சொல் அந்த பாடல் நீங்கள் விரும்பும் பாடலாக ஒலிக்க இருக்கும். அதனால் இதற்கு சொல்லோடு பாடல் என்ற பெயரை சூட்டிவிட்டோம். சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சி இன்றும் ஆரம்பிக்கின்றது. லியான்ஸ் பாக்ஸிங் வீக்ஸ். அந்த பாடலை கேட்பதற்கு முன்பு நாங்கள் இப்பொழுது என்ன ஒரு புனிதமான நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். புனிதமான நாள் என்றால் நத்தார் புனிதமான நாள். இந்த நத்தார் சோபன நாள் உலகளாவ இருக்கும் கிறிஸ்தவ மக்களினால் கொண்டாடப்பட்டு வந்த வேளையில் இப்பொழுது ஒவ்வொருவராலும் கொண்டாடப்பட்டு அதை மகிழ்ச்சியாக, அது மகிழ்ச்சிக்குரிய நாள், பாலன் பிறப்பு என்று கூறுவார்கள். அந்த நாளை கொண்டாடி கொண்டும் இருக்கும் பல நாடுகள் ஆரம்பித்து விட்டன. சில நாடுகள் ஆரம்பிக்க இருக்கின்றன, நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அதனால் அதற்கு முன்கூட்டியே இங்கே தளத்திலே பார்த்தால் நத்தார் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முன்னேற்பாடாக. அது உண்மையான கிறிஸ்தவர்கள் கூறுவதல்ல, நாங்களே கூறிக்கொள்ளுகின்றோம். அவர்களுக்கு
இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியும் உங்கள் அனைவருக்கும் நத்தார் சோபன நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றது. எங்கே சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு நாங்கள் புகுந்து விட்டோம். நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு ஒரு பாடல் ஒன்று தெரிவு செய்தேன். அந்த பாடல் தான் இதுக்குரிய இசையாக இருக்கும். எங்கே கேட்போம்?

எங்கள் செந்தமிழ் பாட்டு சொல்லி சொல்லி வந்ததல்ல, அது செயலோடு இணைந்து பொருளை பெற்று உருவை பெற்று எழுத்துருவை பெற்றது. அன்பு உறவுகளே, சொல்லி சொல்லித்தான் எல்லாம் வந்தது. அது வார்த்தைகளாகவோ அல்லது சைகைகளாகவோ சொல்லித்தான் வருகின்றது. அதனால் சொல்லோடு பாடல் நிகழ்வை ஆரம்பிப்போம். எல்லாம் செந்தமிழ் பாட்டாகத்தான் அமைகின்றது. எந்த பாடல் எடுத்தாலும் அங்கு எங்கள் செழுமையான தமிழ் ஒலிக்கின்றது, எங்களை மகிழ வைக்கின்றது.

நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்கு வணக்கம் கூறி என்னையும் வரவேற்று நிகழ்ச்சியையும் வரவேற்று உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் கூறுகின்றார்கள். தர்மபுரி ராஜ்குமார், வண்டிக்கேர் சிலுவை, சந்தன் ராஜ் இவர்கள் சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பாடல்கள். சொல்லு ஓடு பாடல் என்ற நிகழ்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். எங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள், என்ன சொல்லை பெறப்போகிறீர்கள், அதுக்கு என்ன பாடலை தரப்போகின்றீர்கள், கேட்டுத்தான் பார்ப்போமே.

எங்கள் தமிழை நாங்கள் பேசுவதற்கு, உலகத்தில் உள்ள உயிர்கள் பேசுவதற்கு யார் முதல் அதற்கு வழிகாட்டி ஆசிரியர் என்றால் அன்னை தான். அன்னையிடமிருந்து தானே இவை எல்லாம் வருது. அன்னை தானே முதல் எங்களுக்கு தன்னுடைய ஒளியை கொடுத்து அழைத்து எங்களை உருவாக்கிவிட்டவர்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சரவணன் அவர்களே, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சரவணன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா, உங்களை போலவே நலமாக இருக்கின்றோம்.
0: எங்களை போல நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள். அப்படி என்ன, உங்கள் ஊரிலே வெள்ளை விளையரென்று பனித்துளிகள் விழுந்திருக்கின்றதா? பனிக்குவிய
1: எங்க ஊர்ல வந்து அதே போ, உங்க கனடாவில் இருக்கிற மாதிரிலாம் பணியை பார்க்க முடியாது.
0: அதனால் தான் கூறினேன், நாங்கள் ஏழு பாகை பூச்சி அதுக்கு கீழே இருக்கின்றோம் குளிர்நிலையிலே. நீங்கள் அதை விட நான்கு மடங்கு 28 பாகை உயர்வாக இருக்கின்றீர்கள் ஐயா, உயர்ந்தவர்கள்.
1: ஆமாமா, ரொம்ப சிரமத்தோடு தான் இருப்பீங்க நீங்க, ரொம்ப சொல்லும்போது தெரியுது.
0: சிரமங்களை நாங்கள் அதை சீர்படுத்துவதற்கேற்ற உபகரணங்கள், அதற்கேற்ற வழிமுறைகளை இந்த நாட்டு அரசாங்கங்கள் எங்களுக்கு அதை தந்திருக்கின்றது. மக்களும் அதை உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றபடியால் எதுவரனும் வரட்டும். நாங்கள் இது தெரிந்துதானே ஐயா இங்கே காலடி எடுத்து வைத்தோம். விரும்பி வந்ததல்ல, நாட்டில் இருக்க முடியாது, ஓடி செல்வோம். இந்த உருண்டை உலகிலே எங்கு செல்லும், எங்கு எங்களுக்கு இருகரம் நீட்டி வரவேற்கின்றார்களோ அங்கே வருவோம் என்று வந்த இடத்தில் தடக்கி விழுந்து இங்கே வந்துவிட்டோம். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். 40 வருடங்கள், 40வது குளிர் நாளை நான் சந்திக்கின்றேன்.
1: இங்கே நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, எங்கள் ஊர் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சிதோஷன் நிலை உங்களுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, ஒத்து வந்தது. ஏனென்றால் நான் வந்தேன்,
1: வரும்போது
0: நான் வந்தேன் இந்தியாவில். சென்னையிலே இருந்திருந்தேன், பம்பாயில் இருந்திருக்கின்றேன். நல்ல காலநிலை, நல்ல சுவாத்தியம், நல்ல மக்கள் அன்பாக பழகி கொண்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தேவை என்னுடைய சுதந்திரம் தானே. நான் சுதந்திரமாக வாழ விரும்பியவன். என் காலிலே நின்று நானாக வாழ வேண்டும். நான் மட்டுமல்லாமல் என் குடும்பத்தினர் வேண்டும் என்றபடியால் அப்பொழுது இருந்த வசதிக்கேற்ப நான் சிங்கப்பூரில் பணிபுரிந்து விட்டு நாட்டுக்கு திரும்ப முடியாத நிலை இருந்தபடியால் அப்படியே செல்லும் வழியிலே இந்தியாவில் வந்து ஒரு 6 இந்தியாவில் என் காலத்தை கழித்த போது சந்தோஷமாக என் தாய் நிலம் போன்று நான் வாழ்ந்தேன். ஆனால் எனக்கு தேவையானது எங்கே கிடைக்கும் என்று பார்த்தபோது அது கனடாவில் தான் இருந்தது. மெதுவாக நான் கனடாவுக்கு வந்து என்னை இங்கே ஸ்தாபித்துக் கொண்டே என் குடும்பத்தை எதிர்காலத்தை எல்லாவற்றையும் முன்னெடுத்து செல்வதற்கு ஏற்ற வாய்ப்புகள் எல்லாம்.
1: இப்போது இப்ப நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல பேசிட்டு இருந்தேன் நானு.
0: கனடாக்கு வர வேண்டும் என்றா?
1: நீங்கள் பிறந்தது இலங்கை தானே?
0: ஆமா, இளமணி திருநாடு யாழ்ப்பாணம்.
1: இலங்கை, இலங்கை, இருப்பது கனடா. எப்படி இருக்கே நீங்க தமிழ்ல, அப்படி தூய தமிழ்ல பேசிட்டு தமிழகத்துல இருக்கிறவங்க கூட எங்களால பேச முடியல.
0: தமிழ்ல சிறப்பு, தமிழகத்திலே தமிழ் வாழுகின்றது, தமிழ் நாடு. ஆனால் அந்த உச்சரிப்பு, ஒவ்வொருத்தருடைய உச்சரிப்புகள், பேச்சு தமிழிலே.
1: ஆங்கிலம், இங்க தமிழகத்துல உள்ளவர்கள் ஆங்கிலம் கலக்காம பேச மாட்டேன், பேச முடியல.
0: ஆங்கிலம் கலந்தாலும் அது இந்தியாவுக்குள்ள ஆங்கிலமாகத்தான் இருக்கும். அந்த சில சொற்கள் புணர்வுகள் எல்லாம் மாறுபட்டு இருக்கும். அது அது பெரிய பிரச்சனை. அந்த உச்சரிப்பு, பேச்சு தமிழ் தான் அங்கே வித்தியாசமே தவிர இலக்கியம் எல்லாம் ஒன்றுதான். எழுத்து வடிவிலே பாருங்கள், எங்கே போகிறாய் என்று கேட்டால் எங்கே போகிறாய், எங்கே போகிறீர்கள் என்று தான் எழுதுகிறார்கள். ஆனால் பேசும் பொழுதுதான் பிராந்தியத்திலே மாறி மாறி உச்சரிப்புகள் வருகின்றது. எங்கள் ஈழத்திரு நாட்டிலும் மாநிலங்களுக்கு மாநிலங்கள் பிராந்திய வழக்கிலே பேசிக்கொள்ளுகிறார்கள். பேச்சு வழக்கிலே சில ஓசை மாற்றங்கள் இருக்கின்றன. அதை நகைச்சுவையாகவும் சில திரைப்படங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அறிஞர் சுகி சிவம் ஐயா அவர்களுடைய ஒரு உரையிலே நான் கேட்டிருந்தேன், சுத்தமான தமிழ் பேச்சு கேட்க வேண்டும் உச்சரிப்போடு என்றால் யாழ்ப்பாணத்துக்கு போவன்கிறார்.
1: உண்மையிலே இலங்கையில உள்ள தமிழர்கள் தூய தமிழ்ல பேசுவாங்க. அதை விடுத்து வந்து இங்க இப்ப எங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கிறவங்க பேசுவாங்க.
0: கன்னியாகுமரியில் நான் அவர்களை சந்தித்திருக்கின்றேன். கனடாவில் ஒரு அங்காடியிலே நான் சந்தித்தபோது முகத்தை பார்த்தால் தமிழர் போன்று இருந்தது. ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி இணைந்து கொண்ட வழியிலே பேசும் பொழுது மிகவும் சந்தோஷமாக பேசி என்னோடு பேசுவார்கள். இப்பொழுதும் வானொலிக்கு வருவார்கள், இடையிலே வந்து போவார்கள். ஆனால் நீங்கள் பேசுவதை கேட்க எங்களுக்கு ஆவலாக இருக்கின்றது. செல்ல தமிழ்லே நீங்கள் அழகாக பேசுவீர்கள்.
1: நாங்க பேச்சு வழக்கு ரொம்ப கிராமத்தை எங்க ஊருக்கு ரொம்ப கிராமத்துல இருந்து நாங்க வானொலியில கொஞ்சம் பேசி பழகினால்தான் உங்க கூட எல்லாம் பேச முடியாது. தவிர எங்க கிராமத்துல இருக்கிறவங்க உங்க கூட பேச முடியாது. அப்படி அவங்க பேசுறது உங்களுக்கு புரிய விளங்காது.
0: ஆனால் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் தாயின் பால் குடித்து வளர்ந்தவர் தானே நானும் தமிழன் தானே, எப்படி பிரட்டி அடித்து சொன்னாலும் அந்த தவளை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில சொற்கள் தான் மாறுமே தவிர ஓசையிலே நாங்கள் புரிந்து எனக்கு விருப்பம். ஏனென்றால் நான் ஈழத்திலே நான் இருந்த காலத்திலும் இறுதியாக நான் வெளிநாடு வருவதற்கு முன்பு கடமையாற்றிய ஆசிரியராக கடமையாற்றிய இடம் மலைநாடு, எங்களுடைய மலைநாடு, கண்டி ஹட்டன் மாத்தலை போன்ற உயர்ந்த நிலை உள்ள மலைநாடு. அங்கே தேயிலை தோட்டங்கள் நிறைய உண்டு. அங்கே தேயிலை தோட்டத்தில் இருந்த தொழிலாளர்கள் அத்தனையும் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் தான். அவர்களுடைய குழந்தைகள் தான் என்னிடம் வந்து கல்வி பயின்றிருந்தார்கள். அவர்கள் பெரியோர்களுடைய சபைகளிலெல்லாம் என்னை வரவேற்பார்கள், பேசுவேன், அவர்களோடு கலந்துரோட உறவாடுவேன். அவர்களும் கிட்டத்தட்ட உங்களை போன்றுதான் பேசுவார்கள்.
1: எனக்கு வந்து அறிந்து கொள்ள வேண்டும்,
0: கூறுங்கள்.
1: அந்த ஹட்டன், ஹட்டன் சொல்றீங்க, அந்த நகரம் எங்க இருக்கு, எந்த ஊர் நாட்டில் இருக்கு?
0: அது மத்திய மாகாணத்திலே இருக்கின்றது, மலை நாட்டு பகுதியிலே, கண்டிக்கு அடுத்ததாக ஹட்டன் என்ற பகுதி இருக்கின்றது.
1: அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கொழும்பு சர்வதேச வானொலியில ஒரு நேயர் ஒருவர் ஹட்டன்ல இருந்து வருவாரு. அவரு அதான் ஹட்டன் நகரம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
0: இலங்கை திரைப்படத்தை வரைபடத்தை பார்த்தோம்னால் மத்திய பகுதியிலே மலைநாடு இருக்கின்றது. அந்த மலைநாட்டிலே இருக்கின்ற பகுதி அங்கே குளிர்தான். அங்கே வந்து தேயிலை உற்பத்தி தேயிலை நிறைய தேயிலை தோட்டங்கள் தான் அங்கு இருந்து, அது பேருந்து விஸ்தீகரித்து நகரங்கள் வந்து இப்போ ஹட்டன் பெரிய நகரமாக இருக்கின்றது. பெரிய பெரிய பாடசாலைகள் இருக்கின்றது. இலங்கையின் வடபகுதி, இது வந்து மத்திய பகுதியிலே இருக்கின்றது, மத்திய மாகாணம் என்று. இங்கே எங்களுடைய சர்வதேச நேயர் விருப்பத்திலே வருவார் ஒருவர், ஹட்டன் பகுதியை சேர்ந்தவர், மகள் ராஞ்சி. என்னுடைய மகளோடு அவர் நல்ல நண்பர். இப்பொழுது இலங்கை சென்றபோது அவர்களை எல்லாம் சந்தித்து வந்தவர், நல்ல பிள்ளைகள், நல்லவர்கள். அவர்களின் பூர்வீகம் இந்தியா, தென்னிந்தியா தான். அவர்களோட பூர்வீகம் என்ன, தந்தை, தந்தையின் தந்தை, பாட்டன், பூட்டனார் வந்தது அங்கிருந்து தேயிலை தோட்டத்திற்கு தொழிலாளர்களாக அமர்த்தப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களினாலே. அந்த சந்ததி அங்கு வாழ்ந்து அது ஒரு பெரிய சரித்திரம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது எங்கள் அவர்களும் இலங்கையர்கள் தான், நாங்கள் இலங்கையர்கள் என்றுதான் அவர்களை அழைத்துக் கொள்வோம். நான் வடபகுதியைச் சேர்ந்த தமிழன், அவர் மலைநாட்டைச் சேர்ந்த தமிழர், இன்னும் ஒருத்தர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த தமிழர் என்று பறந்து வாழுகின்றோம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கனடாவுக்கு வந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் ஒரு ஒரு தாய் பிள்ளைகளாக பிளங்கிக் கொள்ளலாம் இல்லையா, பழகிக் கொள்ளலாம்.
1: ஓகே,
0: உங்களோடு பேசுவதில் எனக்கு ஆனந்தம் சரவணன். நீங்கள் வந்து இணைந்ததை நீங்கள் பேசிக்கொள்வது ஆனந்தம், நல்ல சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சி.
1: உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கு எங்களுக்கும்.
0: சரி, அப்ப இந்த வேளையிலே உங்களுக்காக நான் ஒரு பாடலை ஒலிபரப்ப வேண்டும் என்றால் என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்பீர்கள்?
1: எனக்கு ஒரு பாடல் தாருங்கள், இந்த பைலட் பிரேமநாத் படத்துல இருந்து, அழகி ஒருத்தி ஏளனை வைக்கிற கொழும்பு வீதியில, அந்த பாடல்.
0: அந்த கொழும்பு வந்து மேல் மாகாணம் என்று கூறப்படுது. அது வந்து அதுதான் எங்களுடைய இலங்கையினுடைய தலை நகரம் கொழும்பு. அங்கு வீதி அருகே ஒரு அழகி இளநி வைத்துக் கொண்டிருக்கின்றார்.
1: அந்த பாடல் MS விஸ்வநாதன் அவர்கள் வந்து இலங்கை அந்த பாய்லா இசையை பயன்படுத்தி இசையமைச்சாருன்னு அவர் தகவலத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான்
0: இனிமையான பாடல் இந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்புகிறீர்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒரு பதம் ஒன்று இங்கு நல்ல இனிப்பான பதம் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த பதத்தை, அந்த பொருளை குறிக்கும் பதத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். நீங்கள் அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் ஒரு பாடலை தாருங்கள். சரியா, அது என்ன பதமாக இருக்கும்? மிகவும் இனிப்பான பதம், மிகவும் இனிப்பான பதம், இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம், தேன் என்று கூறுகின்றது. தேன் என்ற பதத்தை வைத்து ஒரு பாடல் நீங்கள் தர வேண்டும்.
1: தேன்மல்லிப்பூவே பூந்தென்றல் காற்றேன் ஒரு பாடல் இருக்கு,
0: உடனே தந்து விட்டீர்கள். தேன்மல்லி தேனாக இனித்த பாடல் அல்லவா தேன்மல்லி பூவே. இந்த பாடலை நீங்கள் விருப்ப பாடலாக தருகின்றீர்களா, அல்ல இந்த பதத்துக்கு உரிய பொருத்த பாடலாக தருகின்றீர்களா?
1: இந்த பதத்துக்கு பொருத்தமான பாடல் தான்.
0: கெட்டி
1: காற்று பாடல், மிகவும் அருமையான பாடல், அது
0: இனிமையான பாடலும் கூட. அதனால்தான் நீ தேன் என்றவுடன் தேன் மல்லிப்பூவே என்ற பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் சரவணன் உங்களுக்கு. மேலும் அங்கு உங்களுக்கு இன்றைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: இன்றைய காலநிலை காலையிலிருந்து மாலை வரை மேகமூட்டமா தான் இருக்கிறது. இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு, மழை வரலாம் போலதான் தோணுது, மேகமூட்டமா தான் இருக்கு.
0: இன்றைய காலநிலைகள் எல்லாம் நாங்கள் கூறுவது ஒன்று, அது நடைபெறுவது ஒன்றாக மாறித்தான் செயல்படுகின்றது. நாங்கள் நினைத்ததே கிடைப்பதில்லை. ஆனால் முன்பு பெய்யென பெய்யும் மழை என்று வாழ்ந்தார்கள் என்றால் நல்லோர் ஒருவர் உள்ளாரில் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று ஒரு பழமொழி இருக்கு. நல்லோர் ஒருவர் இருந்தவுடைய இப்பொழுது யார் நல்லோர்னு தெரியாமல் இருக்கிறது, வல்லோர்னு தெரியாமல் இருக்கின்றது. காலநிலைகள் மாறித்தான் கிடைக்கின்றது சரவணன், இல்லையா? எதிர்பார்ப்புகள் நிறைவாக சரியாக கிடைப்பதில்லை. கால ஓட்டத்தில் காலங்கள் மாறி வந்தது, காலத்தையே மாற்றி.
1: அந்த காலத்துல மாதம் முன் மாறி பொய்ன்னு சொல்லுவாங்க, மாதம் மூன்று மழை பொய்ன்னு சொல்லுவாங்க. இப்ப பெய்யற மழையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதம் முன் மாறியது, மாசத்துக்கு முன் மழை வந்து வந்துடுது, ஆனா ஒரே ஒரு டைம்ல பெஞ்சிட்டு போயிடுது.
0: அது அந்த அரசர்கள் அரசாட்சி காலங்களில் அரசர்கள் கூட கேட்பார்கள், மந்திரியாரை அழைத்து மாதம் முன் மாறி பொழிகின்றதா நாட்டிலே என்று கேட்பார். அப்படி பொழியவில்லை என்று கூறினா அதற்கு என்ன செய்ய வேண்டும், அறம் அறத்திலே உடனே அவர்கள் கை வைத்து விடும். அறம் அறம் தலைத்தால் தான் அறமின்றி நடக்கின்றார்கள், மனித நேயத்துடன் நடக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். மாறி நடக்கின்றது, அதற்காக மக்கள் மாறிவிட்டார் என்று கூறவில்லை. மாற்றம் ஒன்றுதானே மாறாதது என்பதை எல்லோரும் உணர்வார்கள். இந்த வேளையிலே உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒளிபரப்ப செய்வேன். தேன் மல்லி பூவே என்ற பாடல் மிகவும் இனிப்பான பாடல். கேட்டு மகிழ்வோம். சரவணன் பேசி மகிழ்ந்தோம். நன்றி. அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பொழுது காற்றலையில் இருக்கின்றார் எங்கள் அன்பு ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் அவர்கள் தலைவர் அவர்களே வர வேண்டும்.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமாங்க ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன் ராஜ்குமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கிறேங்க. நீங்க தான் எல்லாத்தையும் தொடுவானை எடுப்பீங்க பாருங்க. சரவணன் உங்களை தொடுவானை எடுத்துட்டாரு.
0: அப்படியே பாத்தீங்களா, தொட்டு விட்டார் இல்லையா? அங்கிருந்து இங்க இங்கிருந்து
2: தொட்டு விட்டார் பாருங்க.
0: இதயத்தை தொட்டுவாரு. சரி, இன்று நாங்கள்
2: நல்ல உரையாடல் நல்லா இருந்ததுங்க ஐயா.
0: நன்றாக இருந்ததா?
2: சம்பாஷணைகள்
0: சம்பாஷணைகள் நல்ல நல்ல சம்பாஷணைகள் உரையாடல். இப்ப சொல்லோடு பாடல் என்ற வகையிலே நீங்கள் எப்படியான சொல்லை விரும்புவீர்கள்? எல்லா விதமான சொல்லையும் விரும்புவீர்கள் என்றால் எல்லாம் தமிழ் சொற்கள் தானே, தமிழ் பாடல்கள் தானே, இல்லையா?
2: ஆமாங்க.
0: நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், எப்படி இருக்கின்றது காற்றலை நிகழ்ச்சிகள், அன்பு உறவுகளின் வரவுகள்?
2: நல்ல மகிழ்ச்சியா பேசுறாரு பாருங்க அவர் வந்து சரவணன். நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா முதல்ல வந்து பேசுறாரு. நல்லா கலகலப்பா நல்லா இருந்தது.
0: எல்லோரும் விரும்பக்கூடிய வகையில் வாழ்த்துக்கள் சரவணா. உங்களுக்கு இந்த வாழ்த்து வானொலியில் கிடைப்பதற்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு மகள் நன்றியை கூறுவோம். அந்த வகையில் தலைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம்.
2: நல்லா சரளமா பேசுறாரு பாருங்க, ஒரு தயக்கம் இல்லாம.
0: அவர்
2: கூறினார்
0: சில நாள் பழகியது, பல நாள் பழகியது. அதற்கு காரணம் உங்கள் தாய்மொழி. நாங்கள் எங்கள் இதயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மொழிதானே சொல்லிக் கொண்டிருக்கின்றது.
2: அவரோட தமிழ் நல்லா இருக்குதுன்றீங்க, அவர் வந்து உங்களோட தமிழ் நல்லா இருக்குன்றாரு.
0: அதுதான் பெருமை. ஒருவரை ஒருவர் நல்லது என்று போற்றிக் கொள்ளுகின்றோம். இந்த வேளையிலே சொல்லோடு பாடல் நிகழ்வு அந்த உங்களுக்காக ஒரு சொல் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த சொல் வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட சொல். இந்த இரண்டு எழுத்துக்களை கொண்ட இந்த சொல்லிலே என்ன கருத்து வரும் என்றால், மலர்களினாலே இழையப்படுவது ஒன்று, மங்கள அமங்கல சம்பவங்களுக்கு உபயோகிக்கப்படுவது, மற்றது கால நேரத்தை குறித்து கொள்ளுகின்ற இரண்டு எழுத்து பதம். அந்த பதம் மாலை. மாலை என்ற அந்த பதத்திலே களத்திலே அணிகின்ற மாலை நல்லது நல்லது கெட்டது அமங்கலம் அமங்கலத்துக்கு உபயோகிப்பார்கள். மங்களமான திருமண வைபவங்களிலே ஆலயங்களிலே பாய்வார்கள், அமங்கலத்திலும் அதை பாய்ப்பார்கள். வரவேற்று பெருமைப்படுத்துவதற்கு மாலை அந்த கருத்து வரும். அடுத்தது காலை மாலை என்ற நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கருத்து வரக்கூடிய எந்த பத பாடலாக இருந்தாலும் மாலை என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடலை நீங்கள் தர வேண்டும்.
2: சொல்லுங்க.
0: தர வேண்டும். அந்த மாலை என்ற பதத்தை வைத்து நீங்கள் மாலை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் தாருங்கள். சொல்லோடு பாடல் புரியவில்லை ராஜ்குமார். இப்ப சொல்லோடு பாடல்னா இந்த மொன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு ஒரு சொல் கொடுக்கின்றது மாலை. அந்த சொல்லில் என்னென்ன பாடல் வருகின்றதோ நீங்கள் அந்த பாடலை ஒன்றை தர வேண்டும். அது என்ன பாடலாக இருக்கும்?
2: மாலையில் யாரோ மனதோடு பேச.
0: அற்புதமான ஒரு பாடல் சுரநலதா அம்மாவின் குரலில் வருகின்ற பாடல் மாலையில் யாரோ. இந்த மாலை
2: ஆயிடுச்சுங்களா ஐயா?
0: என்னையா

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.